0: நாள் நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்ற தலைப்பில் ஊழியர் சந்திரன் லைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: பரிசுத்தமும் கிருபை நிறைந்தவரே, உம்முடைய சிலுவையை நோக்கி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த தெலுந்து கால யாத்திரையில் சிலுவையை நோக்கி நடக்கிறதான பாதை அநேக சமயங்களிலே கரடுமுரடான பாதை என்பதையே நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் சீமோனாகிய பேதுருவை பார்த்து சொன்னீர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளக்கினால் பிடிக்கிறது போல சாத்தான் உங்களை பிடிப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ என்று சொல்லியிருக்கிறேன் சாமி. ஆமாண்டவரை பிசாசு எங்களை அநேக சமயங்களிலே சோதிக்கும் பொழுது, திருச்சபையாக நாங்கள் சோதிக்கப்படும் பொழுது, நானோ என்று சொல்லுகிற ஒரு சத்தம் எங்கள் செவிகளிலே இந்த வேளையிலே துணிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. பிசாசு எங்களை சோதித்து எங்களை சீர்குலைய செய்ய எத்தனைக்கும் பொழுது, நானோ என்று கேட்கிற எங்கள் ஆண்டவராக இயேசுவின் சத்தம் எங்கள் இருதயங்களிலே எங்கள் செவிகளிலே துணிக்கிறபடினாலும் மக்கள் ஸ்தோத்திரம்பா. இந்த உலகத்திலே பிசாசின் போராட்டங்கள் ஏராளம் ஏராளம் என்பதை அறிந்திருக்கிறோம். சேஷமாக அதிலிருந்து காலங்களிலே நீரும் கூட ஆண்டவரே சிலுவையை நோக்கி போகிற அந்த சில தினங்களுக்கு முன்பதாக நீர் பேதுருவை பார்த்து சொன்ன வசனம் எங்களுக்கு எத்தனை ஆண்டவரே ரிலவெண்டான ஒரு வசனமாக இருக்கிறது சாமி. பிசாசு உங்களை சுளைக்கும்படியாக என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் சாமி. உங்களுடைய ஜபம் எங்களுக்கு அதிகமாய் தேவை ஆண்டவரே. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்பத்தின் வாழ்க்கையும் திருச்சபையின் வாழ்க்கைக்கும் இந்த வேளையில உங்களுடைய ஜபம் அதிகமாய் தேவை என்பதை அறிந்திருக்கிறோம் ஐயா. பிசாசு எங்களை சுளைக்கிறதான வேளையிலே எங்களுக்காக ஜெபிக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற ஒரு செய்தி எங்களுக்கு எத்தனை ஆறுதலான செய்தி ஆண்டவரே. எங்கள் ஜபங்கள் பத்தாது என்பதை அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஆகினால் தான் ஆண்டவரே நீர் பேதுரை பார்த்து சொன்னீர், நானோ உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் சாமி. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய மனித சக்திகள் எங்களுடைய மனித பிரார்த்தனைகள் எல்லாம் எங்களுடைய மனித முயற்சிகள் எல்லாம் தோல்வி வரும் பொழுது எங்கள் ஆண்டவராக இயேசு கொடுக்கிற அந்த ஜபத்தினுடைய ஒரு பவர் ஆண்டவரே, ஒரு சக்தி, ஒரு உந்துதல் எங்களுக்கு எத்தனை பிரச்சனைகளை மேற்கொள்ள அது எங்களுக்கு உதவதான் அமையும் என்பதை அறிந்திருக்கிறோம் சாமி. பிசாசு எங்களை சுளைக்கும் போதெல்லாம் நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லுகிற சத்தம் எங்கள் செவிகளிலே துணித்துக் கொண்டிருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வழியிலும் கூட இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட இடைப்படும். விசேஷமாக அதிலிருந்து காலங்களிலே இப்படி வார்த்தை எங்களோடு கூட தொடர்ந்து இடைப்பட நாங்கள் அனுமதிக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. லூக்கானஸ் விசேஷம் 22 அதிகாரத்தினுடைய 31-32 வசனங்களை இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். நம்முடைய லெக்ஷனரியில் ஆல்மனாக்கிலே நம்ம கொடுக்கப்பட்ட பகுதி வாசி கேட்ட லூக்கா 22 அதிகாரத்தின் 24 வசனம் துவங்கி 38 வசனம் முடிய 24 வசனம் வாசித்தீங்கன்னா, அவள் ரீமா அங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்று அவளுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று என்று சொல்லிவிட்டு 31 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளைக்கினால் பிடிக்கிறது போல சாத்தான் உங்களை பிடிப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஸோ இது இறையியல் வல்லுநர்கள் தியோலோஜியன்ஸ் ஆர் ட்ரைங் டு டெல் அஸ், 24 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறாரே எவன் உங்களிலே பெரியவன் இருப்பான் என்ற வாக்குவாதம், அதை தான் 31 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் இது பிசாசினுடைய பெரிய போராட்டம் என்று விளக்கி காட்டுகிறார். ஸோ கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, தெர் ஆர் 3 ஆஸ்பெக்ட்ஸ் டு தி சைட்டானிக் டெம்டேஷன் தட் ஜீசஸ். உங்களுக்கு தெரியும், சில நாட்களுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போக போகிறார். சிலுவைக்கு முன்புதாய் வருகிற இந்த நிகழ்ச்சி ரொம்ப அஸ்த புஷ்டியுள்ள நிகழ்ச்சி என்று சொல்லுகிறார்கள். தன்னை ஆண்டவராக இயேசு முழுமையாக சிலுவையிலே அர்ப்பணித்து செய்ய இருக்கிற அந்த சில தினங்களுக்கு முன்பதாக பிசாசு பேதுருவையும் அவனுடைய கூட்டாளியும் அதாவது சீஷர்களையும் அங்கே சுளைக்கினால், வேறு விதமாக சொல்ல போனால் சிஃப்டிங் என்ற வேர்டு ஆங்கில டிரான்ஸ்லேஷனில் மொழிபெயர்ப்பு, அதை இங்கே ஆண்டவராக இயேசு அவனோடு கூட சொல்லுகிறார். வாட் இஸ் ஜீசஸ் ட்ரைங் டு டெல் அஸ், தேர் ஆர் டைம்ஸ் வி திங்க் வி நோ மோர் அபவுட் அவர் செல்ஸ் தென் எனிஒன் எல்ஸ். நம்மை குறித்து நாம் யோசிக்கிறது என்ன, என்னை குறித்து எனக்கு எல்லாமே தெரியும், நான் யார் என்று எனக்கு தெரியும், என்னுடைய பலவீனங்கள் எனக்கு தெரியும், என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி யோசிக்கிறோம். இந்த பகுதியிலே ஒரு பாட்டம் லைன் மெசேஜ் என்னன்னா, ஜீசஸ் இஸ் ட்ரைங் டு டெல் பீட்டர், பீட்டர் யூ டோன்ட் நோ அபவுட் யுவர் ஓன் வீக்னஸ் பட் ஐ நோ ஹூ யூ ஆர். உன்னை பற்றி உனக்கே தெரியாதுப்பா என்று சொன்னால், நீ பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் அவர் சொல்லி முடித்த உடனே ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் என்று பேதுரு சொன்ன உடனே அடுத்த வசனத்திலே 34 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை மூன்று தரம் மறுதளிப்பா என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். விருதுமா சொல்ல போனால், பீட்டர் டஸ் நாட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு ஹிம் நெக்ஸ்ட் டே. பீட்டர் டஸ் நாட் நோ இஸ் ஓன் வீக்னஸ், பட் ஜீசஸ் நோஸ் வாட் பீட்டர்ஸ் வீக்னஸ் இஸ். நம்ம எல்லாருடைய நம்ம என்ன யோசிக்கிறோம், வி ஹேவ் அன் எக்ஸாஜரேட்டட் ஐடியா அபவுட் அவர் செல்ஸ். We always think we know everything about everything. நாம் சில வேளை யோசிக்கிறது என்ன, என்னை குறித்து என்னை விட வேறு யாருக்கு தெரியும் என்று யோசிக்கிறோம். இங்கே இயேசாமி என்ன சொல்றார் பேதுரு, பேதுரு பேதுரு உன்னை பற்றி உனக்கே தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும். நீ எவ்வளவு பலவீனமானவன், எப்படி நீ சீக்கிரம் விழுந்து விட முடியும் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். ஸோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவளே, தேர் இஸ் எ கிரைஸ்ட் ஹூ நோஸ் நாட் ஓன்லி யுவர் ஸ்ட்ரென்த்ஸ், ஹீ நோஸ் யுவர் வீக்னஸ் ஆல்சோ. You don't know about yourself. He knows everything about us. நாம் உருவம் இன்னதென்று அறிந்திருக்கிறார், நான் மண்ணிலே உருவாக்கப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறார் என்று சில சங்கீதக்காரன் சொல்லுகிறோமாக. This is the central message of this entire passage. That is, Christ knows more than about us than we know about ourselves. நாம் நம்ம அறிந்திருப்பதை காட்டிலும், நம்முடைய பலவீனங்களை அறிந்திருப்பதை காட்டிலும் அவர் அதிகமாக நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர். அவர் தான் இந்த பகுதியிலே பேதுருவோடு பேசுகிறார். சரி, the first point I would like to say here is, சீமோனே சீமோனே 31 வசனத்திலே, இதோ கோதுமையை சுளைப்பினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை பிடிப்பதற்கு என்னது உத்தரவு கேட்டுக்கொண்டார். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் த சபார்டினேஷன் ஆஃப் சேட்டன். வி ஆல்வேஸ் திங்க் சேட்டன் இஸ் அ சுப்ரீம் பவர். சேட்டன் வந்து ஈக்குவல் பவர் என்று அநேக சமயங்களில் யோசிக்கிறது. என்ன, பிசாசும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஈக்குவல் பவர் இருக்குது, பிசாசு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நிகரானவன் என்று சொல்லி அநேக சமயங்களிலே சிலர் யோசிக்கிறோம். ஆகையினால் அதிகமாக அவனுக்கு நாம் பயப்பட ஆரம்பிக்கிறோம். இந்த பகுதியில் இயேசாமி என்ன சொல்கிறாருன்னா, அவன் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார் என்று சொல்லுகிறார். தட் மீன்ஸ் வித்தவுட் மை பர்மிஷன் நத்திங் எவர் கேன் ஹேப்பன் டு யூ. ஹீ ஆஸ்க் ஃபார் மை பர்மிஷன். தட் மீன்ஸ் Satanic power or Satan's power is only a subordinated power. It's not a supreme power as we always think. யோசிக்கிறோம் இயேசாமுக்கு ஈக்குவலாக பிசாசாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று யோசிக்கிறோம். தட் இஸ் நாட் ட்ரூ. ஒன்லி ஆஃப்டர் கெட்டிங் பர்மிஷன் ஃப்ரம் ஜீசஸ் சேட்டன் பிகேன் டு அட்டாக் பீட்டர் அண்ட் தி டிசைபிள்ஸ். நீங்கள் வாசி கேட்ட பகுதி ஆதியாகமத்தில் வாசித்தீங்கன்னா 3 அதிகாரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி. நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல விரும்பவில்லை. உங்களுக்கு தெரியும் பிசாசு முதன் முறையாக மனிதனை சோதிக்கிறான். அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆண்டவர் வந்து எல்லா தோட்டத்திலும் விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்கிறார். அதாவது என்ன செய்கிறான் சொன்னால், மனுஷனை ஆண்டவருக்கு விரோதமாக திருப்புகிறான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்படின்னா, முதலாவது ஆண்டவருக்கு விரோதமாக மனுஷனை திருப்புகிற ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறான். இப்படி ஆண்டவர் சொன்னது உண்டோ என்று சொல்லி கர்த்தரோட வார்த்தை குறித்து ஒரு சந்தேகத்தை மனுஷ இருதயங்களிலே ஏற்படுத்துகிறான். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், ஹி வாண்ட்ஸ் டு ஃபர்ஸ்ட் ரெக் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் God, man and God. வாசி கேட்ட யோபுவின் புத்தகம் 1 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, தயவுசெய்து 9 வசனத்திலிருந்து யாராவது வாசிங்கள், யோபு 1:9 வாசித்தீங்கள். அப்பொழுது சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக யோபு விருதமாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீ அவனையும் தோட்டி விட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை எடுக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரீ ஆசீர்வாதத்தில் சம்பத்து பெறுகிற்று. ஆனாலும் உன்னுடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது முகத்துக்கு நேராக உண்மை தூஷிக்கிறானோ பாரும் என்றான். யோபின் புத்தகம் 2 அதிகாரத்தில் 4 வசத்தை வாசித்தீங்கன்னா, சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் ஜீவனுக்கு பதிலாக உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கெடுத்து விடுவான். ஆனால் நீர் உடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது முகத்துக்கு நேராக உண்மை தூஷிக்கிறானோ பாரும் என்றான். அதர் வேர்ட்ஸ், அந்த ஆதி ஆகமத்தில் எப்படி ஆரம்பிச்சான்னு சொன்னா, மனுஷனை ஆண்டவருக்கு விரோதமாய் திருப்பின பிசாசு யோபுன் புத்தகத்துக்கு வரும்போது என்ன செய்கிறான், ஆண்டவரை மனுஷனுக்கு விரோதமாக திருப்புகிறான். See that two-way attack. ஆதியாகமத்திலே மனுஷனை ஆண்டவருக்கு விரோதமாய் திருப்பி முயற்சித்த பிசாசு சாத்தான், யோபுன் புத்தகத்திலே ஆண்டவரை மனுஷனுக்கு விரோதமாக திருப்புகிறான். நீ ஏன் அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தீன்னு சொன்னா, அவன் ஏன் உனக்கு உன்னை ஆராதிக்கிறான்னு சொன்னா, அவனை சுற்றி வேலையை எடுத்து ஆசீர்வாதம் கொடுத்திரு, அவன் கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ தொட்டேன்னு சொன்னா எடுத்துட்டேன்னு சொன்னா உனக்கு விரோதமாக அவன் செயல்படுவான். ஆண்டவரை மனுஷனுக்கு விரோதமாக திருப்புறான். என்ன அறிந்து கொள்கிறோம், பாட்டம் லைன் என்ன, அவனுடைய சென்ட்ரல் அட்டாக் எப்படின்னா, டு பிரேக் அப் ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகளை உடைப்பது பிசாசினுடைய வேலை. மனுஷனுக்கு விரோதமாக ஆண்டவரையும் ஆண்டவருக்கு விரோதமாக மனுஷனையும் எடுத்துவிட்டு அவருடைய இறைவனுக்கு உறவை உடைத்துவிட வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய சென்ட்ரல் பாயிண்ட். Wherever the relationships are breaking, you will see satanic force behind the force. This is exactly the point. இந்த இடத்துல வாசிக்கலாம் இயேசு உங்களுக்கு எல்லாம் மத்தேயு சுவிசேஷம் 4 அதிகாரத்திலும் லூக்கா சுவிசேஷம் 4 அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்துவின் டெம்டேஷனை வாசிக்கிறோம். அதில் பிசாசு சொன்ன வார்த்தையினுடைய ஃப்ரேஸ் என்னன்னா, நீ தேவனுடைய குமாரனே ஆனாலும் அப்படின்னா என்ன செய்யறான்னா, அந்த உறவிலே அகெயின் இஸ் எய்மிங் அட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் மேன். இங்கே அகெயின் இஸ் எய்மிங் அட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபாதர் அண்ட் த சன். அவனுடைய எய்மே பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை உடைப்பதே பிசாசினுடைய நம்பர் ஒன் டாக்டிஸ். பைபிள் என்டையர் பைபிள் இஃப் ரீட் ஃப்ரம் ஜெனசிஸ் டு தி புக் ஆஃப் ரெவலேஷன் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஹி டஸ் நாட் லைக் காட் அண்ட் மேன் எக்ஸிஸ்ட் கோ எக்ஸிஸ்டிங் டுகெதர். இன் அதர் வேர்ட்ஸ், லிவிங் இன் ரிலேஷன்ஷிப். ஹி டஸ் நாட் வாண்ட் டூ செயின்ஸ் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் டுகெதர். So wherever the relationship are at stake, you feel the satanic forces at work. This is what I want to be aware. That is exactly the point here. Inge aandavaraga Yesu Luka ana suvisheshathile than siluvikku poduvadharku munbadhaga 24 vasanathile thangalil evan perivana irukkanadu vaakkuvadam undaayittu endru solli vittu 31 vasanathile pisasu ungalai pudaikka enidathile arumali ketirukkaran appadina artham andha ennangale ungalukku varugirade. It is not a divine thought, it is a demonic thoughts. Engalille yaar periyavan endra endam. So Christuvukkul periyamanavargale, first point is the subordination of Satan. Bible vasina யோவான் என சுவிசேஷம் 16 அதிகாரத்தின் 11 வசனத்தை யாராவது வாசி. பிசாசுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறார். இஸ் கால்ட் த காட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தினுடைய காட், ஸ்மால் காட் ஜி இஸ் யூஸ்ட். அதே 2 Corinthians 4 அதிகாரத்தின் 4 வசனத்தை வாசிங்கன்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார் பவுல். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ் கால்ட் காட் ஆஃப் த ஏஜ். அவனுக்கு வந்து அவனுக்கு சில பவர்கள் கொடுக்கப்பட்டது உண்மைதான். இஸ் கால் த காட் ஆஃப் உலகத்தின் அதிபதி என்றும் பிரபஞ்சத்தின் தேவன் என்றும் அழைக்கப்படும் உண்மைதான். ஆனாலும் இஸ் நாட் இஸ் அ சப்சர்வியன் பவர், சபார்டினேட் பவர், பட் இஸ் நாட் அ சுப்ரீம் பவர் ஆஸ் அவர் கிரைஸ்டஸ். கிறிஸ்து உடைய பர்மிஷன் இல்லாதபடிக்கு பிசாசு தம்முடைய விசுவாசிகளை தம்முடைய ஊழியக்காரர்களை அட்டாக் பண்ண முடியாது என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் த சபார்டினேஷன் ஆஃப் சேட்டன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 1 Peter புத்தகம் 5 அதிகாரத்தின் 8 வசனத்திலே அங்கே பேதுரு பிசாசுக்கு ஒரு பெயர் கொடுக்குற. என்னது பிசாசானவன் எப்படி அழைகிறானாம், கர்ஜிக்கிற சிங்கம் போல. அதாவது சிங்கம் சிங்கிளாக தான் வரும்னு சொல்கிறாங்க. யூனோ சம்திங் இன்ட்ரெஸ்டிங், சிங்கம் வந்து சிங்கிளாக வராதுங்க. ஸோ வாட் தே ஆர் சேயிங் இஸ், சிங்கினுடைய எப்படி அட்டாக் பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட் கம்ஸ் இன் பேக்ஸ். வந்துட்டு என்ன பண்ணுமா, தன்னுடைய பிரேவை வந்து சிங்கிள் அவுட் பண்ணுமா. ஒரு பேக்கில் வந்து எது ரொம்ப வீக்கெஸ்டோ, எது ரொம்ப ஓட முடியாது இருக்குதோ, எது ரொம்ப நலிந்து போனதோ, அதை அப்படியே சிங்கிள் அவுட் பண்ணி சிங்கம் வந்து அதை அட்டாக் பண்ணுங்கிறாங்க. தி பாயிண்ட் தட் பீட்டர் இஸ் ட்ரைங் டு டெல் இஸ் திஸ். ஏன்னா பீட்டரை பார்த்தா ஏசாமி சொன்னார், பேதுருவே பேதுருவே சீமோனே, பிசாசு உன்னை சுளைக்கிறது போல உன்னை புடைப்பதற்காக என்னிடத்தில் பர்மிஷன் கேட்டுக்கொண்டான் என்று அதே பேதுரு தான் இதை எழுதுகிறார். பிசாசு சிங்கம் போல, கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தீடுச்சு அப்படின்னா என்ன பேதுரு சொல்றாருன்னா, பேதுரு வந்து சிங்கிள் அவுட் பண்ணி, அதாவது பிசாசு உங்களை வந்து ஒரு ஃபெலோஷிப்லேருந்து பிரித்தெடுத்து உங்களை அழித்து விடும். அதுதான் பிசா இப்படி சிங்கத்தினுடைய வேலை. அப்படிதான் இன்றைக்கு சிங்கம் இப்படி வேட்டையாடுகிறது, அதே மாதிரி பிசாசும் கூட. He will never keep you in fellowship. He will separate you from the fellowship and destroy you. That is Satan's tactics. Bible la vaasthina aadiyagam 13th adhigathin 14th vasanatha vaasthina ange aandavaraga devan 13 14 naal vaasikkattum Lot Abrahamai vittu pirinda piragu kathar Abrahamai nokki கண்களை ஏறெடுத்து இருக்கிற இடத்திலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் சன்னதிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து என்று சொல்கிறார். வேறு விதமாக சொல்ல போனால், கர்த்தர் பிரித்தெடுத்தால் ஆசீர்வதிப்பதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். ஆனால் பிசாசு பிரித்தெடுத்தால் அதை அழிப்பதற்காக. அழிப்பதற்காக பிரித்தெடுக்கிறவன் பிசாசு, ஆசீர்வதிக்கும்படியா பிரித்தெடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. Diametrically opposite. உங்களுக்கு எல்லாம் 1 Corinthians புத்தகம் 3 அதிகாரத்தினுடைய 8 வசனத்தை யாராவது வாசித்து பார்த்தீங்கன்னா, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமார் வந்த. என்ன கிரியை? இப்படி உறவுகளை உடைக்கிற இந்த பிசாசை நான் உறவை உருவாக்க வந்தவர் ஆண்டவராக சிலுவையிலே மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் பிரிந்திருக்கிற இந்த உறவை உடைக்கி உடைத்து அதை மாற்றி உறவை உருவாக்கும் வந்தவர் ஆண்டவராக இயேசு. பிசாசு உறவை உடைக்க வருகிறவன். சோ அவனுடைய கிரியையாகிய இந்த உறவுகளை உடைக்கிற இந்த பிசாசை நான் உடைப்பதற்காக நான் சிலுவைக்கு செல்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு 1 யோவான் 3:8 சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, டெவில் the Satan is only a subordinated power. In other words, is a subservient power, is not a supreme power. The subordination of Satan. Secondly, subordination of Satan pinnale aandavaraga yes enna solraru, simone simone godumai enadhu sulakinal pudaikkirathu pole satan ungalai pudaipadharku uthiruvikku. Angle translation la he want to sift you endra word use panapattirukku. Moola bhashile 1st century சிப்டிங்னா இந்த காலத்தில் நம்ம ஊரில் நாட்டுப்புறங்களிலே நாம் முரம் என்று சொல்லுகிறோமே, முரத்தை வச்சு நம்ம புடைக்கிறோம் சொல்கிறோம், அதை தான் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வேர்ட். ஆனால் 1st century அது ஒரு பெரிய ட்ரே மாதிரி இருக்கும், கையில் வச்சு அதை வந்து அந்த கோதுமை மணியை போட்டு அதை அப்படியே நல்ல ஆட்டிக்கொண்டே இருந்தால் அந்த உண்மையான நல்ல கோதுமை மணிகள் எல்லாம் இட் வில் ஃபால் த்ரூ த ஸ்மால் ஹோல்ஸ் தேர். அதில் கட்ட அந்த இருக்க கல்லுகள் மற்ற காரியங்கள்லாம் அதில் நின்று விடுமாம். அப்போ என்ன எசென்ஷியலாக இயேசுசாமி சொல்கிறாருன்னா, இதுக்கு லைஃப் ஆஃப் அ கிறிஸ்டியன் ஆங்கில டிரான்ஸ்லேஷனில் வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா, சீமோனே சீமோனே இதை கோதுமையை சுளைக்கினால் பிடிக்கிறதுக்கு சாத்தான் உங்களை கேட்டுக்கொண்டான்னு போட்டிருக்கு. அட்ரஸ் பண்ணும் போது சீமோனே என்று சிங்கிளில் ஆரம்பித்து அங்கே உங்களை பிடிப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். கிரேக்க மொழியிலே யூ என்ற வேர்ட் இட்ஸ் இன் த ப்ளூரல். வாட் இஸ் ஜீசஸ் சேயிங் ஹியர் இஸ், இன் அதர் வேர்ட்ஸ், பீட்டர், நாட் ஓன்லி யூ ஆர் கோயிங் டு பி அட்டாக் பை சேட்டன், தி என்டையர் டிசைபிள்ஸ். You all know the disciples and Peter. Peter is the first person on whom the church was built. Matthayin Suvisesham 16th chapter vasthina aandavar sonnaru indhu indha karra indha pedruvai paathu solumbodhu indha enadhu enna so 16 vasthingal thaisu 16 la thodandhu vasthina yesam indha pagudhile indha thiruchabaiyagiye sarirathai aandavar eppadi kattraen solrar. Nee pedruva irukkirai, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதன் மேலே மேற்கொள்ளு. ஸோ பீட்டர் இஸ் கால்ட், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இட் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் பெட்ரோஸ் விச் மீன்ஸ் ராக். பெட்ரோஸ் என்ற வேர்டினுடைய அர்த்தம் வந்து ராக். கேத்தலிக்ஸ் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ரவி இருக்கிறார் அவள் கேட்கலாம், ராயப்பர்னு பேர், பேதருக்கு பேர் வந்து ராயப்பர். த வேர்ட் ராய் என்ற வேர்டு உங்களுக்கு தெரியும், தெலுங்கில் வந்து ராய்ன கல், ரைட், ராயப்பர். தமிழில் கேத்தலிக் பைபிளில் பார்த்தீங்கன்னா ராயப்பர் என்ற வேர்டு பேதருக்கு போடப்பட்டிருக்கு. இட் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட், ஒருவேளை தெலுங்கு வேர்ட் ராய் மீன்ஸ் கல், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பக்கத்தில் பெட்ரோஸ் என்ற வேர்ட் பீட்டர் ஃப்ரம் விச் வித் பீட்டர் ஆக்சுவலி மீன்ஸ் ராக். God is saying on this rock I am going to build my church, திருச்சபை. ஸோ திருச்சபையினுடைய நங்கூரமாக இருக்கிற அந்த பேதருவுக்கு பிசாசினாலே பெரிய சோதனை வருகிறது. அந்த பகுதியை வாசிக்கணும், டூ என்ற வேர்ட் இஸ் அ ப்ளூரல், தட் மீன்ஸ் ஜீசஸ் இஸ் சேயிங் நாட் ஓன்லி யூ பீட்டர் விச் இஸ் கோயிங் டு பி த ஃபவுண்டேஷன் ஆஃப் மை சர்ச், தி என்டையர் சர்ச் இஸ் கோயிங் டு பி ராக்ட் பை சேட்டன். உன்ன மாத்திரம் இல்லை, எல்லா விசுவாசிகளையும் இந்த பிசாசு வந்து ராக் பண்ண போறான் அப்படிங்கிறதை ஆண்டவராக இயேசு இந்த பக்கத்திலே சிப்டிங் என்ற வேர்ட் மூலமாக சொல்லுகிறார். சோ எது வரைக்கும் பிசாசு இப்படி நம்மளை சிஃப்ட் பண்ணுவான், ஹவு லாங் சேட்டன் வில் கீப் சிஃப்டிங் the disciples of Christ, நீங்க பாத்தீங்கன்னா, you have to go to the book of Revelation chapter 20 வாசிங்கன்னா, 2nd chapter பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்பத்தை அவன் பிடித்து அது 1000 வருஷம் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தின் தள்ளி அடித்து அதன் மேல் முத்திரை போட்டான். ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் மீண்டுமாய் வரும்பொழுது இந்த பிசாசு, the sifting Satan, will be shouted in hell. அதாவது ஹெல் என்ன, பாதாளத்தில் எத்தனை வருஷம், 1000 வருஷங்கள் அவன் சிறைப்பட்டு இந்த பாதாளத்துக்குள்ளே தள்ளப்படுவானான். தள்ளப்பட்ட பிறகு வாசித்தீங்கன்னா 3rd verse, அதற்கு பின்பு அவன் கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். 7th verse, அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி என்ன செய்வானாம், பூமியின் 4 திசையுள்ள ஜாதிகளாக கோகாயும் மாகோகையும் மோசம் போக்கும்படி அவர்களை யுத்தத்திற்கு கூட்டி வரும்படிக்கு புறப்படுவான். அவருடைய தொகை கடலை மணலத்தனையாக இருக்கும். அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்தமானவருடைய பாலயத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். பரிசுத்தமான அட்டாக் பண்ணுன்னா சேட்டன் தி ஃபர்ஸ்ட் எய்ம் இன் லைஃப். அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கு சிமாக இடமாகிய அக்னியும் கந்தகமேறிய கடலில் தள்ளப்பட்டான், அது இரவும் பகலும் சதா காலம் வாதிக்கப்படுவான். தட் மீன்ஸ் ஏசாமி வர்ற வரைக்கும் இந்த ஷிஃப்டிங் ஆஃப் சேட்டன் வில் கண்டினியூ அகெயின்ஸ்ட் சயின்ஸ் ஆஃப் காட். ஆண்டவராக இயேசுனுடைய பரிசுத்தமானவர்களுக்கு விரோதமாக தி ஷிஃப்டிங் ஆஃப் சைட்டன் வில் கண்டினியூ அன்டில் த கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும், ஒன் ஜீசஸ் கம்ஸ் பேக் இன் டு திஸ் வேர்ல்ட், சைட்டன் வில் பி ஷவுட் இன் ஹெல் ஃபார் 1000 இயர்ஸ் அன்டில் த ரெயின் ஆஃப் ஜீசஸ். தென் ஆஃப்டர் தட் இஸ் ரிலீஸ்ட் ஃபார் அ வைல், அகெயின் கோஸ் இன் டு அட்டாக்கிங் மூட் டு அட்டாக் த சைன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், அண்ட் தென் இட் பி ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஷவுட் இன் ஹெல் அலாங் வித் அனிமல் அண்ட் ஆல்சோ வித் ஃபால்ஸ் prophets. They'll be once and for all shoved into hell, where they'll be tormented day in and day out for eternity. That is, so எது வரைக்கும் இந்த ஷிஃப்டிங் நடக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ டு த என்டையர் டிசைபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவராக இயேசுவை சார்ந்திருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் இந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ், சுளைக்கிற புடைக்கிற இந்த ஒரு பெரிய சோதனையின் அனுபவம் இயேசு கிறிஸ்து நாள் வருபென்று நடக்கும். So the question could be asked at this point, why didn't Jesus stop it? Yeah, Jesus Christ nirthirikkalame, why did Jesus allow it happening? Paathina Simone Simone Pedro godumai sulaikkinal pudikkiradhu pola Satan ungalai pidipadharku uttaravu kettukondana yen uttaravu kuduthaar nu kekkara. Most of the theologians are questioning, why did Jesus allow it to happen in the first place? When Satan comes for a permission to attack the saints of Christ, Jesus could have simply flatly denied it. No, they are my saints. I can't let it happen. But Jesus, why didn't he do that? Why did he let us down in Ketigana? James has an answer to that question. And if you read the book of James, எங்கே யாக்கோபு புத்தகம் 1 அதிகாரத்தின் 2-4 வசனங்களை வாசித்தீங்க, அதற்கான விளக்கம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனை ஆகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாத இருக்கும்படிக்கு பூரணமாயும் நிறைவாய் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். விருதுமாக சொல்ல போனால், வாட் இஸ் சேயிங் இயர் இஸ் இந்த டெஸ்டிங் ஆஃப் த ஃபெய்த் டெவலப் யுவர் பெர்சீவியரன்ஸ். யுவர் பெர்சீவியரன்ஸ் வென் இட் இஸ் டன் இஸ் ஜாப், இட் வில் மேக் யூ டு பி மோர் மெச்சூர் அண்ட் கம்ப்ளீட். இன் அதர் வேர்ட்ஸ், இன் ஆர்டர் டு ஹெல்ப் அஸ் டெவலப் இன் மெச்சூரிட்டி அண்ட் இன் கம்ப்ளீட்னஸ், இன் ஆர்டர் டு மேக் அஸ் மெச்சூர் கிறிஸ்டியன்ஸ், காட் சம்டைம்ஸ் அலவ்ஸ் சைட்டன் டு டெம்ப்ட் யூ, சைட்டன் டு அட்டாக் யூ. அதன் மூலமாக நாட் டு டிஸ்ட்ராய் யுவர் ஃபெய்த் பட் டு டெவலப் யுவர் ஃபெய்த். தட் இஸ் வாட் ஜேம்ஸ் இஸ் ட்ரைங் டு டெல் அஸ். காட் சம்டைம்ஸ் அலவ்ஸ் சைட்டன் டு அட்டாக் த டிசைபிள்ஸ் for the simple reason not to destroy their faith but to develop them in maturity in their faith. அவர் விசுவாசத்திலே முதிர்ச்சியாக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சில வேளைகளிலே அந்த பர்மிஷனை கொடுக்கிறார் என்று வாசிக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், யோபுன் வாழ்க்கையிலே ஒருவேளை அப்படி ஒரு சோதனை கர்த்தர் வரவிடாதிருப்பார் என்று சொன்னால், ஜோப் would not have developed his faith as much as he developed. அவன் அந்த அளவுக்கு விசுவாசம் வளர்ந்திருக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். அதை தான் இந்த பகுதியிலே மேற்கோளாக ஜேம்ஸ் நமக்கு காட்ட விரும்புகிறார். ஸோ முதலாவது சபார்டினேஷன் ஆஃப் சைட்டன், நம்பர் 2 சிஃப்டிங் ஆஃப் சைமன், தேர்ட்லி அண்ட் ஃபைனலி த சக்கர் ஆஃப் த சேவியர். சக்கர்னா ஹெல்ப். ஹவு டஸ் ஜீசஸ் ஹெல்ப் அஸ்? நல்லா கவனிங்க. யூ குட் ப்ராபபிளி ஆஸ்ட், என்னத்துக்காண்டி இப்படி ஒரு சோதனையை நம்மளுக்கு வரவிட்டு அவர் என்னத்துக்காண்டி அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணோம்? சோதனையே வராமையே தடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நீங்கள் சில வேளையில் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஹை பிரீஸ்ட்லி பிரேயர் வாசித்து பாருங்க. யோவான் என்ன சுவிசேஷம் 17 அதிகாரத்திலே அந்த இயேசாமியினுடைய ஹை பிரீஸ்ட்லி பிரேயர் வருகிறது. 17 அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா 15 வசனத்தை யாராவது வாசிங்கள். 17:15, நான் வேண்டிக் கொள்ளாமல் நீரர்களை தீமை நின்று காக்கும்படிக்கு வேண்டி. ஆங்கில மொழிபெயர்ப்பு வாசிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வாசிங்க, மை ப்ரேயர் இஸ் நாட் தட் டேக் தம் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் ஃப்ரம் த ஈவில். வாட் ஈவில் ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சைட்டன். தமிழ் மொழிபெயர்ப்பில் அதை அவ்வளோ விளக்கமாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தீமை நின்றுன்னு போட்டிருக்கு. ஆங்கில கிரேக்க மொழியிலும் சரி, இட் மீன்ஸ் ஈவில் ஒன், இட் மீன்ஸ் எ பர்சன். யாரை மீன் பண்ணுறாருனா பிசாசை மீன் பண்ணுறாரு. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, I am not going to ask them, Lord, that they will protect it from the evil one. But I'm sorry, not that there will be no temptation at all will come to them. I'm asking them, Lord, even as they go through it, you'll protect them, right, from getting destroyed by the evil one. That is exactly the point. So in the Pagadile, Lukana Suicidation, Yirubatrande, Mupatunle, yes, Sami, Mupatimulla Sol, Andre, Sari Mupatimun, Nano, Mungul Viswansu, Vedinipoga, the Bidimulaka, Vendi Kundain, Vendi Kundain, Tamil translation, remember past tense reporter, Angli Murpay passing there, Mupatimula, but I. No, 33, 22, 33. Look. But I have prayed. It is in the simple or perfect tense. Present perfect tense. It is in the continuous tense. That means, Jesus said, I was praying and I'll continually praying for you. Right? In other words, it is not going to be now and then it's gone forever. No. Satan is not going to just attack you now and then he will take his hands off. Of you guys. No. I will be keep on attacking. Therefore, my prayer is not only I'm going to be praying now, I'll be praying forever and ever and ever. That is the tense, Greek tenses in the present continuous mood used. My prayer will be continually for you because I know you'll be continually attacked by Satan. Satan is trying to destroy all relationships. Continuously I'll be keep on and on praying that you will continue to be my people. Forever and ever. That is exactly the point. So Jesus on the high priestly prayer le jom pannadhu enna na neengal vandu adhe yohanana suvisheshatha marudiyam vaasthina 17 am adhigarathile high priestly prayer le and the prayer nodi edukaga yesam essentially jom pannarna 21 am vasanam vaasinga 17 21 yohan avargal ellarum ondra irukum thanks 22 am vasanath mudhal pagudhi naam ondra irukkiradhu pole அவர்களும் ஒன்றா. அப்ப ஏசாமி என்ன மீன் பண்றாரா? பிசாசுடைய டாக்டிஸ் என்ன? அவர்களை ஒன்றாமல் இருக்காம பண்ணணும். தட் இஸ் வாட் சேட்டன்ஸ் டாக்டிஸ் இஸ் ஆல் அபவுட். He wants to destroy the unity among the disciples. Jesus allotted the entire chapter and John chapter 17 just praying for the unity among the disciples of Christ. They want, Lord, I want them to be one. Satan is trying to destroy the unity. Please. Take care of this unity of these people. I care more for this. Pisaswani aim is aiming at the relationships. He's trying to destroy the people. Please make sure, Lord, it doesn't happen. That was what Jesus' prayer is all about. That is the prayer Jesus is pleading for all of us. We all need this prayer at this point. We all need Christ to just keep on praying. But Jesus is saying, interestingly here, பிசாசு உங்களை சோதிக்கு பத்தி கேட்டான்பா, ஆனால் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல நானோ என்ற வேர்ட் ஆங்கில மொழிப்பில் பட் இம்பார்ட்டன்ட் வேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கன்ஜங்ஷன் அஸ் யூ நோ பட் இஸ் அன் கன்ஜங்ஷன் இட் கனெக்ட்ஸ் வாட் கம்ஸ் பிஃபோர் வித் வாட் கம்ஸ் ஆஃப்டர் தட் இம்பார்ட்டன்ட் இஸ் இஃப் ஜீசஸ் டசன்ட் சே தட் பட் தென் வி அண்ட் ஐ ஹேவ் நோ ஹோப் இன் திஸ் வேர்ல்ட் அட் ஆல் Thank God, there is always Jesus coming up with a wonderful but, saying that, Nano ungal viswasam pogadapadiki, naan ungalukkaga jebike pogren endru solgar. That means Jesus is saying, Peter, your prayer is not enough. You may be very pious man. உண்மையில தான் நான் சபையை தரிச்சவே கட்ட போறேன். நீங்கெல்லாம் பெரிய பெரிய சயின்ஸ் எனக்கு தெரியும். நீங்கெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணி எல்லாம் தெரியும். But there is a time coming when Satan is going to attack you. Your prayers, your piety is not going to help you. Only my prayer can help you. So that means it's something that is beyond your capacity, beyond your wisdom, beyond your spirituality, beyond your piety. You need me to help you, to pray you out of this situation. We all need Christ's prayer at this point. The implication of the prayer is they may be one, Lord. I want them to be one. Please, Lord. That is what entire Bible and the New Testament, Jesus never allotted one full chapter for anything else excepting for the prayer. கான்டென்ட் ஆஃப் த பிரேயர் இல்லத்தனோ வேற எதுக்காக இல்லை. அவள் ஆசீர்வதியும் சாமி, அவள் இது கூட அது கூட வேலை கூட அதுக்காக இல்லை. அவள் ஒன்னா இருக்கணும் சாமி. இதுக்காக ஒரே ஒரு ஹோல் சாப்டர் ஜீசஸ் knelt and prayed and prayed and prayed. Lord, bind them together. Let not any force of this world destroy the peace because I came to unite them together. I did not come to destroy. But Satan came to destroy. I came to unite them together. Let us listen to this wonderful passage. It happened just before Jesus going to the cross. யோசித்து பாருங்க, அவர் மனசுக்குள்ள எத்தனையோ காரியங்கள் பட் பி ஃபிளாஷிங் அக்ராஸ் இஸ் மைண்ட். Everybody let him down. The disciples are going to let him down. The same Peter is going to deny him. Knowing all this at the back of his mind, the cross is looming large on the horizon. is going to be torn to pieces for you and me. He's going to shed his precious blood on the cross of Calvary for you and me. With that kind of burden deep down in his heart, he's emotionally drained out. Physically is going to be drained out. Psychologically is going to be drained out, because all the disciples go to desert him, deny him, and they go to totally disown him. At that point, his prayer was, Lord, I'm praying for these people. Instead of these people praying for Jesus, Jesus is saying, you need my prayer at this point, because you're being attacked by Satan. This force, I tell you, you can't handle Satan all by yourself. You need a force far superior than your force. That is my force. Unless I pray for you, I tell you, you will go to devastating pieces. I don't want that to happen. I'm going to the cross for only one purpose, that is, put them all you together. To unite you together, not to divide you. I'm going to the cross. If anything that divides you, it's not definitely divine, it is demonic. That is what Jesus is trying to tell us. Satan is going to sift you, but I will allow him to sift you. You know for what? Not to destroy you, but to develop you. I want to make you all mature Christians. Only if we go through the sifting process, I will tell you, you'll all become mature Christians, right? I don't want you to be just mean Christians. Let's all become mature Christians. Go through this sifting. Let Satan take you through the sifting. What I'm going to do is, I'm not going to destroy you through the sifting. I'm going to develop your faith through this. I'm going to use even Satan to do this for you. Let him do it. But I'm not going to let you down, don't worry. I'm going to pray for each one of you. It's in the present continuous mood in Greek. That means you will keep on and on and on praying for all of us. Mind that Satan is always after us. He has one single point agenda. The agenda is destroy the relationships between God and man, between man and man. Jesus is going to the cross to re-establish the relationship between God and man and man. Let's pray. Chompala. Parishuddhamulla Andavare, indha aashirvadamaana indha maalaivilaikkaga jabikkirom. Andavare, Pedru oru periya viswasathile valandirundha irundhirukkom. Avan moolamagathaan indha karpaariyaagi ivan mele naanudi sabaiye kattuven endru sollirukkiren Sami. Aam Andavare, Andavar thaame appadippatta இந்த திருச்சபை உருவாக்குவதற்கு நங்கூரமாக இருந்த அந்த பேதுருவும் தன்னை காப்பாற்றிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வந்தபோது நீ அவனை பார்த்து சொன்னேன், நான் உனக்காக ஜபிக்கிறேன் என்று சொல்லி சுவாமி. நாங்கள் அநேக சமயங்களில் ஜபங்களை சார்ந்திருக்கிறோம் ஐயா. நாங்கள் ஜபித்தால் எங்களாலே எங்களை காப்பாற்றிக்கொள்ள முடியும்னு யோசிக்கிறோம். தெர் ஆர் டைம்ஸ் லாட் வென் அவர் ஓன் பாய்டி, வென் அவர் ஓன் ப்ரேயர்ஸ், வென் அவர் ஓன் ஸ்பிரிச்சுவாலிட்டி கேனாட் சேவ் அஸ் ஃப்ரம் சேட்டன் லாட் என்று சொன்னால், அவன் உலகத்தின் அதிபதி என்று பெயர் பெற்றிருக்கிறான் சுவாமி. உண்மையே ஏமாற்ற முயற்சித்த அந்த பிசாசானவன் எங்களை சோதிக்கும் போது, உறவுகளெல்லாம் அவன் தவிடு பொடியாய் உடைக்க முயற்சிக்கும் போது சுவாமி, நீ எங்களுக்காக ஜபிக்கிறேன் என்று சொல்கிற வசனம் எங்களுக்கு எத்தனை ஆறுதலானது சுவாமி. எங்களுக்காக நீ தொடர்ந்து ஜபியும் ஆண்டவரே. அந்த ஹை பிரியஸ்ட்லி பிறையிலே நீ ஜபித்தினுடைய கான்டென்ட் ஆண்டவரே, அவர்கள் ஒன்றாயிருக்க வேண்டும், நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போலவே அது ஒன்றாயிருக்க வேண்டும் என்று சொன்னீரே சுவாமி. பிதாவும் குமாரனும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே, நீ கடைசி வரைந்தும் பிதாவின் சித்தத்தை மாத்திரமே, உமக்கும் பிதாவுக்கும் இடையில எதுவுமே வராதபடி நீ காத்துக்கொண்டீரே. அத்தகையான உறவோடு கூட வாழ்ந்தீரே. அந்த உறவிலே நாங்களும் ஆண்டவர், எத்தனை துன்பங்கள் எங்களுக்குள்ளே வந்தாலும், நான் ஒரே திருச்சபையாக, ஒரே குடும்பமாக, ஒரே மேய்ப்பனுடைய ஆடுகளாக, ஒரே தகப்பன் பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.

சொல்லுகிறபடி இதுவரையும் எங்களை

நம்முடைய ஆண்டவர் பலன் உள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க

யுத்தம் செய்து இதை முறியடிக்கப் போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற பிரச்சனைகள் என்

பரிசுத்தாவியே, உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்க பிரசன்னம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நட

கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடி ஆராதியுங்கள். அப்படி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் இணைந்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என்ற அருமையான ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்

நல்ல கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஓ அல்லேலூயா, உம்மை அன்றி யாரை நாங்கள் பாடுவோம்?

இந்த நெருக்கமான சூழ்நிலை தேசத்துல மாறட்டும் ஆண்டவரே. எல்லாம் அப்படியே ஒரு நிமிடம் ஜெபமா எடுக்க பார்க்கலாம் ஆண்டவரே. எங்க தேசத்தின் நெருக்கடியின் மத்தியில ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் நெருக்கத்தின் மத்தியில் உம்மை நோக்கி நாங்கள் மண்டாடுகிறோம். எத்தனையோ ஜனங்கள் தங்கள் உறவுகளை இழந்துட்டாங்க ஆண்டவரே, தங்கள் உற்றாரை இழந்துட்டாங்க ஆண்டவரே, நேசித்த ஜனங்களை இழந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர் மரணத்தை தழுவிட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்கள் இன்றைக்கு தேற்றப்படுவதாக, ஒவ்வொரு உள்ளங்கள் இன்றைக்கு ஆறுதல் படுத்தப்படுவதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை தேசத்திலே சம்பவிப்பதாக. இந்த நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம்.

சீக்கிரமா எங்க தேசத்துல இயல்பு நில திரும்பட்டும், சீக்கிரமா எங்க தேசத்துல இயல்பு நில திரும்பட்டும் ஆண்டவர், சீக்கிரமா எங்க தேசத்துல இயல்பு நில திரும்பட்டும் ஆண்டவர். ஜனங்களின் கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படட்டும், வேதனைகள் துடைக்கப்படட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும். ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்கணும், நாங்கள் உண்மை நோக்கி மன்றாடுகிறோப்பா. எங்க தேசத்துல இயல்பு நிலை திரும்பட்டும் ஆண்டவரே.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஓ ரபலரியான் தேரவரவலவரா.

நம்ம இன்னொரு பாடல் அப்படி இணைந்து பாடப்போகிறோம். நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எஸ், நம் ஆராதிக்கும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்று கொண்டு சொல்றாங்க, 7 மடங்கு சூளை அது நெருப்பூட்டப்பட்டிருந்தாலும், அந்த நெருப்பு அதிகமாக்கப்பட்டிருந்தாலும் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் எரிகின்ற அக்கினி சூளைக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவர். நான் இன்றைக்கு உங்களை பார்த்தோன்னு சொல்ல விரும்புறேன், எரிகிற அக்கினி சூளையின் மத்தியில 4வது நபராய் இறங்கி வந்து அந்த அக்கினி சேதப்படுத்தாதபடிக்கு என் தேவன் பாதுகாக்க முடியுமானால், அதே தேவனை இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, இந்த கொரோனா என்கிற எரிகிற ஒரு அக்னி, இந்த கொரோனா என்கிற ஒரு பெரிய கொடிய வியாதி உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இதன் மத்தியில் இறங்கி வந்து உன்னை பாதுகாக்க, உன்னை விடுதலையாக்க, உனக்கு அற்புதம் செய்வதற்கு போதுமானவர். அதை விசுவாசிக்கிறவங்க உண்மையா கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவர் விடுவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர். இணைந்து பாடப்போக

வாழ்க்கையில் விடுதலை உண்டு, உன் வாழ்க்கையில் சுகம் உண்டு, உன் வாழ்க்கையில் அற்புதம் உண்டு, உன் வாழ்க்கையில் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. தானியேல் சிங்கக்கிணையில் தூக்கி போடப்பட்ட பொழுது இரவெல்லாம் ராஜா உறங்காமல் இருந்துவிட்டு அதிகாலையில் கெபியண்டை வந்து உரத்த சத்தமாய் கேட்கிறார், தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க

வல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர், வல்லவர், வல்லவர். அவரால் கூட

நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்புகிறாமே, நமக்காக பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்மை காப்பதற்காக நமக்காக தூதரை அனுப்புகிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தூதர்களின் ஊழியங்கள் வருவதாக. கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஓ அடுத்த நேரத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஓ ஹல்லேலூயா, மரண படுக்கையில, வியாதியின் படுக்கையில, அடுத்த வேளை என்ன செய்வதென்று புரியாமல் கலங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இப்பொழுது கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கும்படிக்காக, உன்னை காக்கும்படிக்காக, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கிறது. எஸ் எத்தனை பேர் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறீர்களோ, ஆ ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒவ்வொருவர் மேல விடுதலை வருகிறது. பயத்தை தூக்கி எறியுங்கள், நோயை குறித்த பயத்தை தூக்கி எறியுங்கள், வியாதியை குறித்த பயத்தை தூக்கி எறியுங்கள். அழிக்க நினைக்கிற வைரஸை விட உன்னை காக்க நினைக்கிற கர்த்தர் பெரியவர். அழிக்க நினைக்கிற வியாதியை விட உன்னை காக்க நினைக்கிற கர்த்தர் பெரியவர். அழிக்க நினைக்கிற பொல்லாத நோய்களை விட உன்னை காக்க நினைக்க கர்த்தர் காக்க நினைக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் பெரியது, பாதுகாப்பு பெரியது. அவர் உனக்காக ஜீவனை தந்திருக்கிறார், உனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், உன்னை மீட்டிருக்கிறார்.

பாவங்கள் மாறுவதாக, பயங்கள் மாறுவதாக, பொல்லாத வியாதிகள் மாறுவதாக, பொல்லாத பலவீனங்கள் மாறுவதாக, அற்புத சுகம் உண்டாவதாக, தேவ பிரசன்னம் இன்றைக்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இறங்கி வருவதாக, எல்லா வேதனைகள் மறைந்து போவதாக, தெய்வீக ஆறுதலும் தெய்வீக சமாதானமும் ஒரு அக்காபாலா சஞ்சனாமா இன்றைக்கு நிறைவாய் உண்டாகும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு அற்புதம் இன்றைக்கு நடப்பதாக, ஒவ்வொருவர் வாழ்க்கையில விடுதலை சம்பவிப்பதாக, தேவ ஆவியானவர் நிறைவாய் நடத்துவீராக. ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில விடுதலைகளும் அற்புதங்களும் இப்பொழுது நடப்பதாக, இப்பொழுது நடப்பதாக. எல்லா பலவீனங்கள் மாறி போகட்டும். முன் நிலையில் நின்று ஆண்டவரை பணி செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக, பிரசன்னத்தால் நிரப்புவீராக, உம்முடைய கரங்களுக்கு பாதுகாப்பாய் அமருவதாக. எல்லா தடைகள் விலகட்டும்,

தேக்கறானு வரே உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. உன் நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திர புகழ் மேன்மை சகலமும் உமக்கு தருகிறோம்ப்பா. உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. பிரசன்னத்தான நிரப்பு கண்ணாடி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். 9:18 நாம் 22 வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உன் கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சிஷ்யரோடு அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். அன்மாவிலே இன்றைய நாளிலே நாம் தியானிக்கிற இந்த பகுதி பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேகருக்கு இந்த கதை தெரியும். ஆனால் மத்தையின சுவிசேஷத்தை காட்டிலும் மிக விரிவாக, மிக விளக்கமாக மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 5 இதை நாம் பார்க்கிறோம். 25-34 மார்க் எழுதின சுவிசேஷம் 5 அந்த 12 பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய காரியங்கள் மிக தெளிவாக மார்க் எழுதியிருக்கிறார். அதனாலே இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நேற்று 100 விசுவாசத்தை நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீனுடைய விசுவாசத்தை நாம் பார்க்க போகிறோம். உண்மையிலே என்னை மிகவும் கவர்ந்த விசுவாசத்தின் வல்லவர்களுடைய லிஸ்ட்ல இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இருக்கிறார். 100 விசுவாசத்தை ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. ஏனென்றால் அவன் சொல்றான், அவ்வளவு தாழ்மையா அவன் சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லும் வார்த்தைக்கு வல்லம் இருக்குன்னா. ஆனா இங்க பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை புறப்படும் என்று விசுவாசித்தாள் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய விசுவாசத்துக்கு நான் கொடுத்த தலைப்பு என்னவென்றால், ஆண்டவரை நிக்க வச்ச விசுவாசம். மார்க் எழுதின சுவிசேஷத்துல 5 இப்படியாக இருக்கிறது. ஜன கூட்டம், திரளான கூட்டம் அவரை நெருங்கி கொண்டிருக்கும் போது, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்று சொல்கிறார். யாரோ என்னை தொட்டிருக்கிறாங்க, என்கிட்ட வல்லமை புறப்பட்டது, யார் என்னை தொட்டான்னு பக்கத்தில் இருக்கிற சீஷர்களை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர். அப்போ சீஷர் சொல்கிறாங்க, என்ன ஆயிரக்கணக்கான மக்கள் வருது, உங்களை நெருக்கிறாங்க, யார் தொட்டான்னு கேட்குறீங்களே ஆண்டவரேன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், இல்லை இல்லை, என்னை யாரோ விசுவாசத்தோடு தொட்டாங்க, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிவேன், யார் என்னை தொட்டாது என்று கேட்கிறார். அப்போதான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ முன்னாடி வந்து, ஐயா, நான் தான் தொட்டேன், நான் இப்படிப்பட்டவள் என்று தன்னுடைய கதையை சொல்கிறார். பாருங்க அன்பாலே, இது மத்தேயு விட மார்க் எழுதின சுவிசேஷம் மிக அருமையாக அழகாக எழுதியிருக்கிறார். அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாவது நான் சுகமாவேன் என்று சொல்லி நம்பி அந்த வீட்டிலிருந்து, அந்த காலத்தில் இந்த சூதகஸ்திரி, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ சூதகஸ்திரின்னு சொல்லுவான், அவள் வந்து தொட்டாலே தீட்டு, வெளியிலே வரக்கூடாது, அப்படி யாரையாவது தொட்டுட்டாக்கா அவளை தண்டனை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவள் தன் உயிரை பணையம் வைத்து தன்னை பற்றி கவலைப்படாம, தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படாம, எப்படி ஆகிலும் சுகம் கிடைச்ச ஆகணும்னு சொல்லி நம்ம போய் இப்படிலாம் சொன்னாக்கா எல்லாரும் எப்படி, நீ சூதகஸ்திரி வந்து இவர்கிட்ட முன்னாடி நிற்பா, எங்களெல்லாம் எப்படி தொட்டன்னு சொல்லி அந்த யூதர்களுடைய சட்டத்திட்டத்தை அவங்க என்ன செய்வாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னுட்டு அவள் யாருக்குமே சொல்லலை. அவள் விசுவாசித்தால் ரகசியமாக, என்னன்னு, நான் அவர் வஸ்திரத்தை தொட்டாலாகில் நிச்சயமாக சுகமாவேன். அப்படியாக அந்த கூட்டத்தில் முண்டி அடிச்சுக்கிட்டு எப்படியோ அவர் பின் சைடில், முன் சைடு எங்கேயோ வந்து ஒரு இடத்துல அவர் வஸ்திரத்தை தொட்ட உடனே அந்த தொட்ட மாத்திரத்திலே அவருடைய உதிரப்போக்கு நின்றது என்று வேதம் சொல்கிறது. அவள் பாருங்க, அந்த தொட்ட நிமிஷத்திலே அவளுக்குள்ள ஒரு பெரிய அற்புதங்கள் நடந்ததை அவள் உணர்ந்தாள். அப்போதான் ஆண்டவரே நின்றுட்டார். இன்ன வரைக்கும் நான் வேதத்தில் மத்தேயு ஆகட்டும், மார்க் ஆகட்டும், லூக் ஆகட்டும், யோவான் ஆகட்டும், ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்தா டைரக்ட் எல்லாரும் வருவாங்க, ஆண்டவரே எனக்கு சுகப்படுத்தினுவாங்க. அப்போ இந்த யாவிரு என்ற தலைவன் இதிலேயே ஒருத்தன் வரான். அவன் வந்து என் மக எப்படியாக சுகமெல்லாம் கிடக்கிறா, ரொம்ப சீரியஸாக கிடக்கிறா, வாங்க என் வீட்டுக்குன்னா அவர் கொண்டு போகிறார். வீட்டுக்கு போகிற வழியில் தான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ நடக்குது. 100 இப்படிப்பட்ட விசுவாசம் காணலேன்னு சொல்லியும், நீ ஒரு வார்த்தை சொல்லு ஆண்டவரே, நீ இங்கிருந்து சொல்லு அங்கே சுகமாவான்றான். ஆனால் யாவிரு என்ற ஜபாலய தலைவன் என் வீட்டுக்கு வா வந்து நீ சொட்டாக்கா என் புள்ள சுகமாவான்னு இட்டுட்டு போகிறான். அப்போ அவரும் போகிறார். அதை போகிற வழியில் தான் இந்த சம்பவம், பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய சம்பவம் நடக்கிறது. எல்லாம் நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்பானே. என்னுடைய விசுவாசத்தை வாழ்க்கையில் நான் ஆரம்ப காலத்தில் நான் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய விசுவாசம் எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. ஏனென்றால் ஆண்டவரை நிற்க வைத்த விசுவாசம் என்று நான் அதற்கு பெயர் வைத்தேன். நான் வித்தவுட் நாலேஜ் எல்லாம் வேதத்தில் நீங்கள் அலசி பாருங்கள், எல்லாருமே ஏசாண்டவர்கிட்ட வந்து பேசி தன்னுடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்களோஞ்சி இவன் ஏசாண்டவர் கவனத்துக்கு தன்னுடைய பிரச்சனையை கொண்டு வராமலே நான் அவரை தொட்டாலாவது நான் நிச்சயமாக சுகமாவேன்னு சொல்லிட்டு அவரை தொட்டுட்டு அவராக கேட்குற அளவுக்கு இவர் நடந்து கொண்டார். அன்பாவில் அப்போ அவரை நிற்க வச்ச விசுவாசம், போயிட்டு இருந்தவரை நிற்க வச்சிருக்கிறார். அப்போ இவரை அறியாமலே ஒரு வல்லமை இவரை விட்டு புறப்பட்டதை பார்த்து யாரோ என்னை விசுவாசமாக தொட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்கிறார். அன்பாவில்லே அந்த இடம்தான் எனக்கு ரொம்ப சிந்திக்க வச்சது. ஏனென்றால் வித்தவுட்டு நாலேஜ் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வராமலே அவரிடத்திலிருந்து வல்லமையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ நிரூபித்தார். என்னுடைய கிறிஸ்துவ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அதிகமாக இந்த விசுவாசத்தில் ஹைலைட் பண்ணுறது இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை தான். இன்றைக்கி நான் நம்முடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது, ஆண்டவரை அறிந்தும் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாத கிறிஸ்தவர்களாக நாம் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானிலே இதை கேட்கிற நீ நானும் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு உள்ளே இருந்த அந்த விசுவாசம், தட் வித்தவுட் நாலேஜ் நிச்சயமாக ஆண்டவரிடத்தில் போன நான் அவர் வஸ்திரத்தை தொட்டாலாவது நிச்சயமாக சுகமாவேன் என்றால், அதே போல தொட்டால் சுகமானால், அதோடு சுகம் பெற்றதோடு இல்லை அவள் ரட்சிப்பையும் பெற்றாள். 5:34 இப்படியே சொல்லுது, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தை போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிருந்தார். அப்போ உன் வேதனை என் வேதனை நீங்கணும்னா வியாதி இல்லையோ அல்லது என்ன பிரச்சனை இல்லையோ, நிச்சயமாக உன் வேதனை என் வேதனை நீங்கணும்னா ஆண்டவரை நாலேஜே இல்லாமல் அவர்கிட்டருந்து வல்லமை எடுத்துக்கொள்ளக்கூடிய விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த 100 அதிபதிக்குள்ளே இருந்த விசுவாசம், அந்த 4 பேருக்குள்ளே இருந்த விசுவாசம், நமக்குள்ளே இருக்கிற அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்குள்ள விசுவாசத்தை கம்பேர் பண்ணி நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கேட்போம், ஆண்டவரே அந்த 100 அதிபதிக்குள்ள இருந்த விசுவாசம், அந்த முடக்குவாதக்காரனை தூக்கி சுமந்த அந்த 4 பேருடைய விசுவாசம், ஆண்டவரே இந்த பெரும்பாடு ஸ்திரீக்குள்ள விசுவாசத்தை எனக்குள்ளே ஊற்றுங்கன்னு சொல்லுவோம். அந்த விசுவாசத்தில் நாம் வளருவோம். நிச்சயமாய் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தையும் வல்லமையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதை கேட்கிற அன்பானிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம், ஆண்டவரே அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படியாக உம்முடைய நாலேஜே இல்லாதபடிக்கு ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வல்லமையை எடுத்துக்கொண்டால், வல்லமையை பெற்றுக்கொண்டால், அப்படிப்பட்ட ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் வந்து எவ்வளோ வார்த்தையை கேட்டு எவ்வளோ இன்னும் உட்காந்து சோர்ந்து போயிருக்கிறோம், எங்கள் சோர்வு எடுத்து போட்டு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படியாக தான் வீட்டை விட்டு வெளியிலே வந்து உம்மை தொடுவதற்கு பிரயாசப்பட்டு உம்மை தொட்டு அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டால், அதே போல உங்களை தொடுவதற்கு நாங்கள் பிரயாசப்பட, உம்மை அடைவதற்கு நாங்கள் பிரயாசப்பட, உம்முடைய வஸ்திரத்தை தொடுவதற்கு பிரயாசப்பட என்னை எங்களையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த விலையேறப்பெற்ற சத்தியத்துக்காய் நன்றி. உம்முடைய ஆண்டவரே நாலேஜே இல்லாமல் உம்மிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய விசுவாசம் எவ்வளோ உயர்வாக இருக்கிறது சுவாமி. அப்படிப்பட்ட விசுவாசத்தை எனக்கு எங்களுக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீ தரப்போறீங்க. நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை, உம்மை தொடுவதற்கான விசுவாசத்தை, உம்மை அடைவதற்கான விசுவாசத்தை, உம்மிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தை எனக்கு எங்களுக்கு தாங்க. அப்படியே தரப்போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ. அன்பானே.
2: Holy Spirit, we welcome you. பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும்.

கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிருபையா இந்த நாளை காண பண்ணியிருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துவாராக. எபேசியர் 5:7 அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தம்முடைய ஜனத்துக்கு கர்த்தர் தம்முடைய தாசனை கொண்டு எழுதின வார்த்தை. ஒரு தேவ பிள்ளைக்கு முக்கியமான காரியங்களில் ஒன்றுதான் ஐக்கியம். எல்லாரிடத்திலும் அன்பா இருக்க வேண்டும். ஆனால் யாரோடு ஐக்கியம் கொள்ளுகிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அந்நிய நுகத்தில் இணைக்கப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. பாவிகளுடைய வழியில நிக்க கூடாது. இதெல்லாம் ஏன் வேதம் நமக்கு எழுதி காண்பிக்கிறது தெரியுமா? ஐக்கியம் மிக மிக அவசியமானது. காரணம், எப்படி விழுங்கலாம், எவனை விழுத்தள்ளலாம், இதுதான் பிசாசின் தந்திரம். யாருக்குள்ளே எப்பொழுது அவன் புகுந்து தேவ பிள்ளைகளை தள்ளிவிடலாம் என்பதை தான் அவன் கவனமாய் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அதற்கு மிக சிறந்த உதாரணம் இயேசு தம்முடைய சீஷர்களோடு பந்தியில் இருந்தபோது யூதாஸ் காரியோத். இயேசுவுக்கு விரோதமாகி செயல்படுகிற கூட்டத்தோடு ஐக்கியம் கொள்ளுகிறான். அந்த ஐக்கியத்தின் அடையாளமாக 30 வெள்ளிக்காசை வாங்கி கொள்ளுகிறான். வாங்கி கொண்ட பிறகு அவன் வந்து இந்த கூட்டத்திலும் அமர்ந்து கொள்ளுகிறான். வேதம் சொல்லுகிறது, சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். எதற்காக? இயேசுவுக்கு எதிராய் செயல்பட வைக்க. இதையெல்லாம் வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நாம் நித்தியத்துக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை மறக்கக்கூடாது. நம்மை தேவன் முன்குறித்து அழைத்திருக்கிறார். நம்மை வழித்தப்பி போக பண்ணுகிற, நம்மை மோசம் போக பண்ணுகிற எந்த ஒரு நபரோடும் ஐக்கியம் கொள்வதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அன்பு செலுத்த வேண்டும். எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். ஆனால் ஐக்கியம் கொள்வதிலே கவனமாக இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், அதனுடைய 5 விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனை காரணாகிய, பொருளாசை காரணாவது, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. 6 இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாய் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். நாம் ஆண்டவர் கடுத்த காரியத்தில் விரும்பி நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் போது அதிலிருந்து நம்மை பின்வாங்க வைக்கும்படியாக நம்மோடு யாராவது பேசுவாங்கன்னா அவங்களுக்கு பங்காளிகள் ஆகக்கூடாது. இதுதான் வேதம் சொல்லுகிறது. நம்ம கிட்ட ஒருத்தங்க பழகுறாங்க, பேசுறாங்க, நெருங்கி இருக்கிறாங்க, அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவர்களோடு இருக்கிற நட்பு நிமித்தமாய் நாம் தேவனை விட்டு தூரம் போவோமானால் அந்த நட்பு நம்மை மோசம் போக்குகிற நட்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. அது எந்த நட்பா இருந்தாலும் சரி, அதை துண்டிக்க வேண்டும். அதைதான் வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். அப்படிப்பட்டவர்கள் நின்று விலகி கொள்ளுங்கள். காரணம், பிசாசானவன் அவர்கள் மூலமாய் உங்களை வஞ்சிக்க பார்க்கிறான். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளையும் உணர்வுள்ள இருதயத்தை தந்து பாதுகாத்து நடத்துவாராக. செபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவை, எங்கள் வாழ்க்கையிலே அப்பா, எங்கள் வாழ்க்கையின் வட்டத்துக்குள்ளே அப்பா, எங்களை மோசம் போக பண்ணுகிற எந்த ஒரு நபரும் வராதபடிக்கு நீர் வேலியடைத்து காத்து கொள்வீராக. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. உம்மோடு இருக்கிற உறவை விட்டு விலக பண்ணுகிற எந்த உலக உறவுகளும், எந்த நட்பு வட்டாரங்களும் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க போதும்பா, நீரே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. சங்கீதம் 19 முதல் வசனம். விண்வெளி ஆராய்ச்சியாளர் ஒருவர் பிரான்ஸ் தேசத்தில் ஒரு கல்லூரி மாணவர்களுக்கு வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர், நான் டெலஸ்கோப்பை வைத்து இந்த அண்டம் முழுவதையும் சுற்றி பார்த்து விட்டேன், ஆனால் அதில் நான் கடவுளை காணவில்லை என்றார். அந்த கூட்டத்தில் மிகவும் திறமையாக இசையமைக்கும் மாணவர் ஒருவர் இருந்தார். அவர் இந்த விண்வெளி ஆராய்ச்சியாளரின் கருத்தை முற்றிலும் எதிர்த்தார். அவர் எழுந்து நின்று, ஐயா, நீங்கள் சொல்வது எதை போல இருக்கிறது தெரியுமா? நான் என் பியானோவை எடுத்து அதை தனியே ஒரு இடத்திலே வைத்து அதன் ஒவ்வொரு பாகங்களையும் மைக்ரோஸ்கோப்பை வைத்து பார்த்து விட்டேன், அதில் இசையை காணவில்லை என்று நான் சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் நீங்கள் சொல்வது இருக்கிறது என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார் என்று டெலஸ்கோப்பை வைத்து பார்க்க முடியாது. அவருடைய எண்ணற்ற கிரியைகள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. ஆகவேதான் தாவீது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்றார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கிரியைகளை ஞானமாய் படைத்திருக்கிறார். தேவனுடைய படைப்புகள் அனைத்தும் மனிதனை இன்றும் ஆச்சரியப்பட வைத்துக் கொண்டே இருக்கின்றன. நாம் பார்க்கும் சூரியன், சந்திரன், கோள்கள், கோடா கோடியான நட்சத்திரங்கள் அனைத்தையும் தேவன் படைத்து அவைகளை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மதியேடனோ தேவன் இல்லை என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. இவ்வுலகத்தில் நாம் பார்க்கும் பொருட்கள் ஒவ்வொன்றிற்கும் பின்னால் ஒரு படைப்பாளி இருப்பதைப் போல இந்த ஆண்டத்தின் பின்பு அனைத்தையும் சிருஷ்டித்த தேவன் இருக்கிறார். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டிக்காமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தினது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய படைப்புகளில் மனிதன் எந்த குறையும் பார்க்க முடியாது. சூரியனும் நட்சத்திரங்களும் இன்று வரை நிற்காமல் தனது ஒளியை கொடுத்து கொண்டே இருக்கின்றன. ஏனெனில் அவை தேவனின் படைப்புகள். தேவன் நம்முடைய வாழ்க்கையையும் அழகாய் அமைத்து கொடுப்பார். அவர் ஒருவரே சிருஷ்டிகர்த்தா. அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணுகிறார். அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை குறித்தும் உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், இழப்புகள், பிரிவுகள், சுகவீனங்கள் இவைகளை குறித்து நீண்ட நாட்களாய் எனக்கு ஏன் இந்த பாடு, வேதனை, போராட்டம், இதற்கு முடிவே இல்லையா என்று கலங்கி போய் ஆறுதல் அடைய முடியாத இருதயத்தோடு இருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களின் பொல்லாத புலம்பலின் சூழ்நிலையின் இரட்டை கர்த்தர் கலைந்து போடுகிறார். மகிழ்ச்சியினால் உங்களை இடை கட்டுகிறார். நீண்ட நாட்களாய் எவைகளுக்காய் புலம்பி காத்திருந்தீர்களோ அவைகளை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நன்மைகள் உங்கள் வீடு தேடி வந்து உங்களை மகிழ்விக்கிற ஒரு நாளாய் இந்த நாளை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 நாம் யோசேப்பு அவன் தகப்பன் யாக்கோபையும் குறித்து வாசிக்கையில், யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் நிர்வாணியாய் குழியிலே தள்ளப்பட்டும் 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டும் போனான் என்றும், இதை குறித்து தகப்பனாகிய யாக்கோபினிடத்து மற்ற சகோதரர்கள் தெரிவிக்கையில், யோசேப்பை ஒரு துஷ்ட மிருகம் பேரி போட்டதால் அவன் மரித்து போனான் என்று கூறுகின்றனர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:34 தன் அறையில் இரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கின்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45:26 யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடன் யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது யாக்கோபு, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்று மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு கூறுகிறதை வாசிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீண்ட நாட்களாய் பிரிந்து போன உறவுகளை புதுப்பித்து கொள்ளும் ஒரு நாளாகவும், நீண்ட நாட்களாய் நீங்கள் எதிர்பார்த்து காத்து அவைகள் தாமதமானதால் புலம்பி சோர்வுற்று கண்ணீரோடு இன்றைக்கு விடியுமா நாளைக்கு விடியுமா என்று நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு அவைகளை பெற்றுக்கொள்ளப் போகிற நாளாயும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு சொல்லுகிறான், உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனால் உன் சந்ததியையும் காணும்படி கர்த்தர் செய்தார் என்பதைப் போல, இன்றைக்கு உங்களின் பிரிந்த உறவுகளில், பணியிடங்களில், குழந்தைக்காக, திருமணம், வேலை, மேற்படிப்பு, இப்படி எவைகளுக்காக காத்திருந்தீர்களோ அவைகளுக்கு நல்ல பதிலை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் நம்ப முடியாத இடத்திலிருந்து உங்களின் ஆசீர்வாதம் இன்றைக்கு கடந்து வரப்போகிறது. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற நம் கர்த்தர் இடத்திலிருந்து இன்றைக்கு பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இதுவரையில் புலம்பின காரியங்களில் ஆனந்த களிப்பை கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். பலவீனம், வியாதி, பற்றாக்குறை போன்ற இரட்டை இன்றைக்கு களைந்து போடுகிறார். சாம்பலின் அனுபவத்திற்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவன் இன்றைக்கு உங்களை மகிழ்ச்சியாக்கி ஆசீர்வதித்து அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தும்படி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாது இருப்பீர்களானால் இயேசுவை விசுவாசியுங்கள். அவரின் அன்பின் கரங்களில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றி துக்கங்களை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் நிறைத்து ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜீஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: ஊழியர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60 அதிகாரம் அதன் 15 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதவருமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் மீண்டும் படிக்கிறேன். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று என் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு பேச விரும்புகிறார். நான் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு நல்ல தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, நான் உன்னை மகிழ்ச்சியாக வைக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேச விரும்புகிறார். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிறார்? இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தினுடைய நிலைமை, இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைமைகளை நம்ம கவனிக்கும் பொழுது மிகவும் மோசமான ஒரு நிலைக்குள்ளே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் சஞ்சலங்கள், அழுக்குரல்கள், வேதனைகள், அருமையானவர்களை பரிதபிக்கப்பட்ட காரியங்கள், இப்படி எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே சில நாட்களாய், இன்னும் சொல்ல போனால் சில மாதங்களாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் போராட்டம், இப்படியே மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குமோ தெரியவில்லை, என்ன சம்பவிக்குமோ தெரியவில்லை, நிம்மதியாய் வாழ முடியவில்லை, நிம்மதியாய் ஜீவிக்க முடியவில்லை. இன்றைக்கு பாருங்கள், தேசத்திற்குள்ளே சமாதானம் இல்லை, குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. சமாதானமற்ற நிலையில, ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைக்குள்ள இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வீடுகளுக்குள்ளே இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது தெரியுமா? வெளியிலே ஆடம்பரமாய் வாழ்கின்றவர்கள், வெளியிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாததை போல தங்களை காண்பித்துக் கொள்கிறவர்கள், உலகத்தில் வசதிகள், பணம், பொருளாதாரம், ஆஸ்திகள், அந்தஸ்துகள் ஏராள மனிதனுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே பார்த்தால், வீடுகளுக்குள்ளே பார்த்தால், எத்தனை வீடுகளுக்குள்ளே இன்றைக்கு சமாதானம் இல்லை தெரியுமா? எத்தனை குடும்பங்களுக்குள்ளே எனக்கு மகிழ்ச்சி இல்லை தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் வெளியிலே பணம் கொடுத்து வாங்கிவிடலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த சந்தோஷத்தை என்ன செய்ய முடியாது? எங்கேயுமே பணம் கொடுத்து வாங்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னை மகிழ்ச்சியாக நான் வைக்கப் போகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் மகிழ்ச்சியாக வைக்கப் போகிறேன் என்கிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை இந்த நாளிலே, இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆகவே இன்னைக்கு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை, மனிதருடைய மகிழ்ச்சியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல பாருங்க, ஏமாற்றப்பட்ட நிலைகள், எத்தனையோ பேர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். பாருங்க, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். திருமணமாகி மகிழ்ச்சியாய் இருக்கலாம், குடும்பமாய் சந்தோஷமாய் இருக்கலாம் என்று நினைத்து எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு திருமணம் நடந்தா நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், நம்முடைய குடும்பம் ஒரு சந்தோஷமா இருக்கணும் என்று கனவுகளோடு கடந்து போனவர்கள், எதிர்பார்ப்புகளோடு கடந்து போனவர்கள், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அவங்க கனவெல்லாம் உடஞ்சி போயிருக்கு. வாழ்க்கை நான் இப்படி இருக்கணும்னு நினைச்சேன், வாழ்க்கை நான் இப்படி வாழணும்னு நான் நினைச்சேன், நினைத்த ஒரு காரியம் கூட என் வாழ்க்கையில இல்லையே. என்னுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அவர்களுக்கு சம்பாத்தியங்கள் இருக்கலாம், ஒருவேளை அவர்களுக்கு நல்ல பணங்கள் இருக்கலாம், உலகத்திலே அவர்களுக்கு உலக பிரகாரமான காரியங்களிலே எந்த குறைவும் அவர்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்காது? மகிழ்ச்சி இருக்காது, அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்காது. எத்தனை பேர் குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு சலித்துக் கொள்கிறார்கள் தெரியுமா? ஐயோ, என் கனவெல்லாம் போய்விட்டது, வாழ்க்கைனா இப்படி இருக்கும்னு நான் நினைச்சேனே, இப்படி சந்தோஷமா வாழலாம் நான் நினைச்சேனே, இப்படி மகிழ்ச்சியா இருக்கலாம் நான் நினைச்சேனே. நான் நினைத்த ஒரு காரியம் கூட என் வாழ்க்கையில நடக்கலையே என்று ஏங்கி தவிக்கிற எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்த்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உன் குடும்ப வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இல்லையா? ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோம், ஏதோ குடும்ப வாழ்க்கைக்குள்ள பிரவேசித்துட்டோம், வேற வழி இல்லை, இப்படியே நம்ம வாழ்ந்து முடிச்சிருவோம் என்று சொல்லுகிற எத்தனை பேருடைய வாழ்க்கை இருக்கிறது தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ குடும்பங்கள் அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஒரு முறை மலேசியா தேசத்தில் நான் ஊழியத்திற்காக நான் போயிருந்தேன். அந்த தேசத்தில் நான் ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது ஒரு தேவனுடைய மனிதர் என்னை அந்த ஊழியத்திற்கு என்று அழைத்திருந்தார். அவர் ஒரு நாள் சொன்னார், நம்முடைய சபையில் மிகவும் முக்கியமான ஒரு நபர், அவர் பாருங்க ஊழியத்துக்கு நல்ல உதவி செய்வார், அந்த குடும்பம் நமக்கு நல்ல உதவி செய்வாங்க, அந்த வீட்டில் சில கால சில பிரச்சனைகள் இருக்கிறது, நம்ம அந்த வீட்டில் போய் இன்றைக்கு ஜபம் பண்ண வேண்டும், அந்த வீட்டில் ஒரு பிரேயர் மீட்டிங், ஒரு ஜப கூட்டம் ஒன்று இன்றைக்கு நம்ம ஒழுங்கு செய்திருக்கிறோம், அதனால இன்றைக்கு நாம் அந்த வீட்டுக்கு தான் நம்ம ஜபம் பண்ண போகிறோம் என்று சொல்லி அந்த போதகர் என்னை அழைத்திருந்தவர் அந்த வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். பிரியமானவர்களே, அந்த வீட்டுக்கு போனோம், அந்த வீட்டினுடைய சூழ்நிலைகளை பார்த்தால் வித்தியாசமாய் இருக்கிறது. நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன், ஜெபிக்கலாம் என்று சொல்லி கூப்பிட்டால் பாருங்கள், யாரும் அந்த ஜெபத்திற்கு வரவில்லை. இந்த போதகர் சொல்லுகிறார், வாருங்கள், நம்ம எல்லாரும் இப்ப ஜெபம் பண்ண போகிறோம் என்று சொன்னால் பாருங்கள், அந்த வீட்டினுடைய தகப்பனார் வந்திருக்கிறார், பிள்ளைகள் வரமாட்டேங்கிறாங்க, மனைவி வரமாட்டேங்கிறாங்க, யார் இந்த ஜபத்திற்கு வரவில்லை. அருமையானவர்களை கூப்பிடுகிறார், வாருங்கள், எல்லாரும் நம்ம சேர்ந்து ஜபம் பண்ணுவோம், ஏன் வரவில்லை? அப்போ பாருங்க, நான் கேட்டேன், ஜபத்திற்கு ஏன் இவர்கள் வரவில்லை என்று அந்த வீட்டில் விசாரித்த பொழுது அந்த தகப்பனார் சொன்னார், ஐயா, எங்கள் வீட்டுக்குள்ளே தான் பிரச்சனை, நாங்கள் இந்த வீட்டுக்குள்ள ஒருவரை ஒருவர் பேசுவதில்லை, ஒரே வீட்டுக்குள்ளே என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரே வீட்டிலே என்னுடைய மனைவி இருக்கிறார்கள், என்னுடைய பிள்ளைகளோ நானோ ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வதில்லை. பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் கேட்டேன், எத்தனை நாட்கள் இப்படி பேசாமல் இருக்கிறீர்கள், ஏதோ சண்டைகள் வந்திருக்கும் போல, ஏதோ வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கும் போல, ஒரு சில நாட்கள் பேசாமல் இருப்பார்கள் போல என்று நான் நினைத்து கொண்டு கேட்டேன், எத்தனை நாட்கள் இப்படி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள், 7 ஆண்டுகள், 7 வருஷங்கள் கணவனும் மனைவியும் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு கேட்ட பொழுது ரொம்ப ஆச்சரியம். நம்ம வீட்டில் நம்ம ஒரு சில நிமிடங்கள் பேசாமல் இருந்தாலே எப்படி இருக்கிறது யோசித்துப்போம், அடுத்த நேரம் எப்படியாவது பேசி ஆக வேண்டும். ஆனால் 7 வருஷங்கள் ஒருவரை ஒருவர் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து அதே வீட்டுக்குள்ளே சாப்பிடுகிறார்கள், அதே வீட்டுக்குள்ளே படுத்து தூங்குகிறார்கள், அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, காலையில் 7 மணி பிள்ளைகள் வேலைக்கு போவாங்க, சாயங்கால வேலையிலிருந்து வருவாங்க, அவங்க ரூமுக்குள்ளே போயிடுவாங்க, அவ்வளவு தான். இதே வீட்டில் நான் சாப்பிட்றேன், இதே வீட்டில் தான் நான் தங்கி இருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அருமையான அந்த குடும்பத்தின் சமாதானத்தை சத்துருவானவன் கெடுத்து வைத்திருக்கிறான், அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை சத்துருவானவன் கெடுத்து வைத்திருக்கிறான். ஒருவர் பேசுவது இன்னொருவருக்கு பிடிக்கவில்லை, ஒருவர் பேசுவது மற்றவருக்கு பிடிக்கவில்லை. பாருங்கள், நல்ல குடும்பம்தான், நல்ல வீடு, அருமையான பங்களா போல வீடு இருக்கிறது, ஆனால் அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, அந்த வீட்டுக்குள்ள ஐக்கியம் இல்லை. நான் கூப்பிட்டேன், வாருங்கள், எல்லாரும் ஜபத்திற்கு வாருங்கள், இந்த இன்றைக்கு கர்த்தருந்த வீட்டுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். 7 ஆண்டுகள் இப்படி இருந்தால் எப்படி? ஐயா, நான் எப்படியெல்லாமோ என் வாழ்க்கையில நினைத்தேன். அந்த ஐயா சொன்னாங்க, தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், பல முறை இந்த வீட்டை விட்டு நான் ஓடிவிட வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன், சில முறை நான் தற்கொலை செய்து விடலாமா என்று கூட நான் நினைத்திருக்கிறேன். எப்படி இந்த வீட்டுக்குள்ள வாழ முடியும் யோசித்து பாருங்கள். நீங்க வந்த உடனே கேட்கிறீர்கள், நான் சொல்ல 7 ஆண்டுகள் நான் இப்படித்தானே இருக்கிறேன். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆனால் வெளியே பார்த்தால் யாரும் குறை சொல்ல முடியாது, வெளியே பார்த்தால் யாரும் குற்றம் சொல்ல முடியாது, அவ்வளவு டீசெண்டாக நடந்துகிடுவாங்க, யாருக்கும் தெரியாது. அந்த வீட்டில் நான் அன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே, இந்த குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள், இந்த குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்கிற ஆவிகள், நல்ல பிள்ளைகள் தான், நல்ல பெற்றோர்கள் தான், ஆனால் அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி சத்துருவானவன் அநேக குடும்பங்களுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி, தேவையில்லாத போராட்டங்களை ஏற்படுத்தி, சந்தோஷமாய் வாழ வேண்டிய, மகிழ்ச்சியாய் வாழ வேண்டிய குடும்பங்களை இன்றைக்கு சிதறடித்து கொண்டிருக்கிறான், சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறான். எத்தனை வீடுகளில் வெளிப்புறமான தோற்றத்திலே பார்க்க முடியாது, வெளிப்புறமான தோற்றத்தில் அவருடைய சூழ்நிலைகளை உணர முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு தீர்க்கமான வார்த்தை. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வீடு கூட அப்படி இருக்கலாம், உங்கள் குடும்பம் கூட அப்படி இருக்கலாம், நீண்ட நாட்களாய் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவுகள் உடைக்கப்பட்டிருக்கலாம், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஐக்கியம் உடைக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை ஏன் இப்படி வாழ வேண்டும் என்று ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். மகிழ்ச்சியாய் வாழ வேண்டிய பிள்ளைகள், மகிழ்ச்சியாய் வாழ வேண்டிய குடும்பங்கள் சஞ்சலமும் தவிப்பும் அந்த குடும்பங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. குடும்பங்களுக்கு விரோதமாய் சத்துருவானவன் எழும்பி குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை உடைத்து சமாதான கேடுகளை விதைத்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நான் உன்னை இனி மகிழ்ச்சியாக வைக்கப் போகிறேன். இந்த வார்த்தையை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை எத்தனை பேர் அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஆவியானவர் சொல்லுகிறார், இனி உனக்கு மகிழ்ச்சி வரும். நீ நினைத்திருக்கலாம் ஒருவேளை இனிமே நடக்காது, இப்படிதான் காலங்கள் ஃபுல்லா முழுவதும் ஓடி போய்விடும், இப்படிதான் என் வாழ்க்கை இருந்துவிடும், இப்படிதான் என் சூழ்நிலை இருந்துவிடும், மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை உடைய குடும்பங்களை சந்திக்க போகிறது. ஆமென். உடைய குடும்பத்தை சந்திக்க போகிறது. நான் ஆவியில் உணர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவர் எனக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற அநேக குடும்பங்கள் சிதறியடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உடைக்கப்பட்டு கிடக்கிறது. வெளியில பார்ப்பதற்கு தெரியவில்லை, வெளியிலே பார்ப்பதற்கு தெரியவில்லை, ஆனால் அந்தரங்க ஜீவியங்கள், எத்தனை நாட்கள் நீ கண்ணீரோட வாழ்கிறாய், எத்தனை மாதங்கள் கண்ணீரோட வாழ்கிறாய், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுத்தீர், எனக்கு ஏன் இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்தீர் என்று சொல்லி நீ கண்ணீரோடு கேட்கிறாய் அல்லவா, ஐயோ நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், நான் எதிர்பார்த்தது எனக்கு நடக்கவில்லை, நான் நினைத்தது எனக்கு நடக்கவில்லை, நான் ஏமாற்றமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு விட்டேன் என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா, நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா, இதில் மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நினைக்கிறாய் அல்லவா, இப்படித்தான் காலங்களும் நாட்களும் இருக்க போகிறது என்று நினைக்கிறாய் அல்லவா. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நான் உன் சூழ்நிலைகளை மாற்றப் போகிறேன், உன்னை நான் சந்தோஷப்படுத்த போகிறேன், உன்னை நான் மகிழ்ச்சியாக வைக்க போகிறேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி அப்படியே இன்றைக்கு நடக்க போகிறது. வேத புஸ்தகத்தில் அநேக இடங்களிலே கர்த்தர் ஜனங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நான் மூன்று காரியங்களை உங்களோடு நான் பேசி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் எங்கே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க விரும்புகிறார், எந்த இடத்தில் கர்த்தர் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார், நான் உன்னை மகிழ்ச்சியா வைப்பேன் என்று சொன்னாரே, எங்க கர்த்தர் மகிழ்ச்சியை வைக்க போகிறார், எங்க ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் என்று மூன்று காரியங்களை இன்றைக்கு நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். முதலாவது 90 அதன் 15 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது. அந்த வசனத்தை உங்களுக்காக நான் படிக்கிறேன். 90 சங்கீதம் 15 வசனம், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று கேட்கிறார்கள். நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாக சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று இங்கே வாசிக்கிறோம். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஒன்று, துன்பத்தை கண்ட இடத்திலே நம்மளை மகிழ்ச்சியா வைக்கிற கர்த்தர். துன்பத்தை கண்ட காலங்கள், துன்பத்தை கண்ட நாட்கள், மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் சொல்லிவிட்டு வருவதில்லை, எதிர்பாராமத்தான் வரும். துன்பங்களுடைய சூழ்நிலைகள் மனிதன் நினைப்பதில்லை, இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படணும், இப்படியெல்லாம் வாழ்க்கையில கஷ்டம் அப்படி நினைக்கிறது இல்லை. ஆனா எதிர்பாராத சூழ்நிலைகள் மனிதனை சந்தித்து விடுகிறது. வேத புஸ்தகத்துல துன்பத்தை கண்ட ஒரு மனிதனை சொல்ல போனா யோபு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். யோபினுடைய சரித்திர புஸ்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது விசுவாசத்தை தூண்டுகிறதாக இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில யோபியனுடைய புஸ்தகத்தை படிக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில நம்பிக்கையும் பலத்தையும் அதிகமாய் நமக்கு கொடுக்கிறதாக இருக்கு. ஏனென்றால் ஒன்றாம் அதிகாரத்தில் யோபு வாழ்ந்திருக்கிற நிலைமைகளை படிக்கிறோம். அந்த ஏரியாவிலே, அந்த தேசத்திலேயே, அந்த பட்டணத்திலேயே யோபுவை போல ஆசீர்வதிக்கப்பட்ட யாரும் இல்லையா? ஒரு பக்கம் தேவனுக்கு பயந்த மனுஷன், ஒரு பக்கம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிற மனுஷன், ஒரு பக்கம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற மனுஷன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, இன்னொரு பக்கத்தில் ஆண்டவருக்கு என்று பிரியமாய் நடக்கிறான். உலகத்திற்குரிய ஆசீர்வாதமும் இருக்குது, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் யோபுக்கு இருக்கிறது. எல்லாம் ஆயிரமா இருக்கு. வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள், இதெல்லாம் நீங்க பாத்தீங்க, எல்லாம் இருக்கு, ஒரு குறைவும் இல்லை. அந்த தேசத்திலேயே மிகவும் வாழ்ந்திருந்த ஒரு மனிதன், அவன் நினைச்சு கூட பார்க்கல, அவன் யோசித்து கூட பார்க்கல, திடீர்னு அந்த துன்பம் யோபியனுடைய வாழ்க்கையில சந்திக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் எதிர்பாராத விதமாய் ஒன்றன் பின்பாக, ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொன்றாய் இழந்து கொண்டே இருக்கிறான். மிருக ஜீவன் இழந்து போனா கூட பரவாயில்லை, ஆனா வேலைக்கார வேலைக்காரிகள் இழந்தா, ஒருவேளை அது கூட ஒரு பக்கம் சங்கடமா இருந்தாலும், அடுத்து பாருங்க, பிள்ளைகளை இழக்கிறான். தேவன் அவனுக்கு கொடுத்த பிள்ளைகளை இழந்து நிற்கிறான். எவ்வளவு வேதனை இருக்கும் யோசித்து பாருங்கள். எவ்வளவு போல இந்த உலகத்தில் வாழ்க்கையில் துன்பப்பட்டவங்க யாருமே கிடையாது. சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன பாடுகளுக்கு நிறைய பேர், ஆண்டவரே என்னை ஏன் சோதிக்கிறீர், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த கஷ்டம், யோபுகிட்ட கேட்டு பாருங்க சொல்லுவார். எவ்வளவு பெரிய பாடுகள், எவ்வளவு பெரிய இழப்புகள், எவ்வளவு பெரிய துன்பம். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கூட இருக்கிற எல்லாரும் போயிட்டாங்க. அடுத்த துன்பத்தை பாருங்க, அவனுக்கு சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற வியாதி. ஒரு பக்கம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான், அடுத்த பக்கத்தில் சரீரத்தில் வியாதி. ஒரு இடம் கூட பாக்கி கிடையாது. உச்சில இருந்து உள்ள கால் வரைக்கும் கொடிய பருக்களால் பாதிக்கப்பட்டான். பாருங்க, ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டே இருப்பானா? ஒரு புண்ணு வந்தாலே எவ்வளோ கஷ்டப்படுறோம். சரீரம் முழுவதும் இப்படிப்பட்ட புண்ணுகள் இருந்தால் எப்படி அவன் சாப்பிட முடியும், எப்படி அவன் தூங்க முடியும், எப்படி அவன் நிம்மதியா இருக்க முடியும்? ஒருவேளை யோபு கிட்ட கேட்டா சொல்லியிருப்பாரு, அதை கூட சகிச்சுக்கிட்டேன்ப்பா. அடுத்த பிரச்சனை, தன்னோடு இருக்கிற தன்னுடைய மனைவி. தன்னுடைய பிள்ளைகளே, அந்த மனைவி பேசுகிற வார்த்தைகள் அதனுடைய இருதயத்தை காயப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மனைவி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம் ஸ்தோத்திரமா, சரீரத்தில் வியாதியாக படுத்திருக்கிறீர் அப்போ அதுக்கும் ஸ்தோத்திரமா, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே, இப்படி எல்லாம் நீ இருக்கிறத விட தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுவிடு. தனக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய மனைவி, தனக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய நபர் வார்த்தைகளினால் காயப்படுத்தி நீ இருக்கிறத பார்க்கிலும் நீ செத்து போறது நலம் அப்படின்னு சொல்றா பாருங்க, அதுதான் அவனுடைய இருதயத்தை இன்னும் காயப்படுத்தி இருக்கும். இப்படியே தொடர்ந்து யோபு தன்னுடைய வாழ்க்கையில துன்பத்தை சந்தித்து கொண்டே இருக்கிறான். தாங்க முடியாத காரியங்கள், தாங்க முடியாத பிரச்சனைகள். எல்லாரும் யோபு விட்டு போயிட்டாங்க. அடைக்கலமாக இருந்தவர்கள், அனுகூலமாக இருந்தவர்கள், அவனை சுற்றிலும் இருந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் அவனை விட்டு போய்விட்டார்கள். உண்மையான உறவுகளை, உண்மையான நண்பர்களை எப்போ தெரியுமா நம்ம கண்டுபிடிக்கலாம்? இந்த மாதிரியான சூழ்நிலையில் பாடுகள் வரும்பொழுது கூட நிற்கிறாங்களா? நமக்கு கஷ்டம் வரும்போது கூட இருக்கிறாங்களா? உபத்திரம் வரும்போது கூட இருக்கிறாங்களா? இல்லை, எல்லாரும் ஓடிடுவாங்க, எல்லாரும் ஓடிடுவாங்க. நல்லா இருந்தா எல்லாரும் தேடி வருவாங்க. வந்தாங்க யோபுவை தேடி. தேவனுடைய பிள்ளைகளே, துன்பத்தை கண்ட நாட்கள் ஏங்கிக் கொண்டே இருக்கிறான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு மரத்தை குறித்தாகிலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அது வெட்டப்பட்டால் கூட திரும்ப தலைக்கும். எனக்கு அந்த சுகவாழ்வு திரும்ப தலைக்குமா? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று, எனக்கு குறிக்கப்பட்ட காலத்துக்காக நான் காத்திருக்கிறேன் என்று கதறுகிறான். இதனுடைய பிள்ளைகளே, காலங்கள் வந்தது. அந்த கஷ்டத்தின் மத்தியிலும், அந்த பிரச்சனையின் நடுவிலும் ஆண்டவருக்காக நிற்கிறாரே, ஆண்டவருக்காக வாழ்கிறாரே. தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு பாடுகள் மத்தியிலும் யோபு கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகவில்லை. சின்ன பாடுதான், சின்ன கஷ்டம்தான், சின்ன வியாதி தான், சின்ன பிரச்சனை தான், ஒரு சின்ன ஏமாற்றம் தான். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை தேடுகிறதில்லை. எனக்கு பிரச்சனை வந்துட்டு, எனக்கு போராட்டம் வந்துட்டு, எனக்கு வியாதி வந்துட்டு, இனிமே எப்படி ஆண்டவரை தேட முடியும்? ஆண்டவர் தான் அதை தப்பு வைத்திருக்கலாமே, ஆண்டவர் விடுவிச்சிருக்கலாமே. தேவனுடைய பிள்ளைகளே, யோபு எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறான். காலங்கள் ஒன்று வந்தது, நாள் ஒன்று வந்தது, சிறையிருப்பை மாற்ற ஆரம்பித்தார், சூழ்நிலைகளை மாற்ற ஆரம்பித்தார். வசனம் சொல்லுகிறது, முன்பு இருந்ததை பார்க்கிலும் ரெண்டு துணையாய் கர்த்தர் கொடுத்து அவனை மகிழ பண்ணினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை நான் மகிழ்ச்சியாக வைக்கப் போகிறேன். எங்க தெரியுமா? துன்பத்தை கண்ட இடத்திலே. நீ எங்க துன்பத்தை கண்டாயோ அதே இடத்தில் உனக்கு ஒரு சந்தோஷம் காத்திருக்கிறது. நீ எங்க துன்பத்தை கண்டாயோ அதே இடத்தில் உனக்கு ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. நீயா நினைத்து முடிவெடுக்காதே, இது இப்படிதான் இருக்கும், இப்படிதான் வாழ வேண்டும், இனிமே இப்படிதான் இருக்கும், இனிமே தேசம் இப்படிதான் இருக்கும். இல்லை, சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் என் ஆண்டவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். உனக்கு ஒரு மாற்றம் வரும், உன் வீட்டிலே ஒரு மாற்றம் வரும், உன் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரும், நீ ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்தில் மாற்றங்கள் வரும், நீ தேவ சமூகத்திலே போராடி கொண்டிருக்கிற காரியத்தில் மாற்றங்கள் வரும். இந்த துன்பம் தொடர்வதில்லை, நீ கடந்து வந்த பாதை உனக்கு இனி தொடர்வதில்லை. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருக்கிறது. துன்பத்தை கண்ட இடத்திலே உன்னை நான் மகிழ்ச்சியாய் வைக்க போகிறேன். ஆண்டவர் சந்தோஷப்படுத்தினாரா? யோபுவை சந்தோஷப்படுத்தினாரா? அந்த சந்தோஷத்தை எல்லாரும் கொண்டாடும்படியாய் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் வீட்டிற்கு வந்து விருந்தை ஆயத்தம் செய்து, அருமையானவர்களே, கர்த்தர் அவன் தீங்கிலிருந்து அவனை விடுவித்தார் என்று கர்த்தருக்கு நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, துன்பத்தை கண்ட இடத்துல உன்னை மகிழ்ச்சியாக கர்த்தர் வைக்க போகிறார். இந்த ஆராதனைக்கு பின்னால், இந்த செய்திக்கு பின்னால உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சில காரியங்களை நீ பார்ப்பாய். உன்னுடைய கண்கள் அதை பார்க்க போகிறது. உன்னுடைய வாழ்வில் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்து உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நான் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். சோர்ந்து போகாதிருங்கள், மனம் தளர்ந்து விடாதிருங்கள். உன்னை மகிழ்ச்சியாக நான் வைக்க போகிறேன். உனக்கு ஒரு நல்ல செய்தி உனக்கு காத்திருக்கிறது. உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வருகிறது. உன் பிள்ளைகளுடைய விஷயத்தில், உன் பிள்ளைகளுடைய காரியத்தில், உடைந்து போன, உன் பிரிந்து போன உன் பிள்ளைகளுடைய லைஃப்ல இந்த குடும்பம் ஒன்று சேருமா? இந்த குடும்பம் சேர்க்கப்படுமா? சில காலங்களாய் பிரிந்திருக்கிறார்கள். எவ்வளவோ சொந்த முயற்சி எடுத்தும், எவ்வளவோ சொந்த பிரயாசப்பட்டும் அவர்கள் ஒன்று சேரவில்லை. அது உன் இருதயத்திலே வேதனை இருக்கிறது. என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என் பிள்ளையுடைய குடும்பத்தில் இப்படி ஒன்று நடந்து விட்டது. பிரிக்கப்பட்டு கிடக்கிற, உடைக்கப்பட்டு கிடக்கிற அந்த பிள்ளைகளுடைய காரியத்திற்காய் இந்த வாழ்க்கையில மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் உன் படுக்கையை கண்ணீரால் நனைத்து கொண்டிருக்கிறாய். ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவார். உன் பிள்ளைகளுடைய சுக வாழ்வு துளிர்க்க போகிறது. உடைக்கப்பட்ட, உருக்குலைந்து போன காரியங்களிலே என் ஆண்டவருடைய கிரியைகள் நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். என்னுடைய பிள்ளைகளை விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நம்பர் ஒன், துன்பத்தை கண்ட இடத்திலே உன்னை மகிழ்ச்சியாக வைப்பார். இரண்டாவது ஒரு காரியம் சொல்கிறேன். ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, ரூத்தின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காரியம், கசப்பான நிலையிலே இருக்கிற உனக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை இல்லாவிட்டால் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். நகோமியினுடைய குடும்பத்தை குறித்து ரூத்தினுடைய புஸ்தகத்தில் நீங்கள் படிக்க முடியும். ஒரு காலத்தில் அப்பத்தினுடைய வீட்டில் இருந்தவர்கள், ஆனால் அங்கே ஒரு பஞ்சம் வந்து விட்டது, இனிமேல் போஷிக்கப்பட முடியாது என்று அறிந்து இவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய்விட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை. எப்போ பிரச்சனை வருது தெரியுமா? தேவன் வைத்த ஸ்தானத்தை விட்டு, தேவன் உனக்கென்று நியமித்திருக்கிற இடத்தை விட்டு என்றைக்கு நீ விலகி மோவாப் என்கிற உலகத்திற்கு நேராக, சாபம் நிறைந்த இந்த உலகத்திற்கு நேராக நீ பின்மாற்றம் அடைகிறாயோ, அன்றைக்கு தேவையில்லாத கசப்பான அனுபவங்கள் உண்டு வாழ்க்கையில் வருகிறது. கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் இருந்து உனக்கு குறைவுகளை நிறைவாக்க அவராலே முடியும். உன் சூழ்நிலைகளை மாற்ற அவராலே முடியும். உன் தேவைகளை சந்திக்க அவராலே முடியும். ஆனால் அற்புதம் நடக்கல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கொஞ்ச நாள் கூட்டத்துக்கு வருவாங்க, ஆராதனைக்கு வருவாங்க, ஒரு எதிர்பார்ப்போட வருவாங்க, நினைச்சது நடக்கல, எதிர்பார்த்தது நடக்கல. என்ன செய்யறாங்க? ஐயோ நான் போனேன், நான் ஜபத்துக்கு போனேன், நான் அந்த கூட்டத்துக்கு போனேன், நானும் கொஞ்ச நாள் போய் கையெல்லாம் தட்டி பாட்டி பாடி ஆராதிச்சு பார்த்தேன், ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் கர்த்தர் ஆரம்பத்தில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யாததை போல இருக்கும், ஆனால் அவரை நம்பி வந்தவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவரை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. இருக்க வேண்டியதானே, இந்த நகோமி குடும்பத்தோடு மோவாப்புக்கு போய்விட்டார்கள். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிதான கசப்பான அனுபவங்களுடைய வாழ்க்கையிலே வந்தது, கசப்பான அனுபவங்கள் அவர்களை தொடர்ந்தது. மோவாப் தேசத்தில் போய் எல்லா நன்மைகளை இழந்து, பிள்ளைகளை இழந்து, மருமக்கள் நீங்கள் போங்க, இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கை இருந்தால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று குடும்பம் சிதறடிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, மறுபடியும் அப்பத்தின் வீட்டை தேடினால், மறுபடியும் எழுந்து வந்தால் ஒரு சுக வாழ்வு நிச்சயமாய் கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் அவர் சொல்கிறார், நகோமி வருகிறாள் என்று சொல்லும்போது, ஐயோ என்னை நகோமி என்று கூப்பிட வேண்டாம், என்னை மாறா என்று சொல்லுங்கள், நான் கசப்புள்ளவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வாழ்க்கை கசந்து போய்விட்டது. என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வைத்த ஸ்தானத்தை விட்டு ஒரு நாள் விலகி போகக்கூடாது. கர்த்தர் உங்களை ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கலாம், தேவன் வைத்த ஸ்தானத்தை விட்டு நீ விலகும் பொழுது சில கிருபைகளை நீ இழந்து விடுகிறாய், சில ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறாய். எல்லாருக்கும் தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பதில்லை, எல்லாருக்கும் தேவன் அப்படிப்பட்ட தருணத்தை கொடுப்பதில்லை. ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற தருணங்களை அலட்சியப்படுத்தி விடக்கூடாது, தேவன் தந்திருக்கிற நன்மைகளை அலட்சியப்படுத்தி விடக்கூடாது, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற ஆராதனை அலட்சியப்படுத்தக்கூடாது, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபையை அலட்சியப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான், அலட்சியப்படுத்துகிறது, அது வாழ்க்கையிலே கசப்பான அனுபவத்திற்குள்ளே கொண்டு போய்விடும். ஆண்டவர் சந்திப்பார், உன் தேவைகளை சந்திப்பார், உன் விருப்பத்தை நிறைவேற்றுவார். காத்திரு தேவ சமூகத்திலே, அமர்ந்திரு தேவனுடைய பாதத்திலே, ஏற்ற காலங்கள் வரும் பொழுது தேவனுடைய மகிமை அவர் விளங்க பண்ணுவார் அல்லவா. ஆனால் இப்பொழுது பாருங்கள், மாமியாரும் மருமகளும் அப்படியே மறுபடி அந்த போவாஸ் என்கிற அந்த மனிதனுடைய வயலிலே வேலை செய்வதற்கு உள்ளே வருகிறாள். அவருடைய கண்களிலே தயவு கிடைக்கப்படுகிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீ திரும்பி வந்தால் உனக்கு ஒரு தயவை கர்த்தர் தருவார். உன்னுடைய சூழ்நிலையில் இருந்து நீ எழும்பி வந்தால், உன்னுடைய தவறுகளை உணர்ந்து நீ வந்தால், உன்னுடைய குற்றங்களை உணர்ந்து வந்தால், உனக்கு ஒரு வழி ஆண்டவர் திறந்து தருவார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வயலில் வேலை செய்தால் கடைசியில் அந்த வயலுக்கு சொந்தக்காரியாகவே மாறிவிட்டாள், சுக வாழ்வை துளிர்க்க பண்ணினாள். கசப்பான இடத்திலே ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியாக தேவன் வைத்தார். வாழ்க்கை கசந்து போய்விட்டதா? கசப்பான அனுபவத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் விரும்பின காரியத்தை ஆண்டவர் செய்யவில்லை, நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் செய்யவில்லை என்று ஆண்டவர் விட்டு விலகி போய்விட்டீர்களா? மறுபடியும் வாருங்கள், மறுபடியும் தேவ சமூகத்தை தேடி வாருங்கள், அவருடைய சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளே வாருங்கள், தேவனுடைய பாதத்தை தேடி வாருங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு அவருடைய சட்டையின் கீழே ஓடி வந்தவர்களுக்கு நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன், எங்கே துன்பத்தை கண்ட இடத்திலே உன்னை மகிழ்ச்சியாய் வைப்பேன். இரண்டாவது, கசப்பான வாழ்க்கை வாழ்ந்த இடத்திலே உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். மூன்றாவது ஒரு காரியம், யோவான் எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 15 யோவான் சுவிசேஷம் 15 மூன்று சம்பவங்களை நீங்கள் படிக்க முடியும். ஒரே அதிகாரத்திலே மூன்று விதமான மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறதை நீங்கள் வேதத்திலே வாசிக்க முடியும். அந்த மூன்று காரியங்கள் என்ன? முதலாவது நீங்கள் அந்த 15:7 நீங்கள் படிக்கும் பொழுது அதில் எதில் ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை

இருந்தது. அதில் ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது, ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. இப்போ மேய்ப்பனுடைய நிலைமை என்ன? இந்த ஒரு ஆடு காணாமல் போன ஆட்டிற்காக அவர் பரிதவிக்கிறார். 99 ஆடுகள் இருக்கிறதே, இந்த 99 ஆடுகள் எனக்கு போதும், ஒன்று தானே காணாமல் போயிற்று, சரி பரவாயில்லை, 99 இருக்கிறதல்லவா என்று அந்த மெய்ப்பன் நினைக்கவில்லையா. அந்த காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடி அந்த ஆட்டை திரும்ப பெற்று கொண்டது நிமித்தம் ஒரு பெரிய சந்தோஷம் மெய்ப்பனுக்கு கிடைக்கிறது. இழந்து போன நிலையிலே, இழந்து போன இடத்திலே ஆண்டவர் மகிழ்ச்சியாய் வைக்கிறவர். மெய்ப்பன் எதை இழந்து நிற்கிறான்? ஆட்டை இழந்து நிற்கிறான். என்னுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள், இன்றைய சூழ்நிலைகளிலே இந்த கொரோனா தாக்குதலின் நிமித்தமாக ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது, சபைகளிலே ஆராதனைகள் இல்லை, எல்லாரும் வீட்டிலே இருந்து ஆன்லைனிலே இப்பொழுது ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இப்படியே சில மாதங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. விசுவாசிகள் எல்லாரும் எங்கே இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், ஒன்றும் தெரியவில்லை. பாருங்க, இனிமேல் சர்ச்சி திறந்தால், ஆலயம் திறக்கப்பட்டால் எத்தனை பேர் சபைக்கு வருவார்கள் என்றும் தெரியவில்லை. அப்போதான் தெரியும் எந்தெந்த ஆடெல்லாம் காணாமல் போயிருக்கிறது. மெய்ப்பனுக்கு ஒரு பெரிய வேலை இருக்கிறது, காணாமல் போன ஆடுகளை எல்லாம் தேட வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றை கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது மெய்ப்பனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது, காணாமல் போன ஆட்டை மறுபடியும் கண்டுபிடித்தார். நான் சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு நல்ல மந்தையிலே சில ஆடுகள் காணாம போயிருக்கும், சில ஆடுகள் அருமையானவர்களே காணாமல் போயிருக்கும். அதையெல்லாம் கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். உடைய கண்கள் அதை பார்க்க போகிறது. அந்த ஆத்துமாக்கள் மறுபடியும் சபையை தேடி வருவார்கள், அந்த ஆத்துமாக்கள் தேவ சமூகத்தை தேடி வருவார்கள். அப்ப மெய்ப்பனுடைய ஒரு சந்தோஷம், இழந்து போன ஆட்டை மறுபடியும் பெற்று கொண்டபடியினாலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. இரண்டாவது சம்பவம் என்னவென்றால், வெள்ளிக்காசு ஒன்று காணாமல் போய்விட்டது. இப்ப காணாமல் போன அந்த வெள்ளிக்காசை மறுபடியும் என்ன செய்யணும்? பெற்றுக் கொள்ளணும். காணாமல் போன அந்த வெள்ளிக்காசை மறுபடியும் தன் பக்கமாக திருப்பிக் கொள்ளணும். அப்படியானால் அந்த திரும்பவும் அந்த வெள்ளிக்காசை பெற்றுக் கொண்டது நிமித்தம் என்ன நடக்கிறது? சந்தோஷம் உண்டாகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த லூக்கா சுவிசேஷம் 15 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படிப்பட்ட 3 விதமான சம்பவங்களை சொல்லுகிறார். ஒன்று, காணாமல் போன ஆடு மறுபடியும் கிடைத்ததினால் உண்டாகிற மகிழ்ச்சி. இரண்டாவது, நீங்கள் அந்த 15 லூக்கா 15 9 வசனத்திலே படிக்கும் பொழுது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டது. அப்ப அந்த வெள்ளிக்காசு மறுபடியும் கிடைத்தபடினால் உண்டாகிற ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி என்று நம்ம படிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், காணாமல் போன வெள்ளிக்காசு, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும், அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவள் போராடாமல் இருப்பாளோ? பிரயாசப்படுகிறாள். அந்த வெள்ளிக்காசு எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது அது திருப்பிக் கொள்ளணும். விளக்கை கொளுத்தி அந்த வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடிக்கொண்டே இருக்கிறாள். அதை கண்டுபிடித்த பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷம், அதை கண்டுபிடித்த பொழுது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அதை கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்றாராம். கிடைத்துவிட்டது, என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். இரண்டாவது, அதே அதிகாரத்திலே, லூக்கா 15 இரண்டாவது சம்பவம், இழந்து போன காணாமல் போன வெள்ளிக்காசை, இழந்து போன வெள்ளிக்காசை மறுபடியும் பெற்றுக்கொண்டபடியினால் ஏற்படுகிற மகிழ்ச்சி. அதே அதிகாரத்தில் 3 ஒரு சந்தோஷம், 24 வசனத்திலே, லூக்கா 15:24 எழுதப்பட்டிருக்கிறது, இளைய குமாரன் காணாமல் போனான் திரும்பவும் காணப்பட்டான். இளையகுமாரனை குறித்து எழுதியிருக்கிறது. இளையகுமாரன் பாருங்க, அப்பா வீட்டில் நல்ல வாழ்ந்தவன், ஆனால் அவனுடைய நண்பர்கள் அவனை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். சந்தோஷமாக வாழ முடியாதுப்பா, இப்படிலாம் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஊர் உலகம் தெரியாது, நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், தனக்குண்டான எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு எல்லா

அவற்றையும் சுருட்டி கொண்டு அப்படியே தூர தேசத்துக்கு போய் அதை செலவு பண்ணினான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு பரிதாபமான நிலைமை அவனுக்கு. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கூட அவன் கஷ்டப்படுகிறான், பன்றிகளோட சண்டை போடுகிறான். ஆனால் அந்த தகப்பனுடைய உள்ள என்ன தெரியுமா? இந்த காணாமல் போன வீட்டு வீட்டு போன இந்த இளைய குமாரன் திரும்பி வரமாட்டானா? அதுதான் ஒரு நல்ல தகப்பனுடைய அன்பு. விட்டு விட்டு போனவன் தானே, சொத்துக்கள் எல்லாம் பிரித்து கொண்டு போனவன் தானே, அப்படியே போயிருட்டு நினைச்சாரா? இல்லை, உலக தகப்பன் நினைக்கலாம், பரம தகப்பன் அப்படி நினைக்கவே மாட்டாரு. அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஏக்கம், அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாரம், அந்த பிள்ளை திரும்பி வரமாட்டானா? இந்த வீட்டு விட்டு போன, இல்லாவிட்டா என் கரத்தில் இருந்தால் இழந்து போன அந்த குமாரன் திரும்ப வரமாட்டானா? தேவனுடைய பிள்ளைகளே, அவன் திரும்பவும் காணப்பட்டான். இது நிமித்தம் நாம் சந்தோஷப்படுவோம். அப்ப பாருங்க, இந்த லூக்கா 15 அதிகாரத்திலே 3 விதமான இடத்திலே மகிழ்ச்சியை வைக்கிறார். எங்கெல்லாம் வைக்கிறாரு? மெய்ப்பனுடைய வீட்டிலே ஒரு சந்தோஷம் வருகிறது, வெள்ளிக்காசு காணாம போன அந்த வீட்டில் ஒரு சந்தோஷம் வருகிறது, இளைய குமாரன் திரும்ப வந்ததினால ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது. எதை இழந்திருக்கீங்க? எதை இழந்து வருத்தப்படுறீங்க? எதை இழந்து வாழ்க்கையில தவித்து கொண்டிருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் உன் கரத்திற்கு அது வரும். மறுபடியும் உன் கரத்திற்கு அவன் இழந்து போனதை மறுபடியும் தேவன் உனக்கு கொடுக்க உண்மை உள்ளவர். நீ இழந்து போனதை மறுபடியும் தேவன் உனக்கு தருவதற்கு உண்மை உள்ளவர். நன்மைகள் இழந்துட்டீங்களா? சரீர சுகத்தை இழந்துட்டீங்களா? ஐஸ்வர்யத்தை இழந்துட்டீங்களா? ஒருவேளை சில வேலை இழந்து நிற்கிறீங்களா? சில உயர்வை பதவியை இழந்து நிற்கிறீங்களா? சில ஆவிக்குரிய வரங்களை இழந்து நிற்கிறீங்களா? ஆவிக்குரிய உன்னத பலத்தை இழந்து நிற்கிறீங்களா? தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்திருக்கீங்களா? தேவனோடு உள்ள உறவை இழந்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் நீ இழந்து போனதை திரும்ப ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறார். இழந்து போனதை திரும்ப தருவார். என்னுடைய பிள்ளைகளே, சந்தோஷமாய் வைப்பார். நான் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். தலைமுறை தலைமுறையாக நான் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். துன்பத்தை கண்ட இடத்திலே உன்னை மகிழ்ச்சியாக வைப்பார். உன் வாழ்க்கையிலே எந்த இடத்திலே நீங்கள் கசப்பான நிலைமை வாழ்ந்தீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பார். அதே போல இழந்து போன நிலையில இருந்த சூழ்நிலைகளிலே கர்த்தர் திரும்ப கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வைப்பார். எஸ்தரின் புஸ்தகத்தில் சூசா நகரம் கலங்கினது, ஆனால் அதே சூசா நகரம் மகிழ்ந்தது என்று எழுதியிருக்கிறது. ஒரு காலத்திலே கலக்கம் உண்டானது. 4 சொல்கிறேன், எங்கே கலக்கம் இருந்ததோ கலங்கின இடத்திலே ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் வைக்க போகிறோம். யூதர்களுக்கு ஒரு கலக்கம், தேவ ஜனங்களுக்கு ஒரு கலக்கம், சிதறி போன ஜனங்களுக்கு ஒரு கலக்கம். இவர்கள் எல்லாரும் அழிக்க வேண்டும், இவர்களை அழித்து விட வேண்டும், தேவ ஜனத்தை அழித்து விட வேண்டும், ஜெபிக்கிறவர்களை அழித்து விட வேண்டும், பரிசுத்தவான்களை அழித்து விட வேண்டும். பிசாசினுடைய ஒரு பெரிய தந்திரம், அழிக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிப்பதற்கு தேவன் விடமாட்டார். சத்துருக்களின் கையிலே தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளை இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். உன்னை எது தருமா மகிழ்ச்சியாக்கும்? உன் ஜபம் உன்னை சந்தோஷப்படுத்தும். உன் ஜபம் வீணாய் போகாது. உன் ஜபம் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உன் ஜபம் உன் இருதயத்தை மகிழ பண்ணும். கலங்கி போன இடம்தான் சூசா நகரம் கலங்கிற்று. அதே சூசா நகரம் ஆர்ப்பரித்தது என்று எழுதியிருக்கிறது. காரணம், சூழ்நிலைகள் மாறினது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. எதனால தெரியுமா? சந்தோஷம் வந்துச்சு, ஜபம். என்னுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நான் சொன்ன ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் மாற்றணும் நீங்க நினைப்பீங்கன்னா, ஒரு மாறுதல் வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஜபந்தான் ஒவ்வொரு விஷயத்திலும் மாற்றத்தை கொண்டு வரும், மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஜெபிக்காத பட்சத்தில் ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. ஜெபிக்காத பட்சத்தில் தேவ வல்லமைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, பிரகாசிக்க முடியாது. ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டு உங்களை மகிழ்ச்சியாக வைக்கணும்னா ஆண்டுடைய முகத்தை நோக்கி பாருங்க. இதுவரைக்கும் கடந்து வந்ததை, இதுவரைக்கும் நடந்ததை, இதுவரைக்கும் வாழ்க்கையில் சம்பவித்ததை, இதுவரைக்கும் வாழ்க்கையில் அனுபவித்ததை குறித்து வருத்தப்படாது. இன்னைக்கு ஒரு புதிய அத்தியாகம், ஒரு புதிய பாதை, ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய வழி, ஒரு புதிய ஆசீர்வாதம் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக, தேவன் உங்களுக்கு தருவாராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்விலே அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நாம் இணைந்து ஜபம் பண்ண போகிறோம். நான் உன்னை தலைமுறை தலைமுறையாய்
மகிழ்ச்சியாக வைப்பேன். இனி துன்பமுனை தொடாது, இனி கசப்புனை தொடாது, இனி இழப்புனை சந்திக்காது. உன் வாழ்க்கையில கலக்கம் இனி உனக்கு வராது. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தருக்கு மாற்றப் போகிறார். எனக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும், என் வீட்டுக்குள்ளும் ஒரு அற்புதம் நடக்கட்டும், என் குடும்பத்திற்குள்ளும் ஒரு அற்புதம் நடக்கட்டும், என் வேலை ஸ்தலத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், என் சரீரத்தில் அற்புதம் நடக்கட்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி இப்பொழுதே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். எந்தெந்த இடத்தில் ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமோ, எந்தெந்த இடத்தில் தேவ வல்லமை வெளிப்பட வேண்டுமோ, எந்தெந்த இடத்தில் ஆவியானுடைய கிரியைகள் நடக்க வேண்டுமோ, அது இப்பொழுதே நடக்க போகிறது. ஜெபம் பண்ணுவோமா? என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். இப்பொழுது ஜெபிக்கிற இந்த வேளையிலேயே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரப்போகிறது. அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே ஆண்டவர் செய்ய போகிறீர். ஆண்டவர், இந்த வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆண்டவர் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் மேல் தேவ அபிஷேகம் இறங்கி வரட்டும். உடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய அக்னி இறங்கி வரட்டும். எந்த விதத்திலே, எந்த சூழ்நிலையில் உடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் உண்டாக வேண்டுமோ, அற்புதங்கள் நடக்கணுமோ, இப்பொழுதே நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவ வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ மகிமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமையான காரியங்களை நடப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய கலக்கங்கள் இன்றோடு மாறுகிறது, கசப்பு இன்றோடு மாறுகிறது, வேதனை இன்றோடு மாறுகிறது. இழந்து போன ஒவ்வொன்றையும் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் திருப்பிக் கொள்ள போகிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களை கொடுத்தருளும், ஆவிக்குரிய உன்னத நன்மைகளை கொடுத்தருளும். என்னென்ன காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நடக்க வேண்டும் என்று உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ, அந்த காரியம் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். ஜெபத்தினால் ஒரு பெரிய மாற்றம், ஜெபத்தினால் பெரிய விடுதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமை இறங்கி வந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அற்புதங்கள் நடக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். நல்ல செய்திகள் கேள்விப்படுவீர்கள். துக்கத்தின் நாட்கள் முடிந்து விட்டது. கர்த்தருடைய சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். நீர் அப்படி செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமென், ஆமென்.

இந்த உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யான் என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நேரம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணியிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தை கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவரே அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணியிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, உங்கள் உறவு உங்க பிள்ளைய கூட கேட்டிருக்கலாம், எனக்கு என்னம்மா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்லை நீ உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டிருக்கலாம், நீ என்ன கேட்க என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம் எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்திலே நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாசம் வச்சீங்க, நான் அதுக்கு நான் பாத்திரவானா கூட தெரியல. ஆனா இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உமக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க, நினைச்சு பார்த்து அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்கன்னா எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நான் எது செஞ்சனோ நான் செய்யலையோ பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருந்தத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னே ஒன்று சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடமும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்து நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை தட்டி

பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதா இருக்கும். அது அவன் அந்த பையன் தான் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே. அப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வன், எவ்வளவு அன்பு நிறைந்தவர், எவ்வளவு பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனா தகுதி இல்லத்தான், உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துறார் பாரு, அதுதான் என் ஆண்டவர்.

0: உலகத்துல நீ என்னென்ன செய்ய கேட்பாங்க. எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா? அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும்.
1: ஒரு பிரச்சனையில இருந்து முடிஞ்சே வெளியே வரல, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான். அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும், புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். யாரு சொல்றாரு? அதெல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. உன்னை நான் பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தர் எனக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன். கர்த்தர்

தேடி போன எங்கெங்கயோ கதறினேன். நிறைய பேர் சொன்னாங்க இவன் ஓடிட்டான், இவன் பயந்துட்டான், இவன் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டான். ஆனா யாருக்கும் தெரியாது, நான் ஓடி வந்ததே என் அப்பா சமூகத்துல, நான் ஓடி வந்ததே ஆண்டவருடைய பாதத்திற்கு நான் ஓடி வந்தேன். இனிமே யாரையும் தேடி போக மாட்டேன், இனி யாருகிட்டையும் கூனி குறுக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த இயேசு எனக்கு இருக்கிறா, ஒப்பற்ற என் செல்வம், எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறா. அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால்தானே. சங்கீதம் 119:9 வசனம். சிகாகோ ட்ரிபியூன் என்ற செய்தித்தாளின் எழுத்தாளராக லீ ஸ்ட்ரோபல் என்பவர் இருந்தபோது நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி அவர் கூறினார். 19 நிரம்பிய வாலிப பெண்ணின் தகப்பனிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு அவருக்கு வந்தது. அந்த பெண் மிகவும் சாதுவான, அமைதியான, எந்த பிரச்சனைக்கும் போகாத ஒரு பிள்ளை. ஆனால் அவளை இப்போது காணவில்லை. அவளை கண்டுபிடித்து தருவதில் எனக்கு போலீசாரின் ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. ஆகவே என் பிள்ளை தொலைந்து போனதை குறித்து விளம்பரம் கொடுத்து அவளை கண்டுபிடிக்க உதவி செய்யுமாறு கேட்டார். அந்த தகப்பனின் பரிதவிப்பை பார்த்து அவளை எப்படியாவது கண்டுபிடித்து கொடுத்து விட வேண்டும் என்று ஸ்ட்ரோபல் களத்திலே இறங்கினார். அந்த வாலிப பெண்ணின் நண்பர்களையும் போலீஸையும் விசாரித்த போது முற்றிலும் வேறுபட்ட ஒரு காரியம் அவளை பற்றி சொல்லப்பட்டது. அந்த வாலிப பெண் போதைக்கு அடிமையாயிருந்ததையும், சிறு சிறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டதையும், மோசமான ஒரு வாலிபனின் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்ததையும், போதை மருந்து வாங்க தேவையான பணத்தை சம்பாதிக்க பகுதி நேர உபச்சாரியாக அவள் இருந்ததையும் ஸ்ட்ரோபல் கண்டுபிடித்தார். ஒரு சில நாட்களுக்கு பின்பு அவளுடைய உடல் மரித்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட போது அவள் அளவுக்கு அதிகமான ஹெராயின் என்ற போதை மருந்தை உட்கொண்டிருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். அவளுடைய தகப்பன் உண்மையிலேயே அவள் ஒரு பாவமரியா பெண் என்று நம்பியிருந்ததால் ஸ்ட்ரோபல் அவளை குறித்து கேள்விப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அவள் தகப்பனுக்கு தெரிவிக்க விரும்பவில்லை. ஆனால் அவளுடைய தகப்பன் அவளால் வெகுவாக ஏமாற்றப்பட்டிருந்தார். தன் பிள்ளை மீது அவர் வைத்திருந்த அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் அன்பும் அவளை சந்தேகிக்க இடம் கொடுக்கவில்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் அநேக வாலிபர்களின் நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. அவர்களை முழுவதும் நேசித்து நம்பும் பெற்றோர்களுக்கு துரோகம் செய்கிறவர்களாக அநேக வாலிபர்கள் காணப்படுகின்றனர். திடீரென தங்கள் பிள்ளைகளின் உண்மை நிலையை பற்றி அறியும் பெற்றோர் நிலை குலைந்து போய்விடுகின்றனர். பிரியமான பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் வாலிப வயதை அடையும் போது நீங்கள் அவர்களோடு சகஜமாக பேசி பழகுங்கள். பெற்றோர் அன்பை விட மேலான அன்பும் சுகமும் வேறு எதிலும் கிடைக்கும் என்று அவர்கள் ஒருபோதும் நினைக்கக்கூட வாய்ப்பில்லாதபடி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களோடு நேரம் செலவழிக்க வேண்டும். அவர்கள் பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரி முடிந்து வீட்டுக்கு வரும்போது அன்று நடந்தவைகளை பற்றி விசாரிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளின் நட்பு வட்டாரம் எப்படி இருக்கிறது? அவர்களோடு பழகும் நண்பர்களின் பழக்க வழக்கங்கள் எப்படிப்பட்டவை என்று அறிந்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் என்றால் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நல்லவர்களோடு சேர்ந்து பழக உற்சாகப்படுத்த வேண்டும். இதை செய்யவில்லை என்றால் ஒரு நாள் நாம் வருந்த நேரிடும். பிரியமான வாலிப சகோதரனே, சகோதரியே, நீ ஒருவேளை தவறான ஒரு கூட்டத்தோடு சென்று கொண்டிருந்தால் உடனடியாக அதை விட்டு விலகு. தேவன் உன்னை குறித்து ஒரு உன்னத நோக்கம் வைத்திருக்கிறார். நீ தேவனுக்கு தேவை. உன்னை மிகவும் நேசித்து உனக்காக அநேக தியாகங்களை செய்த உன் பெற்றோர் மனதை ஒருபோதும் புண்படுத்தாதே. அவர்கள் கண்டிப்பதால் அவர்களை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லாதே. நீ நன்றாக இருப்பதற்காகவே அவர்கள் உன்னை திருத்தி நடத்துகிறார்கள். இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் மேலான அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே. அவரை விசுவாசித்து உன் உள்ளத்தில் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். அவர் உன் உள்ளத்தின் வெறுமைகளை மாற்றுவார். விட முடியாத உன் பாவ பழக்க வழக்கங்களை அவரிடம் சொல். அதை விட்டு விலக அவர் உனக்கு உதவி செய்வார். ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு செல். நல்ல ஆவிக்குரிய நண்பர்களோடு ஐக்கியத்தை ஏற்படுத்திக்கொள். நிச்சயமாக தேவன் உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். நீ அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக மாறுவாய். வேதத்தை விருப்பத்தோடு வாசி. தேவன் உன்னை நீதியின் பாதையிலே நடத்துவார். அவர் உனக்கு நல்ல வழிகாட்டியாக, நண்பனாக, உன் வாழ்க்கை முழுவதும் உன்னோடு கூடவே வருவார். பிரியமான வாலிப தம்பி, தங்கச்சி, இன்று உன்னை தேவனுக்கு அர்ப்பணிப்பாயா? உன் வாழ்க்கை சிறக்க வாழ்த்துகிறேன்.

இரண்டு சாமுவேல் அதிகாரம் 16. தாவீது மலை உச்சியிலிருந்து சற்றுப்புறம் நடந்து போன போது இதோ மேவிபோசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற இரண்டு கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சை பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் ஒரு துருத்தி திராட்சை ரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து இவைகள் என்னத்துக்கு என்று கேட்டதற்கு சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சை ரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதுக்குமே என்றான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான் என்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவிபோசேத்துக்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தய கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்ளுகிறேன் என்றான். தாவீது ராஜா பகூரின் மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கேயிருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவினுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்ய பாரத்தையின் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டால் நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிஷாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்தனாய் ராஜாவானாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதுக்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிஷாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்பப்பிறப்பான என் குமாரனை என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பெஞ்சமினன் எந்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயின் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தான். ராஜாவும் அவனோடிருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்கும் இடத்திலே சேர்ந்து இளைப்பாறினார்கள். அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷரும் ஆகிய சகல ஜனங்களும் அவனோடு கூட அகித்தேப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள். அக்கியனாகிய ஊசாய் என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது ஊசாய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க என்றான். அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ, உன் சிநேகிதனோடு நீ போகாத போனது என்ன என்று கேட்டான். அதுக்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி, அப்படியல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோடு இருப்பேன், இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன், அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா, உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்தில் சேவிப்பேன் என்றான். அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின்வைத்த அவருடைய மறுமனை ஆட்டிகளிடத்தில் பிரவேசியும் அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடிருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது.
அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது.

You're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரர், நீரே பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர் தகப்பனே. Jesus.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: இயேசுவை நான் துதிக்கிறேன் பிதாவின் நாமம் மகிமைப்படாதாக. என்னோட பேர் ஷானவாஸ். எங்கள் அப்பா பேர் அப்துல் மலிக். எங்கள் அம்மா பேர் சர்ஃபுனிசா. இவங்களுக்கு எட்டு பிள்ளை. இந்த எட்டு பிள்ளைல வந்து எங்கள் அக்கா பேர் வந்து எங்கள் அக்கா மூத்தது, அண்ணன் மூத்தவர், நான் மூணாவது. எனக்கு கீழே ஒரு அஞ்சு பேர். எங்கள் அக்கா பேர் நூர்ஜஹான், எங்கள் அண்ணன் பேர் ஷாஜஹான், என் பேர் ஷானவாஸு. எனக்கு அடுத்த ஒரு தம்பி வந்து நௌஷாத்து. நவ்சாத்துக்கு அப்புறம் ரமிஜா பானு ஒரு தங்கச்சி. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஜஹாங்கீர். ஜஹாங்கீருக்கு அப்புறம் ரமிஜா பானு ஒரு தங்கச்சி. அதுக்கப்புறம் அந்த அமீதுன்னு சொல்லிட்டு ஏழாவது அமீதுன்னு, எட்டாவது வந்து பிலால்னு சொல்லிட்டு ஒரு பையன் பிறந்தான். எங்கள் அப்பா என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு டாக்டர், ஹோமியோபதி டாக்டர். ஆனால் அவர் படித்து ஹோமியோபதி டாக்டர் ஆகல. எங்கள் தாத்தா வந்து காந்தி மார்க்கில் வந்து தரக்கடை வியாபாரம், அதாவது ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி தரக்கடை வியாபாரம் பண்ணிட்டு போது அவருக்கு ஒரு ஆஸ்மா இது ஒரு சீக்கு, ஒரு கொஞ்சம் அந்த ஆஸ்மா சீசன் வந்துச்சுன்னா வியாபாரம் பண்ண முடியாது, வீட்டில் உட்காந்துருவார், ஒரு வறுமைத்தனம் தான் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. அதில் வந்து எங்கள் அப்பா கூட பிறந்தவர் ரெண்டு அத்தை ஒரு அண்ணன். இதில் வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் தாத்தாவுக்கு இந்த மாதிரி ஒரு எந்த, அதாவது ஒரு வியாபாரங்களால் வேறு எந்த வருமானமும் கிடையாது, போனால் தான் வியாபாரம் வருமானம். அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவோட படிப்பு அஞ்சாவதோட இளைநிற்றல் அவர் நின்றதுக்கப்புறம் பீடி சுத்த போனார் எங்கள் அப்பா. பீடி சுற்றிட்டு இருக்கும்போது நல்லா கொஞ்சம் சிவப்பாக இருப்பார். அப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, அவருக்கு ஒரு ஜுரம் மாதிரி ஃபீவர் வந்துச்சு. அப்போ ஜுரம் ஃபீவர் வரும்போது அங்கே சுப்பிரமணியத்தில் வந்து டாக்டர் கணசந்திரன் சொல்லிட்டு ஒரு அலோபதி டாக்டர் எம்பிபிஎஸ், அவர் அமெரிக்காவிலேருந்து படித்து வந்தவர். அவர் அப்போ அவர்கிட்ட போகும்போது என்ன அப்படின்னா, இன்ஜெக்ஷன் அவர் ஜுரத்துக்காக போகும்போது அந்த டாக்டர் சொன்னார், என்னடா நீ பண்ணுற அப்படின்னு, இந்த மாதிரி பீடி சுற்றுறேன் அப்படின்னு. என்னடா நீ எல்லாம் இவ்வளோ அழகாக இருக்க, பீடி சுற்றுற வேலைக்கு போகிற, நீ வா, என்கிட்ட வா, கம்பவுண்டரா வா

அப்போ வந்து அண்ணனை பிறக்கும்போது அவர் ஆரம்பத்தில் என்ன சம்பளம் வாங்கினாரோ அந்த சம்பளம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. மூணாவது வந்து நான் வயிற்றில் இருக்கும்போது வயிற்றில் மூணாவது பிள்ளையும் வந்துச்சு, எனக்கு சம்பளம் பத்தில எனக்கு கொஞ்சம் கூட கொடுத்து கொடுங்கன்னா, இல்லை என்னால் வந்து அவளை சம்பளம் கொடுக்க முடியாது, நீ பாட்டுக்கு புள்ள பற்றிட்டு போனால் அந்த பிள்ளைக்கெல்லாம் நான் தர முடியாதுடா அப்படின்னு ஓடப்படனா கூப்பிடுவார் பிராமின் டாக்டர் அவர். அதுக்கப்புறம் தான் அப்புறமேட்டு என்ன பண்ணாங்கன்னா, அப்புறம் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி நெல்லிக்குப்பம் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் இந்த மாதிரி ஹோமியோ, அப்போ வந்து ஹோமியோ படிப்பு வந்து யார் வேணாலும் படிக்கலாம், இப்போ தான் அந்த ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்து, அதாவது அந்த மருத்துவத்திலலாம் கொஞ்சம் அனுபவம் இருந்தாலும் அதை படித்து ஒரு 6 மாதம் கோர்ஸ், அந்த மாதிரி 6 மாதம் கோர்ஸில் இங்கே வந்து எங்கள் அப்பா வெறும் 5வது தான் படித்தார். கோர்ஸ் டிஹெச்பி ஆர்ஹெச்பி ரிஜிஸ்டர் ஹோமியோ மெடிக்கல் ப்ராக்டிகல், அதாவது அந்த ஹோமியோபதியில் வந்து அந்த பெரிய படிப்பு அது. அப்போ அந்த டிப்ளமோ அதை வாங்கிட்டு கரெக்டாக அவர் வந்து 1963 வந்து செம்பட்டு பகுதியில் வந்து ஒரு டிஸ்பென்சரி திறக்கிறாரு, சின்னதாக ஒரு குடிசை இடத்துல தான். அப்போ அவர் ஓப்பன் பண்ணி நான் பிறக்கிறதுக்கும் அந்த நான் பிறந்த நேரம் வந்து என்னென்னா, அந்த கிராமத்தில் வந்து அந்த செம்பட்டு அந்த ஆவூர் மண்டேரு கீனூர் அந்த இப்படி இந்த கிராம சூழலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலரா சீசன் அந்த நேரம். அப்போ அந்த காலரா சீசன் ரெண்டாவது என்ன அப்படின்னா, அப்போ டாக்டர்கள்லாம் நிறைய பேர் கிடையாது. ஒன்று வந்து கீரனூரில் இருக்கிற ஜிஹெச்சுக்கு போகணும், அப்போ இந்த புதுக்கோட்டைலாம் அந்த ஆஸ்பத்திரி கிடையாது, ஒன்று வந்தால் நம்ம திருச்சி பெரிய ஆஸ்பத்திரி தான் வரணும், இந்த ரெண்டு பட்டத்தில். அப்போ தான் எங்கள் அப்பா அந்த ஆஸ்பத்திரி வச்சு நான் பிறக்கிறதுக்கும் கரெக்டாக அந்த காலரா சீசன் வரும்போது அந்த காலரா சீசனுக்கு வந்து எங்கள் அப்பா கொடுத்த அந்த மருந்து மாத்திரை வந்து எல்லாத்துக்கும் நல்லா சுகமாச்சு. அந்த சுகம் கொடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கள் அப்பா நல்லா ஃபேமஸ், நான் பிறந்த நேரம் நல்லா ராசியான ரொம்ப டாப்பில் போயிட்டாங்க எங்கள் அப்பா. அப்போ என்ன ஆச்சுன்னா, அப்படியே இருக்க அவருக்கு நண்பர்கள்லாம் பெருகினாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவர் ஏழைங்களுக்கு வந்து ரொம்ப, ஏன்னா அவர் கஷ்டத்தில் வந்ததுனால அவர் காசு பணம் எதுவுமே எதுவுமே கேட்க மாட்டார். இன்ஜெக்ஷன் போடுவார், மாத்திரை கொடுப்பாரு, எல்லாமே டாக்டர் என்ற மாந்திரம் இல்லை காசு இல்லை அப்படின்னா போப்பா அவன்கிட்ட யாருப்பா கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காசாக வாங்க மாட்டார். ஆனால் அந்த கிராம ஜனங்க நல்லா அவர் நன்றி உள்ளவங்கன்ற, அந்த காசு இல்லைனாலும் அந்த அறுவடை சீசனில் அவங்க என்னென்ன அறுவடை ஆயம் நெல்லோ கம்போ சோளமோ எது வந்தாலும் சரி, அந்த சீசனில் வந்து அந்த மாட்டுவண்டி தான், அப்போல்லாம் வந்து லாரி இதெல்லாம் கிடையாது. அந்த மாட்டுவண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மூட்டை 7 மூட்டை 8 மூட்டை வந்து அந்த நெல்லை கொடுப்பாங்க. இப்படி எல்லாமே நெல், அந்த சீசனுக்கு என்ன வருதா கம்பு இந்த மாதிரி இதுதான் வரும், பணத்துக்கு பதிலாக அந்த பொருள் தான் வரும். எங்கள் அம்மா ஒரு நல்ல டைப்பு, நல்லா எங்கள் அப்பா வந்து ஒரு கண்டிப்பான பேர் இருந்தாலும் ரொம்ப ஒரு சுபா ஒரு பக்தி பேர்வழி தான். எங்கள் அம்மா ஒரு நல்ல ஒரு டைப், அருமையான டைப்பு. ஏழை யார் வந்தாலும் சரி அள்ளி கொடுப்பாங்க, அந்த கஞ்சத்தனம் அந்த பிசாரி எதுவுமே கிடையாது. அப்புறம் நாங்களும் வளர்ந்தோம், அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி எல்லா தம்பிங்கெல்லாம் பிறந்தாங்க. ஆனால் கத்தோட கிருப என்ன வந்து அப்படின்னா, நான் அந்த தொழுகை தேவன், அதில் தான் அந்த பக்தி வைராக்கியமான வழியை. அப்புறம் நான் வந்து ஒரு ஸ்கூலில் போய் என்ன கொஞ்சம் நான் வளர்ந்ததுக்கப்புறம் ஜான் பிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம இது டோலு டிவி ஸ்டோலில் ஒரு ஜான் பிட்டோ ஸ்கூலு, அதில் வந்து 1வது 8 வரைக்கும் தான் எல்லாமே எங்களோட சொந்தக்காரங்க எல்லாமே அதில் தான், எங்கள் அக்காவும் அங்கே தான் படிச்சிச்சு. ஆனால் அந்த சின்ன பிள்ளைலாம் என்கிட்ட கொஞ்சம் அந்த குறும்பு தானெல்லாம் நிறையா இருக்கும், பணம் எங்கிட்ட அப்போ கொஞ்சம் பணம் பெறுகிறதுனால கஷ்டம்னா என்ன தரித்திரம்னா என்னன்னு கிடையாது. ஆனால் அந்த காலத்துலேயே வந்து நான் ஸ்கூலுக்கு போனாலும் 3 பைசா தான் கொடுப்பாங்க. அந்த 3 பைசாவில் பார்த்தா ஜவ்வு மிட்டாய் 2 பைசா, கம்பர் கட்டு 1 மிட்டாய், இது இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது இல்லாமல் என்னென்னா, எங்கள் வீட்டில் வந்து தீனி நிறையா போடுவாங்க, முறுக்கு அதிரசம் சீடை இந்த மாதிரி எல்லாம். நான் வரும்போது பார்த்திங்கன்னா, நான் ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு பை நிறையா கொண்டுட்டு வருவேன், எல்லாம் அந்த பசங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. என் பேர் ஷானாவாஸ், ஆனால் அந்த ஹிந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஷானாவாஸ்ன்னு வராது, டே ஓனான்னு கூப்பிடுவாங்க, இல்லைனா வெள்ளைக்காரன் கூப்பிடுவாங்க, இல்லைனா சீனிக்காரம்பாங்க, இப்படி தான் அந்த பசங்க கூப்பிடுவாங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னா அவ்வளோ தீனி அந்த பசங்களுக்கு, அவ்வளோ ரொம்ப சந்தோஷம். ஆனால் குறும்புத்தனமும் ரொம்ப ஜாஸ்தி பண்ணுவேன். இப்படி இருக்கிற கட்ட காலத்தில் வந்து எனக்கு வந்து எங்கள் பெரியப்பா பையன் என்ன மாதிரியே இருப்பான் பாஷான்னு சொல்லிட்டு, அவன் சிரிப்புற இடத்துல வந்து நானும் அவனும் ரொம்ப ஃப்ரெண்டு, அண்ணன் தம்பி மாதிரி கூட கிடையாது. ஒரு வாட்டி என்ன ஆச்சு அவனால், சின்ன பிள்ளையிலே அவனுக்கு வந்து ஒரு என்ன ஒரு தெரியல, அவன் ஒரு செத்து போயிட்டான் அந்த எங்கள் பெரியப்பா பையன். அந்த செத்தது வந்து அந்த ஒரு மரண தாக்கம் வந்து எனக்கு ரொம்ப இதாகி, ஒரு எப்போ பார்த்தா அந்த ஃபீலிங் தான். என்னோடய படிப்பு வந்து என்னன்னா, அந்த 5வது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் மட்டமாகிடுச்சு எனக்கு. அந்த ஒரு இன்ட்ரெஸ்டில் எப்போ பார்த்தாலும் அவனோட ஞாபகம் தான் வரும், தூங்க போனாலும் அவன் ஞாபகம் தான் வரும். போய் எங்கள் பெரியப்பா வீட்டில் போய் உட்காந்துக்குவேன், என்ன தேடு தேடுன்னு தேடுவான், கடைசியில் பார்த்தா அங்கே தான் இருப்போனா. இப்படி ஒரு காலகட்டத்தில் நான் வந்து ஸ்கூலில்

0: குறும்புத்தனம் பண்ணும்போது எங்கள் ஸ்கூல் வந்து அந்த ஹெட்மாஸ்டரோட ரூமுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அரைச்சி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த அந்த ஆர்ட் ஓவியத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, முழங்கால் போட்டு முட்டியை போடுறா அப்படிம்பாங்க. அப்போ முட்டியை போட்டுட்டு அவர் உருவத்தை நான் பார்ப்பேன். ஜபம் பண்ண தெரியாது, என்னன்னு தெரியாது, ஆனால் அவர் தெய்வம்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜான் பீட்டர் அந்த ஸ்கூல் பேர் கிறிஸ்தவ ஸ்கூலு தான். ஆனால் அன்றைக்கே அந்த ஆண்டவர் என்னை தெரிஞ்சுக்கிட்டார் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்னென்னா அந்த கொஞ்சம் மேக்ஸின்னு சொல்லிட்டு வரும்போது இது கணம் உட்கணம் அந்த கணம் வரும்போது எனக்கு கொஞ்சம் மேக்ஸ் எனக்கு புரியல. ஆனால் அது வரைக்கும் நல்லா படித்தேன், நல்லா மார்க்கு, நல்லா ஹேண்ட் ரைட்டிங் பண்ணுவேன், நல்லா இதாக இருப்பேன், ஜாலியாக இருப்பேன், எல்லாம் பண்ணுவேன். இந்த கணன் வரும்போது எனக்கு கொஞ்சம் கணக்கு புரியாமல் போச்சு. ஆறாவதில் கொஞ்சம் என்ன வரும்போது கொஞ்சம் எனக்கு காசு ஒரு 50 பைசாலேருந்து 1 ரூபாலேருந்து 2 ரூபா, அப்போ அந்த 2 ரூபாங்கிறது பெரிய காசு. அது அப்போ ஒரு டஜன் வாழைப்பழம் வந்து வெறும் 25 பைசாதான்னு வச்சுக்கலாம், ஒரு சம்சா 5 ரூபா. அப்போ என்னாச்சுன்னா அந்த துன்மார்க்க பசங்கள்லாம் கொஞ்சம், அதாவது என்னோட கொஞ்சம் லோவாக இருக்கிற பசங்களோட கொஞ்சம் சாகசமாகச்சு. என்கிட்ட கொஞ்சம் காசு இந்த தீனி இதெல்லாம் கொண்டுட்டு வரும்போது என்னாச்சு அப்படின்னா, வாடா கட் பண்ணிட்டு போகலாம் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், அப்போ 6வதுலேயே ஒரு சைக்கிளில் போவோம், சின்ன சைக்கிளு. அப்போ ஒரு பையன் என்ன பண்ணானுங்க, வாடா அந்த ரெட்டை வாய்க்கன்னு சொல்லிட்டு இந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பின்னாடி ஒரு வாய்க்கா ஓடுது. இங்கே ஸ்கூலுக்கு வர மாதிரி வந்துட்டு என்ன பண்ணிடுவோம், அங்கே போய் நல்லா குடிச்சு குடிச்சிட்டு மத்தியானம் போய் நல்லா பிள்ளை மாதிரி வீட்டுக்கு வந்துடுவோம். வந்துட்டு என்ன பண்ணிடுவோம், திரும்ப எங்கேயாவது ஒரு இடத்துல சுற்றிட்டு சாயங்காலம் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஸ்கூலில் என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா பண்ண துரோகம், நல்லா சாப்பாடு எல்லாமே கையில் காசு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் நான் ஸ்கூலுக்கு வர மாதிரி தான் காரியம் பண்ணுவேன். இப்படி இருந்துச்சு. அட்டண்டன்ஸ் வந்து என்னாச்சுன்னா இருக்க இருக்க இருக்க இருக்க கம்மியாச்சு. ஆனால் எனக்கு தெரியாத அட்டண்டன்ஸ் கம்மியானால் ஃபெயில் ஆக்கி விட்ருவான்னு சொல்லிட்டு 6வது படிக்கும் போது என்ன அப்படின்னா ஃபெயில் ஆக்கி விட்டாங்க. என்ன ரீசன் எனக்கு தெரில, ஆனால் எக்ஸாம் எழுதிட்டேன். எழுதுனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, திரும்ப அந்த ஸ்கூலில் என்னால் கண்டினியூவாக என்னால் படிக்க முடியல. எனக்கு ஒரு வெக்கமாக போச்சு, என்னடா நம்ம படித்து ஃபெயில் ஆகிட்ட மாட்டேன்னு. அப்புறம் என்ன பண்ணால், அதே ஒரு பகுதியில் கொஞ்சம் தூரத்தொழி காஜாமேன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் ஸ்கூல். அது வரைக்கும் எனக்கு தொழில் தேவன் தெரியாது, ஆனால் முஸ்லீம்னு தெரியும். பள்ளிவாசலுக்கு போக மாட்டோம், எங்கள் தாத்தா மட்டும்தான் போவார். அப்போ அந்த முஸ்லீம் காஜாமியான் ஸ்கூலில் வந்து 6வதுலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். என்ன அப்படின்னா, அங்கே போனதுக்கப்புறம் தான் அந்த இஸ்லாமியோட கடமை, 5 கடமை இருக்குது. ஒன்று வந்து அந்த நபியை வந்து அறிக்கை பண்ணணும், 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது வந்து உதவி தானம் தர்மம் பண்ணுறது, ஜக்காத்தும்பாங்க. 5வது வந்து என்ன அப்படின்னா, நல்லா பெரிய பணக்காரனாக இருந்தால், வசதிக்காரன் இருந்தால் அவன் வாழ்க்கையில் வந்து ஒரு நாளைக்கு வந்து அவன் உம்ரா ஹஜ்ஜின்னு போகணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. 5 அந்த கடமையில் தான் அந்த எஸ்டாப்ளிஷன் அந்த இஸ்லாமிங்கிற அந்த மதமே இருக்குது. ஆனால் இது 5 நான் செஞ்சிட்டேன், அது பின்னாடி நான் அதை சொல்ல வரேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நான் அப்படியே 10th 10th அப்படியே வந்தேன். கொஞ்சம் பக்தி வைராக்கியமாச்சு. 2வது எங்கள் தாத்தா 5 வேளை தொழில் இல்லை. அப்புறம் 5 வயசில் இருக்கும்போது அவர் தொழிலுக்கு போகும்போது சமத்தில் அவர் என்னென்னா மத்தியானம் போகிறவர் நைட்டு தான் வருவார். 3 வேளையும் அந்த பள்ளிவாசலில் அந்த இதை முடிச்சுட்டு தான், அந்த தொழுவை முடிச்சுட்டு தான் வருவார். சாப்பாடை பற்றி கவலைப்பட மாட்டார். அந்த மழை வரும்போது என்ன பண்ணுவோம்னா, அப்போ நான் சின்ன பையன். அப்போ இந்த மாதிரி தாத்தா பள்ளிவாசல் போயிடுறா, மழை பெய்யுது, இந்த தாத்தாட்ட கொடையை கொடுத்து கூட்டிகிட்டு வா அப்படிம்பார். அப்படி நான் அந்த பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரும்போது தான் என்னாச்சு அப்படின்னா, அங்கேயே அப்படியே நான் கொஞ்சம் அந்த சிறு வயசுலேயே வந்து கொஞ்சம் நான் தொழுகையில் அந்த நமாஸில் கொஞ்சம் ஈடுபாடாச்சு. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து இந்த சின்ன பயில நல்லா அழகாக குண்டாக்கு அழகாது, பப்பாளி பழம் மாதிரி இருப்பான், அழகாக இருப்பேன். அவரை போகும்போது என்ன பண்ணுவார், எனக்கு மிட்டாய் நல்லா வாங்கி கொடுப்பார். சூடா மிட்டாய்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இந்த ஆரஞ்சு மிட்டாய், இந்த புளிப்பு மிட்டாய், இந்த மாதிரி மிட்டாய். வீட்லேயும் நிறையா தீனிலாம் திங்கிறதுக்கு இருக்கும். 2வது என்ன ஆச்சுன்னா, எங்கள் அப்பா அப்படியே கொஞ்சம் நான் வளரும் போது, எங்கள் அப்பா வந்து எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து தெரிஞ்சு வருஷத்துக்கு 2 வாட்டி எங்கள் வீட்டில் வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. ஒயிட் வாஷ் பண்ணுறது இல்லாமல் 2 தடவை வந்து நல்லா பெரிய விருந்து வைப்பார் எங்கள் அப்பா. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆடு வரைக்கும் வெட்டி நல்லா அந்த பிரியாணி தான். அப்போ அந்த பிரியாணி அந்த விருந்து வைக்கும் போது எல்லாமே எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு மதம் மாச்சானெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எல்லாமே வந்து வருவாங்க போவாங்க சாப்பிடுவாங்க எல்லாம் பண்ணாங்க. இவங்க தான் சொந்தம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ப்ளஸ் டூ ஸ்டேஜ்னு ஒன்று வரும்போது என்ன அப்படின்னா, 2வது என்கிட்ட வந்து 4வது படிக்கும்போது அந்த துன்மாக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அப்போ அந்த பையன் என்ன பண்ணால், ஒரு பீடி கற்றுக் கொடுத்தான். டேய் சாப்பிட்றா, ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு. 2வது அப்படியே அந்த சிகரெட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு. 2வது என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா காலையில் 10 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போனான்னா மத்தியானம் 3 மணிக்கு வருவார். 3 மணிக்கு வந்தான்னா ஒரு 5-6 மணி வரைக்கும் நல்லா படுத்து தூங்குவார். அந்த 6 மணிக்கு அவர் கிளம்பி போனான்னா நைட்டு 3 மணிக்கு தான் வருவார். அந்த அளவுக்கு என்னென்னா டிஸ்பென்ஸ் இல்லை, அவ்வளோ கூட்டம், சரியான கூட்டம் வரும். ரெண்டாவது எங்கள் அப்பா வந்து ஒரு ராசிக்கார், மகராசிக்கார், வயிற்று வலின்னு வருவான். ஆனால் எங்கள் அப்பாவை பார்த்தா அந்த வயிற்று வலியே போயிடும். அந்த மாதிரி அவரோட முகராசி கைராசின்னு சொல்லிட்டு நல்லா பேர் எடுத்தார். எவ்வளோக்கு எவ்வளோ பேர் எடுத்தாரோ அவ்வளோக்கு அவ்வளோ சம்பாதிச்சார். நாங்கள் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னா அவருடைய காலத்திலேயே அவர் சம்பாதிச்சு எல்லாத்துக்குமே 8 பிள்ளைக்கும் 8 பார்ட்டிஷன் நல்லா வீட்டை கட்டி கார் வாங்கினார், எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்கூட்டர் எல்லாமே இருக்கும், சொந்தம் பந்தம் எல்லாமே இப்படியே தான் வரும். அவர் ரெண்டாவது என்ன அப்படின்னா அவர் அரசியல் பொலிட்டிக்கலில் வந்து காங்கிரஸ் கட்சியில் சிறுபான்மை பிரிவு தலைவராக ஆனார். ரெண்டாவது அவர் ஹோமியோபதியில் வந்து நல்லா, அந்த ஹோமியோபதினா ஒரு கேவலமாக இருந்துச்சுக்க, அந்த ஹோமியோபதியே வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். அவர் ஹோமியோபதியும் சாதிக்க முடியுமா அப்படின்ட்டுன்னு. ஹோமியோபதி என்ன அப்படின்னா எந்த வியாதி இருந்தாலும் சரி அது உடனே வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகாது, ஆனால் அந்த வியாதியை வந்து வேறு அப்படியே அறுத்தெடுத்துரும். ஜுரம் வந்தால் லைஃப்பில் அவன் ஜுரமாக வராது, எதுவுமே அது வராது. அது என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் அந்த வியாதி திரும்ப வந்து அவன் லைஃப்லேயே வராது. அந்த மாதிரி ஹோமியோபதி நல்லா அவர் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். பக்கத்தில் வந்து ஒரு 2-3 MBBS டாக்டர், அந்த MBBS டாக்டரை வந்து பொறாமப்படுற அளவுக்கு ஒரு குரோத். என்ன இவர் சாதாரணமாக ஒரு ஹோமியோபதியாக இருந்துக்கிட்டு இவன் இப்படிலாம் பண்ணுறான் வைக்கிறான். ரெண்டாவது எங்கள் அப்பா கொஞ்சம் அந்த அலோபதி எல்லாமே கொடுப்பாங்க. இதை வச்சு எங்கள் அப்பாவை மடக்க பார்த்தாங்க மற்ற டாக்டருங்கெல்லாம், என்ன இவனுக்கு வந்து இப்படி பண்ணுறாங்க. அப்புறமேட்டு இந்த ட்ரக்கு, அதாவது இந்த ட்ரக்ஸு சானிடரி இன்ஸ்பெக்டர்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி துறையில் வந்து நீ உண்மையாக நீ ஹோமியோபதி பண்ணுறியா இல்லை அலோபதி தான் பண்ணுறியா அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஹோமியோபதி தான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்மோக் பண்ணுவார். அவர் ஸ்மோக் பண்ணுவார்னா என்ன அப்படின்னா ராத்திரி இந்த 10 ஒரு 3 பிரான்ச் எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு, சுப்பிரபுரத்தில், செம்பட்டில், மாத்தூரில், இந்த மாதிரி ஒரு 3 இடத்துல அவர் டிஸ்பென்சரி வச்சிருந்தார். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஒரு டிஸ்பென்சரி அங்கே போனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் நிற்பானுங்க லைனில். எல்லாம் இருந்து பொறுமையாக இருந்து பார்த்துட்டு தான் போவார். சில பேர் காசும் கொடுக்க மாட்டாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. எங்கள் அப்பா ரொம்ப அந்த ஊசி மருந்து மாத்திரை எல்லாமே கொடுத்தாலும் வெறும் 3 ரூபா தான் வாங்குவார். அந்த 3 ரூபாய்க்கு மேலே அவர் வாங்க மாட்டார். ரெண்டாவது இவங்க வரவங்க வந்து காசு இல்லை சார் இந்த மாதிரி தரான் அப்படின்னா ஒன்றும் கேட்க மாட்டார். இது பண்ண ஒரு புண்ணியம்தான் எங்களை வந்து நல்லா வாழ வச்சிச்சு. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சொன்னல ராத்திரி 12-3 மணி இருக்கும்போது இவர் வந்து ஜமாத்தில் வந்து எங்கள் அப்பா தலைவர், ரெண்டாவது டாக்டர் சங்கத்தில் அவர் தலைவர், சிறுபான்மை பிரிவு காங்கிரஸில் வந்து தலைவர். இந்த 3 பேருங்களும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, இந்த டாக்டர் இந்த கட்சியில் இருக்கிற ஜமாத் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் வந்து நிற்பாங்க. அந்த 30 பேருக்கு என்னன்னா ராத்திரி 3 வரைக்கும் டீயும் பண்ணும் இந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்துட்டு சிகரெட் அவர் ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரி காலகட்டத்தில்தான் எங்கள் அக்கா என்ன பண்ணிச்சுன்னா ஒரு லவ் மேரேஜ் பண்ணாங்க. லவ் மேரேஜ் பண்ணது யார் அப்படின்னா எங்கள் அத்தாவோட குழந்தை, அவர் பேர் அப்துல் மலிக், எங்கள் அக்கா பேர் அவர் பேர் அப்துல் மலிக் தான், மாலிகான்னு கூப்பிடுவாங்க. இது என்ன ஆச்சுன்னா எங்கள் அக்கா வந்து நல்லா படிக்கும் 100 ஜான்னு சொல்லிட்டு, ஆனால் பேருக்கு தகுந்த மாதிரி 100க்கு 100 தான் மார்க் எடுக்கும். எஸ்எல்சி அப்போ எஸ்எல்சி படித்து பியூசிக்கு போய் ஹோலி கிராஸ் காலேஜ் தான் எங்கள் அக்கா படித்தாங்க. அதுக்கு மேலே என்னாச்சுன்னா அந்த காதலில் எங்கள் அக்கா விழுந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அதுக்கு படிப்பு கொஞ்சம் நாட்டமாக இது இல்லாமல் எங்கள் அத்தை என்னாச்சுன்னா எங்கள் அம்மாட்ட நிறைய கிட்டத்தட்ட ஒரு 250 பவுன் வரைக்கும் நகை இருந்துச்சு. இது எங்கள் அத்தை என்ன பண்ணிச்சு, தன்னோட சொந்த குழந்தனோட டாக் பண்ணி விட்டுச்சு, ஜாயின் பண்ணி விட்டு எங்கள் அக்கா வந்து அப்படியே அந்த இதுலேயே லவ்லேயே இருந்துக்கிட்டு என்னென்னா அவருக்கு எங்களுக்கும் வச்சு பார்த்தோன்னா எதுவுமே வந்து ஒரு இது கிடையாது. அதாவது என்ன, அதாவது நாங்கள் ஒரு நல்ல ஹை ஸ்டேஜில் இருக்கோம், எங்கள் மாமா வந்து அவர் துணிக்கடையில் இருக்கார், வேறு எந்த அவருக்கு வந்து ஒரு சைட் பேக்ரவுண்டாக எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல போய் எங்கள் அக்கா என்ன போச்சு, ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி ஓடி போய் எங்கள் அக்கா வீடு எங்கள் அத்தை வீட்டில் போய் உட்காந்துட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியாச்சு. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அப்பா போய்ட்டு திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கள் அக்காவை என்ன பண்ணிட்டாங்க, ஹோமில் போய் வச்சுட்டாங்க. ஹோமில் வைக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு அப்போவே ஒரு ரொம்ப ஒரு நெஞ்சில் ஒரு நெருக்கல் ஈடு, நம்ம இந்த மாதிரி நல்லா வளர்த்தாம இது பண்ணி கடைசியில் நம்ம புள்ளைய போய் ஒரு ஹோமில் போய் வச்சுருக்காங்கன்னு அவருக்கு அப்படியே கொஞ்சம் ஹார்ட்டில் கொஞ்சம் இதாகி ஒரு பெரிய ஒரு அவமான தூக்கம். ரெண்டாவது எங்கள் பெரியப்பாவெல்லாம் கொஞ்சம் கேவலமாக பேச ஆரம்பித்தார். இது என்ன புதுசாக இது, ஏற்கனவே ரெண்டு பேரும் எல்லாம் சேர்ந்து எல்லாமே ஆச்சு, நாய் நக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா காது படுற மாதிரியாச்சு. ரெண்டாவது கோர்ட்டில் போகும்போது என்ன ஆச்சுன்னா, எங்கள் அக்கா வந்து எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, எனக்கு எல்லாமே எங்கள் அத்தா தான், நான் மேஜர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் எங்கள் வந்து அந்த பக்கம் தீர்ப்பு ஆச்சு. அப்படியே எங்கள் அப்பா வந்து வந்தவர் தான், நெஞ்சு பிடிச்சி கொஞ்சம் வலிக்குது சுட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரியே கொண்டுகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி இது பண்ணிட்டோம். 82 நான் ப்ளஸ் டூ முடிக்கல, ஆனால் நான் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கும்போதே எங்கள் அப்பாவுக்கு பழைய அப்படியே ரொம்ப ஸ்மோக் பண்ணுவார். என்கிட்ட அந்த பழக்கம் இருந்துச்சு. எப்படின்னா, எங்கள் அப்பா அந்த நைட்டு 3 மணிக்கு வர்றது, காலைல 10 மணிக்கு போனால் 3 மணிக்கு வர்றதில்ல, அப்போ அவருக்கு என்ன ஆகும்னா ரொம்ப டயர்டாயிடுவார். டயர்டானதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சாப்பிட்டுட்டு ஒரு சிகரெட்டை பற்ற வைப்பார். பற்ற வச்சுட்டு என் பேரை கூப்பிடுவார், சாணம் எங்கள் வா காலை காமிக்கிறான் அப்படிம்பார். நான் காலை அமுக்க அமுக்க அமுக்க அவர் என்ன பண்ணிடுவார், அந்த சிகரெட்டை பாதி சிகரெட்டை அப்படியே அந்த ஹாஸ்டலில் வச்சுருவார். நல்லா மெய் மருந்து நல்லா தூங்கிடுவார். எங்கள் அம்மா அங்கே ஒரு பக்கமாக இருப்பாங்க. அப்போ தான் நான் பார்ப்பேன், என்ன அப்பா சிகரெட்டை பற்ற வச்சார், வேஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு அந்த சிகரெட்டை எடுத்து நான் எடுத்து ஊதுவேன் சின்ன பிள்ளையிலையே. அப்படி தான் நான் பழக்கமாச்சு எனக்கு. ஆனால் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, லைட்டாக அப்படியே. அதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் நான் வரும்போது என்னன்னா, கொஞ்சம் இந்த முஸ்லீம் பசங்க எல்லாம் கொஞ்சம் பணக்கார பசங்க தான், எல்லாம் பெரிய பெரிய பணக்கார பசங்க. நானும் கொஞ்சம் இது ஒரு செட்டு தனியாக நாங்கள் ஒரு 15 பேர். அந்த படிக்கும்போது என்னன்னா, இந்த இன்டர்வலில் போயிட்டு நான் ஜமால் முகமது காலேஜ் அந்த ஒரு அந்த மைதான கிரவுண்டுக்கிட்ட ஒரு கேன்டீன் இருந்துச்சு. அந்த கேன்டீனில் போனால் எல்லாமே இருக்கும், டீ பிஸ்கட்டு கேக்கு சிகரெட்டு எல்லாமே. அங்கே போய் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் ஒரு இந்த பசங்களோட சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 சிகரெட்டு நான் ஆரம்பித்தேன். ஆனால் அப்போது நான் சிகரெட்டு குடிக்கும்போது எனக்கு ஒரு சிந்தனை, நம்ம எதுக்கு எங்கள் அப்போ தான் அடிக்கிறா, நம்ம ஏன்னா அதை படிக்கிற வச்சுலாம் நம்ம சிகரெட்டை குடிக்கிறோம் அப்படின்ட்டு. வாத்தியார் வந்தாலும் வாத்தியாருக்கு முன்னாடி உட்காந்து சிகரெட் அடிப்போம், வாத்தியாருக்கு சிகரெட்டை வாங்கி கொடுப்போம். இது என்ன ஆச்சுன்னா, ஒரு வாட்டி அப்படியே ஹெச்எம் அவர் பேர் அப்துல் ரஹீம்னு சொல்லிட்டு அவர் இப்படி போச்சு, பசங்க வந்து இந்த மாதிரி வாத்தியார் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கட் பண்ணுறாங்க. ரெண்டாவது நான் ப்ளஸ் டூ முடிக்கிறதுக்குள்ளாட்டிய மார்ச் மாதம் 82 83 தான் நான் எக்ஸாம் எழுதணும். ஆனால் அக்டோபர் 26 வந்து எங்கள் அப்பா டிஸ்பென்சரி போயிட்டு, அன்றைக்கி வந்து ஆயுத பூஜை, எப்போவுமே ராத்திரி 3 மணிக்கு வரவர் என்ன அப்படின்னா, அன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரமாக வந்துட்டார், ஒரு 10 மணிக்கெலாம் அந்தமாக வந்துட்டார். அந்த 10 மணிக்கு வரும்போது நான் எப்போவுமே சாயங்காலம் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா, கொஞ்சம் எங்கள் அப்பா கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன், போயிட்டு கட்டு போடுவேன் எல்லாம் பண்ணுவேன், ஊசி போட்டு விட்ற மாதிரி நானும் கூட இருந்து போய் இன்ஜெக்ஷன் பண்ணுவேன், ஆப்ரேஷன் எங்கள் அப்பா கூட நானும் கற்றுக்கிட்டேன். ஆனால் என்னென்னா, இந்த சொந்தக்காரங்கெல்லாம் பாடுறாங்க, அப்பாவும் கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாமே இவனும் கற்றுக்கிட்டான், இவனும் அடுத்த டாக்டர் அப்படின்னு. ஆனால் நான் ஒரு 3/4 டாக்டர் ஆகிட்டேன் எங்கள் அப்பா கூட இருந்துக்கிட்டேன். அவர் கூட நான் எல்லாமே பண்ணுவேன், இன்ஜெக்ஷன்லாம் போடுவேன், தையெல்லாம் போடுவேன். அவர் ஒருத்தர் அப்படி தான் ஒருத்தர் மாடு முட்டி வந்தார். எங்கள் அப்பா ரொம்ப அசாட்டாக ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்கும்போது, எதுக்கு அவரை எழுப்பணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நானே எல்லாமே தையல் போட்டு பேண்டேஜ்லாம் கட்டு போட்டு விட்டு அனுப்பிவிட்டேன், மறுநாள் வந்து போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் வந்து என்ன பண்ணாரோ, அவன் நேராக அவன் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாப்புல. அவர் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னான், நேற்று வந்தேன் சார், உங்கள் வீட்டில் அவர் கம்பவுண்டர் இருந்தார், தையெல்லாம் போட்டுட்டு மருந்தெல்லாம் போட்டு எல்லாம் கட்டெல்லாம் போட்டு விட்டார் அப்படிங்கும் போது தான், அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு யார், அதாவது நான் தையல் போகிறதெல்லாம் தெரியாது, இன்ஜெக்ஷன் போகிறதான் எங்கள் அப்பாவுக்கு தெரியும், கம்பவுண்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது, யார் உங்களுக்கு தையல் போட்டால், இல்லை அவர்தான் சிவப்பாக ஒரு பையன் ஒருத்தர் இருந்தாராங்க அவர் தான் அப்படின்றேன். கட் அவுத்து பார்த்தா நல்லா நேர்த்தியாக, எந்த ஒரு டாக்டர் கூட அந்த மாதிரி தையல் போட்டுருக்க மாட்டாங்க, நல்லா அழகாக தையலை போட்டோன்னே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப இதாகச்சு. சரி, நம்மளுக்கு ஒரு வாரிசு உருவாதுனால ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. ரெண்டாவது, எங்கள்கிட்ட கார் இருக்கும்போது என் காலில் வந்து ஆக்சிலேட்டர் எனக்கு கட்டாது, ஆனால் குட்டையாக இருந்தாலும் கரெக்டாக அந்த காரை ஓட்டிகிட்டு போவேன். இன்னும் கொஞ்சம் பொறாமச்சு எல்லாத்துக்குமே, அப்போ நம்ம மாதிரி எல்லாம் டாக்டர் ஆகிட்டான், அப்போ நம்ம மாதிரி காரை ஓட்டுறான், அப்போ நம்ம மாதிரி அவன் பேசுகிறான் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை எல்லாத்துக்குமே. எங்கள் அம்மா கூட பிறந்த எல்லாம் பெரியம்மா பிள்ளை, இந்த மாதிரி இவங்களுக்கு பெரியப்பா பிள்ளைங்க எல்லாம் ஒரு பொறாமை, இந்த வயசுல இவன் தலை எடுக்கலாம், இவன் ஏதாவது சொன்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறாமை. ஆனால் அந்த பொறாமை அவங்க போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் இது இல்லாமல் நான் அவங்க கூட பழகிட்டு இருக்கேன். ரெண்டாவது, எங்கள் அப்பா 82 தவறணும் போது வருமான ஆதாயம் வந்து அப்படியே கட்டாச்சு, வீடு தான் சொத்து சேர்த்தாங்க இல்லையா, புள்ள கஷ்டப்படக்கூடாது, 8 பிள்ளை பெற்றாங்க, 8 பிள்ளைக்கும் ஒவ்வொரு வீடும் சேர்த்தாங்க. ஆனால் வருவாய் வந்து இந்த வாடகை வந்து எங்கள் அப்பா தவறும் போது வெறும் 500 தான், ஒரு நாளைக்கு எங்கள் அப்பா எங்கள் சம்பாதிச்சு எப்படி அந்த காலத்தில் 300-400 ரூபா கொண்டு வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவாங்க, அப்படியே காசை எடுக்க மாட்டார். அந்த 400 ரூபா வந்து எப்படி மாதத்துக்கு 500 ரூபா வருது என்ன? அப்போ எங்கள் அம்மா வந்து தாறுமாற, அதாவது ஊதாரிதனமாக கிடையாது, வர அக்கா தங்கச்சி இவங்களும் தான் கொடுப்பாங்க, ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது அவங்க சினிமாவுக்கு போனதே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருந்து எங்கள் அம்மா அப்பா என்னை கூட்டிகிட்டு போய் சினிமாவுக்கு போனதே கிடையாது, ஒரே ஒரு சினிமா தான், அது சின்ன பிள்ளைகளாம் திக்கு தெரியாத காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஃபேமிலியாக நாங்கள் அப்போ தான் போனோம். அதுதான் நாங்கள் ஃபேமிலியாக பார்த்த குடும்பம். மற்ற இதை வந்து சினிமா வந்து எங்கள் அம்மாவோ நாங்களும் சேர்ந்து ஃபேமிலியாக போனதே கிடையாது. எப்போது நான் எங்கள் அப்பா கூட நான் இருக்கும்போது எங்கள் அப்பா இங்கிலீஷ் படத்தை கூட்டி போகிறேன். அது இங்கிலீஷ் படம்னா நல்லா அந்த கேம்ஸு, இந்த காமெடி படம், இந்த மாதிரி படம் தான், கிரேசி பாய்ஸ் ஆஃப் கேம்ஸ் அப்படின்னு ஒரு சிரிப்பு மாதிரி தான் இருக்கும், ஆபாசமான படம் எதுவுமே கிடையாது. அப்படியே தான் போயிட்டுருந்தோம். கடைசியில் எங்கள் அப்பா தவணதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, வருமானம் இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, சொன்னால் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு 2 வாட்டி விருந்து போடுவோன்னு அந்த சொந்தம்லாம் அப்படியே காணாமல் போச்சு. எங்கே போனாலும் தெரில, ப்ளஸ் இல்லை, ஐயோ அதோ கதின்னு சொல்லிட்டு நான் நிற்கிறேன். எனக்கு கீழே தம்பிங்க, எங்கள் அண்ணன் ஒருத்த வந்து என்னென்னா கொஞ்சம் புத்தி சோதனை கிடையாது, எனக்கு அடுத்தவங்க பிறந்தான் அவனுக்கும் கொஞ்சம் மைண்ட் அப்செட் உள்ளவன், அதுக்கு அடுத்தவன் கொஞ்சம் மைண்ட் எதுவுமே கிடையாது. தெளிவானது நாங்கள் ஒரு 5 பேர் தான். அதில் என்ன அப்படின்னா, படிப்பு என்ன, எனக்கு அந்த படிப்புங்கிறது ஒரு நாட்டம் இல்லாமல் ஒரு இதாகிடுச்சு எனக்கு. எங்கள் அப்பா த இதுலையே இருக்க என்ன ஆச்சு அப்படின்னா, அப்படியே சிகரெட் அடிக்க ஆரம்பித்தேன். சிகரெட் அடிக்கும் போச்சு என்ன ஆச்சுன்னா, எனக்கு அப்படியே கொஞ்சம் வயிற்று வலி வந்துச்சு. எனக்கு வயிற்று வலினா சும்மா சாதாரண வயிற்று வலியில், ஒரு நாளைக்கு ஒரு மணம் தான் நல்லா இருப்பேன், எதுவுமே சாப்பிட முடியாது. ஒரு இட்லி சாப்பிட்ணா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். அந்த ஒரு இட்லிக்கு 1 லிட்டர் தண்ணி நான் குடித்தாதான் எனக்கு போகும். ஆனால் அந்த சிகரெட்டு பழக்கத்தை மட்டும் நான் விடவே இல்லை. அப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி வயிற்று வலி வருதுன்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் பீர் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஐயா பீர் பிராந்தி சாப்பிட்றதுனால வயிற்று ஓட்டை போட்டுக்கிட்டு வரையில அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நாங்கள் போய் டாக்டர்லாம் போய் காமிச்சோம், இல்லை இருக்கு வந்து அல்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்சருக்கு உண்டான இதையும் பண்ணி பார்த்தேன். அந்த மருந்து சாப்பிடும் போது தான் என்னென்னா ஜெலுசில் அப்படின்னு சொல்லிட்டு, அது சாப்பிடும் போது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், திரும்ப என்னாகும் அப்படின்னு. ராத்திரி பகல் எனக்கு தூக்கமும் கிடையாது, இருக்க இருக்க உடம்பு எனக்கு பலகீனமாக போச்சு எனக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, எங்கள் தங்கச்சிக்கு ஒரு மேரேஜ், ஒரு மாப்பிள்ளை ஒருத்தர் வந்தார், ரொம்ப ஒரு ஏமாற்றிட்டாங்க, நல்லா மந்திரிட்ட ஒரு பிஜியாவாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, அவருக்கு வீடு தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கொடுத்தாச்சு. நகைலாம் கொஞ்சம் அப்படிங்கிறனால எங்கள் அம்மா கொஞ்சம் ஏமாந்து நல்லா கிராண்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க, ஒரு மோசடி பேர் வழி. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் எனக்கு என்ன வேலை கிடைக்குதோ ஆனால் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. காலங்கடையில் போகிறது, அதுக்கப்புறம் செருப்பு கடையில் போகிறது, இந்த மாதிரி தான். ஆனால் போனால் வருமானம் கிடையாது, போயிட்டு என்ன மிஸ் பண்ணிக்குவாங்க. அப்படியே நான் பாட்டு காலையில் போனால் அப்படியே வருவாங்க, சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னடா நீ ஒரு பெரிய பையனாக இருக்க. ரெண்டாவது இந்த கட்டத்தில் என்ன அப்படின்னா, பெண்ணு கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க வீட்டில். நான் ஒருத்தான் எங்கள் அப்பா சாகும்போது 19 வயசு, என் தம்பிங்களுக்கெல்லாம் 10 வயசு, சின்னவன் கடைசியில் வந்து 5 வயசு, விபரம் தெரியாத பசங்க. அப்போ என்னாச்சுன்னா, கொஞ்சம் 19, 20, 21 வயசு ஆகும்போது கொஞ்சம் நிறைய பேர் வந்து இது பண்ணாங்க, நாங்கள் எங்கள் பொண்ணை தரோம், 300 பவுன் தரோம், நாங்கள் ஃபாரின்கெல்லாம் அனுப்பிடுறோம் அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கொஞ்சம் கவலை, இருக்கிற தெளிவான பையன் ஒவ்வொருத்தன் தான், இவனை வந்து விலைக்கு கேட்க வராங்க. எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இல்லை நான் அந்த மாதிரிலாம் பையன் நான் கொடுக்கல. ஏன்னா வீட்டோட கேட்டாங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணி 300 பவுன்லாம் போடுறோம், நீங்கள் எவ்வளோ நகை பணம் கேட்குறீங்க கொடுக்குறோம். நாங்கள் அப்படியே நான் அவனை ஷிஃப்ட் பண்ணி சிங்கப்பூரோ மலேசியாவோ இல்லை எங்கள் ஊரோ ஏதாவது நாங்கள் வச்சுக்கிறோம், வீட்டோட மாப்பிள்ளையை நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படிங்கும்போது தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப இதாகச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளையை வந்து விலைக்கு கேட்குறாங்களே, அவன் வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, நான் வீட்டில் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இருக்க எனக்கு வயசாகும் போது பொண்ணு விஷயத்தில் கொஞ்சம் நிறைய பேர் வந்தாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, என்கிட்ட அந்த கெட்ட பழக்கம் என்னென்னா, சிகரெட்டு கொஞ்சம் அதிகமாகச்சு. கொஞ்சம் எங்கள் சொந்த மாமாவை குடிக்க வச்சார் பீருன்னு சொல்லிட்டு, 2000 சொல்லிட்டு கல்யாணி பீர். அப்போ வந்து அது வெறும் 12 ரூபா தான். அப்போ இந்த பீர் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிராந்தி சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட ஆரம்பித்தோன்னா ரெகுலர் கிடையாது, எப்போது மாதத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி. அப்போவும் அந்த பீர் நான் சாப்பிடும் போது, இந்த விஸ்கி இதெல்லாம் சாப்பிடும் போது அப்போவும் எனக்கு இதே வரும். சிகரெட் குடிக்கும்போது ஏன்டா இந்த கெட்ட பழக்கம், எதுக்கு இந்த கெட்ட பழக்கம், அது தண்ணி அடிக்கும் போது சரக்கு அடிக்கும் போது எனக்கு இந்த நான் இதை தான் வரும், எதுக்கு நம்ம தேவை பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதாவது பெண் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக, ஏன்னா எங்கள் அக்கா வந்து லவ்லனா எங்கள் அப்பா இது பண்ணார், அதனால் எந்த பொண்ணையும் நான் வந்து ரொம்ப நெருங்கி பழகலை. இருந்தாலும் ஒரு பாவத்தில் ஒரு தூர சொந்தத்தை கொஞ்சம் தப்பு பண்ணுறேன் அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னோடய 30 வயசு கொஞ்சம் அந்த வாலிப வயசுலேருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் சவுதி நாட்டுக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கே போய் கொஞ்சம் ஒரு 6 மாதம் இருக்கும்போது அந்த இஸ்லாமியெல்லாம் அந்த தொழுவாங்க பார்த்தீங்களா, அந்த 4 ஸ்கொயர் அது வந்து ஆபிரகாமோட கட்டின ஒரு இது, அதுதான் வந்து வேதத்தில் வந்து சொல்கிறது. அந்த இப்போ ஆபிரகாம் சொல்ல வந்து அப்படின்னா முதல் மனைவி அதாவது சாராளுக்கு குழந்தை கிடையாது. ஆனால் ரெண்டாவது என்னன்னா வீட்டில் இருக்கிற வேலைக்கார பெண்ணு எகிப்து சுட்டு ஹாஜிரா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஹாஜிராம்பாங்க ஆகாரும்பாங்க. அதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அது வரைக்கும் அந்த இப்ராஹிம் அலை இஸ்லாம் அதாவது ஆபிரகாம் வந்து தேவனோட உறவாடிட்டுருக்காரு, சிநேகிதனே நண்பனேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கார். ஆனால் அந்த குழந்தை விஷயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அம்மா சாராள் அம்மா வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு தான் குழந்தை இல்லை, என்னோடய கற்பம் செத்து போச்சு, நீயும் வயசாகிட்டுருக்க, நம்ம வீட்டில் அந்த வேலைக்கார பொம்பளை இருக்கா அவள்கிட்ட போய் வீடு சேர்ந்த ஒரு பிள்ளை எனக்கு பெற்று கொடு சந்தானத்தை கொடு அப்படின்னும் போது ஆபிரகாம் பண்ண ஒரே ஒரு தப்பு அதான். அதனால தான் இன்றைக்கி உலகமே ரெண்டு பட்டு கிடக்குது. ஆபிரகாம் அந்த சந்ததியில் வந்து என்ன அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். அப்போ என்னென்னா அந்த ஆபிரகாமோட பாதப்படி வந்து தனியாக ஒரு பாடம் நடத்தி வச்சுருக்காங்க. அப்போ அவரை கேட்ட ஒரு துவா என்ன அப்படின்னா அதாவது இந்த கிறிஸ்து மறுபடி சொல்கிறார், பிதாவே தேவனே கர்த்தாவே சொல்கிறோம், உன்னோட கோபத்திற்கும் உன்னோட சாபத்துக்கும் ஆளாகப்பட்ட ஜனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தருவாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆபிரகாம் இப்ராஹிம்னு சொல்லாம் வந்து துவா செஞ்சதாக ஒரு ஹதீஸில் வந்து வரதாது. அதே மாதிரி தான் நான் அந்த மெக்காவுக்கு நான் அந்த போகும்போது அந்த மூலையில் வந்து ஒரு கல் இருக்குது, அந்த கல் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வானத்திலேருந்து இறங்கின கல், ஜன்னத்து கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலையில் வச்சுருப்பாங்க. ஆனால் வயிற மாதிரி நல்லா பல பல இருக்கும். நான் அந்த ஹஜ்ஜு உம்ரான் போகும்போது அந்த கல்லை தூட்டுட்டால அந்த ஹஜ்ஜுக்கு போன பாக்கியம் எல்லாம் நிறைய வேணும். ஆனால் அந்த பக்கத்தில் இவ்வளோ தூரம் தான் இருக்குது, அந்த கல்லை என்னால் தொட முடியல. தொட போனால் எல்லாம் பிடிச்சி தர தரன்னு பின்னாடி இழுத்து தள்ளுறாங்க. அப்படியே போகுது எனக்கு, இப்படியே ஒரு 5-6 வாட்டி பார்த்து சரி எனக்கு அப்போவும் ஒரு இதாகிடுச்சு. ஆனால் பின்னாடி வந்து என்ன அப்படின்னா நான் இந்தியாவுக்கு வரும்போது ஆண்டவர் என்னை தொடுவான்னு அப்போ எனக்கு தெரியாது. தேவன் யார் முன்கூத்தாரோ அவரை அழுத்திருக்காரா, யாரை அழுத்திரோ அவர் மகிமைப்படுத்திருக்கார், எவரை அவர் மகிமைப்படுத்தார் அவர் நீதிமானம் ஆக்கிறார் என்று ரோமர் 8:31 சொல்லுக்கப்படியாக கத்தை என்ன அந்த காலத்தில் நான் கற்பத்தின் தாயின் கற்பத்தில் உருவாகும் போது என்னை தெரிந்து கொண்ட தேவன், அந்த சவுதியில் அந்த காபாலை என்னை தெரிந்து கொண்ட தேவன், என்னோட அங்காளப்பையும் என்னோடய தத்தளிப்பையும் தெரிந்து கொண்ட தேவன், அன்று என்னை அவர் வந்து என்ன பண்ணார், நீ வந்து எனக்கு பிரதானம் அப்படின்னு அவரோட தீர்மானத்தை நான் அனாதி தீர்மானத்தின்படியாக சகலமும் தேவனுக்கு இது பிரியமாக நடக்குது என்று ரோமர் 8:27 சொல்லிக்கபடியாக அனாதி தீர்மத்தின்படியாக கர்த்தர் என்னை வந்து நான் இந்தியாவுக்கு வந்தேன். அப்போ என்ன அப்படின்னா அந்த இந்தியாவுக்கு நான் வரும்போது எங்களோட தாயார் என்னோடய தாய் வந்து என் மேலே தான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்போ அவங்க நான் வந்து சவுதி வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுத்த என் தங்கச்சி கோயம்புத்தூர்லேருந்து அதுவும் வந்துச்சு, ஏன்னா நான் சம்பாதிச்சு 100,000,000 நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது எங்கள் அக்காவை என்ன பண்ணிச்சு, எங்கள் அம்மா வீட்டுக்கு எல்லாம் வந்து அக்காவும் தங்கச்சியும் வந்து எங்கள் அம்மா ரொம்ப நெருக்கடி பண்ணுறாங்க, சாதியம் தான் அனுப்புகிறாங்கள எனக்கு 5,000 கொடு 10,000 கொடுன்னு சொல்லிட்டு இந்த இதுலேயே ஒரு பெரிய மன உளைச்சல் எங்கள் அம்மாவுக்கு வந்துச்சு. அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க இவ்வளோ சொத்து வந்து எங்கள் அம்மா பேரில் தான் வந்துச்சு, சர்ஃபின்ஸாங்கிற பேரில் தான். அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணாலும் நான் சவுதியில் இருக்கேன், அப்போ சவுதியிலன்னா அங்கேயும் ஒரு சரியான வேலை கிடையாது, அது வந்து ஒரு ஆசாத் விசா கம்பெனி விசா கிடையாது. அந்த பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அதை பார்த்தாங்கன்னா நான் வேலை ஒரு சம்மந்த இல்லாத வேலை பார்த்தானே நான் அடித்து குருஸ் பண்ணி கூண்டில் போட்டு கொண்டு வந்து பாம்பே ஏர்போர்ட்டில் இறக்கி விட்ருவாங்க, அங்கேருந்து நான் தன்னந்தனியாக தான் வரணும், அப்படிப்பட்ட ஒரு விசா. அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் என் கூட போனேன்னா காசு காசு நான் அடிக்க ஆரம்பிச்சேன்னா எங்கள் அம்மாவுக்கு அப்போ மனம் புழுக்கும். அந்த புள்ளை இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லா என்னை பார்த்துட்டேன், ஏன்னா இப்போ இல்லை ஒரு 100 ரூபா கொடுத்து எங்கள் அம்மா போய் மளிகை கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தாலும் அதில் நான் 1 ரூபா கூட எடுக்க மாட்டேன், மீதி அப்படியே எண்ணி கொண்டு வந்து எல்லாம் எங்கள் அம்மா கையில் கொடுத்துருவோம், எந்த நயா பைசும் நான் எடுக்க மாட்டேன். எங்கள் அம்மா கொடுத்தாலும் ஆனால் நான் எங்கள் அம்மாட்ட நான் கேட்டதே கிடையாது, எங்கள் அப்பா சத்தத்துலேருந்து எனக்கு காசு கொடுங்கம்மா செலவு கொடுங்கம்மா நான் கேட்டது கிடையாது. அவங்களே சொன்னாங்க அந்த புள்ளைய நான் எழுந்துட்டேன்டா, அந்த புள்ளை இல்லைனாலும் நீங்கள் எல்லாமே வந்து என்னை ரொம்ப நெருக்கடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், எங்கள் அவன் வந்ததுக்கப்புறம் என் சொத்து எல்லாமே அவன் பேரில் எழுதிட்டு ஒரு கையெழுத்து மட்டும் நான் வாங்கிக்குவேன் இது தான் சொன்னாங்க. என்கிட்ட சொல்லல, எனக்கு இது தெரியாமல் தெரியாது. ஆனால் இது என்ன ஆச்சு அப்படின்னா, என் தம்பிங்களுக்கு என் தங்கச்சிங்களுக்கெல்லாம் பெரிய உறுத்தல். அவன் மட்டும் என்ன பெரிய வேணாம், எங்கிருந்தால செத்து பற்றியா அப்படின்ட்டுன்னு. இல்லைடா, அவன் ரொம்ப தொழுவாளி, அவன் கரெக்டாக இருப்பான், அந்த புள்ள மாதிரி வராது. ஏன்னா எங்கள் அம்மா எது சொன்னாலும் போய் கேட்பான். மளிகை கடைக்க எல்லாம் ஓடி போயிது. ஒரு செகண்டில் தான் அவங்க எண்ணுவாங்க. அவன் 10 செகண்டில் போய் இது பொட்டுக்கலாம் அரிசி வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வாங்கன்னா அந்த 10 நிமிஷத்தை அந்த அளவுக்கு வேகமாக போய் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். இந்த வாலிபத்தில் ரெண்டாவது என்னன்னா, தவறிட்டாங்க. தவறிட்டாங்கனாலும் ஒரு அந்த நேரம் வந்து எங்கள் அம்மா வந்து பார்க்க முடியல. கொஞ்சம் அந்த பாஸ்போர்ட் இந்த விசா ஸ்டாம்பிங்கெலாம் என்னாச்சுன்னா, ஒரு 3 நாள் வந்து ஒரு ரிலேட்டட் டிலே ஆகிடுச்சு. டிலே ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு 4 நாள் ஒரு வாரம் கழிச்சு தான் நான் வந்து இந்தியாவுக்கு வந்தேன். வந்தோடனே எல்லாமே உட்காந்துருந்தாங்க. ரொம்ப ஒரு மன துக்கம், ரொம்ப இதாகிச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், அப்போலாம் அந்த தம்பிங்க தான், சின்ன பசங்க தான் சுட்டு, நான் ஒரு என்ன பண்ணுறது, அது வாலிப பசங்க. ரெண்டாவது எங்கள் அக்காவும் தங்கச்சி எல்லாம் வந்துச்சு. திரும்ப நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன்னா என் தம்பிங்களோட வாழ்க்கை என்ன அப்படின்னு நான் அன்றைக்கி ஒரு தப்பான இது பண்ணேன். ஆனால் அந்த தம்பிங்க தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு விலையாக இருந்திருக்கானுங்கன்னு எனக்கு அப்போ கண்டிப்பாக எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் என்னென்னா வந்து நான் திரும்ப ரிட்டர்ன் விசாவாக தான் வந்தேன். ஆனால் ரிட்டர்ன் விசாவில் எனக்கு திருமணம் பழையபடி நான் சவுதி நாட்டுக்கு போகிறது எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம தம்பியை யார் காப்பாற்றுவா, நம்ம தம்பிகளை வந்து எங்கள் அக்காவும் தங்கச்சி எதாவது மோசம் பண்ணிடுங்க, அது மாதிரி தான் பண்ணாங்க. எங்கள் அம்மா செத்ததுக்கப்புறம் இருந்த பழகலாம் எல்லாமே ராத்திரி விட்டு அடிச்சிக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே லோக்கலில் ஒரு கடைக்கு வேலைக்கு போனேன். வேலைக்கு போயிட்டுருக்கும்போது நாங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்பில் நாங்கள் வீடு இந்த டேரக்ஷனில் வீடு. அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற மனைவி ஹிதாயத்தின் அவங்க பேர். அவங்க அப்பா வந்து ரயில்வேல வந்து ஃபோர்மேனாக வந்து ரிட்டையர்ட் ஆனவர். அப்போ என் மனைவிட்ட வந்து எங்கள் அம்மா வந்து ஏத்தாப்பில் தான் பைப்பு தண்ணி, இந்த போர் வாட்டர், காவேரி வாட்டர். அப்போது என் மிஸ்ஸஸ் அப்போ வந்து தண்ணி பிடிக்க வரும்போது ரொம்ப பயந்த சுபாவம், அப்படியே ஒண்டி நின்றுட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மா தான் கூப்பிட்டு, குடும்பம் இங்கெல்லாம் வந்து பொறுமை காத்துட்டு இருந்தால் ஆகாது, ஒன்று மேய்ச்சி போயிடுவாங்க சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, நவருங்கடின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கொஞ்சம் போல்ட்டாக நல்லா பேசுவாங்க. எங்கள் அம்மா 2-3 குடத்தை பிடிச்சி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு எண்ணம், சரி நம்ம பிள்ளைக்கு இந்த பொண்ணு நல்லா இருக்குமே, செட்டப்பாக இருக்குமே, அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு எண்ணம். அதை வச்சு எங்கள் அம்மா வந்து பேசியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு நல்லா அழகாக இருக்கடா, சாணாக்கு இந்த மாதிரி இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது, வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைக்கு வந்தால் 1 வருஷம் ஆச்சு. அப்புறம் சரி பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு 3-4 இடத்துல போய் பொண்ணெல்லாம் பார்த்தோம். பொண்ணுங்களாம் பார்த்தா அந்த வீட்டில் பொண்ணு தான் மூத்ததாக இருக்கும், அதுக்கு கீழே ஒரு 5-6 பொண்ணு. எங்கள் அக்கா வேறு மிரட்டி விட்டுச்சு, டே வீட்டுக்கு மூத்த மருங்கெல்லாம் போகிறேன், ஏதாவது ஆச்சுன்னா எல்லாம் வந்து தரலாம்டா விழும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒன்றும் பார்த்தா செட் ஆகலை. அதே போல் எங்களோடய மிஸ்ஸஸ் பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களும் முஸ்லீம் தான், உருது பேசுகிறவங்க அவங்களும், நாங்களும் உருது பேசுகிறாங்களாம். ரெண்டாவது என்னென்னா, நான் வந்ததுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் அந்த மிஸ்ஸஸோட ஒய்ஃபோட அம்மா வந்து என்னை பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு இதாகிடுச்சு, பையன் நல்லா அழகாக இருக்கானே, யாரை வச்சு போய் நம்ம பொண்ணு. ஆக்சுவலாக முஸ்லீம் வந்து என்ன அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டில் தான் போய் பொண்ணு கேட்பாங்க, பொண்ணு வீட்டில் வந்து கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நானும் ஒரு 3-4 இடத்துல பார்க்கும்போது வீட்டில் பின்னாடி வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. இந்த ஒரு ரீசன் தான், படிச்சிருக்காங்க எல்லாமே இருக்குது. அப்புறமேட்டு தான் என் தம்பி லைட்டாக விட்டான், இந்த மாதிரி அம்மா வந்து இந்த பொண்ணை சொன்னாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த பொண்ணை வந்து ஒரே ஒரு வாட்டி தான் நான் பார்த்தேன். அவங்க அக்கா வீடு வந்து ஈபி காலனி, ஈபி காலனிலாம் அந்த ரயில்வே குவார்டர்ஸ், அது என்னது இஎன்டி காலனி வந்து அவங்க அக்கா வீடு. அவங்க மாமா வந்து ரயில்வேல இருந்து எஸ்ஓ, சூப்ரண்ட் ஆஃப் ஆஃபீஸ். அதில் வந்து அங்கே போயிடுவாங்க எங்கள் மிஸ்ஸஸ் எப்போது வாரத்தில் தான் இருக்கும். அப்போ எனக்கு பார்த்துச்சு அழகாக இருக்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு என் தங்கச்சியை கூப்பிட்டு இந்த மாதிரி கேள்விப்பட்டேனம்மா, அந்த மாதிரி அம்மா பார்த்துருக்கான்னு தம்பி சொல்கிறான், போய் நீ பொண்ணு கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். சாயங்காலமாக போச்சு. போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் உங்கள் அண்ணன் மேலே தான் ரொம்ப ஒரு இதாக இருந்தோம், ரொம்ப அழகாக இருக்கார், 5 வேளை தொழுறாரு போகிறாரு, நாங்கள் எப்பட்றா யாரை வச்சு நாங்கள் கேட்குறோம், நல்ல வேலைக்கு நீங்களாக வட்டிங்க, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது நான் சொல்லி அனுப்பினேன், பணம் நகை எதுவுமே வந்து டிமாண்ட்லாம் பண்ணாதம்மா, அம்மா அப்பா கிடையாது நம்மளுக்கு, நம்ம அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அது வேறு விஷயம், நம்ம எதுவுமே கிடையாது. நீங்கள் அவங்க என்ன நகை போடுறாங்களோ அதை ரைட்டு, என்ன அவங்க கொடுக்குறாங்களோ டவரி கொடுக்குறாங்களோ எதுவுமே கிடையாது. எதுவுமே நீங்கள் போயிட்டு இது போய் அவங்கள்ட்ட போய் எதுவும் டார்கெட் பண்ண வேணாம். அவங்க என்ன போட்டு அனுப்புகிறாங்களோ அதை நல்லபடியாக பண்ணிட்டோம் அனுப்பிவிட்டோம் அப்படின்னா, அப்புறம் அவங்களே நாங்களாம் ஆக்சுவலாக அவங்க பதிஞ்சு பொண்ணு பவுன் போகிறதா இருந்துச்சு. நான் அப்படிங்கிறனால ஒரு 10 பவுன் எக்ஸ்ட்ராவை போட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் எக்ஸ்ட்ராவை கொடுக்குறோம், நாங்கள் இருந்தால் நாங்கள் பொண்ணு கொடுக்கலான்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என் மிஸ்ஸஸுக்கு அப்போ தான் ஒரு குழந்தையா. இந்த மாதிரி 15 பவுனுங்கிறதுல 25 பவுன் போட்டாங்க. அப்புறமேட்டு இந்த கல்யாணம் வரவேற்பில் அதில் ஒரு 4-5 சில்லறையாக கொஞ்சம் வந்துச்சு. எல்லாம் நல்லபடியாக தான் பண்ணாங்க. கல்யாணம் ஆகினதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதம் கூட கிடையாது எனக்கு வந்து ஒரு சொரியாசிஸ் வியாதின்னு சொல்லிட்டு ஒரு தோல் நோய். அந்த நோய் என்ன அப்படின்னா உச்சந்தலை, எங்கள் அப்பா சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவார் டீச்சர்கிட்ட, அவன் ரெண்டு கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்றெல்லாம் நல்லா தோலை உரிங்க அப்படிமா, ஏன்னா நான் வாழைத்தனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. கல்யாண எனக்கு ஒரு மாதம் ஒரு பையன் வந்து வயிற்றில் இருக்கான், அப்போ தான் அந்த தோல் நோய்னு உண்டாது எனக்கு. யோபு பாத்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து எப்படி அந்த தோல் நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னா, இருக்க இருக்க இருக்க இருக்க என் சரீரம் முழுக்க அப்படியே அந்த தோல்லாம் நோய்பட்டு அப்படியே சீரும் சலமும் தண்ணியும் அப்படியே வந்து அப்படியே தோலை அப்படி பிடிச்சி இழுத்தானா அப்படியே தனியாக அந்த ஆரஞ்சு தோல் மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு. அதுக்கப்புறம் அப்போ என்ன ஆனால் எனக்கு சுரேசன் அப்போ தெரியாது எனக்கு. அப்போ போய் ஒரு தோல் நிபுணர் ஸ்பெஷலிஸ்ட் போய் சொல்லிட்டு நம்ம தில்லைநகரில் போய் பார்த்தேன். அவர் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டார். இன்ஜெக்ஷன் போட்டு விட்டோன்னே இன்னும் கொஞ்சம் பெருகிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்புறமேட்டு இல்லை இல்லை இந்த அப்புறமேட்டு எல்லாம் அந்த சொந்தக்காரன் வந்தவன் போனவன் ஐடியா கொடுக்குறதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, இல்லை இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு சித்தா பாருங்கள் நாட்டு மருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அவங்க சொல்கிறான்னு சொல்லிட்டு ஸ்கின்னை பார்த்தேன், நாட்டு மருந்து பார்த்தேன், இதை பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த மந்திரிக்கிறவங்க இதெல்லாம் வந்து தர்காவில் போய் அங்கேயும் மந்திச்சு பார்த்தேன். அவங்களும் மந்திச்சு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, உனக்கு இந்த மாதிரி சேவனெல்லாம் பண்ணியிருக்கு உனக்கு, அதனால் உனக்கு வந்து மந்திச்சு துவா பண்ணி விட்டு உனக்கு தாயத்தை கட்டி கொடுக்குறேன், அந்த தாயத்தை கட்டிக்கங்க உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலுக்கு அந்த தாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா 3000 ரூபா அப்போ அப்போ ஏட்ட அந்த நேரத்தில் கொஞ்சம் பணம்லாம் இருந்துச்சு. அப்புறம் கழுத்தில் தாயத்துக்கு போகிறது, கையில் போகிறது, இடுப்பில் போகிறது. ஆனால் இருக்க இருக்க என்ன ஆச்சுன்னா இருக்க இருக்க ரொம்ப ஜாஸ்தி தான் போயிட்டுருக்கோம் இல்லையா, ஒன்றும் எதுவுமே கிடையாது. நாகூருக்கு போனோம், ஏர்வாடிகள்லாம் போய் பண்ணும், ஒன்றுமே முடியல. லாஸ்ட் சான்ஸ் என்னோடய மிஸ்ஸஸோட தம்பி, அவன் பேர் ஹலின்னு சொல்லிட்டு கரூரில் இருக்காப்புல அந்த பையன், அந்த மிஸ்ஸஸ் ஒய்ஃப். அப்போ தான் வந்து சொன்னான், அக்கா ஏன் இந்த மாதிரி மாமாவுக்கு இப்படி ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி ஒருத்தர் கிறிஸ்டின் ஒருத்தர் இருக்கார், அவங்க வந்து சிஎஸ்சி நோயில் எனால்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேண்டர்கள் அவங்க வந்து அந்த நோயில் எனால்ட்ரன் எனால்ட்ரனுங்கிறது வந்து பூனாவில் இருக்கார் ஃபைத் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வல்லமையான ஊழியர். ஆண்டர் பார்த்துங்க எப்படி கொண்டு போகிறாரு. ஆனால் எனக்கு அது வரைக்கும் நான் படித்தது ஒரு ஜான் பியூட்டோ ஸ்கூலு, கிறிஸ்தவ ஸ்கூலு, என் வீட்டை சுற்றிலும் ஒரு கிறிஸ்தவர்கள். ஆனால் அவங்களோட வாழ்க்கைலாம் பார்த்திங்கன்னா படு மோசமாக இருக்கும். நல்லா ஒரு இவங்கெல்லாம் ஒரு இது புடி குத்தாடி எல்லா பழக்கமும் இருக்கும். கிறிஸ்தவர்கள்னால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டப் எனக்கு. ஆனால் என்னாச்சு அப்படின்னா அந்த ஒரு வருஷம் ஆகி கழிச்சு இருக்கிற மாத்த அந்த கஷ்டம் பணம் எல்லாமே செலச்சு ஒன்றுமே ஒரு நன்மை எதுவுமே கிடையாது. கடைசியில் என்ன பண்ணால் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், ஏன்னா அவங்க அவ்வியா திருவிழாந்தாங்க ரஞ்சிதபுரத்தில், அந்த பழக்கத்தில் இந்த மாதிரி அங்கே கூட்டிகிட்டு போய் நம்ம அண்ணன் மாமாவை சரி பண்ணி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கூட்டிகிட்டு போனான்.
1: பாகம் 2 மற்றுமோர் ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள். தேவன் தாமே தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியல் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: பல ஆண்டுகளுக்கு முன் டாக்டர் பில்லிகிரகம் அவர்கள் கூறிய ஒரு சம்பவம் இன்றும் நமக்கு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை வலியுறுத்துகிறது. ஒரு திருச்சபை போதகரும் ஒரு திரைப்பட நடிகரும் நண்பர்களாக இருந்தார்கள். திரைப்பட நடிகருக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தது. அந்த போதகருடைய திருச்சபையில் மிகச் சிலரே ஆராதனைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். ஒருமுறை இந்த நண்பர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த போதகர் தன்னுடைய நண்பரான நடிகரை பார்த்து, எப்படி உன்னால் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை உன் பின்னால் வரவைக்க முடிந்தது? நீ கூறுவதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள்தானே, ஆனால் நான் மாறாத சத்தியத்தை போதிக்கிறேன், என்றாலும் உனக்கு பின் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது ஏன் என்று கேட்டார். அதற்கு அந்த நடிகர் கூறிய பதில் என்ன தெரியுமா? நான் கட்டுக்கதைகளையே உண்மை போல மக்களுக்கு நான் எடுத்துச் சொல்கிறேன், ஆனால் மிகப்பெரிய ஒரு உண்மையை நீ கட்டுக்கதை போல பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கிறேன் என்று கூறினார். ஆம், இது எவ்வளவு உண்மை இல்லையா? கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களும் மிகப்பெரிய உண்மையை பின்பற்றுபவர்கள் போல வாழ்க்கை நடத்தாததாலும், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்காததாலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்பவர்கள் வாழ்க்கையும் அவர்கள் கட்டுக்கதையை பின்பற்றுவர்கள் போல உலகத்திற்கு தெரிகிறது. அப்படி என்றால் சத்தியத்தை அறிந்திருப்பவர்கள் எவ்வளவு தெளிவாக அந்த பாதையில் நடப்பவர்களாகவும் அதை குறித்து பேசுபவர்களாகவும் இருக்க வேண்டும் இல்லையா? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது என்று இயேசுவும் கூறியிருக்கிறார். நாம் இருக்கும் இடத்தை சுற்றி நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறதா, இல்லையென்றால் ஏன் என்பதை உணர்ந்து மனந்திருந்துவோமா?

0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக நாகும் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம்.
2: கர்த்தர் நீடிய சாந்தமும்
1: மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். அடுத்த வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய
2: பாதத்தூளாய் இருக்கிறது.
1: இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செய்திக்குள்ளே போறதுக்கு முன்பதாக அந்த முதல் வார்த்தையை நீங்க பாருங்க. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர். இது அல்ல இன்னைக்கு செய்தி, ஆனா இந்த வார்த்தை எனக்குள்ள நேற்று இரவுல இருந்து ஏதோ பண்ணிட்டே இருந்துச்சு. அதனால அதை நான் டச் பண்ணிட்டு செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை தந்து நமக்குள்ளே பொங்க விடுறார்னா யாருக்கும் அதை விளம்பணும்னு விரும்புறார். ஹல்லேலூயா, ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நம்ம ஒரு லெவலுக்கு பொங்குதுன்னா அது நமக்கு, லெவலை தாண்டி பொங்குதுன்னா வேற யாருக்கும் கொடுக்கிறார். ஒரு ஒரு சகோதரி, ஒரு தீர்க்க தரிசிகளின் புத்திரரின் மனைவி, ரெண்டு பிள்ளைகளை உடையவா எலிசா கிட்ட வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, இப்படி கடன்காரங்க வந்துட்டாங்க, பிள்ளைகளை பிடிச்சிட்டு போக நிக்கிறாங்க, என்னன்னு தெரியல, என்ன பண்ணும் தெரியலன்னு சொல்லும் போது அவர் சொல்லுவார், உன்கிட்ட எண்ணெய் இருக்கு, ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, நீ போய் காலி பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி வை. காலி பாத்திரத்தெல்லாம் வாங்கி வச்சு காலி பாத்திரம் எல்லாம் முடிஞ்சதும் பைபிள் என்ன சொல்லும் தெரியுமா, அந்த எண்ணெய் நின்று போயிட்டு. அதன் அர்த்தம் என்ன, அந்த எண்ணெய் அவளுக்கான எண்ணெய். ஆனா சில எண்ணெய் வந்து நிக்காது, அது கூடிட்டே இருக்கும். அதன் அர்த்தம் என்ன, இந்த எண்ணெய் நீ யாருக்கும் கொடுக்கணும். 4 குஷ்டரோகிகள் சீரியா தேசத்துக்கு, சீரியாவுக்கா சமரியாவுக்கு, சீரியா நினைக்கிறேன், வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தா ஃபுல்லா ஆகாரம் நிரம்பி இருக்கும், இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிப்பாங்க. முடிச்சுட்டு சொல்லுவாங்க, இது நற்செய்தி அறிவிக்க நாள், ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டோம் ஆனா இன்னும் ஆகாரம் இருக்கு. அப்போ நம்ம இது என்ன செய்யணும், போய் ஜனங்களுக்கு சொல்லணும். அது போலதான் சில வார்த்தைகள் வந்து பர்சனலா ஆண்டவர் பேசிட்டு இருப்பார், செய்தி தரது அது வேற. ஆனா அதையும் தாண்டி சில வார்த்தை பர்சனலா பேசி அது நம்மையும் தாண்டி ஓவர் ஃப்ளோ ஆகுதுன்னா யாரோ சிலருக்கு கர்த்தரதை கொடுக்க விரும்புகிறார். எனவேதான் இந்த வார்த்தையை டச் பண்ணிட்டு நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். ஆண்டவர் ரொம்ப அமைதியா இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவர் அவர் அப்படியே தான் நினைக்காதீங்க, அவர் செயல்பட ஆரம்பிச்சார்னா மிகுந்த வல்லமை உள்ளவராய் செயல்படுவார். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையில் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். அவர் ரொம்ப அமைதியா இருந்த போது அவனுடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டது, அவன் குழியில் தூக்கி போடப்பட்டான், அவன் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான், அவன் கை கால்கள் விலங்கிடப்பட்டது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் தான் இருக்கும், அவன் தயவு கிடைக்க பண்ணினார் இருக்கும், ஆனா வேற ஒண்ணுமே செய்யல. ஆனா அவனுக்கான நாள் வந்த போது கர்த்தர் மிகுந்த வல்லமையாய் கிரியை செய்தார், விலங்குகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது, பார்வோனுக்கு நிகராய் அவன் உட்கார வைக்கப்பட்டான். மோசேயின் வாழ்க்கையிலே கர்த்தர் ரொம்ப அமைதியா இருந்தா, ரொம்ப அமைதியா இருந்ததுனால தான் வரவன் போறவெல்லாம் கேள்வி கேட்டான். ஆனா அவன் வாழ்க்கையில கர்த்தர் மிகுந்த வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பித்தார். பார்வோனை எல்லாம் டம்மி ஆக்கி மோசே கர்த்தர் தலைவனாக கொண்டு போய் பயன்படுத்தினார். தாவீதை ராஜாவாக்கும் வரைக்கும் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார், ஆனா அவனை ராஜாவாக்குற காரியத்துல அவர் ரொம்ப வல்லமையாய் செயல்பட்டார். பவுலை ஊழியக்காரன் ஆக்கும் வரைக்கும் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். ட்ராக் மாறி ஓடுனான், எத்தனை ட்ராக் மாறி ஓடணும், ரொம்ப அமைதியா இருந்தார். அவர் வல்லமையா கிரியை செய்தார் பாருங்க. பவுல் ஊழியம் செய்யறா. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா, உங்க விஷயத்துல கர்த்தர் ரொம்ப அமைதியா இருக்கிறாருன்னு கவலைப்படாதீங்க. அவர் மிகுந்த வல்லமையா மிகுந்த, எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நல்ல கரங்களை சாட்டி ஆமே யூதருக்கு விரோதமாக மோர்தேக்காய் தான் அவன் டார்கெட். ஆனா மோர்தேக்காய் இவனை அடிச்சு எந்த அளவுக்கு மோர்தேக்காய் பார்த்தா பாருங்க. அதனால இவன் கூட்டத்தையே நம்ம இல்லாமக்கிறோம். அதாவது நம்மளை ஒரு கொசு கடிச்சுன்னு வைங்கள, நம்ம கையில கொசு பேட்டை எடுக்கிறோம், என்ன கடிச்ச கொசு யாரும் ஒழுங்கா முன்னாடி வா அப்படியே சொல்லுவோம், நம்ம கண்ணில் மாட்டுற எல்லாத்தையும் அடிப்போம், விட்ட பக்கத்து வீட்டுக்கும் போய் அடி வாங்கிட்டு வரும், அது வேற எல்லாத்தையும் நம்ம அடிப்போம். சி அவன் மோர்த இந்த இவனை அடிக்கிறத மொத்த அவன் அவன் பிளான் பண்ணும்போது கத்தர் அமைதியா இருக்கிறார், ராஜா கிட்ட போய் சொல்லும் போது கத்தர் அமைதியா இருக்கிறார், ராஜா கையில இருந்து முத்திரை மோதிரம் வாங்கும் போது அமைதியா இருக்கும். அவர் மிகுந்த நீடிய சாந்தம், நீடிய சாந்தம். ஆண்டவரே நாங்கள் மடிகிறோமே உமக்கு கவலை இல்லையா, அப்படிதான் நமக்கு தோணும், அப்படிதான் நமக்கு தோணும், ஆனா அப்படி இல்லை அப்படிங்கறத ஆண்டவர் சொல்ல இருக்கிறார், நீடிய சாந்தம். அவன் ராஜா முத்திரை மோத கொடுக்கும் போது அவர் அமைதியா இருக்கிறார், இவங்களுக்கு விரோதமாக எழுதும் போது அமைதியா இருக்கிறார், முத்திரை போடும் போது அமைதியா இருக்கிறார், மோர்தேக்காய்க்கு தூக்கு மரத்தை உண்டு பண்ணும் போதும் அமைதியா இருக்கிறார். ஆனா சத்துரு நினைத்தது நிறைவேறும் நாள் நெருங்கின போது அவர் மிகுந்த வல்லமையா, அவர் மிகுந்த வல்லமையா. எத்தனை பேர் நம்புறீங்க சத்துரு குறித்தது நடக்காது, கர்த்தர் குறித்தது நடக்கும், நம்புறவங்க மட்டும் சத்தமாவே. அதே போல இதனுடைய இன்னொரு பக்கத்தையும் கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும். பைபிள் எப்பவுமே பேலன்ஸ்டா, நம்ம வழி மாறி போகும் போதெல்லாம் அவர் ரொம்ப அமைதியா இருக்கிறார் தெரியுமா, அதன் அர்த்தம் நீ எப்படி போனாலும் பரவாயில்லடான்னு கிடையாது. ஆமென், ஆமென். அவர் மிகுந்த அமைதியா இருக்கும் போதே நம்ம டிராக்ல வந்துட்டோம்னா நல்லது. அழகா சொன்னீங்க, நல்லது. அந்த வசனம் எப்படி இருக்கு, கர்த்தர் நீடிய சாந்தமும், அடுத்த வார்த்தை அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். அதனால ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் பண்ணேன், அன்னைக்கு நீங்க தலையில எல்லாம் தட்டினீங்க, எங்க இப்படி இன்னைக்கு நீங்க அமைதியா இருக்கிறீங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் செய்தி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், விலையாம் போலாமா போ அப்படின்ட்டாரு, போன்ட்டாரு. ஆமே, நேத்து என்ன சொன்னார், போகாத. ஆமே, நல்ல கிருபை பெற்றவங்க, எங்களுக்கு இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது, பழையன ஒளிந்தன. ஆண்டவர் ஒரே அவங்க கூட போகாத, இன்னைக்கு வந்து நிற்கிறான், என்ன கீதியோனே சாரி விளையாமே போறியா போ, என்ன இப்படி அமைதியாயிட்டாரு. ஆனா போகும்போது தான் தெரியுது வழியில் எப்படி நிற்கிறார் தெரியுமா, மிகுந்த வல்லமையோட நிற்கிறார். வேண்டாண்டவரே சரி நம்ம ட்ராக், நான் இன்னும் பண்றேன், ஃப்ரைடே ஆனால் அப்படியே வந்து உட்காந்துருக்கிறேன், எனக்கு இடம் கிடைக்கிது. உபவாசத்தோடு வரவங்களுக்கெல்லாம் இடம் கிடைக்கல, காலையிலேயே எல்லாம் முடிச்சுட்டு வர எனக்கு இடம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. நான் பெருசாக ஆராதிக்கவும் மாட்டேன் மேக்சிமம் தான், ஆனால் எனக்கு எல்லாம் கிடைக்குது. ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு அவர் என் விஷயத்தில், என்னெல்லாமோ பண்ணுறேன், விட்டால் சர்ச்சிலேருந்தே கேமும் விளையாடுவேன், எனக்கு மட்டும் ஹல்லேலூயா. இதாவது அவருடைய கிருபை இருக்கு தெரியுமா, பவுல் விஷயத்துல ரொம்ப பொறுமையா, தீமோத்தேயு எழுதும் போது அதெல்லாம் படிக்கும் போது எவ்வளவு பொறுமையா, ஆனா அப்படி எழுமினார் பாருங்க, போத்துன்னு விழுந்தான் ஒருத்தன். ஆமே, ஆண்டவரே உண்மையில அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, நீர் யார் அப்படின்னா. ஆமே, ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், நான் என்ன பண்ணாலும் நான் ஜெபிக்கல அமைதியா இருக்கிறேன், நான் துதிக்கல அமைதி, எனக்கு வேண்டு சரியில்ல, நான் மாறிடணும், நம்ம மாறிடணும். இல்ல கோவிட் வந்தாதான் மாறுவோம்னா, இல்ல யோனா போல என்ன கடல்ல தூக்கி போட்டாதான், இல்ல அமைதியா இருக்கும் போதே மாறிடணும். அவர் எழும்பிட்டார்னு அவர் அந்த வல்லமையோட எழும்பும் போது, அதாவது அவருக்கு அவர் இரக்கம் உள்ளவர்னாலும் பர்வதங்கள்லாம் எப்படி மெழுகு போல, அப்ப நிறைய காரியம் உரிக்கிறோம். அந்த அதான் அதான் பைபிள் ஒரு கர்த்தருடைய நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோன் இருக்கு. நம்ம என்ன சங்கீதம் 50 இருக்குல்ல, நீ இதைகள் எல்லாம் செய்யும் போது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, மௌனமா இருந்தேன், நீ என்ன நினைச்சிட்ட, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி இல்ல, நான் மிகுந்த வல்லமே எழும்பிட்டேனா நீ தாங்கிட மாட்டேன். ஆமே, ஆமேன்னு சொல்லுங்க. இந்த யோசேப்பு மோசே எல்லாம் சொல்லும் போது என்ன தூக்கி போட்டு அப்படி கைதட்டினீங்கல்ல, இப்ப ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க, இப்ப நீங்க மிகுந்த அமைதி ஆயிட்டீங்களா? ஏன்னா எப்பவுமே ஆண்டவர் வந்து பேசும்போது எல்லா சைடையும் நமக்கு பேசுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்ப நம்ம செய்திக்குள்ள வர போறோம். ஹல்லேலூயா. அவருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற பெருங்காற்று, சுழல் காற்று, அதுல என்ன இருக்கிறது? கர்த்தருடைய வழி. என் நினைவுகள் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஹல்லேலூயா. பொதுவா அந்த கடல்ல மீன் பிடிக்க போறவங்க பார்த்திருக்கீங்களா, காற்று பலமா இருக்குன்னு வைங்களேன், போக மாட்டாங்க. பயங்கர காற்று, எச்சரிப்பு வரும், யாரும் போக வேண்டாம். சி, கடல்ல மட்டும் இல்ல, நம்மளே அப்படிதான். சிலர்லாம் இருக்கிற சைஸுக்கு எளியாக மாதிரி சுழல் காற்று வந்து தூக்கிட்டு போற ரேஞ்சில தான் இருப்பாங்க. இந்த காற்றுல உலகத்தின் பார்வையில ஆண்டவர் என்ன உங்களை ஆராதிக்கிற உங்க பிள்ளைலப்பா, ஏன் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இந்த சுழல் காற்று, ஏன் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இந்த பெருங்காற்று? இந்த பெருங்காற்று, இந்த சுழல் காற்று என்பது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியது, பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியது. கடந்த நாள்ல இந்த வார்த்தையை ஆண்டவர் நினைவில் வைத்து வைத்த வார்த்தை, இதுல என்னுடைய வழி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியத்தை நீங்க க்வெஸ்சன் பண்ணாதீங்க. ஆரம்பத்தில் அது புரியாது, ஆரம்பத்தில் நஷ்டம் போலதான் இருக்கும், ஆரம்பத்தில் இழப்பு போலதான் இருக்கும், ஆரம்பத்தில் வேதனையானதுதான் இருக்கும். ஆனால் இன்று நிர்மலமாகாமல் இருக்கிறோமே. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வழி பிறக்கும். ஏசாயா 27:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் ஜனத்தை துரத்தி விடுகையில் மட்டாய் அதனுடைய வழக்காடுகிறீர். மட்டாய்னா அவர் வந்து ஒரு லிமிட்டா தான் வழக்காடுறார். ஏன்னா அவருடைய ஜனம் அழிஞ்சிடக்கூடாது. என்ன ரொம்ப வேதனை, சாரி, ரொம்ப தியானிக்க வைத்த வார்த்தைகள் ஒன்று, எகிப்திலே பண்ணாத தப்பையா இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் பண்ணிட்டாங்க? எகிப்திலே கர்த்தர் யாரையாவது இஸ்ரவேலரை அழித்தாருன்னு பைபிள்ல இருக்கா? இல்ல. ஏன்னா எகிப்தில் அழிஞ்சான்னு வைங்களேன், அவன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. எகிப்தில் அழிஞ்சானா முடிஞ்சது. ஆனா எங்க கொண்டு வந்து பனிஷ்மெண்ட்? அவர் பனிஷ்மெண்ட்டு எகிப்தில பனிஷ்மெண்ட் பார்வோன்றால கிடைச்சது. வனாந்திரத்துல பனிஷ்மெண்ட் யாரால கிடைச்சது தெரியுமா? கர்த்தரால. சங்கீதத்தில் இருக்க, அவர்கள் கேட்டதை கொடுத்தார்கள், அவர்கள் ஆத்துமாக்களிலும் இழைப்பை அனுப்பினார் அப்படின்ற. நீ போதண்டா வாழ்ந்த மோசையே சொல்லுவார்ல, நீ போதவா? எகித்துல டீல் பண்ணது வேற, வனாந்திரத்துல டீல் பண்றது வேற. இந்த காற்று ஒரு பக்கம் தண்டனையாக தான் இருக்கும், ஒரு பக்கம் சிலதெல்லாம் அடிச்சுட்டு போறது போலதான் இருக்கும், ஒரு பக்கம் எடுத்துட்டு போறது போலதான் இருக்கும். ஆனா இதுல என்ன இருக்கிறதுன்னா, காட்ஸ் வே, தேவனுடைய வழி. நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழி ஜனத்தை வழக்காடுகையில் மட்டாய் அதனுடைய வழக்காடு. கொண்டல் காற்று அடிக்கிற நாளிலே கடுங்காற்றினால் அதை என்ன செய்கிறார் தெரியுமா? விலக்கி போடுகிறார். ஒரு கடுங்காற்றை அனுப்புகிறார், ஒரு கடினமான சூழ்நிலை அனுப்புகிறார். என் ஜனமாகிய குமாரத்தை நான் எந்த வேறு எந்த பிரகாரம் நடத்துவேன்? உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து எடுத்தேன். கடுங்காற்று, இதனால் என்ன உண்டாகிறது? 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் அதினால் அவர் அடிக்க அனுப்புறார் பாருங்க, ஒரு கடுங்காற்று, ஒரு கடினமான சூழ்நிலை. அதினால் யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும். இதனுடைய ரிசல்ட் தான் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆண்டவர் அனுமதித்த சுழல் காற்று, பெருங்காற்றினால் உண்டான நஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற சில உள்ளங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை, இது உனக்கான நஷ்டத்தின் காற்று மட்டுமல்ல, இதுல கர்த்தருடைய வழி இருக்கிறது. இந்த பெருங்காற்றிலே கர்த்தருடைய வழி இருக்கிறது. இந்த சுழல் காற்றிலே நம்புறவங்க மட்டும் கர்த்தருக்கு மகிமை. இழப்பை மட்டும் பார்த்து, நஷ்டத்தை மட்டும் பார்த்து, வேதனையை மட்டும் பார்த்து, சோதனையை மட்டும் பார்த்து. ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் இப்படி ஒரு காற்று அடிக்குது, அடிக்கு மேல அடி காற்று அடித்துக் கொண்டே இருக்கிறது. ஆமா, எத்தனை போராட்டம், எத்தனை சேதங்கள், எத்தனை சேதங்கள். ஹல்லேலூயா. ஆமென், எத்தனை சேதங்கள். கர்த்தர் எனக்கு தருகிற வார்த்தை, இதுல இருக்கிற நஷ்டத்தை நீ ரொம்ப பார்த்துட்ட, இழப்ப நீ ரொம்ப பார்த்துட்ட, வேதனையை நீ ரொம்ப பார்த்துட்ட, சோதனையை ரொம்ப பார்த்துட்ட, எழும்ப முடியாம இதன் ஒரு பக்கத்தை மட்டும்தான் நீ பார்த்துட்டு இருக்கிற, இதன் மறுபக்கத்தை நீ பார்க்க போகிறாய். ஓ, 2026 இந்த பெருங்காற்றின் நோக்கத்தை அறிய போகிறாய், இந்த சுழல் காற்றின். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பெருங்காற்று, ஒரு மெதுவான தென்றல், நம்ம எதை விரும்புவோம்? நம்ம எப்படி பாடு வந்துருவோம்,

0: எனக்கு எல்லாருமே அதை தான் விரும்புவோம். ஆமென். அதாவது இன்னும் நிறைய பாடுவோம். அதில் ஒரு மழையும் தோறாதிருந்திட்டில்ல, ஒரு காற்றும் மட. இதுதான் நம்பிக்கை. உன் வாழ்க்கையில காற்று நிக்கும்பா, நம்ம காத்து நிக்கிறது இல்ல, இத காற்று அடிக்கும் தெரியுமா, அது நிக்கும். அதுக்குறது நம்பிக்கை. புயலுக்கு பின் ஆமை, இதெல்லாம் வந்து நமக்கு ஹோப்பு கொடுக்குது. ஆனா ஆண்டவர் ஏன் இந்த புயல், ஏன் இந்த பெருங்காற்று வாழ்க்கையில? ஆமை, ஒரு பெருங்காற்று திடீர்னு அடிக்கும் பாருங்க, திடீர்னு அடி. கஷ்டப்பட்டு கூரை எல்லாம் போட்டிருப்பாங்க, அடிக்கிற அடியில கூரையை காணாது. எத்தனை ஏன் இதுல ஒரு ஒரு பக்கத்துல இருக்கிற நஷ்டத்தை மட்டும்தான் நம்ம, அதாவது ஒரு பக்கம் தான் நம்ம பார்த்துருக்கிறோம். இதுதான் அப்படியே கண்ணை வந்து திறக்க வைக்குது. அதாவது மொத்த பக்கமும் முடிஞ்சுன்னு நினைக்கிறோம். ஒரு காற்று அடிச்சதுல ஒரு மரம் விழுந்து, மரம் முறிஞ்சு கூரையில விழுந்ததும் மொத்த பக்கமும் முடியுதுன்னு நினைக்கிறோம். ஒரு காட் ஒரு இழப்பு ஒரு நஷ்டம் எல்லாம் வந்தது மொத்த பக்கம் அல்ல, ஒரு பக்கம் தான் நீ பார்த்துருக்கிற. 2025 வர நீ ஒரு பக்கம் தான் பார்த்துருக்கிற, இதன் மறுபக்கத்தை பார்க்க போகிறார். இதிலே கர்த்தருடைய வழி இருக்கிறது என்பதை. இப்போ பவுலும் 275 பேருமாக கப்பல்ல பயணிக்கிறாங்க. பவுல் சொல்றார், இந்த டிராக் வேண்டாம், இந்த டிராக்ல பயணிப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. ஆனா மாலுமி சொல்றா, ஏ வெதர் வந்து நமக்கு சாதகமா இருக்கு. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 27 அதிகாரம் அதனுடைய 13 வசனத்தை வாசிக்கலாம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கை கூடி வந்தது என்று எண்ணி தீவுக்கு அருகாக ஓடினார்கள். காற்றை வைத்து நாம டிசைட் பண்றோம், ஆண்டவர் டிசைட் பண்ணி காற்று அனுப்புகிறார். நான் மறுபடியும் இந்த வேட சொல்றேன், காற்றை வைத்து நாம டிசைட் பண்றோம் அல்லது சிச்சுவேஷனை வச்சு நாம தீர்மானம் எடுக்கிறோம், ஆண்டவர் தீர்மானித்து கிளைமேட்டை சேஞ்ச் பண்றார். ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி, எத்தனை பேர் நம்புறீங்க, என் ஆண்டவர் சூழ்நிலையை வைத்து தீர்மானிக்கிறவர் அல்ல, தீர்மானித்து தீர்மானித்து காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. தென்றல் மெதுவாய் அடித்ததனால் அவங்க என்ன டிசைட் பண்ணிட்டாங்க தெரியுமா, காரியம் நாங்க கோரினது, நாங்க என்ன மனசுல தீர்மானித்தோமோ, என்ன நாங்க டிசைட் பண்ணோமோ, அது எங்களுக்கு கை கூடி வந்தது. அப்படி ஓடும் போது அந்த கப்பல்ல யார் இருக்கிறா தெரியுமா, ஏதோ நீங்க இருக்கிறது போல. அந்த கப்பல்ல யார் இருக்கிறா தெரியுமா, சத்தமா சொல்லுங்க, பவுல் இருக்கிறான். அப்ப பவுல் எங்க போகணும்னு தீர்மானிக்கிறது யார் தெரியுமா, கர்த்தர். அழைக்கப்பட்டவன் எங்க போ, அழைக்கப்பட்டவனை நல்ல கவனிங்க, உங்க மேல அழைப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை டிராக் மாதிரி கூட்டிட்டு போனாலும் கர்த்தர் காற்றை அனுப்பி. இங்க பவுல் சொல்றாரு, போகாதீங்க வேண்டான்னு. ஆனா பவுலுக்கு வாய்ஸுக்கு இங்க வேல்யூ கிடையாது. இப்ப அவங்க எங்க கூட்டிட்டு போறாங்களோ அங்கதான் இந்த பவுல் போய் ஆகணும். ஆனா பவுல் இப்ப நீ இருக்கிற நிலைமை ஒரு அடிமைத்தனம். ஏன்னா அவங்க அவனை கைதியா தான் கொண்டு போறாங்க, அடிமையா தான் கொண்டு போறாங்க, ஒரு கட்டப்பட்ட நிலைமை. ஆனா ஓமேல இருக்கிற அழைப்பு பெருசு, ஓமேல இருக்கிற அபிஷேகம் பெருசு. உன் உறவுகள் எல்லாம் சேர்ந்து, உன் சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை டிராக் மாதிரி கொண்டு போக உன்னை கூட்டிட்டு போனாலும் கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பி. ஆமே. ஓமேல இருக்கிற அழைப்பு பெருசுன்னு சொல்றவங்க சத்தமாக, ஓமேல இருக்கிற அபிஷேகம் பெருசுன்னு சொல்றவங்க சத்தமாக. அடிக்குது பாருங்க, யூரோக்ளித்தான் கொடுங்காற்று அடித்து போட்ல மோதும் போது எல்லாருக்கும் பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை அற்று போன போது, மெதுவான தெண்டல் அடிக்கும் போது, அமைதியா இருந்த பவுல் யூரோ கிளித்தான் என்னும் கொடுங்காற்று அடிக்கும் போது எழுந்து நின்று சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்டபடியே கர்த்தருடைய வழி பெருங்காற்றிலும் சுழல் காற்றிலும் இருக்கிறது. எனக்கு சொல்லப்பட்டபடியே, எனக்கு சொல்லப்பட்டபடியே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு சொல்லப்பட்டபடியே திடமனதாயிருங்கள். எனக்கு சொல்லப்பட்டபடி பவுல் ஆரம்பத்திலே சொல்லுவாருங்க, போகாதீங்க, இது இது சரியில்லை, இது சரியா தெரியல, இல்லை இல்லை இல்லை. ஏன்னா சிச்சுவேஷன் எவங்க போறது பிரச்சனை இல்லை, இவனையும் கூட்டிட்டு போறாங்க. ஆண்டவருடைய ப்ரோக்ராம்ல இது இது உனக்கான ட்ராக் இல்லை. ஆண்டவர் பார்த்தார் இவனை, ஏன் பார்த்து கர்த்தருடைய வழி சுழல் காற்றில் பெரும் காற்றில். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை அனுமதித்ததெல்லாம் இந்த பவுல் தான் சொல்லுவார். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒன்னு ரெண்டு காரியம் இல்ல, சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். சில பெருங்காட்டு அடிக்கப்பட்டு சேதம், இங்க சேதம் உண்டாச்சு, சேதம் உண்டாச்சு. சேதம் உண்டானது மட்டுமல்ல, அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை, காற்று அடிச்சது பாத்தீங்களா? 15வது வசனத்தை பாருங்கள்.
1: கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே,
0: காற்றின் போக்கிலே
1: கொண்டு போகப்பட்டோம்.
0: மெதுவான தெண்டல் அடித்த போது எந்த போக்கில போனாங்க? கரெக்டா சொன்னீங்க, சத்தமா சொல்லுங்க. அவங்க போக்கில போனாங்க. ஆண்டவரே ஒரு தெண்டலை பார்த்து தெண்டல் அடிக்க வைக்கலாம் பா, நீ ஓம் போக்கில போவ. சிலர் போனா ஒரே போக்கு தான். ஆமே ஹல்லேலூயா. இப்ப என்ன போக்குல போறாங்க? காற்றின் போக்கு. ஓ ஜீசஸ், நம்மளை எப்படி கொண்டு போறாரு தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொன்ன எலியாவ இந்த சுழல் காட்டு கொண்டு போச்சு. எங்க போனான்னு தெரியல, தெரியணும்னா மத்தேயு 17 படிங்க, எடுக்க வேண்டாம். அங்கே மகிமையில இயேசுவோடு கூட நின்று பேசி கொண்டிருக்கிறான். காற்றின் போக்கில கொண்டு போகப்பட்டார்கள், அப்படியே கொண்டு போகப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது 33வது வசனம், பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அதனுடைய 39 பாருங்கள்.
1: பொழுது
0: விடிந்த பின்பு
1: இன்ன பூமி
0: என்று
1: அறியாதிருந்தார்கள்.
0: அறியாத வழியில தான் கொண்டு போவார். இவங்க கிரேத்தா தீவுக்கு போனோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கும் போது இவர்களை எங்க கொண்டு போய் சேர்த்தார் தெரியுமா? மெலிதா தீவுல கொண்டு போய் சேர்த்தார். இவங்க பிளான் பண்ணது சிச்சுவேஷனை வச்சு கர்த்தர் பிளான் பண்ணி சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணிட்டா. ஆமா, உங்க லைஃப்ல திடீர்னு எல்லாம் ஒரு காத்தடிக்குது, திடீர்னு ஒரு சூழல். இந்த யூரோ கிளித்தான் வந்து திடீர்னு தான் அடிக்கும். 14வது வசனம், கொஞ்ச நேரத்துக்குள்ளே, கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளித்த திடீர்னு அடிக்கும். ஏன்னா நம்ம ட்ராக் மாறிட்டோம் இப்போ. ஆமே ஹல்லேலூயா. இப்போ தூரத்துல ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு வைங்கள, தூரத்தில் ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ அந்த பின்னாடி டோர்கிட்ட ஒருத்தங்க இருக்கிறாங்க, நான் கூப்பிடணும். இப்போ டைட்டஸ் வந்து பின்னாடி டோர் பக்கத்தில் நிற்கிறான். இப்போ என்கிட்ட மைக் இருக்குது, மைக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருந்து நான் டைட்டஸ் எப்படியா கூடுவேன், எப்படி கூடுவேன், ஆ சத்தமாக கூடுவேன். ஹல்லேலூயா. சில அப்போ தான் அது போய் அடிக்கும், இல்லைன்னா அடிக்காது. அவங்கள அப்போ கைத்தட்டி கூடும், எப்படி கைத்தட்டி கூடும், சர்ச்சில் கைத்தட்டுற மாதிரியா எப்படியா? சிலர்லாம் இப்படி தட்டிட்டு அடுத்த பாட்டு தான் இனி. சிலர்லாம் இப்படி தட்டிட்டாங்கன்னா அடுத்த பாட்டு முடிந்த வரை எடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. முடிஞ்சதுக்கப்புறம் சி அவன் தூர் ட்ராக் மாற மாற மாற சவுண்டு ஜாஸ்தியாகி எல்லாமே அதிகமாகுது. இப்போ ட்ராக் மாறி கப்பல் போயிட்டு இருக்கும்போது இப்போ மெதுவான தெண்டல் அனுப்பி தூங்கு இப்படியா இல்லை. ஆனா நம்ம ஆள் ஒருத்தர் புயல்லையும் தூங்கினாரு. அது அடுத்து வரேன், அடுத்து வரேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல என்ன அனுப்பிதான் ஆகணும் தெரியுமா? நீ ஓம் போகிற புனி ஓம் பாட்டுல போற பாரு, ஓம் போக்குல போற பாரு. அத ஸ்டாப் பண்ணணும்னா இனி உன் வாழ்க்கையில கொஞ்ச நேரத்துக்கு என்ன அடிச்சுதான் ஆகணும் தெரியுமா? ஆனா உனக்கு ஒரு கேரண்டி, கப்பர் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் வராது. ஏன் வராது? 27வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம், பவுலே பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நிற்க வேண்டும். பெருங்காட்டுல நிக்க முடியுமா? சுழல் காட்டுல நிக்க முடியுமா? முடியாது. ஆனா கர்த்தர் இப்ப காற்று அனுப்புறது எதுக்கு தெரியுமா? நிக்கிறதுக்கு. நிக்கிறது பக்கத்துல ரெண்டு பேரை கை படிச்சு நிக்கணும், நிக்கணும். எப்படி நிக்கணும் தெரியுமா? காட்சியா இல்ல, சாட்சியா நிக்கணும், சாட்சியா நிக்கணும். என்ன நாளைக்கு சாட்சியா நிறுத்த இன்னைக்கு கர்த்தர் அனுமதித்த பெரும் காற்றுக்காக, சுழல் காற்றுக்காக ஸ்தோத்திரம். சாட்சியா நிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். Thank you, Jesus. எதிர் காற்று வீச, எதிர்போர் பேச, என்னோ உடரவா சத

0: நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் அது பண்ணி பார்த்தேன், இது பண்ணி பார்த்தேன், அப்படி செஞ்சு பார்த்தேன், இப்படி செஞ்சு பார்த்தேன், இப்போ ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ அப்படியே நடத்துங்கன்னு விட்டு. இதான் காற்று போற போக்கில், இந்த காத்து போற டைம்ல விடப்படாது. அதனால பன்றியை பார்த்துருக்கீங்களா, அது வாழ்க்கை ஃபுல்லா தரையதான் பார்த்துட்டே இருக்கும். ஆனா ஈஸ்டருக்கு முந்தின நாள் அதை கெட்டி அதான் வானத்தை பார்க்குது. வெரி ஃபர்ஸ்ட் டைம் பன்றி வானத்தை பார்க்கறது எப்போ தெரியுமா, ரெண்டு காலையும் கட்டிட்டு அப்படி தூக்கிட்டு போவோம். இதை நான் முதல்ல பார்த்துருக்க மாட்டேன். அது அந்த காத்து போற கேப் டைம்ல வந்து விடப்படாது, அது மொத்தமா விட்டது. அதான் கர்த்தர் வாழ்ந்திருக்கும் போதே ஆண்டவர் பார்க்க, நான் அமைதியா இருந்தா நீ வரமாட்ட போ, நான் வல்லமையா எழும்புனாதா நீ அமைதியாவே வந்துடுற. பெருங்காட்டுல சேதம் உண்டு, அந்த சேதம் நமக்கு பாதிப்பு கிடையாது. 27வது, இது ஆல்ரெடி ரீசன்ட் டைம்ல பேசினதுனால நான் இதை ரொம்ப போகல. 27வது அதிகாரத்துல கப்பல்லாம் உடஞ்சி கட்டையில போனாங்க. 28வது அதிகாரத்துல திரும்ப எதுலதான் போறாங்க தெரியுமா, கப்பல்லதான் போறாங்க. ஏன்னா அந்த காட்டுல என்ன இருக்கு தெரியுமா, கர்த்தருடைய வழி இருக்கிறார். ஆமே ஆமே. சுழல் காற்று, பெருங்காட்டு, வாழ்க்கையில மோதி அடித்த காற்று, இது ஒரு பக்கத்தை தான் பார்த்திருக்கீங்க. அது எப்படி நீங்க சொல்லலாம், ஒரு பக்கத்தை தான் பார்த்திருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம்ல. நிர்மூலமாகாமல் காத்தார் நிற்கத்தம் கிருபைகள் தந்தார். அதனாலதான் பவுலிங்க எழுப்பி சொல்றாரு, பயப்படாதீங்க. ஆமேன். அதனுடைய 25வது ஆமேன். கப்பர் 22வது வசனம்,
1: ஆகிலும் திடமனாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன், கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது.
0: பிராண சேதம் வராது. இனி அடுத்த வார்த்தை கவனிங்க,
1: ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும்,
0: நல்ல கவனிங்க, என்னை ஆட்கொண்டவரும்
1: நான் சேவிக்கிறவருமான
0: தேவனுடைய தூதனானவர்
1: இந்த ராத்திரி
0: என்னிடத்தில் வந்து, எந்த ராத்திரியில, எந்த நீங்க அந்த ராத்திரி எந்த ராத்திரி அப்படி பார்க்கணும்னா அதனுடைய 20வது வசனத்தை பார்க்கணும். அதனுடைய அநேக நாளையாவது சூரியனாவது சந்திரங்களாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டு இருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போன அந்த ராத்திரியில என் பக்கத்துல வந்து நின்று, பயப்படாத, இந்த காற்று உன்னை அழிப்பதற்கான காற்றல்ல, இந்த காற்றுல உனக்கான பாதை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில எத்தனை பெருங்காற்று சுழல் காற்று அடிக்கும் போது ஹல்லேலூயா, எத்தனை பேர் கை தூக்க சொன்னா, எல்லாரும் கை தூக்கும், எல்லாரும் கை தூக்கும்.

படுத்து அழுது பயந்த எத்தனை இரவுகள். திடீர்னு எழுப்பி பார்க்கும் போது ஒருத்தர் பக்கத்துல இருந்து தேட்டுவார். தூக்கம் வராம அழுத இரவுகள் நம்மை அறியாமல் தூங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த இரவிலே அவர் பக்கத்திலே வந்து நின்று, ஐயோ நாளைக்கு நான் எப்படி பேஸ் பண்ணுவேன் என்று பயந்த இரவுல நம்மையும் தாண்டி அந்த இரவை கடந்தது எப்படி தெரியுமா? அந்த நாளை கடந்தது எப்படி தெரியுமா? அந்த வாரத்தை கடந்தது எப்படி தெரியுமா? அந்த மாதத்தை கடந்தது எப்படி தெரியுமா? நான் சேவிக்கிறவர், என்னை ஆட்கொண்டவர் என் அருகே வந்து நின்று

0: அப்பா பக்கத்துல தான் இருக்கிறார். அதான் சத்துருக்கள் சூழும் போது தாவீது சொல்லுகிறார், நான் படுத்தேன் விழித்துக் கொண்டே நீரனை தாங்குகிறேன். ஆமென். ஆண்டவர் அப்போ நல்ல புரிஞ்சுக்கோங்க, அழைக்கப்பட்டவன் அவன் ட்ராக் மாறினாலும் காத்தடிக்கும், அவன் கூட இருக்கிறவங்க அவனை ட்ராக் மாத்தினாலும் காத்தடிக்கும். இந்த வேர்ட் நான் என்ன சொன்னேன், அழைக்கப்பட்டவன் அவன் ட்ராக் மாறினாலும், அவன் கூட இருக்கிறவங்க அவனை ட்ராக் மாத்தி கொண்டு போனாலும் காற்றடிக்கும். அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறின ஒருத்தன் உண்டு, யாரு தெரியுமா? யோனா. நம்ம அதனால நமக்கு வாயில உடனே பேர் வரும், யோனா. யோனா. ஆமே. யோனா புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை பார்க்கும் போது, யோனா வந்து வழி விலகி, அவர் சமூகத்திலிருந்து விலகி ஓடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட கூட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏற, இது அவனா ட்ராக் மாறினான். அப்பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது, 4வது வசனம்,
1: கர்த்தர் சமுத்திரத்தின் மேல்,
0: கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார், பெரும் காற்றை வரவிட்டார், அதனால் கப்பலிலே, கடலிலே
1: கப்பல் உடையும் என்று,
0: கப்பல் உடையும் என்று
1: நினைக்கத்தக்க
0: பெரிய கொந்தளிப்பு. அமைதி திடீர்னு ஒரு கொந்தளிப்பா வருதுன்னா அதுக்கு பின்னாக ஒரு காற்று இருக்கிறது. அவன் அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறினா காற்றடிக்கும், அழைக்கப்பட்டவன ட்ராக்க மாத்த முயற்சித்தாலும் காற்றடிக்கும். எனவேதான் ஆமே ஹல்லேலூயா, அந்த அந்த அழைக்கப்பட்ட தேவனுடைய அழைப்பு இருக்குல்ல, இது புரிந்து கொள்ள வேண்டும். இவங்களுக்கு புரியல. ஆமே. இந்த யோனா என்ன பண்றான் தெரியுமா, கப்பலின் அடித்தட்டிலே போய் படுத்துக்கொண்டான். அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்க அவங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா யோனாவுக்கு என்ன செய்ய முடியல தெரியுமா, சொல்லுங்க, ஜெபிக்க முடியல. நல்ல கவனமா கேளுங்க, அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறிட்டான் வைங்களேன், அவனுக்கு ஜெபிக்க தெரிஞ்சாலும் அவனால ஜெபிக்க முடியாது. பாதை மாறி நிக்கிறவனுக்கு ப்ராஃபட்டுங்க, அவரு சாதாரண ப்ராஃபட்டு கிடையாது, தீர்க்கதரிசி. அதாவது ஞானத்தை பத்தி சொல்லும் போது புதிய பாட்டுல எக்ஸாம்பிளுக்கு யாரு சொன்னாங்க தெரியுமா, சாலமோனிலும் அவர் பெரியவர். தீர்க்கதரிசி சொல்லும் போது யார சொன்னாங்க தெரியுமா, யோனாவிலும். யோனா என்ன அக்னி இறக்குனாரா, தண்ணிய ரத்தம் ஒண்ணுமே இல்லை, ஆனா பெரிய ப்ராஃபட், பெரிய ப்ராஃபட். அப்ப சமம், எப்படி எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிற மனுஷன், எவ்வளவு நேரம் முழங்கால நிக்கிறவன், ட்ராக் மாறினா பாருங்க, ஒரு பாயிண்ட் ஜெபிக்க முடியல. இன்னைக்கு ஆரம்பத்தில் நல்ல நான் ஜெபம் பண்ணக்கூடியவன், நல்ல வேதம் வாசிக்கக்கூடியவன், நல்ல ஆண்டவரோட அந்நிய பாஷையில் பல மணி நேரம் பிஜபி, இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண முடியாததுக்கு ரீசன் என்ன தெரியுமா, பாதை மாறி நிற்கிறோம். ஆண்டவர் பேசுகிறாரு, பேசுகிறாரு. காற்றடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சரியான பாதையில் வந்தால் அநேகர் காப்பாற்றப்படுவார்கள். எனக்கு இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நிறைய 5 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் ஆவியானவர் இப்படி கொண்டு போகிறதுனால நான் இப்படியே பேசிட்டு இருக்கிறேன். இது என்ன ஆச்சரியம்னா, பவுல கொண்டுட்டு போறாங்க பாருங்க, அது பவுல் சம்மதம்.

0: இல்லாம. ஆனா இங்க யோனாவை கூட்டிட்டு போறாங்க பாருங்க, யோனாவின் முழு சம்மதத்தோடு. பவுல் சம்மதம் இல்லாம அழைக்கப்பட்டவனை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனாங்க பாருங்க. அதனால அடிச்ச காத்துல என்ன உடஞ்சு தெரியுமா? கப்பல் உடஞ்சு. இங்க அதே போல ஒரு பெரிய காற்று, ஆனா என்ன உடையல தெரியுமா? கப்பல். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் யாரு? இங்க கர்த்தர் யாரதான் உடைக்க பிளான் போட்டார்? யோனாவ. ஆனா எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிப்பு எதுவா மாறுது தெரியுமா? பெரிய நஷ்டமா மாறுது. இவங்க அவங்கவுங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடும் போது மேலையும் கீழையும் போய் பார்த்துட்டு இருந்தா கீழே லோயர் பத்துல ஒரு ஆளு இதான் சொன்ன, எந்த புயல் அடிச்சா என்ன? ஒரு தேவ மனுஷன், அவருடைய சாட்சி நிறைய நிறைய ஊழியக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கும் போது கதவை வந்து சாத்தான் தட்டினானா, நல்ல தூக்கம், எழுப்பி போய் திறந்து பார்த்தா ஆறாவது வசனத்தை பாருங்கள்.
1: அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்திருவார் என்றான்.
0: அவங்களுக்கு இன்னும் ஆண்டவரை தெரியல. இப்போ அவங்க யார் நிமித்தம் இந்த ஆபத்து என்று அறியும்படி சீட்டு போடுறாங்க. சீட்டு யார் பேர்ல விழுந்துச்சு தெரியுமா? யோனாவின் பேர்ல விழுந்துச்சு. உடனே வந்து கேக்குறாங்க, உன் தொழில் என்ன? நீ எங்க இருந்து வர? நீ உன் தேசம் என்ன? நீ எந்த ஜாதி? அன்னைக்கும் கேக்குறாங்க, இன்னைக்கும் கேக்குறாங்க. அதற்கு அவன் சொல்றான், நான் எபிரேயன், நான் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து, நீ ஏன் இப்படி பண்ண? நல்லா புரிந்து கொள்ளுங்க, பாதை மாறி போனா நாளைக்கு யாரெல்லாம் நம்மளை கேள்வி கேட்பாங்கன்னே தெரியாது. இன்னைக்கு நல்லா தான் பாதை மாறி போனதும் புயல் இல்லை, பாதை மாறி போனதும் லோயர் பெர்த் கிடைக்குது. நீங்க ட்ராக் மாறினா நிறைய சீட்டு உங்களுக்கு கிடைக்கும், நிறைய சலுகை உங்களுக்கு இருக்கு உலகத்துல, நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. ஆனால் திடீர்னு அடிக்கும் பாருங்க பெருங்காற்று, அன்னைக்கு அத்தனை பேரும் குவஸ்டின் பண்ணுவான், நீ யாருன்னு கேட்பான், ஏன் எங்களுக்கு இப்படி பண்ண அப்படிங்க. ஒன்னால்தான் என்பார். அப்படி கேட்கும்போது 11வது வசனம், பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால், அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவன் சொல்றான், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்று நான் அறிவேன் என்றார். அந்த மனுஷர் என்ன பண்ணாங்க தெரியுமா? கரை சேரும்படி வேகமாய் தண்டுவல். என்ன நல்லவங்க, இதே இது ஒரு சபை விசுவாசியா இருந்தா இவன் சீட்டு விழுந்து கேட்கவே வேண்டாம், தூக்கி போட்டுட்டு தான் அடுத்த வேலை. நல்ல வேலை, இவங்க ரட்சிக்கப்படாத கூட்டம் இல்ல, இவங்க புறஜாதிகள். அதனால அவங்க அந்த பாவத்தை உடனே, ஆமே நான் உங்களை சொல்லல, சில பாக்குறாங்க என்ன நம்மள, ஆமே பாருங்க அவங்க வந்து இவன் சொல்றான் நீங்க என்ன தூக்கி போடுங்க, ஆனா அவங்க வேற ட்ரை பண்றாங்க. நல்ல மக்கள், ஆமே. ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய், அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறிட்டான். அவன் ட்ராக்ல வர்றதை தவிர அவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க மாற்று வழி என்ன எடுங்க, கொந்தளிப்பு கூடுமே தவிர குறையாது. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு எடுத்துட்டு வந்த அந்த செர்மன் ஃபார்மெட் இது கிடையாது. ஆனா ஆவியானவர் இதுலதான் பிடிச்சு நிறுத்துறார். யார்டியோ நீ ட்ராக்ல வா, உன்னால ஏன் இன்னொருத்தையும் பாதிக்கப்படணும். அது மட்டுமல்ல, அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மை ஒரு வழிக்கு கொண்டு வர கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பினால் அந்த வழியில நம்ம வந்துடும். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்த பழி எங்கள் மேல சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற கொந்தளிப்பு, என்னை சுத்தி இருக்கிறவங்க கர்த்தர் தான் தேவன் என்பதை அறிவார் என்றார். ஆமே. வழி பிறக்குது பாருங்க. உமக்கு சித்தமா இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்றாங்க, ஐந்தாவது வசனம், அவன் அவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து. ஆமேன். இப்போ யோனா தவறான பாதையில் இருந்து மாற்றப்படும் போது, அதாவது இனி அவன் எங்கதான் போறான் தெரியுமா, சரியான பாதையை நோக்கி தான் ஓட போறான். இனி அவனுக்கு ஒரு சின்ன பிரேக் இருக்கு. அந்த பிரேக்குக்கு அப்புறம் அவன் எங்க ஓட போறான் தெரியுமா? ஆமா, எங்க ஓட போறான்? நினிவேக்கு ஓட போறான். அந்த ஓடுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெங்த் தேவை. அதனால அவனை மூணு நாள் பிடிச்சு என்ன வைக்கிறார் தெரியுமா, அடைச்சு வைக்கிறார். நீங்க டிராக்ல இருந்து உள்ள வந்துட்டீங்கன்னு வைங்களா, உங்களுக்கு ஒரு பிரேக் வச்சிருக்கிறார். எடுத்ததும் ஓட விட மாட்டார். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தீர்னு சொல்லி நான் இங்க வந்துட்டேன் ஆண்டவரே, ஆனா உட்கார வச்சிருக்கிறீர். ஆமே. நாம் பாக்கியம் பெற்றவர்கள். யோனாவை மீன் வயிற்றுல வச்சா நம்மையும் ஒரு சமூகத்துல வச்சிருக்கிறார். இனி ஒரு ஓட்டம் இருக்கிறது. பக்கத்துல ரெண்டு பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, அவன் விரும்பினா சொல்லுங்க, இனி ஒரு ஓட்டம் இருக்கிறது, இனி ஒரு ஓட்டம் இருக்கிறது. ஆமே. அந்த ஓட்டத்துக்கான ஆயத்தம் தான் இப்ப உங்களை உட்கார வச்சிருக்கிறார். அதற்குதான் இந்த பெருங்காற்றை கர்த்தர் அனுப்பினார். ஆமே. உங்களை சுத்தி இருக்கிறவங்க அவங்க தெய்வத்தை கூட்ட நாட்கள்லாம் போய், இனி நீங்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று சொல்லும் நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருக்கிறவர்களுக்கு காற்றை அனுப்புவார். ஆமே, ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இனி யோனா லைஃப் எங்கும்போது தெரியும். நான் இனிப்போ அங்க ரொம்ப போக விரும்பவில்லை. இப்போ யோனா சமுத்திரத்தில் தூக்கி போடப்படுகிறான். யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் என்ன செய்தாரா, ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஹல்லேலூயா. எனக்கு என்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறே, அதுக்குதான் இந்த காற்று, அதுக்குதான் இந்த மும்முரமாயிட்டே இருக்கு. அப்போ நல்ல கவனிக்க, எந்த அப்போ சமுத்திரம் என்பது பெரியது. ஆமே. அப்ப மீன் எந்த இடத்துல இருக்குதோ அங்க வந்து தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா. ஒருவேளை இந்த மீனும் கப்பல் கூட டிராவல் பண்ணியிருந்தா, இந்த மீன் நினைச்சிருக்கும், ஆண்டவரே நீங்க இந்த விசுவாசிய ஆண்டவரே, அவனால நானும் கெட்டு அவனும் கெட்டு அந்த கப்பலும் கெட்டு, எனக்கு இதுல என்ன ஆச்சரியம், கப்பல் உடையல. அவரால் பெருங்காற்றுல சேதம் இல்லாமலும் நடத்த முடியும். ஆனா பெருங்காற்றுல சேதம் உண்டானா ட்ராக் வேறன்னு அர்த்தம். ஆண்டவர் நடத்துற விதங்கள் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். மூணு நாள் உட்கார வைக்கிறார் மீனின் வயிற்றுக்குள்ள. மீனுக்கு இப்போ டைஜஷன் ப்ராப்ளம், அவ்வளோதான், ஒன்றும் சாப்பிடவும் முடியாது. ஆமே. உள்ளே இருக்கிற ஆள் அவர் விசாலமாக அங்கங்கே நடந்து நடந்து அங்கே போவார், இங்கே வருவார். அந்த மீன் சொல்லும், உள்ள ஒழுங்கா இருக்கவும் மாட்டேங்க, கப்பலில் படுத்து உறங்கினான். இங்கே இருந்து அண்டவரை முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணுவார். சிலருக்கு எங்கே விட்டால் ஜெபம் ஓடணும் அவருக்கு தெரியும். அவன் சொல்றான் பாருங்க, ரெண்டாவது அதிகாரத்தின் மூன்றாவது வசனத்துல, சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளி விட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. என்ன, எப்படி லாக் பண்றார் பாருங்க. நீரோட்டம் அவனை சூழுது. உம்முடைய வெள்ளங்களும் உம்முடைய அலைகளும் எல்லாம் என் மேல. அப்போ அவனை ஒரு அந்த தண்ணீர் சுழல்ல அவனை நிக்க வச்சுட்டு, மீதி எல்லாம் மேல போக வச்சு, ஆயத்தம் பண்ண மீன் வாய்க்குள்ள அப்படியே அந்த தண்ணீர் எங்க கொண்டு போய், அந்த நீரோட்டம் அப்படியே அவனை சூழ்ந்து அப்படியே தூக்கி உள்ள கொண்டு போய் வச்சுட்டு பார்த்த ஆண்டவர், இப்படி ஒரு சர்ச்சை நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. ஆனா சவுண்ட்ஸ் தான் இல்லை. ஆண்டவர் பாஸ்டரையும் காணும், நீ தான்டா பாஸ்டர், நீ முழங்கால் போட்டு ஒழுங்கா ஜோகம் பண்ண. இப்போ உக்காந்துருந்த ஜோகம், தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆள் என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை எப்படியெல்லாம் சுற்றுறாரு பாருங்க. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே என் பிராணனை அழிவுக்கு தப்ப வைத்தே. இத்தனை காற்றடித்தோம் நான் உயிரோடு இருக்கிறேனா, இந்த காற்றில உம்முடைய வழி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காற்றடிக்கிறோம், இப்போ காத்திருக்கிறான், காத்திருக்கிறான். உலகமே அழிய போகுதுன்னு சொல்லும் போது பேழையை உண்டு பண்ண வைத்து நோவாவையும் அவன் குடும்பத்தையும் மட்டும் நாட்டு ஜீவன் காட்டு ஜீவன்கள் மிருகங்கள் எல்லாவற்றையும் உள்ளே விட்டு பேழையின் கதவை அடைத்து காத்திருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் விட்டு மொத்தமா அந்த பேழைக்காக செலவு பண்ணிட்டார்கள், காத்திருக்கிறார்கள். ஜலம் அடிந்து கொண்டே இருக்கிறது, பிரவாகத்தை பேழை அப்படி அந்த போக்கில் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்தது. ஆதியாகம் 8வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நோவாவையும் சகல காட்டு மிருகங்களையும்
1: சகல நாட்டு மிருகங்களையும்
0: நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் ஆண்டவர் நினைத்திருக்கிறார் அர்த்தம். கர்த்தர் ஒரு காட்டை வீச பண்றாருன்னா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நினைத்திருக்கிறார். அப்பொழுது ஜலம் என்ன செய்தது தெரியுமா? அமர்ந்தது. அதனுடைய 3வது வசனத்திலே சொல்ல, 2ல சொல்ல, ஆழத்தின் ஊற்று கண்களும் அடைப்பட்டன, ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே இருந்தது. 7 கடைசி பாருங்கள்,
1: ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது.
0: சரி, 7வது அதிகாரத்தின் கடைசி வசனம்,
1: ஜலம் பூமியின் மேல் 150 நாள்
0: மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கு தான் இப்ப காத்திருக்கிறேன், ஆண்டவர் வார்த்தைங்கிற பேழைக்குள்ள என்னையும் குடும்பத்தையும் அடைச்சி வச்சிருக்கிறீங்க. ஆனா ஜலம் எப்படிதான் இருக்குது தெரியுமா? பிரவாகத்தில் தான் இருக்கு. ஒரு காற்று போதும், காற்றிலே அவருடைய வழி இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஜலம் வடிய ஆரம்பிக்குது, நாளுக்கு நாள். இப்போ 8-3 நாளுக்கு நாள் வற்றி கொண்டே இருந்தது. அடுத்த வார்த்தை பேழை, 4வது வசனம், பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல்
1: தங்கிட்டு.
0: ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த பேழை எங்க தங்கணும்? ஆமா, இந்த பேழை ஏன் இதுவரை தங்கல? ஜலம் என்ன பண்ணிருந்தது? ஜலம் பிரவாகித்து கொண்டிருக்கிற பிரவாகித்து கொண்டிருக்கும் போது இந்த பேழையில இருக்கிறவங்களுக்கு தெரியுமா, இங்கதான் மலை இருக்கு, இங்கதான் மலை இருக்கு. அப்ப இவங்க நிக்க வேண்டிய இடத்தை, இவங்களுக்கான ஸ்தானத்தை எது மூடி போட்டது? ஜலம் மூடி போட்டது. அதுவும் பிரவாகிக்கிற ஜலத்துக்குள்ள இருந்து எதாவது தூக்க முடியுமா? தூக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் நினைத்தான், கர்த்தர் நினைத்தான். இங்க ஆண்டவருடைய சிருஷ்டிப்பே அப்படிதானாங்க. மனுஷனை இப்படி படைத்தார், கரெக்டா சொல்லுங்க. மண்ணுனால படைத்தார். மண் எங்க இருந்துச்சு? பூமி எப்படி இருந்துச்சு? அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை, தேவன் எதன் மேல் அசைவாடிட்டு இருந்தா? அப்ப பூமி ஸ்டார்டிங்ல ஃபுல்ல எப்படிதான் இருந்துச்சு? ஜலம். ஆண்டவர் பிளான் போட்டார் மண்ணில் மனுஷனை உருவாக்கணும். மண் இப்ப எங்க இருக்கு? சும்மா இந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்குள்ள எல்லாம் கிடையாது. ஜலம் ஆழம், அதாவது ஜலம் இருள் ஆழம், அதுக்கு கீழே தான் என்ன இருக்கு? மண் இருக்கு. இப்ப ஆண்டவருடைய பிளான் என்ன? மண்ணுனால் மனுஷனை. மண்ணு எங்க இருக்கு தெரியுதா? ஏன்னா மேல தண்ணி இருக்கு, கீழே என்ன இருக்கு? இருள் இருக்கு, அதுக்கு கீழே என்ன இருக்கு? ஆழம் இருக்கு, அதுக்கு கீழே தான் என்ன இருக்கு? அந்த மண்ணை தூக்குனாரா இல்லையா, எடுத்தாரா இல்லையா? எனக்கு வேண்டிய, என்ன உருவாக்க வேண்டிய மண்ணை எதை மூடி இருந்தாலும் எடுத்தவர். என்ன உருவாக்க வேண்டிய மண்ணை இவ்வளவு மூடி இருக்கு, தூக்குனாரா இல்லையா? உங்களை உருவாக்க வேண்டியதை இவ்வளவு ஆழத்திலிருந்து தூக்குவார்னா, உங்களுக்கு வேண்டியது அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் விசுவாசிக்கிறவங்க மட்டும். எத்தனை ஜலம் மூடி இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஜலத்தை எல்லாம், தண்ணீர் எல்லாம் ஒரு பக்கமா என்ன பண்றார் தெரியுமா? ஒதுக்கிட்டார். என்ன ஆண்டவருங்க! அவருடைய திட்டத்துக்கும் இருக்கிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம், ஆனா அதான் இப்படிப்பட்ட டவுட் வரும்போதுதான் கர்த்தர் சொல்ல, நான் கர்த்தர் அப்படின்னு ஹல்லேலூயா அப்படியே ஒதுக்குறார். எல்லாத்தையும் ஒதுக்கி இப்ப மண்ணை எடுக்கிறார். எவ்வளவு சிம்பிளா எடுக்கிறார் அவர். அப்படி ஆழத்துல எழும்பி முங்கி அவ்வளவு கிடையாது, அவ்வளவு கிடையாது, மூச்சு உள்ள போன ஒண்ணுமே தெரிய மாட்டேன், தள்ளிப்போ. ஆமே, அப்படி வெளிச்சத்தை உண்டாக்குறார். ஆமே ஆமே, ஹல்லேலூயா. வெளிச்சத்தையும் இருளையும் தண்ணீரையும் நிலத்தையும் ஆமே, ஹல்லேலூயா. இப்போ அதாவது அவர் திட்டம் போடும் போதும் மண்ணை எடுக்கிறது என்பது அசாதாரணமான காரியம். அவர் திட்டம் போட்ட பிறகு அது ரொம்ப லேசா கொண்டு வந்துட்டார். ஆமே, எனக்கான பெரிய திட்டங்கள் இருக்கிறது. அந்த திட்டத்தை பல ஜலம் மூடி இருக்கிறது, ஆழம் இருக்கிறது, இருள் இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரியும், தேவ ஆவியானவர் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேல அசைவாடி கொண்டிருக்கிறதுனால எனக்கு வேண்டியதை அவருடைய கரம் எடுக்கும், எனக்கு வேண்டியதை அவருடைய கரம் எடுக்கும், எனக்கு வேண்டியதை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் பெரியவர், என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அதனாலதான பாடுவோம்.

0: இன்னைக்கு ஆண்டவர் நிறைய வேர்டு தந்திருக்கிறார், ஆனா அதெல்லாம் இப்படிதான் மூடி இருக்கு. நிறைய நிறைய மூடி இருக்கு. இது நமக்கு அசாதாரண பேழைக்குள்ள இருக்கிறவனுக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். ஒரு காற்ற வீச பண்ணும் போது உடனே பேழை பறந்து வந்து இல்ல இல்ல இல்ல இல்ல, அந்த பேழை அப்படி மெதந்து மெதந்து அர்ராத்து மலை பக்கத்துல வரும்போது கர்த்தர் காற்ற வீச பண்றார். அது அப்படி வற்றி வற்றி வற்றி வற்றி வற்றி வற்றி ஆண்டவர் என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்த எனக்காக ஒரு காற்றை எனக்காக ஒரு காற்றை கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அனுமதிக்கிற காற்று அது ஒரு பக்கத்தை தான் இதுவரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், இன்னொரு பக்கத்தை காத்திருக்கிறவர்களே பார்க்க போகிறீர்கள். வழி மாறுகிறவனுக்கும் காற்றை அனுப்பி அவர் வழியிலே கொண்டு வருகிறார். காத்திருக்கிறவனுக்கு காற்றை அனுப்பி நாமே காத்திருந்த காரியத்தை கண்குளிர காண பண்ணுகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அரராத் மலையில போய் நின்றது. வேதம் சொல்லுகிறது சிகரங்கள் காணப்பட்டது. அதன் பிறகு நம்பிக்கைக்கு அடையாளமாக ஒரு ஒலிவ இலை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு ரேமா அவன் பேழை கதவை திறந்து வெளியே வரான். அவனுடைய உயரமான ஸ்தலத்தில் நிற்கிறான். குடும்பமாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்தினார். ஆமே ஆமே. குடும்பமா குடும்பமா குடும்பமா குடும்பமா நீ மட்டும் ஓடுறேன்னு கலங்கிட்டு இருக்கிற குடும்பமா நீ நிக்க போற குடும்பமாக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நடத்துகிறது எல்லாமே நன்மைக்காக. பெருங்காற்று சுழல் காற்று அடித்துப்பட்ட நஷ்டம் இன்னொரு வார்த்தை சொல்லி நான் அப்படியே ஜெபிக்கிறேன். யோபுவின் வாழ்க்கையில ஒரு பெருங்காற்று அடித்தது. அந்த பெருங்காற்றுல எல்லாமே நஷ்டமானது. அந்த காற்று எப்படி வந்துச்சு? யோபு 1:19 வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்துச்சு. இந்த காற்று வந்ததுக்கு அப்புறம் தான் யோபு போய் சாம்பல்ல உட்காந்துட்டான். நான் நிர்வாணியாய் வந்தேன். நிர்வாணியாக்கிட்டுன்னா ஒண்ணுமே இல்லாமலாக்கின காற்று. இது காற்றின் ஒரு பக்கம், காற்றின் மறுபக்கம் உண்டு. யோபுவின் புஸ்தகம் 40:1-46. ஆமே ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் பெருங் காட்டிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக 40:6 அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவு. அதுதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலிருந்து. ஆவியானவர் இதான் சொல்ல வச்சிட்டு இருக்கிறார். நீ ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிற, இன்னொரு பக்கத்தை பார்க்க போற. நீ ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிற, அந்த இன்னொரு பக்கம் தான் யோபு 42 அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை. ஆமே. இன்னைக்கு அடிக்கிற புயல்ல நிறைய இழப்பு, நிறைய நஷ்டம், நிறைய வேதனை, நிறைய நிந்தை, நிறைய பரிகாசம். எத்தனை பேர் அது நடுவுல தான் இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், இதற்குள்ளே எனக்கான வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார், நான் வாழ்வதற்கான மார்க்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறவங்க நம்புறவங்க சத்தம் ஆமேன்னு சொல்லி. சாத்தானுக்கு இது தெரியாது. பெருங்காற்று எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அவரு. அவன் நினைச்சிட்டான் நம்ம இந்த காற்று வனாந்திரத்து பெருங்காற்று. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது அது அது ஒரு பக்கம் தான், இது நடுவில் தான். இன்னொரு பக்கம் யோபுவின் வாழ்க்கையில வரணும். அதுவரை இவனை கொண்டு வருவதற்கு தான் யோபுவே சொல்றார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை அப்படி பொத்தி பொத்தி பொத்தி பொத்தி கொண்டு வந்தது. ஒரு பக்கத்தை பார்த்தாச்சு, மறு பக்கத்தை பார்க்க போறோம். ஜீசஸ் துன்பத்தை கண்ட வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக, துன்பத்தை வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக, சங்கீதம் 90:15 சங்கீதம் 90:15 நினைக்கிறேன், அந்த வசனத்தை வாசிங்க, ஜெபிக்கலாம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும்
1: நாங்கள்
0: துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் சரியாய். சங்கீதக்காரன் கேட்கிறது சரியா தாங்க, ஆண்டவர் தர்றது டபுளா தருவார். Glory, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும். உங்க லைஃப்ல இப்படிப்பட்ட காற்று அடிச்சு என்னென்ன என்னென்ன துன்பத்தை கண்டீங்க? ஒரு 5 நிமிஷம் ஜோம் பண்ணலாமா? ஆமா, கண்களை மூடி உங்களுக்கு எப்படி வசதி நிக்கணும்னு நினைங்க, முழங்கால் பண்ண போடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான். இப்ப யாரும் கைத்தட்ட வேண்டாம். உங்க லைஃப்ல அந்த ஒரு பக்கம் இருக்கல, அந்த ஒரு பக்கம். ஆமேன், ஆமேன். அதாவது எல்லார் வாழ்க்கையிலும் இப்படி பெருங்காற்று அடிச்சான்னு எனக்கு தெரியாது. நான் சில உள்ளங்களை ரொம்ப நேசிச்சாண்டு ஒரு பேசுறதை ஆவியில உணர். ஆமேன். இந்த செய்தி எடுக்கும் போது எப்படி இதை கன்க்ளூட் பண்ணணும் பேசணும் ஒண்ணு தெரியாம தான் 5 பாயிண்ட் எடுத்து வச்சேன். அதான் ஆண்டவர் ரொம்ப பிரைஸ் பண்றேன். ஆமே, இது இது அவர் தான் செய்யறார். அவர் தான் யாரோட பேசி கொண்டிருக்கிறார். ஆமே, யோபு வாழ்க்கையில எல்லாம் போச்சே ஆண்டவரே, இல்லப்பா அது ஒரு பக்கம்ப்பா. ஆமே, இந்த பெருங்காட்டுல நான் அவனுக்கு வச்சிருக்கிற ஆன்சரை நீ பார்க்க போற. அந்த உத்தரவு வரும்போது முதல்ல பெருங்காற்றின் ஒரு பக்கத்தை பார்த்த போது, கவனிங்க, பெருங்காற்றின் ஒரு பக்கத்தை பார்த்த போது யோபு என்ன சொல்ற தெரியுமா? நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போறேன். அதன் மறுபக்கத்தை பார்த்த போது யோபு என்ன சொல்றான் தெரியுமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. இப்படி ஒரு பக்கம் ரொம்ப மோசமான பக்கம் அல்ல, இழப்பு நஷ்டம் வேதனை. நேத்து நம்மளை பார்த்து எழுமி நின்னவங்க இன்னைக்கு நம்மளை பார்த்து பரியாசம் பண்ற நிலைமை. தேவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் எங்களை தங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களும் சரியாக, அவர் சரியா இல்ல டபுளா தருவார். எது உங்க வாழ்க்கையில் அடிச்ச பெருங்காற்று, நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்ட காரியம் இருக்குல்ல, அது நடுவிலும் கர்த்த தீபத்தை அணையாம காக்கிறார். என் வாழ்க்கையில பெரிய புயல் அடிச்சது உண்மை. நான் இதோட எல்லாம் போச்சுன்னு தான் நினைச்சேன். எனக்கு தீர்க்க தரிசனமா பேசியிருக்கிற ஒரு பெருங்காற்று உண்டாச்சு யோபுக்கு. ரெண்டாவது, யோபு நினைச்சிருப்பான் எல்லாதான் போச்சே, இப்போ எதுக்கு இந்த பெருங்காற்று? இது உன்னை உதறி தள்ளுவதற்கான காட்டல்ல, இது உனக்கு உத்தரவு வருவதற்கான காற்று, இது உனக்கு உத்தரவு வருவதற்கான காற்று. ஆண்டவரே, அந்த மறுபக்கத்தை நான் பார்க்கணும்ப்பா. அப்படி விரும்புறவங்க முடிஞ்ச அப்படி கைகளை உயர்த்து. ஒரு பக்கத்தை ரொம்ப பார்த்துட்டேன்ப்பா, அந்த 42வது அதிகாரத்தை பார்க்க வைங்க. என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, தலைமுறை வாழ்க்கையில அந்த சிறுமைப்பட்ட நாட்கள் போதும், துன்பத்தை கண்ட வருஷங்கள் போதும், அந்த மறுபக்கத்தை நான் பார்க்கணும். எனக்கு கிருபை தாங்க. நீங்க தான்ப்பா காப்பாற்றுறீங்க, நீங்க தான்ப்பா என்ன காப்பாற்றுங்க, நீங்க தான்ப்பா என்ன காப்பாற்றுங்க. அந்த மறுபக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டோம்ப்பா, நீங்க நிக்க வைக்கிறீங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிற உள்ளங்கள், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், இது மறுபக்கத்தை. யோபு கஷ்டப்பட்டதை பார்க்க 4 பேர் வந்தாங்க. அவன் நல்லா இருக்கிறத பார்க்க ஊரே வந்துச்சு. நீங்க நல்லா இருக்கிறத பார்க்க வருவாங்க. ஒரே ஒரு வார்த்தை, மறுபடியும் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தையை சொல்லி ஜெபிக்கலாம். 2 கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு ஆண்டவர், எல்லாமே உங்க கையில தான் இருக்கு ஆண்டவர், எல்லாமே உங்க கையில தான் இருக்கு ஆண்டவரே. கண்ணீரோடு நிக்கிறாங்கப்பா. இந்த வார்த்தையை நல்லா இருக பிடிச்சிருங்க. எல்லாம் போச்சுன்னு பார்க்கறீங்க, ஒரு பக்கம் தான் பார்த்துருக்கிறீங்க, மறுபக்கத்தை பார்க்க தான் உங்களை உயிரோட வச்சிருக்கிறா. இதன் மறுபக்கம் உனக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது என்பதை நீ அறியதா? இந்த சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணி இருக்கிறோம், நம்புகிறோம். எல்லாமே உங்க கையில தான், எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எஸ் லார்ட், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது, இந்த காற்று எங்களை அழிப்பதற்கானதல்ல. கர்த்தருடைய வழி சூழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. நல்ல கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி. ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபை மிகவும் எவ்வளவாய் நேசிக்கிறீர். இந்த மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க கிருபை செய்து எங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசினேன். நீர் நல்லவ அண்டவரே. பெருங்காட்டு சொல் காட்டு அடிக்கும் போது இதோட எல்லாம் போச்சுன்னு தான் நாங்க இருந்தோம்ப்பா. நாங்க நிர்வாணியாகவே திரும்புறோம் தான் புலம்பிட்டு இருந்தோம். ஆனா இல்ல, இது ஒரு பக்கம்தான், இதனுடைய மறுபக்கம் இருக்கிறது. உன்னுடைய முந்தின சீரை பார்க்கலோ, உனக்கு நற்சீர் உண்டாக பண்ணுகிற இதனுடைய மறுபக்கம் இருக்கிறது என்பதை இந்த நாளில எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி. அதை பார்க்க ஆவலா இருக்கிறோம். பிள்ளைங்களுக்குள்ளே அணைந்த நம்பிக்கையை திரும்பவும் பற்றி வைக்க வச்சிருக்கிறீங்க. இதன் மறுபக்கத்தை பார்க்க ஆயத்தை படுத்தி விட்டீங்க. கர்த்தாவே, நீர் கழிகூற பண்ண போகிறதற்காய், சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காய் அநேகர் வந்து பார்க்க போறாங்க, அநேகர் வந்து பார்க்க போறாங்க. இது உண்மையா, இது அப்படிதானா என்று வந்து பார்க்கும்படிக்கு நீ சாட்சியாய் நிறுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டுல இந்த திருப்தி உண்டாகும் ஆண்டுல நாங்கள் இதை எதிர்பார்த்திருக்கிறோம். கர்த்தாவே, அவன் சத்துருக்களுக்கு நான் வெட்கத்தை ஒடுத்து வைப்பேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அப்படியே ஆவதாக. எல்லா மகிமை கணம் உமக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோமே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லாம் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜிஃபேன் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வும் நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நாளுக்காக உங்களுக்கான தலையங்கம் கிருபை பெரியது. இதற்கான ஜீவ வார்த்தை சங்கீதம் 86:13. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். ஆமேன். கிருபை பெரியது. உங்களுக்கு கிருபை பாராட்டுவேன், அந்த கிருபை பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிருபை என்ற வார்த்தை எல்லா வார்த்தைகளிலும் மிக்க இனிமையானதும் மேன்மையானதும் ஆகும். கர்த்தர் கிருபையாய் நம்மை தேடி வந்தார், கிருபையாய் அடிமையின் ரூபம் எடுத்தார், கிருபையாய் இரட்சிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்தார். கர்த்தருக்குள் நித்திரையடைந்த சகோதரன் ஜெபத்துறை அவர்கள் ஒருமுறை கூறிய போது, தான் சிறுவனாய் இருக்கும் போது தன்னுடைய பெயரிலேயே இன்னொரு நண்பன் இருந்தானாம், ஒரே வகுப்பில் படித்தார்களாம். ஜெபத்துறை என்று கூப்பிட்டால் தானும் அவனும் ஒன்று போல எழுந்திருப்பார்களாம். ஒரே பெயர் குழப்பமாய் இருந்தபடியால் தான் தன்னுடைய பெயரை சாம் ஜெபத்துறை என்று மாற்றிக்கொண்டாரா. அடுத்த ஜெபத்துறை தன்னை விட நல்ல நிறமாயிருப்பானா, அவனை வெள்ளை ஜெபத்துறை என்பார்களாம். நல்ல திறமைகளோடு இருவரும் இருந்தார்களாம். அனைவருடைய பாராட்டையும் வெள்ளை ஜெயத்துறை பெற்றுக் கொள்வானா. ஆனால் தானோ கால் ஊனமுற்றவனாய், விளையாட முடியாதவனாய், தாழ்வு மனப்பான்மை உடையவனாய் விளங்கினாரா. அவனை போல அதிகமான மதிப்பெண்களையும் தான் பெற்றுக் கொள்ளவில்லையா. ஆனால் ஒன்றை மட்டும் தான் அறிவாரா, கர்த்தரும் அவருடைய கிருபையும் தன்னோடு இருந்து சிறு வயதிலேயே கர்த்தர் தன்னோடு பேசினாரா. அந்த வயதிலேயே கர்த்தருக்காக வைராக்கியமாய் துண்டு பிரதிகளை தெருத்தெருவாய் வீதி வீதியா விநியோகித்தாரா. வேதாகமத்தை விரும்பி வாசிப்பாரா. நாள் செல்ல செல்ல கர்த்தர் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் தன்னை உயர்த்தினாரா. தன்னை மேன்மைப்படுத்தின அளவுக்கு தன்னுடைய பெயரையுடைய நண்பனை தேவன் உயர்த்தவில்லையா. சீக்கிரமாகவே அவன் மரித்தும் போய்விட்டானா. கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபையிலும் மேலான கிருபை நம்முடைய ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கும் நித்திய வேதனையான அக்கினி கடலுக்கும் தப்புவிப்பதாகும். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். கிருபை என்ற வார்த்தைக்கு தகுதி இல்லாதவர்கள் மேல் பாராட்டப்படுகிற தேவனுடைய தயவு என்பது அர்த்தமாகும். நாம் பாவிகளும் அக்கிரமக்காரர்களுமாய் இருந்த போது நமக்காக ஜீவனை கொடுத்து தம்முடைய பிள்ளையாக மார்போடு அணைத்தாரே, அது எத்தனை பெரிய கிருபை! பூமிக்கு வானம் எவ்வளவு பெரியது என்று எண்ணி நாம் அதிசயிக்கிறோம். பூமிக்கு சூரியன் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று நம்மால் அளக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. சாலமோன் ராஜா கர்த்தருக்காக பெரிய ஆலயத்தை கட்டிய போது கர்த்தருடைய பெரிய கிருபையை நினைவு கூர்ந்தார். கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஆயிரக்கணக்கான பலிகளை செலுத்தி கர்த்தருடைய உள்ளத்தை மகிழ்ச்சியாக்கினார். அவர் கர்த்தருடைய கிருபையை போற்றி துதித்த போது அந்த தேவாலயம் முழுவதும் தேவனுடைய மகிமையாலும் மேகத்தாலும் அக்கினியாலும் நிறையப்பட்டது. என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்பதே அவரது வாக்குத்தத்தம். எசாயா 54:10. நினைவுக்காக கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. ஆமேன். சங்கீதம் 118:1-2. அன்பான ஜீஃபான் நேயர்களே, இப்படியான மனதுக்கினிய பாடல்கள் ஆவிக்குரிய வாழ்வின் உயிரடையச் செய்யும் தேவ செய்திகள் ஜீவனுள்ள சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைய வேண்டிய எமது இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
3: மிகவும் பரிசுத்த தெய்வமே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இம்மட்டும் நமக்கு நல்லவராக இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வந்திருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாமா? அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் ஒருவரே சகல ஆராதனைக்கும் மேன்மைக்கும் பாத்திரர். அவர் ஒருவரே கனமகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, எந்த வேளையில நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே, எந்த காலத்தில் நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதாவது என்றவன் சொல்லவில்லை, எப்பொழுதும், எனி டைம், ஆல்வேஸ், எப்பொழுது என் வாயில் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எங்கள் வாழ்க்கையின் சகல நிலைமைகளிலும் எல்லா பாதைகளிலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லா வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எத்தனை பேர் இந்த வேளையில எங்களோடு இணைந்து சொல்ல போறீங்க, சொல்லுங்க ஆண்டவரே எந்த கால

உம்மை துதிப்போம். We worship you God, we worship you alone God. உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம், உம்மை மாத்திரம் நாங்கள் துதிப்போம்வரே. என்ன நேர்ந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட நிலை வழியாய், எப்படிப்பட்ட பாதை வழியாய் கடக்க நேரிட்டாலும், கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைத்திருக்கிற எங்கள் அன்பை எதுவும் பிரிக்க மாட்டாது, யாரும் பிரிக்க முடியாது. எந்த உலகமோ உலகத்தின் காரியங்களோ எப்படிப்பட்ட காரியங்களானாலும், கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைத்திருக்கிற எங்கள் அன்பை ஒருபோதும் யாரும் பிரிக்க முடியாது. அவளை போல நாங்கள் உறுதியாக சொல்றேன், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை ஆராதிப்போம், உம்மை துதிப்போம், உம்மை சேவிப்போம், உம்மை பின்பற்றுவோம், உமக்காக வாழ்வோம், உம்மையே நாங்கள் நோக்கி பார்ப்போம், உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை பெறப்படுவோம். ஆச்சரியமான தேவனே, உம்முடைய மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும்

எத்தனை பேர் இந்த நல்ல ஆராதனை வேளையில் ஒரு அர்ப்பணத்தோடு சொல்ல போறீங்க, ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிப்பாண்டவரே, நாங்கள் உண்மை சேவிப்பாண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உண்மை சேவிப்போம், எவ்வளவு எதிரான சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உண்மை நேசிப்பாண்டவரே. ஒரே விஷயம் கூட சேர்ந்து அர்ப்பணத்தோட கரங்களை உயர்த்தி சொல்லலாம்.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பாருங்கள், நல்ல கைகளை தட்டி தேவநாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரமை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை சேர்ந்து தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நீங்க செய்த நன்மை ஆயிரும். ஆமே, 2020 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவு ஆச்சரியமா கத்த நடத்தினார் தெரியுமா, எவ்வளவு அதிசயமா கத்த நடத்தினார் தெரியுமா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திடாத பல காரியங்களை வாழ்க்கையில செய்தார் இல்ல. ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல கரங்களை தட்டி பாடலாமா. என் நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். அல்லேலூயா.

எங்களை போஷித்தீர்கள், ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீர்கள். எத்தனையோ கொரோனாவின் நாட்கள், எத்தனையோ உள்ளடங்கின் காலம், எத்தனையோ முடக்கப்பட்ட நிலைமைகள், ஆனால் எங்களை குறைவில்லாமல் நடத்தினீர்கள். ஆண்டு முழுவதும் போஷித்தீர்கள். உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் தந்து

நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மன நிறைவோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எங்கள் மன நிறைவோடு நாங்கள் உமை உயர்த்துகிறோம், நாங்கள் உமை ஆராதிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ, ஆண்டு முழுவதும் எங்களை போஷித்த தேவ, நீ நல்லவ, எங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்கின தேவன் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்றீங்க, நம்முடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றினாரே, எல்லா குறைகளையும் நம்மை விட்டு நீக்கினாரே, அவர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும், எத்தனையோ ஊரடங்கின் காலம், லாக்டவுன்ல எல்லாம் முடக்கப்பட்டு எந்த வருமானத்துக்கும் ஏதும் இல்லாத நிலையில கூட ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் போஷித்தார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் ஆச்சரியமா நடத்தினார் அல்லவா.

சொல்லுங்க. முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துறாண்டவரே. ஓ மக்கு நன்றி ராஜா. We thank you Lord, we thank you Lord. எத்தனையோ மனிதர்கள் மறந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர்களை மறந்து போயிட்டாங்க ஆண்டவரே. இவங்களாம் எங்களுக்கு உதவி செய்வாங்க நினைச்ச அப்படிப்பட்ட நபர்கள் கூட எங்களை கண்டுக்கவே இல்லாண்டவரே, அப்படிப்பட்ட நபர்கள் கூட என்ன கண்டுக்கவே இல்லாண்டவரே. ஆனால் நீங்க எங்களை போஷித்தீங்களப்பா, நீங்க நடத்துறீங்களப்பா, நீங்க நடத்தி வந்தீரே, நடத்தின எல்லா விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே.

சேர்ந்து கையில தட்டி பாடலாம். ஐயும் மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர், ஆச்சரியமாய் நடத்தினவரே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஆண்டவர், எனக்கு தந்த அருமையான ஒரு பாடல் இந்த ஆண்டு துவக்கத்துல அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாடுவதற்கு நல்ல ஒரு பாடல். உணர்ந்து சேர்ந்து கைகளை தட்டி பாடலாமா? ஓ

நன்மை வருவதற்கு வாய்ப்பில்லாத இடங்களில் நம்மை வருமா என்று எதிர்பார்க்கிறார் இடங்களில் என் தேவன் அற்புதங்களை செய்தேன். வாய்க்காலை நிரப்பினே, கணக்கப்பட்டினே, அவிந்து போகாமல் அழிந்து போகாமல் எங்களை

0: ஆச்சரியமா நடத்தினார்ல. 2020 முழுதும் எப்படி இந்த ஆண்டை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த ஆண்டை தாண்டினோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த சூழ்நிலையை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த பிரச்சனையை கடந்தோம் நமக்கு தெரியல. ஆனா கர்த்தர் தான் நம்மை ஆச்சரியமா நடத்தி வந்தார். விழுந்து போவோமோ அழிந்து போவோமோ இல்லாமல் போவோமோ என்று அங்கலாய் தடங்களில் கர்த்தர் கரம் பிடித்து தூக்கினார்ல, ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தினார் அல்லவா. அவர் நம்முடைய அபிநேசர், அவர் நம்முடைய எபெனேசர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, பன்னீர் எங்கள் எபெனேசர். எபெனேசர் என்றால் இதுவரை உதவி செய்தார், இனி இதுவரை உதவி செய்தார் என்றால் இனி மேலும் உதவி செய்வார் என்று அர்த்தம். இனி மேலும் பாதுகாப்பார், இனி மேலும் நடத்துவார், இனி மேலும் போஷிப்பார், இனி மேலும் தாங்குவார், இனி மேலும் உயர்த்துவார், இனி மேலும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவர்.
1: நீங்கள் கேட்க போவது
2: ஜிஃபன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
3: வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. சங்கீதம் 119:9 வசனம். சிகாகோ ட்ரிபியூன் என்ற செய்தித்தாளின் எழுத்தாளராக லீ ஸ்ட்ரோபல் என்பவர் இருந்தபோது நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி அவர் கூறினார். 19 நிரம்பிய வாலிப பெண்ணின் தகப்பனிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு அவருக்கு வந்தது. அந்த பெண் மிகவும் சாதுவான, அமைதியான, எந்த பிரச்சனைக்கும் போகாத ஒரு பிள்ளை. ஆனால் அவளை இப்போது காணவில்லை. அவளை கண்டுபிடித்து தருவதில் எனக்கு போலீசாரின் ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. ஆகவே என் பிள்ளை தொலைந்து போனதை குறித்து விளம்பரம் கொடுத்து அவளை கண்டுபிடிக்க உதவி செய்யுமாறு கேட்டார். அந்த தகப்பனின் பரிதவிப்பை பார்த்து அவளை எப்படியாவது கண்டுபிடித்து கொடுத்து விட வேண்டும் என்று ஸ்ட்ரோபல் களத்திலே இறங்கினார். அந்த வாலிப பெண்ணின் நண்பர்களையும் போலீஸையும் விசாரித்த போது முற்றிலும் வேறுபட்ட ஒரு காரியம் அவளை பற்றி சொல்லப்பட்டது. அந்த வாலிப பெண் போதைக்கு அடிமையாயிருந்ததையும், சிறு சிறு குற்ற செயல்களில் ஈடுபட்டதையும், மோசமான ஒரு வாலிபனின் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்ததையும், போதை மருந்து வாங்க தேவையான பணத்தை சம்பாதிக்க பகுதி நேர விபச்சாரியாக அவள் இருந்ததையும் ஸ்ட்ரோபல் கண்டுபிடித்தார். ஒரு சில நாட்களுக்கு பின்பு அவளுடைய உடல் மரித்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட போது அவள் அளவுக்கு அதிகமான ஹெராயின் என்ற போதை மருந்தை உட்கொண்டிருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். அவளுடைய தகப்பன் உண்மையிலேயே அவள் ஒரு பாவமரியா பெண் என்று நம்பியிருந்ததால் ஸ்ட்ரோபல் அவளை குறித்து கேள்விப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அவள் தகப்பனுக்கு தெரிவிக்க விரும்பவில்லை. ஆனால் அவளுடைய தகப்பன் அவளால் வெகுவாக ஏமாற்றப்பட்டிருந்தார். தன் பிள்ளை மீது அவர் வைத்திருந்த அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் அன்பும் அவளை சந்தேகிக்க இடம் கொடுக்கவில்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் அநேக வாலிபர்களின் நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. அவர்களை முழுவதும் நேசித்து நம்பும் பெற்றோர்களுக்கு துரோகம் செய்கிறவர்களாக அநேக வாலிபர்கள் காணப்படுகின்றனர். திடீரென தங்கள் பிள்ளைகளின் உண்மை நிலையை பற்றி அறியும் பெற்றோர் நிலை குலைந்து போய்விடுகின்றனர். பிரியமான பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் வாலிப வயதை அடையும் போது நீங்கள் அவர்களோடு சகஜமாக பேசி பழகுங்கள். பெற்றோர் அன்பை விட மேலான அன்பும் சுகமும் வேறு எதிலும் கிடைக்கும் என்று அவர்கள் ஒருபோதும் நினைக்கக்கூட வாய்ப்பில்லாதபடி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களோடு நேரம் செலவழிக்க வேண்டும். அவர்கள் பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரி முடிந்து வீட்டுக்கு வரும்போது அன்று நடந்தவைகளை பற்றி விசாரிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளின் நட்பு வட்டாரம் எப்படி இருக்கிறது? அவர்களோடு பழகும் நண்பர்களின் பழக்க வழக்கங்கள் எப்படிப்பட்டவை என்று அறிந்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் என்றால் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நல்லவர்களோடு சேர்ந்து பழக உற்சாகப்படுத்த வேண்டும். இதை செய்யவில்லை என்றால் ஒரு நாள் நாம் வருந்த நேரிடும். பிரியமான வாலிப சகோதரனே, சகோதரியே, நீ ஒருவேளை தவறான ஒரு கூட்டத்தோடு சென்று கொண்டிருந்தால் உடனடியாக அதை விட்டு விலகு. தேவன் உன்னை குறித்து ஒரு உன்னத நோக்கம் வைத்திருக்கிறார். நீ தேவனுக்கு தேவை. உன்னை மிகவும் நேசித்து உனக்காக அநேக தியாகங்களை செய்த உன் பெற்றோர் மனதை ஒருபோதும் புண்படுத்தாதே. அவர்கள் கண்டிப்பதால் அவர்களை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லாதே. நீ நன்றாக இருப்பதற்காகவே அவர்கள் உன்னை திருத்தி நடத்துகிறார்கள். இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் மேலான அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே. அவரை விசுவாசித்து உன் உள்ளத்தில் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். அவர் உன் உள்ளத்தின் வெறுமைகளை மாற்றுவார். விட முடியாத உன் பாவ பழக்க வழக்கங்களை அவரிடம் சொல். அதை விட்டு விலக அவர் உனக்கு உதவி செய்வார். ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு செல். நல்ல ஆவிக்குரிய நண்பர்களோடு ஐக்கியத்தை ஏற்படுத்திக்கொள். நிச்சயமாக தேவன் உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். நீ அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக மாறுவாய். வேதத்தை விருப்பத்தோடு வாசி. தேவன் உன்னை நீதியின் பாதையிலே நடத்துவார். அவர் உனக்கு நல்ல வழிகாட்டியாக, நண்பனாக, உன் வாழ்க்கை முழுவதும் உன்னோடு கூடவே வருவார். பிரியமான வாலிப தம்பி, தங்கச்சி, இன்று உன்னை தேவனுக்கு அர்ப்பணிப்பாயா? உன் வாழ்க்கை சிறக்க வாழ்த்துகிறேன்.
0: இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த இறங்கி வந்திருக்கிற ஆவியானவரே, உமையே மகிமைப்படுத்துகிறோம் ஐயா.

அவ்வியானவரே, உங்க பலத்தினால உங்களோட வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நட.

கலாத்தியர் அதிகாரம் 4. பின்ன நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமை ஆனவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறுபிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனான் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பெலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். சகோதரரே, என்னை போலாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களை போலுமானேனே. எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படியிருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆகிலும் நல்மனதோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகுமளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரிகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடே கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள்,
அவளே நம் எல்லோருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மெலடியே மகிழ்ந்திரு. கற்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷனுள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரிக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்துவத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாயிருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்கிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 12:7 நான் வாசிக்கிறேன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். 8 மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். இந்த ஓய்வு நாளை குறித்து ஒரு தெளிவான ஒரு காரியத்தை இங்கு ஆண்டவர் பதிந்து வைத்திருக்கிறதை நாம், எனக்கு உண்மையிலே ஓய்வு நாளை குறித்து அநேக விதமாய் சொன்னாலும் எனக்கு தெளிவு கிடைத்தது இந்த அதிகாரத்திலே தான். ஏனென்றால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிரு. அப்ப அவர் சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்திருந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். அப்ப பலியை அல்ல என்றால், இன்னைக்கு பலி செலுத்துவது ஒரு முறைமையாக இருக்கிறது இந்த காலத்தில் யூதர்கள் வழக்கத்தின் படியாக. பலி என்றாலே ஒரு சடங்காச்சாரியம் அல்லது ஒரு முறைகள், வழிமுறைகள், இதுக்கு இது செய்யணும், அதுக்கு இது செய்யணும், இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும்ன்ற ஒரு வழிமுறைகள். எல்லாத்தையும் காட்டிலும் இரக்கத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை ஆண்டவர் இங்கு பதிவிடுகிறார். உன் பலியே அல்ல, உன் முறைமைகள் அல்ல, உன் வழக்கத்தை அல்ல, அதை விட இரக்கத்தை தான் நான் விரும்புகிறேன். அப்படி நீ இரக்கத்தை விரும்புகிற தேவனுடைய கருத்தை நீ அறிந்திருந்தாயானால் யாரையும் நீ குற்றப்படுத்த மாட்டாய், குற்றம் இல்லாதவளை கூட நீ குற்றப்படுத்த மாட்டாய், யாரையும் நீ குற்றப்படுத்த மாட்டாய் என்று சொல்ல. இவரை குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் வகை தேடினார்கள், அநேக வகை தேடினார்கள். இந்த சூமின கையுடைய ஒரு மனுஷனை கொண்டு வந்து அவர் எதிர்க்க நிறுத்தி அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்குன்னு சொல்ற, ஓய்வு நாளில் சுகமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள் என்றார். ஆண்டவர் அழகாக ஒரு உதாரணம் கொடுத்தார். ஒரு ஆடு உனக்கு இருந்ததுன்னா ஒரு குழியில வீழ்ந்து போச்சு ஓய்வு நாள்ல, அந்த குழியில வீழ்ந்த ஆட்டை அப்படியே விட்டுருவியா, அதை போய் தூக்கி எடுக்க மாட்டியா? அப்ப ஆட்டோட மனுஷன் எவ்வளவோ மேலானவனா இருக்கிறானே, ஓய்வு நாள்ல உனக்கு ஒரு நன்மை செய்தா அது நியாயம் தானே அப்படின்னு சொன்னார். அன்பானே, ஓய்வு நாளிலே சுகமாக்குவது நியாயம் என்று பேசினார். அதுதான் ஆண்டவர் மேல அவங்களுக்கு மிகவும் ஆத்திரத்தையும் கசப்பையும் மூர்க்கத்தையும் உண்டு பண்ண. ஏனென்றால் அவங்க முறைமையை கடைபிடித்து வந்தார்கள், இரக்கத்தை விட்டுவிட்டு. ஆண்டவருடைய இரக்க சுபாவம் எப்படிப்பட்டது என்றால், இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று பார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் அநேக கிறிஸ்தவர்களை நாம் பார்க்க, இரக்கத்துல அவங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஆண்டவரை வணங்குகிற நாம் எப்படி இருக்கிறோமா, இரக்கத்துல கஞ்சாமுட்டியை போல இருக்கும். இரக்கம் என்பதே காணம். இதை பேசும்பொழுது ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. ஒரு அனாதை விடுதிக்கு நான் சென்றிருக்கும் பொழுது, அந்த ஹோமுக்கு போயிருக்கும் போது, அந்த வாடன் என்னிடத்துல மனசு திறந்து பேசினார். சார், இவ்வளவு தூரத்துல இருந்து பண்ருட்டில இருந்து சென்னை வந்து இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு காரியத்தை செஞ்சுட்டு வார்த்தையை கொடுத்துட்டு போறீங்க, எங்க சபையை சார்ந்த ஒரு பாரம்பரிய சபையை சார்ந்த நாங்கள் இந்த ஹாஸ்டலை நடத்தி வருகிறார்கள். அந்த பாரம்பரிய சபையின் சார்பாக பேரை சொல்ல நான் விரும்பவில்லை, ஆனால் என் பக்கத்துல ஒருத்தர் எப்பயுமே போய் உட்காருவார். மாமரம் வழக்கமா என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு செல்வந்தர், ஒரு பெரிய சீமான், அவர் அமெரிக்கா, பிள்ளைங்க எல்லாம் அமெரிக்கால இருக்குது, ரொம்ப பணக்காரர். அவர்கிட்ட நான் சொல்றேன், என்னுடைய விடுதியில 60 பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஏழை எளிய மாணவர்கள், அப்பா அம்மா இல்லாதவர்கள், வருகிற ஃபங்க்ஷனுக்கு ஒரு கேக் வாங்கி கொடுங்க. 60 கேக் என்ன விலை வந்துடும்னா ஒரு 300 ரூபாய் வரும், அவ்வளவுதான் வரும். அதை கேட்கிறார். அவர் வந்து உட்கார்ந்த உடனே அவருடைய பிரஸ்தாபத்தை சொல்றாரு, எங்க பிள்ளைகள் எல்லாம் அமெரிக்கால இருந்து வந்திருக்கிறாங்க, இப்பதான் இந்த கார் வாங்கினேன், போன வந்தேன் அப்படின்ட்டு. ஆனா இவர் அதெல்லாம் கேட்டுட்டு, இந்த மாதிரி கேக் வாங்கி கொடுங்க உங்க சார்பா அப்படின்ன உடனே அவர் ஒரு விரோதியை பார்க்கிற மாதிரி பார்த்து விட்டு, ஒரு பிச்சைக்காரனை பார்க்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துல போய் உட்கார்ந்ததை அவர் மிகவும் நொந்து போயிட்டார். பார்த்து அதே என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். அன்பா இல்லை, எவ்வளவு காசு பணம் இருக்குது, பிள்ளைங்க எல்லாம் அமெரிக்கால போய் சம்பாதிக்கலாம், அவங்களுக்கு ஒரு 300 ரூபா ஒரு பெரிய, 500 ரூபா இருந்தாலும் 1000 ரூபா இருந்தாலும் அது பெரிய காசு கிடையாது. ஆனா அந்த கேக் வாங்கி அந்த அநாத பிள்ளைகளுக்கு, அந்த ஏழை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, இதயம் இல்லை, இரக்கம் இல்லை. ஆனா கடவுளுக்காக அதை செய்ய இதை செய்யினாக்கா பெரிய பேர் பிரசாபத்துக்கு என்ன செய்வாங்க, செஞ்சுட்டு உபயம்னு போட்டு பேர் எழுதி வைப்பாங்க. நான் அதை செய்தேன், இதை செய்தேன். அவங்க பேர் எடுத்து ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன். அப்ப ஆலயத்துல உட்காடுற பெஞ்சுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது. அதுல பார்த்தாக்கா உபயம் மாதிரி டேனியல், இப்படிலாம் ஒட்டியிருக்கு, ஒவ்வொரு பெஞ்சில் ஒட்டியிருக்கு, ஒவ்வொரு உட்காந்துருக்கிற பெஞ்சில். நானும் என் மனைவியும் பேசி வந்தேன், இது என்ன ஒவ்வொரு பெஞ்சில் ஒரு பேர், இது அப்போ தான் சொன்னேன் இவங்க அதை டொனேட் பண்ணியிருக்கு.

ஆண்டவராய் இருக்கிறார் என்று. அப்ப பலியையோ அல்லது அத காரியத்தையோ அல்லது சடங்காச்சாரத்தையோ ஆண்டவர் விரும்பல, இரக்கத்தை தான் விரும்புற. அவர் இரக்கமுள்ள தேவன். இன்னைக்கு உனக்கு இறங்கணும் எனக்கு இறங்கணும்னு நம்ம நினைப்போமா இல்லையா? ஆபத்துல மாட்டிக்கிட்டோம் இல்ல ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டோம், எனக்கு ஆண்டவர் இறங்கணும்னு சொல்லி நம்ம நினைப்போமா இல்லையா? அதே போலதான் அநேகருக்கு அவர் இறங்குகிற தேவனா இருக்கிறபடியால் அதை நாம் குற்றப்படுத்துகிறோம். அவருக்கு எப்படி இப்படி செய்யலாம்? ஓய்வு நாள்ல எப்படி போய் இந்த மனுஷனை குணப்படுத்தலாம்? அன்பான்ல இதெல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியமா இருக்கு. அப்ப ஆடை விட மனுஷன் கேவலமா போயிட்டானான்னு கேக்குறாரு. ஆட்டை பார்க்கலாம் மனுஷன் விசேஷித்தவன் அல்லவா அப்படின்னு. இன்னைக்கு மனுஷனுக்கு நாம் இறங்குகிற இரக்கம் அது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிற காரியமாக இருக்கிறது. அன்பான்லே நாம் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவரை வணங்குற நாம் இரக்கத்திலே நாம் வளருவோம், வாழ்வோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், இரக்கமுள்ளவர்களாய் மாறுவோம். இரக்கமற்றவர்களாய் ஒரு அரக்க குணத்துல நாம் இருக்க வேண்டாம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரக்க சுபாவத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். நாம் அவரிடத்தில் அதை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். ஆண்டவரே என்னுடைய கடின இருதயத்தை எடுத்து போடுங்க, என்னுடைய கடின மனதை எடுத்து போடுங்க, குற்றம் சாட்டுகிற இருதயத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்லி நாம் கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். அவர் எப்படி இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறாரோ அதே போல நம்மையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் மாற்றுவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீ சொன்ன கருத்து பலியே அல்ல இரக்கத்தை தான் நான் விரும்புகிறேன். அதை நீ அறிந்தா மற்றவங்களை நான் குற்றப்படுத்த மாட்டான்றவரே, மற்றவங்களை குறை சொல்ல மாட்டேன், மற்ற இந்த முறைமைகளையும் இந்த பலிகளையும் நான் செலுத்துவதில் நான் தீவிரித்து போக மாட்டேன், இரக்கத்தை தான் நான் விரும்புவேன் என்று சொல்லி ஆண்டவரே புரிந்து கொண்டேன். ஆட்டை பார்க்கலாம் மனுஷர்கள் எவ்வளோ மேலு சுவாமி, ஆனாலும் நாங்கள் ஆண்டவரே எப்படியாக மனுஷனை நாங்கள் எவ்வளவாய் கீழ்த்தரமாய் நினைக்கிறோம், மனுஷனுக்கு உதவி செய்யறதுல ரொம்பவும் நாங்கள் குறைவுபட்டிருக்கிறோம். எனக்கு எங்களை மன்னிங்க. கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த இரக்கத்தை கேட்க, இரக்கத்தை கேட்கும்போது நிச்சயமாக இரக்கத்தின் சுபாவத்தை எனக்கு எங்களுக்கு தாங்க தரப்போறீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆ காட் பிளஸ் யூ.

நாம் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யார் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பலனே இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பலனை பெருக பண்ணி உங்க வாழ்க்கையில இன்னும் பல படிகள் பல அடிகள் முன்னேறத்தக்கதாக என் தேவன் உங்களை பலப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் வார்த்தை உண்மை உள்ளது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தி உங்களை இன்னும் அவருக்குள்ளாக ஓட செய்வதற்கு ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாம் இணைந்து ஒரு பாடலை விசுவாசமா அறிக்கை செய்து பாட போகிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஏன் வாதை அணுகாது, ஏன் பொல்லாப்பு நேரிடாது தெரியுமா? உன்னதமான கர்த்தர் நமக்கு உறைவிடமாய் இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார், நமக்கு தஞ்சமாய் இருக்கிறார். நம்முடைய சகல பாதுகாப்பும் அவருக்குள் இருக்கிறது. ஆகவே அன்பு தேவ ஜனமே, நாம் இணைந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர்.

தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன் தெரியுமா? அவர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். கட்டளை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் கொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க இந்த வார்த்தையை? அறிக்கை செய்யுங்க, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் சரீரமாகிய கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் வீட்டில் அணுகாது, எங்கள் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டு அப்படி பாடணும். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த பொழுது தலைப்பிள்ளை சங்கார் நடந்த வேளையில் ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை தெளித்து நிலைக்கால்களிலே பூசுங்க என்று சொன்னார். எந்த வீட்டில் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீட்டில் சங்காரதுடன் இறங்கி போக முடியவில்லை. இன்றைக்கு நான் சொல்றேன், ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற மாசில களங்கம் இல்லாத ஒப்பற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடியே அந்த ரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு. அந்த ரத்தம் உனக்குள் பூசப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறாய். அந்த ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆவியானவர் நமக்குள் உண்டு, ஆவி உண்டு, வசனம் உண்டு. எஸ், ஆண்டவர் தம்முடைய வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். பிசாசை வார்த்தையினாலே ஜெயித்தவர், பொல்லாத கிரியைகளை வார்த்தையினாலே ஜெயித்தவர். அதே வார்த்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதே ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆகவே நமக்குள் இருக்கிற எல்லா விதமான வாதையும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை அணுகாது. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க என்ன அணுகாது? எத்தனை பேர் அறிக்கை செய்ய இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்ன அணுகாது? ஆமென், என்ன அணுகாது? ஹல்லேலூயா. ஒருவேளை பயத்தோடு இருக்கிற உங்க குடும்ப நண்பர்களை பார்த்து, உறுப்பினர்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை அணுகாது, உங்களை ஒண்ணும் செய்யாது, தைரியப்படுத்துங்க. பாருங்க, அந்த நாட்களில் பலர் ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் சங்கார தூதன் இறங்கி போக முடியவில்லை. ஆட்டுக்குட்டியானவர் நம்ம ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறபடியினாலே சங்கார தூதன் நமக்குள் இறங்கி போக முடியாது. ஆமேன் சொல்லுங்களேன். வார்த்தை அறிக்கை செய்யுங்களேன். எஸ், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்கி போக மாட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. கல்வாரியிலே எனக்காக பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்தரின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உன்னதமானவர் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமான மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலிலே தங்குவான் தங்குவான். ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வச்சிருக்கிறார் பாருங்களேன். தேசமெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க. யார பார்த்தாலும் ஐயோ அப்படியாமா, அது இப்படியா, அது அப்படி வந்துருமா, இத்தனை மரம் ஒரு மாதிரி இருக்குதான், அது அப்படி பண்ணிடுமா, இப்படி பண்ணிடுமா, அது என்னன்னு தெரியலங்க. நான் சொல்றேன், எதிர்மறையான காரியத்தை பேசுவதை விட்டுவிட்டு கர்த்தர் யார் என்று பேசுங்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்று பேசுங்கள், அற்புதம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்ல தாமென் சொல்லுங்களேன். அவர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அங்க விடுதலை உண்டு, அங்க அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். நாம் இன்னொரு பாடலை நாம் இணைந்து பாட போகிறோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அந்த கிருபைக்காய் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்த நல்லவர். ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. முடிக்கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோவை எப்படி அந்த கிருபை தாங்கினதோ, அக்கினியின் மத்தியில் இறங்கி வந்து கிருபை தாங்கினதோ, அதே போல இன்றைக்கு நம்மை அந்த கிருபை காக்க

தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையிலே வெந்து போகாதபடிக்கு எங்களை காத்தவரே, எங்களை நடத்தினவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை பலப்படுத்தினவரே, எங்களுக்கு ஆதரவாயிருந்த பரிசுத்தரே.

உலகத்தில் வாழ்வது உம்முடைய கிருப ராஜா, உம்முடைய கிருப ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்து வருகிறீரே, உம்முடைய கிருபையால் நடத்தி வருகிற பரிசுத்தரே.

காத்து வருகிற பரிசுத்தர், எங்களை தாங்கி வருகிற பரிசுத்தர், நடத்தி வருகிற பரிசுத்தரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து கத்தரங்கள் மத்தியில் ஆளுகை செய்யப்பா. எல்லா கனம் உமக்கு கொடுக்கிறோப்பா. உண்மைத்தான் நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மை போல ஒருவர் இல்லையப்பா. உண்மை போல ஒருவர் இல்லை.

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எஸ் டாடி, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திர, புகழ், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: பல ஆண்டுகளுக்கு முன் டாக்டர் பில்லிகிரகம் அவர்கள் கூறிய ஒரு சம்பவம் இன்றும் நமக்கு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை வலியுறுத்துகிறது. ஒரு திருச்சபை போதகரும் ஒரு திரைப்பட நடிகரும் நண்பர்களாக இருந்தார்கள். திரைப்பட நடிகருக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தது. அந்த போதகருடைய திருச்சபையில் மிகச் சிலரே ஆராதனைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். ஒருமுறை இந்த நண்பர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த போதகர் தன்னுடைய நண்பரான நடிகரை பார்த்து, எப்படி உன்னால் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை உன் பின்னால் வரவைக்க முடிந்தது? நீ கூறுவதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள்தானே, ஆனால் நான் மாறாத சத்தியத்தை போதிக்கிறேன், என்றாலும் உனக்குப் பின் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது ஏன் என்று கேட்டார். அதற்கு அந்த நடிகர் கூறிய பதில் என்ன தெரியுமா? நான் கட்டுக்கதைகளையே உண்மை போல மக்களுக்கு நான் எடுத்துச் சொல்கிறேன், ஆனால் மிகப்பெரிய ஒரு உண்மையை நீ கட்டுக்கதை போல பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கிறேன் என்று கூறினார். ஆம், இது எவ்வளவு உண்மை இல்லையா? கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களும் மிகப்பெரிய உண்மையை பின்பற்றுபவர்கள் போல வாழ்க்கை நடத்தாததாலும், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்காததாலும், கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்பவர்கள் வாழ்க்கையும் அவர்கள் கட்டுக்கதையை பின்பற்றுவர்கள் போல உலகத்திற்கு தெரிகிறது. அப்படியென்றால் சத்தியத்தை அறிந்திருப்பவர்கள் எவ்வளவு தெளிவாக அந்த பாதையில் நடப்பவர்களாகவும் அதை குறித்து பேசுபவர்களாகவும் இருக்க வேண்டும் இல்லையா? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது என்று இயேசுவும் கூறியிருக்கிறார். நாம் இருக்கும் இடத்தை சுற்றி நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறதா இல்லையென்றால் ஏன் என்பதை உணர்ந்து மனந்திருந்துவோமா?

நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு மன்றாட்டில் மனச்சிதறல், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இன் ப்ரேயர். வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபேசியர் 6:10-20. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதி ஆகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றைய மனப்பாட வசனம் கொலோசேயர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், துதித்தலுடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். டிவோட் யுவர் செல்ஸ் டு ப்ரேயர் வித் அன் அலர்ட் மைண்ட். கடவுள் தந்துள்ள அனைத்து போராயுதங்களையும் பயன்படுத்துவதற்கான அடிப்படை சக்தி ஜெபத்திலேயே உள்ளது. நான் வாசித்த பகுதியிலே 6 படைக்கலன்களை குறித்து வாசிக்கிறோம். 7வது படைக்கலன் எந்த சமயத்திலும் வேண்டுதலோடும் ஜெபத்தோடும் என்று துவங்குகிறது. அதை சரியானபடி நாம் வியாக்கியானிக்க வேண்டுமானால் இந்த 6 ஆன்மீக படைக்கலன்களையும் நாம் சரிவர சக்தி வாய்ந்த முறையிலே பயன்படுத்த வேண்டுமானால் அதற்கான அடிப்படை ரகசியம் ஜெபத்தில்தான் இருக்கிறது. எனவேதான் நமது முழங்கால்களை முடமாக்கவும் சிந்தையை சிதறடிக்கவும் சத்துரு தன்னாலான அத்தனையும் செய்வான். ஆனாலும் அவனது தாக்குதல்களுக்கு நாம் பலியாகாமல் தாக்குதல்களை மேற்கொள்வது எப்படி என்று இன்று சுருக்கமாய் நாம் தியானிப்போம். 1வது, ஜெபத்திற்காக மிகுந்த புத்துணர்வோடு இருக்கும் நேரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். த டைம், மனம் ஆவி ஆன்மா அத்தனையும் ஜெபத்தில் ஈடுபடுகின்றன. பிதாவோடு தனித்திருக்க இயேசு அடிக்கடி அதிகாலை வேளையை தெரிந்து கொண்டார். இருட்டோடு எழுந்து அவர் ஜெபிக்க வனாந்தரமான இடத்திற்கு போய்விடுவார். சூரியன் உதிக்கும் முன்னதாகவே பல மணி நேரங்களை சைனா இன்லேண்ட் மிஷன், சீன உள்நாட்டு மிஷினரி இயக்கத்தின் ஃபவுண்டராகிய ஹட்சன் டெய்லர் என்பவர், 18வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர், அவர் தனி தியானத்தில் செலவிடுவாராம். அவரது காலை தியானத்தின் போது அவரை சூரியன் காண்பது அரிதாம். 2வது, ஜெபம் என்றால் அது கிருபாசனத்திற்கு நாம் செல்லும் ஒரு பயிற்சியாகும். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயே, திரும்ப சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயே அங்கு சேரும் சிலாக்கியம் நமக்கு கிடைத்துள்ளது. அந்த இரத்தத்தின் அதிகாரத்தையும் வல்லமையையும் குறித்த தெளிவான நினைவு நமக்குள் எப்பொழுதும் இருக்குமானால் சத்துருவின் சதிகளை சாதாரணமாக நாம் சங்கரிக்கலாம். இரத்தத்தின் ஆசீர்வாதங்களை வாயினால் அறிக்கையிடுகையில் அவன் நடுங்குவான். இதோ ஒரு வசன பகுதி வாசிக்கிறேன். எபிரேயர் 4:10,
14 முதல் 16. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணிய அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நம்ம எல்லாருக்கும் இன்னொரு வசனமும் தெரியும், வெளிப்படுத்தல் 12:11. அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை மேற்கொண்டார்கள். ஸோ இந்த இரத்தத்தை குறித்த நினைவு நம்மை விட்டு ஜபத்திலே அகலவே கூடாது. 3வது, நமது ஜபங்கள் துதியில், பிரேஸ், ஆராதனையில், தொழுகையில், ஸ்தோத்திரத்தில் பொதிந்திருக்க வேண்டும். கடவுள் துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறார் என்று சங்கீதம் 22:3 வாசிக்கிறோம். இவ்விதம் அதிகமாய் நாம் தேவ பிரசன்னத்தை உணரும் போது ஜப ஆவியில் அப்படியே தொலைத்து விடுவோம். அப்படி தொலைத்து விடும் பொழுது மனச்சிதறல் எளிதில் மேற்கொள்ளப்படும். எனவேதான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் அதை பொதிந்து, என்வெலப் யுவர் பிரேயர் இன் பிரைஸ், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பிலிப்பியர் 4:6 அவர் எழுதினார். அப்படியே நவநாவுகளில், அதாவது அந்நிய பாஷையில் ஜெபிப்பதும் நம்முடைய மனச்சிதறலை தவிர்க்கும். ஏனென்றால் அந்நிய பாஷையிலே நாம் ஜெபிக்கும் பொழுது அல்லது அந்நிய பாஷையிலே நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய மனது பயனற்றதாக இருக்கும், மனதிற்கு அதிகமாக புரியாது. ஆனால் இந்த மனச்சிதறலை நாம் தவிர்த்து நாம் ஆவிக்குள்ளாக ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்கு அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல கிருபையான ஒரு ஏது. 4வதாக, ஜெபத்தில் ஒரு குறி இல்லாதிருக்கும் பொழுதும் மனம் சிதற அதிக வாய்ப்பு உண்டு. எனவே ஒரு ஜப பட்டியல் வைத்துக்கொண்டு தெளிவான ஒவ்வொரு குறிப்புக்காக நாம் ஜெபிப்பது ஒரு நல்ல முறை. ஜெபத்தில் கண்களை மூட வேண்டும் என்று வேதத்தில் எங்கும் கட்டளை இல்லை. பக்தன் ஆஸ்வால் ஜே ஸ்மித் அவர்கள் 18வது நூற்றாண்டிலிருந்து 19வது நூற்றாண்டு ஏறக்குறைய இறுதி வரைக்கும் வாழ்ந்தவர் தமது ஜப அறையில் அங்கும் எங்கும் நடந்து கொண்டு சத்தமாக ஜெபிப்பார். சத்தங்களும் சந்தடிகளும் இல்லாத ஓரிடத்தை ஜெபத்திற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கதவை பூட்டி ஜெபியுங்கள் என்று இயேசு சொன்னது சும்மா இல்லை. ஒருவேளை உங்களுடைய வீடு சின்ன வீடு, ஜெபத்திற்கென்று ஒரு ஜெப அறை என்று உங்களுக்கு இல்லை என்றால் ஜெப அறை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஜெபத்திற்கென்று ஒரு மூலையை தெரிந்து கொள்ள அங்கே போய் நீங்கள் முழங்காலிட்டால் யாரும் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது என்பது நிச்சயமாக இருக்கட்டும். ஜெபம் ஓர் உரையாடல். திறந்த வேதத்தோடு ஜெபிப்பதை நான் மிகவும் பயனுள்ளதாக கண்டிருக்கிறேன். அடிக்கடி வேதத்தை திறந்து வைத்துக்கொண்டு நான் முழங்கால் போட்டு வாசிப்பேன், ஜெபிப்பேன், ஜெபிப்பேன், வாசிப்பேன், வாசிப்பேன், ஜெபிப்பேன், ஜெபிப்பேன், வாசிப்பேன். இப்படித்தான் தானியேல் எரேமியா புத்தகத்தை திறந்து வைத்துக்கொண்டு உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் செய்யப்போகிற எதிர்கால காரியங்கள் அவனுக்கு மிகவும் தெளிவாக விளங்கிற்று. 5வதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் மேற்சொன்ன இந்த 4 காரியங்களையும் நீங்கள் கைப்பிடித்தாலும் அப்பியாசித்து பார்த்தாலும் இன்னும் சில வேளைகளிலே மனச்சிதறல் வரலாம். சிந்தையை சிதறடிக்க உங்களுக்கு இவ்விதமான எண்ணங்கள் வருமானால் உடனே அவற்றை நீங்கள் சிறைப்பிடிக்க வேண்டும். அதை சிந்திக்க நேரம் தரவே கூடாது. சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கிறிஸ்துவின் நாமத்தில் என்ற சொற்றொடரே ஜபத்திற்கு அடித்தளமும் அதிகாரமும் ஆகும். இதை ஜப நேரம் முழுவதிலும் மறக்க வேண்டாம். ரெவரன் ஐஜே ஐயாத்துரை ஐயர் அவர்கள் 1890 முதல் 1973 முறை வாழ்ந்தவர்கள். இவர் ஒரு IMS மிஷினரி. அவர்தான் இந்த ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா இந்த பாடலை ஏற்றியவர். அவருடைய பாடலிலிருந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கவி,

இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். துதித்தலுடன் ஜெபத்தில் விழிப்போடு இருங்கள். டிவோட் யுவர் செல்ஸ் டு ப்ரேயர் வித் அன் அலர்ட் மைண்ட். எங்கள் மகாபெரிய தேவனே, ஜெபிக்க அழைத்தவரே, உம்முடைய குமாரன் மூலமாக எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவரே, ஆவியானவர் மூலமாக ஜெபத்தில் நாங்கள் பலவீனமாக இருக்கிற பகுதிகளிலும் வேலைகளிலும் எங்களை பலப்படுத்துகிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான நாங்கள் இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எங்களுடைய ஜெப வாழ்க்கையை பலவீனமாக்க வேண்டும், அதை சின்ன பின்னமாக்க வேண்டும் என்று சொல்லி சத்துரு கர்த்தாவே யுகா யுகமாய் எத்தனையோ திட்டங்களையும் எத்தனையோ சதிகளையும் அவன் செய்து கொண்டு வருகிறவன். எங்களையும் அவன் விட்ட பாடில்லை. ஆனாலும் அவனுடைய தந்திரங்களையெல்லாம் நாங்கள் அறிந்து தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற திருவசன சாட்சியின் மூலமாக கிடைக்கிற நல்ல ஆலோசனைகளை கொண்டு அவனை மேற்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி தாரும். ஜபமே ஜீவன், ஜபமே ஜெயம் என்பது எங்களுடைய வாழ்க்கையின் உயிர் மூச்சாகிவிடட்டும். கர்த்தாவே, எங்களிலே ஜப வாழ்வில் குன்றி இருக்கிற எவராவது இன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார், மற்ற காரியங்களையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு உம்மோடு பேசுகிற இந்த பரிசுத்த பரவச பழக்கமாகிய ஜபத்திற்கே எங்களை அர்ப்பணிக்க, அவர்களை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வார்த்தையில் உள்ள தெளிவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஜபத்தை கேட்கிறவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:20. என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களை விசாலமான இடத்திலே வைத்து தீமை நின்று விலக்கி தப்புவித்து காத்து ஆசிர்வதிக்கிற நாள். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்துருவானவன் சில பாதைகளை நீங்கள் முன்னேறி செல்ல விடாதபடிக்கும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும் அடைத்து வைத்து இருக்கிறான். அது உங்களின் எதிர்கால கனவுகள், குடும்பத்தை குறித்த திட்டங்கள், ஊழியத்தில் மற்றும் பணியிடங்களில் அடைத்து வைத்ததோடு மாத்திரமல்லாமல் அதன் வழியாய் பல உபத்திரவங்கள், தடைகள், போராட்டங்கள், வியாதி இவைகளில் கட்டப்பட்டு அவிழ்ப்பார் யாருமில்லையே என்றும் தப்புவிப்பார் உண்டோ என்றும் தினம் தினம் தேவனை நோக்கி காத்திருக்கிற கண்ணீர் வடிக்கிற உங்கள் மேல் கர்த்தர் மனதுருக்கமாய் பிரியமாயிருந்து இன்றைக்கு உங்களை அவற்றிலிருந்து விடுதலையாக்கி தப்புவித்து விசாலமான இடத்திலே வைத்து ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக அவர் விடுதலை தருகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:18 வாசிக்கையில், அங்கே என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார் என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். தாவிதை கத்த கோலியாத் என்கின்ற பலங்கொண்ட அசுரனிடமிருந்தும் சிங்கத்தின் கரடியின் இடமிருந்தும் விடுவித்தார். அதோடு மட்டுமல்லாமல் தாவிதின் ஜீவனை வாங்க தேடின ஆயுததாரியான சவுலிடமிருந்தும் தன் மகனான அப்சலோமிடமிருந்தும் விடுவித்து காப்பாற்றி ஆசிர்வதித்தார் என்பதை வாசித்தறிகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களின் சூழ்நிலைகள் கோலியாத்தை போன்றோ, சிங்கத்தை கரடியை போன்றோ, அல்லது நம்பினவர்களே உங்களுக்கு எதிராக காணப்பட்டாலும் இன்றைக்கு அவைகளிலிருந்து விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார். உங்களுக்கு எதிரான எல்லா பகையும் தீமைகளையும் இன்றைக்கு மேற்கொள்ளும்படிக்கு உங்களுக்கு பலனையும் தந்து ஆசிர்வதிக்கிறார். 2வதாக அவர் விசாலத்தில் வைக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:20 விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து தப்புவித்தார் என்று உள்ளது. ஈசாக்கை குறித்து பார்ப்போமானால் அவன் தன் தகப்பனின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டி பல வகையில் முயற்சிக்கின்றான். எல்லாம் தடைகளும் எதிர்ப்புகளும் பகையுமாக வருகிறது. ஆனாலும் அவன் விசுவாசத்துடன் தொடர்ந்து செயல்படும் போது கர்த்தர் ரெகபோத்தை கட்டளையிடுகிறார். அத்துறவின் மூலம் எதிரிகள் சமாதானம் பண்ணப்பட்டார்கள். பகைகள் அமைதலானது. பலிகை பெருகி இருக்கும்படி ஆசிர்வதித்தார். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற போராட்டங்கள், பகைகள், எதிரான தடைகள் எவைகளிலெல்லாம் காணப்படுகிறதோ அவைகளில் இன்றைக்கு சமாதானத்தையும் அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்தும் மனித தயவு, அதிகாரிகள் தயவு கிடைக்க பண்ணி பலிகை பெருகியிருக்கும்படி ஆசிர்வதிக்கிறார். 3வதாக அவர் வெளிச்சமாக்குகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:29 வாசிக்கையில், அங்கே தாவீது இப்படியாக சொல்லுகிறான், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர் என்று. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் இருளாய் காணப்படுகிறதோ அது ஒருவேளை நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் தோல்வி, கையின் பிரயாசங்களில் பற்றாக்குறை, சரீரத்தில் உள்ள பலவீனம், வியாதி இவற்றினால் உங்களின் எண்ணங்கள், யோசனைகள் போன்றவற்றில் இருளாய் காணப்பட்டு மேற்கொண்டு முன்னேறி செல்ல விடாதபடிக்கு சோர்வுகள், விடாய்த்து போன நிலைகள் இவற்றில் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருளான சூழ்நிலைகளை வெளிச்சமாக்கி ஆசிர்வதிக்கிறார். 4வதாக அவர் வெற்றியை தருகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:33 அவர் என் வழியை செவ்வையாக்குகிறார் என்று உள்ளது. மற்றும் ஏசையாவின் புஸ்தகம் 45:2 கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்றும் உள்ளது. எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு எதிராக மலை போன்ற சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அவற்றின் மத்தியில் கர்த்தர் உங்களுக்காய் எழும்பி நின்று அவைகளை எல்லாம் தகர்த்து நிர்மூலமாக்கி கோணலான எல்லாவற்றையும் செவ்வையான வழிகளாக மாற்றி உங்களுக்காய் அவரே அரணும் கோட்டையும் கேடகமாக இருந்து ஆசிர்வதிக்கிறார்.
ஆகவே நீங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் கலங்காமலும் பயப்படாமலும் திகையாமலும் இருங்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறபடியால் அவர் உங்களின் சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை தந்து விசாலமான இடத்திலே வைத்து உங்கள் இருளை வெளிச்சமாக்கி வெற்றியை தந்து ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் ஒருவராலும் விடுவிக்க முடியாத கடினமான சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போவீர்களானால் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிற இயேசுவிடம் வாருங்கள். அவர் உங்களை விடுவித்து விசாலமான இடத்திலே வைத்து ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜீஃபான் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை கிருபையாய் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இந்த வார்த்தையை கொண்டு பேசி பலப்படுத்துகிறார். கர்த்தர் தாம் சொல்லியபடி ஆசீர்வதிக்கிறவர், சொல்லிய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர். சாமுவேலுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக தேவன் விடவில்லை. எசாயா 55 சொல்லப்பட்டிருக்கிறது, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் திரும்பாதான். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இந்த வார்த்தை நம்மை நோக்கி வரும்போது நம்மால் ஆமென் சொல்ல முடியுமா? பல நேரத்தில் நம்மை நோக்கி சில வார்த்தைகள் வரும்போது நாம் உடனே ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக என்ன செய்வோம் என்றால் யோசிக்க ஆரம்பிப்போம், இது எப்படி சாத்தியமாகும் என்று. கொஞ்சம் உங்களால் யோசிக்க முடியுதா? இப்பொழுது நீங்கள் ஒரு நிலையில் இருக்கிறீர்கள், இதை விட 1000 மடங்கு அதிகமாகிற நிலையை யோசிக்க முடியுமா? நிச்சயமாக நம்மால் யோசிக்க கூட முடியாது. ஆனால் நம் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு பிள்ளை கூட ஆபிரகாமுக்கு இல்லாதிருக்கும் போதே கர்த்தர் ஆபிரகாமை கூடாரத்தை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்து நட்சத்திரங்களை என்ன சொல்லுகிறார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு என்று சொல்லி இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் என்று கர்த்தர் ஆணையிட்டார். அதன் பிறகு ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஏசா யாக்கோபு. யாக்கோபு தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் காணப்படுகிறான். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், ரூபன் முதல் பென்யமீன் வரைக்கும். இப்பொழுது யாக்கோபு தன்னுடைய முதிர் வயதிலே எகிப்துக்கு குடும்பமாய் போகிறார்கள். யாக்கோபு, யாக்கோபின் 12 பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படி 70 பேர் எகிப்திலே போகிறார்கள். ஒருவனாய் இருந்தபோது கர்த்தர் வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இப்பொழுது 70 பேர் ஆகிறார்கள். யாத்திராங்க 1:10 இதை நம்மால் பார்க்க முடியும். அதன் பிறகு 430 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமும் 12:6, 600,000 புருஷர்கள் இருந்தார்களாம். 1, 2, 70 இப்பொழுது 600,000 புருஷர்கள். புருஷர்கள் மட்டும் 600,000 என்று சொல்லும்போது அவர்களுடைய மனைவிகள் பிள்ளைகள் ஏறக்குறைய 20 முதல் 30 லட்சம் பேர். ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து கர்த்தர் சொன்னார், நட்சத்திரத்தை எண்ண கூடுமானால் எண்ணு, இவ்வண்ணமாய் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி அதே போல பெருக பண்ணி கொண்டிருந்தார். அப்படி பெருகின ஜனத்தை முன்னிறுத்தி இப்பொழுது மோசே மீண்டும் சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார், தம் சொல்லியபடி ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, உங்களுடைய ஆரம்பத்தை நினைத்து பாருங்கள். இதுவரை தேவன் கொண்டு வந்த அவருடைய அதிசயமான செயல்களை எண்ணி பாருங்கள். எதற்கு தெரியுமா? தேவனால் கூடாத காரியம் ஒன்று

எப்படி நடக்கும் என்ற கேள்விக்கு இடமில்லை. அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதித்து உங்களை அவருடைய நாமத்தின் மகிமைக்காய் சாட்சியாய் நிறுத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அப்பா. நீர் எல்ஷடாய் தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகளை உள்ளபடியே விசுவாசிக்க ஏற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசியர் 3:2. ஒரு மனிதன் ஒரு தரிசனம் கண்டான். அது இவ்வாறாக இருந்தது. அந்த தரிசனத்திலே அவன் தான் பரலோகத்திற்கு போகும் வேளை வந்துவிட்டது என்று உணர்ந்தான். எனவே அவன் தேவனிடம், தேவனே, நான் பரலோகத்திற்கு வரும்போது என்னோடு ஒரே ஒரு பொருளை மட்டும் கொண்டு வர அனுமதி தர வேண்டும் என்று கேட்டான். தேவன், இல்லை, பூமியில் உள்ள எதையுமே பரலோகத்திற்கு கொண்டு வர இயலாது என்று கூறிவிட்டார். ஆனால் அந்த மனிதனோ தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்ததால் சரி என்று சொன்னார். அந்த மனிதனும் மிகவும் சந்தோஷமாக தான் சேர்த்து வைத்த சொத்து சுகம் எல்லாவற்றையும் தங்கமாக மாற்றி அதை ஒரு சூட்கேஸுக்குள் அடைத்து வைத்துக் கொண்டு பரலோகம் சென்றான். பரலோகத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்த ஒரு தூதன் இவனை நிறுத்தி, இங்கே உள்ளே எதையும் கொண்டு போக அனுமதி இல்லை என்று கூறினான். அதற்கு அந்த மனிதன், இல்லை, நான் தேவனிடம் அனுமதி வாங்கித்தான் இதை கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். ஆகவே நான் உள்ளே செல்ல எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த தூதன், அப்படி என்னதான் நீ இந்த சூட்கேஸுக்குள் வைத்திருக்கிறாய், சூட்கேஸை திறந்து காட்டு பார்ப்போம் என்றான். அந்த மனிதனும் அதை திறந்து காட்டினான். சூட்கேஸ் முழுவதும் தங்கம் வைத்திருந்தான். அதை பார்த்த தூதன், ஐயோ, இதை போய் ஏன் தூக்கி கொண்டு வந்திருக்கிறாய், இது இங்கே ரோடு போட பயன்படும் பொருள், இதைத்தான் இங்கு எல்லாரும் மிதிப்பார்கள் என்றான் ஏளனமாக. ஆம் பிரியமானவர்களே, நம்மில் அநேகர் தேவனுடைய பார்வையில் குப்பையும் தூசியுமாய் இருப்பவைகளுக்காக மிகுந்த பிரயாசப்படுகிறோம். அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இவ்வுலகிலே நாம் எவ்வளவு பொன்னையும் விலையேற பெற்ற பொருட்களையும் நாம் சேர்த்து வைத்திருந்தாலும் அவை பரலோகத்திலே வெறும் குப்பையாகவும் தூசியாகவுமே எண்ணப்படும். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன், தான் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தும் நான் என்னுடையவை எல்லாவற்றையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொன்னார். ஆகவே பரலோகத்தில் குப்பையைப் போல மதிக்கப்படுகிறவைகளுக்கு நாம் இந்த பூமியில் அதிக முக்கியத்துவம் கொடாமல் மேலானவைகளை நாம் தேட வேண்டும். பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். இவ்வுலகிலே நாம் செய்யும் நன்மைகளும் தான தர்மங்களும் தேவனுடைய சந்நிதியில் நினைப்பூட்டுதலாக போய் சேரும். இவ்வுலகிலே நாம் செய்யும் ஆத்ம ஆதாயம் பரலோகத்திலே நமக்கு அதிக மேன்மையை தரும். ஆகவே இவ்வுலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் தேடாமல் தேவன் விரும்பும் பரிசுத்தம், அன்பு, நற்கிரியைகள் போன்றவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அப்பொழுது பரலோகத்திலே நமக்கு மேன்மை உண்டாயிருக்கும்.

0: ஆசிரியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 3:11-12 வசனங்களை மீண்டும் வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 3 verses 11 and 12.
1: என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார்.
2: My son, do not despise the chastening of the Lord, nor detest his correction. For whom the Lord loves, he corrects, just as a father the son in whom he delights.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே ஒரு சில நாட்களாகவே கர்த்தருடைய சிட்சையை குறித்து நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம்.
2: By the grace of God, for past few days we are meditating about God's discipline.
1: முதலாவது நாம் ஆரம்பித்த பொழுது கர்த்தருடைய சிட்சைக்கும் கர்த்தருடைய தண்டனைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று நாம் கவனித்தோம்.
2: First, as we started, we studied the difference between God's discipline and God's punishment.
1: இரண்டாவது நாம் இந்த சிட்சை வந்து யாருக்கு உரியது என்பதை கவனித்தோம்.
2: And next, we studied about the candidates of God's discipline.
1: அது அந்நியர்களுக்கு, உலகத்தாருக்கு அல்ல, அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று நாம் கவனித்தோம்.
2: We also saw that it does not belong to the strangers or the people of this world, but it belongs to the children of God.
1: நாம் யார்?
2: Who are we?
1: தேவனால் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற அவருடைய சுவிகார புத்திரர்கள்.
2: We are adopted children of God.
1: நாம் யார்? நாம் மறுபடியும் பிறந்தவர்கள், பிறந்த குழந்தைகள்.
2: We are born again children.
1: நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள்.
2: We are covenant children.
1: நம்மை தேவன் சிட்சிக்கிறார்.
2: And the Lord disciplines us.
1: அது மாத்திரமல்ல, ஏன் சிட்சிக்கிறார் என்று நாம் கவனித்தோம்.
2: And next we saw the cause of God's discipline.
1: என்ன நோக்கத்தோடு சிட்சிக்கிறார்?
2: The Lord disciplines with what purpose?
1: என்ன எந்த premise-ல நம்மள சிட்சிக்கிறார்?
2: On what premise or basis the Lord disciplines us?
1: மூன்று காரியங்களை கவனித்தோம்.
2: We saw three things.
1: நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் அவருடையவர்கள் என்பதனால் நம்மை சிட்சிக்கிறார்.
2: The Lord disciplines us because we are not our own but we are his own.
1: இரண்டாவது, தேவன் சிட்சிப்பதின் நோக்கம் காரணம் என்னவென்றால் நம்மை குறித்து அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நாம் அடைவதற்கு ஏற்ற விதமாய் தான் நம்மை சிட்சிக்கிறார்.
2: Next, the reason why the Lord disciplines is that the Lord has his own plan for us and he disciplines us that we may fulfill and achieve that.
1: மூன்றாவது, நம்மை ஏன் சிட்சிக்கிறார் என்றால் நாம் இன்னும் பூரணப்படாமல் இருக்கிறோம், நம்மை பூரணப்படுத்துவதற்காக அவர் நம்மை சிட்சிக்கிறார்.
2: So the third reason why the Lord disciplines is that because the work of the Lord is not over yet in our life and that we may attain perfection.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நேற்றைக்கு நாம் இந்த சிட்சையை குறித்து கவனித்த பொழுது,
2: Yesterday again when we meditated about this God discipline,
1: தேவனுடைய சிட்சையின் தன்மை குணநலன்கள் என்ன?
2: So what are the characteristics of God's discipline?
1: மூன்று காரியங்களை கவனித்தோம்.
2: We saw three things.
1: நம்முடைய தேவன் அதிகாரம் உள்ளவராய் சிட்சிக்கிறார்.
2: Our God's discipline is authoritative.
1: ஏனென்றால் அவர் மாறாதவர், அவர் சொல்லுகிறதை அப்படியே செய்கிறபடியால் அவர் அதிகாரம் உடையவராய் இருக்கிறார்.
2: It's because he is never changing and he does what he says.
1: அவர் யாரிடத்திலும் ஆலோசனை கேட்கிறதில்ல, அவர் தன்னுடைய நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுகிறவர்.
2: He never seeks for anybody's counsel and he never discusses but he establishes his own rules and regulations.
1: மனிதர் மாறினால் அவர் மாறாமல் இருக்கிறார்.
2: Though men may change but he is never changing.
1: அவர் அதிகாரம் உள்ள ஒரு சிட்சை.
2: His discipline is authoritative.
1: இரண்டாவது கவனித்தோம், அவருடைய சிட்சை அளவீடுகளுக்குள்ளே உள்ளது.
2: Next we saw God's discipline has a boundary.
1: அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது.
2: There is a limit or a boundary for that.
1: நம்மை திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்க மாட்டார்.
2: He will not tempt us beyond our ability.
1: நாம சோதித்தாலும் அதற்கு வேண்டிய பலனை தருவார்.
2: Though we are tempted he gives us strength to bear it.
1: நாம் தப்பித்து செல்லவும் வழியை உண்டாக்குவார்.
2: He will also make a way of escape from it.
1: மூன்றாவது கவனித்தோம்,
2: Third we saw,
1: தேவனுடைய சிட்சை மன துருக்கத்தினால் நிறைந்த ஒரு சிட்சையாய் இருக்கிறது.
2: God's discipline is filled with compassion.
1: இன்றைக்கு நாம் தொடர்ந்து இந்த சிட்சையை குறித்து கவனிக்க போகிறோம்.
2: So today we are going to continue about this God's discipline.
1: இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற சிட்சையின் பாடம் என்னவென்றால் தேவனுடைய சிட்சையின் முடிவு என்ன?
2: So today's title of devotion is conclusion of God's discipline.
1: தேவனுடைய சிட்சையினுடைய முடிவு அல்லது விளைவு என்ன?
2: What is the conclusion of God's discipline?
1: நான் நினைக்கிறேன் எந்த ஒரு காரியத்திற்கும் முடிவு ரொம்ப முக்கியம்.
2: சோ ஐ திங்க் தேர்ஸ் தி கன்க்ளூஷன் ஆஃப் எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட்.
1: பிரசங்கியின் புத்தகம் 7 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
2: இஃப் யூ ரீட் எக்லிசியாஸ்டஸ் சாப்டர் 7 அண்ட் வெர்ஸ் 8,
1: ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது என்று வாசிக்கிறோம்.
2: வி ரீட் பெட்டர் இஸ் தி எண்ட் ஆஃப் எ திங் தென் தி பிகினிங் தேர் ஆஃப்.
1: எவ்வளவு பெரிய விதமாக பிரம்மாண்டமாக நாம் ஆரம்பித்தாலும் முடிவில் நம்ம கிடைக்க வேண்டிய பலன், முடிவில் கிடைக்க வேண்டிய விளைவு சரியாக இல்லை என்றால் அவ்வளவு காலம் எடுத்த பிரயாசம் எல்லாம் வீண்தான்.
2: No matter how great you start something, but the end is not the way that we think, then the entire labor is in vain.
1: ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு போவீர்களானால் அந்த ஓட்டப்பந்தயத்தில் துவங்குற ஒரு இடம் இருக்கும், முடிக்கிற ஒரு இடம் இருக்கும்.
2: So if you go to a running race, you have a starting point and an ending point.
1: பாருங்க, எங்க அதிகமான கூட்டம் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா துவங்குற இடத்துல இல்லை, அந்த ஓட்டம் எங்க முடியுதோ அந்த இடத்துல தான் நிறைய ஜனங்கள் பார்க்க விரும்புவாங்க.
2: So you can see the spectators in large numbers only in the end point. Not at the starting point.
1: கேமராக்கள் கூட பாத்தீங்கன்னா யார் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா துவங்குகிறவர்களை அல்ல, யார் முடிவுல வந்து ஜெயம் பெறுகிறானோ அவர்கள் மேல தான் அதிகமான ஃபோக்கஸ் இருக்கும்.
2: Cameras will also focus only on the people who come to the ending point, not on the people who start.
1: சில பேர் பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிருக்கலாம்.
2: Some people would have started with great grand manner.
1: ஆனா பிரம்மாண்டமா முடிந்தால் தான் கனம் வரும்.
2: But only when you end in a grand manner that brings glory.
1: கர்த்தருடைய சிட்சையை பாருங்களே.
2: So when you look at the God's discipline,
1: அது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல.
2: It is not an simple and ordinary thing.
1: நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது,
2: If you read Hebrews chapter 12 verses 9 to 11,
1: வேதம் சொல்லுகிறது இந்த தேவனுடைய சிட்சை என்பது சில காலம் நம்மை சிட்சிக்கிறார் என்று வாசிக்கிறோம்.
2: So here we read the discipline of God is for a short while.
1: ஆனால் இந்த சிட்சை எப்படிப்பட்டது என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது அது வந்து 9 வசனத்தில் 10 வசனத்தில் வாசிக்கும் போது, சாரி 11 வசனத்தில் வாசிக்கும் போது, எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் இராமல் துக்கமாய் காணும் என்று வாசிக்கிறோம்.
2: In verse 11 it says, Now no chastening seems to be joyful for the present, but painful.
1: அதாவது இந்த சிட்சை வந்து ரொம்ப வேதனையான ஒரு அனுபவத்தை நமக்குள்ள கொண்டு வருது.
2: So this discipline gives a painful experience in our life.
1: இப்போ இவ்வளவு வேதனை இவ்வளவு கஷ்டத்தை நாம தேவனுடைய சிட்சையில அனுபவிச்சுட்டு முடிவு நல்லா இல்ல அப்படினு சொன்னா அந்த வேதனைக்கு அர்த்தம் இல்லாம போய்டும்.
2: Having experienced so much of pain and suffering in this discipline, but if there is no meaning for this discipline, then that will be of no use.
1: அப்போ நாம வந்து முடிவு எப்படி இருக்கணும்னு சொன்னா ஏதோ ஒரு பலனை கொண்டு வரணும்.
2: The end of it should bring some fruit.
1: பாருங்க, அதனால தான் நீங்க அந்த எபிரேயர் 12 அதிகாரத்துல 11 வசனம் வாசிக்கும் போது,
2: That's why if you read Hebrews chapter 12 and verse 11,
1: அங்கே வாசிக்கிறோம், பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று வாசிக்கிறோம்.
2: We read afterward it yields a peaceable fruit of righteousness to those who have been trained by it.
1: 10 வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க,
2: Last part of verse 10,
1: நம்முடைய பிரயோஜனத்துக்கு ஆகவே தேவன் சிட்சிக்கிறார் என்று வாசிக்கிறோம்.
2: We read that the Lord disciplines us for our profit.
1: அப்போ சிட்சை, தேவனுடைய சிட்சை என்று வரும்போது முதலாவது சிட்சை பெறுகிற நமக்கு அது பிரயோஜனமுள்ளது.
2: So when you come to God's discipline, it is actually a profit to the one who is disciplined.
1: அது மட்டுமல்ல.
2: Not only that.
1: நீங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் 29 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கும்போது,
2: If you read Proverbs 29 and verse 17,
1: அதிலே வாசிக்கிறோம், உன் மகனை சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான்.
2: Correct your son and he will give you comfort. He will also delight your soul.
1: அப்போ சிட்சை ஒருவன் பெறும்போது பெறுகிறவனுக்கு அது நன்மை கொடுக்கிறது.
2: So when a person is disciplined, it brings a fruit or a reward to the one who is disciplined.
1: அதே வேளையில் யார் சிட்சையை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கும் அது மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமாக மாறுகிறது.
2: So it also becomes a delight and a great fame to the one who disciplines.
1: நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அவரை அன்பு கூறுகிறவர்களாய் நமக்கு ஒன்று தெரியும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது.
2: As a child of God, as we love God, we all know and we are assured that all things work together for us good.
1: சிட்சை என்பது வேதனையாக இருந்தாலும் அது நமக்கு நன்மை உண்டாகும்படி தான் கர்த்தர் கொண்டு வர்றார்.
2: Though this discipline is painful, the Lord always allows it to bring some good in our life.
1: அந்த நீதியின் கனியை நாம் தான் புசிக்க போறோம்.
2: And we are going to eat that fruit of righteousness.
1: அதனுடைய விளைவுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு அனுபவிக்க போறோம்.
2: So we are the one who going to experience and enjoy the end or the profit of it in our
1: life. அதே வேளையில
2: at the same time
1: இந்த சிட்சையை கொடுக்கிறார் பாருங்க தேவன், அவரும் நம்முடைய நற்கிரியைகளால் நற்கனிகளால் அவருக்கும் மகிழ்ச்சி புகழ்ச்சி அவருக்கும் மகிமை உண்டாக போகிறது.
2: At the same time, the Lord who disciplines us, he will also be delighted and he will also be honored by our discipline.
1: அதனால தான் நம்ம இன்னைக்கு கவனிக்க போறோம் இந்த சிச்சையினால் வரப்போகும் பலன் என்ன.
2: So today we gonna listen and meditate on the profit of discipline.
1: ஏன் கர்த்தர் ஒரு மனுஷனை சிட்சிக்கணும்?
2: Why should the Lord discipline a person?
1: அதுல அவருடைய நோக்கம் என்ன?
2: What is his purpose behind it?
1: என்ன விளைவை தேவன் எதிர்பார்த்திருக்கிறார்?
2: What is the outcome the Lord is expecting from that?
1: 1 பேதுரு 1 அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது,
2: If you read 1 Peter chapter 1 verses 6 and 7,
1: இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள்.
2: In this you greatly rejoice, though now for a little while if need be you have been grieved by various trials.
1: அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று வாசிக்கிறோம்.
2: That the genuineness of your faith, being much more precious than gold that perishes, though it tested by fire, may be found to praise, honor and glory at the revelation of Jesus Christ.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்ப கர்த்தருடைய சிட்சைக்கு ஒரு பலன் இருக்கு.
2: So there is a profit or outcome of God's discipline.
1: முடிவு நமக்கு புகழ்ச்சி கனம் மகிமை.
2: And the outcome or conclusion is praise, honor and glory for us.
1: இரண்டாவது, சிட்சிக்கிற தேவனுக்கு மகிழ்ச்சி புகழ் கனம்.
2: And second, unto the Lord who disciplines us, it brings praise, honor and glory.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: சிட்சை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற பலன் என்ன?
2: So what is the profit that the discipline brings in our life?
1: இன்னொருதமாய் சொன்னா தேவனுடைய சிட்சையின் முடிவு என்ன?
2: What is the conclusion of God's discipline?
1: மூன்று காரியங்களை உங்களோடு நீ பகிர்ந்து கொள்ள போகிறேன்.
2: I'm going to share three things with you today.
1: முதலாவது,
2: First,
1: 2 சாமுவேல் 7 அதிகாரம் 14 வசனத்தை பாருங்கள்.
2: Second Samuel 7:14.
1: நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன்.
2: I will be a father to him and he will be a son to me. When he commits iniquity, I will correct him with the rod of men and the strokes of the sons of men.
1: முதலாவது ஒன்றை நீங்க விளங்கிக் கொள்ளணும். சிட்சை யாருக்கு என்று சொன்னால் தவறு செய்கிறவர்களுக்கு தான் சிட்சை.
2: First you have to understand, discipline is only for those who commit faults.
1: அவன் வந்து அக்கிரமம் செய்தால் நான் மனுஷருடைய மிலாற்றினால் அடிப்பேன்னு
2: சொல்றேன். He says, if he commits iniquity, I will correct him with the rod of men.
1: சிட்சை என்பது எல்லாருக்கும் பொதுவா கொடுக்கப்படுறது இல்ல.
2: Discipline is not something given in general to everyone.
1: சிட்சை வந்து எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் தவறு செய்கிறவன் தன் பிழையிலிருந்து அவன் சீர்படுவதற்காக சிட்சை கொடுக்கப்படுகிறது.
2: So God's discipline is given that he may correct his faults.
1: அப்போ தேவன் நம்மை சிட்சிக்கும் போது நமக்குள்ளே உள்ள பிழைகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது.
2: So when the Lord disciplines us, we get a deliverance from our faults.
1: நீங்கள் எரேமியா 30 அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் போது,
2: If you read Jeremiah chapter 30 verses 12 to 14,
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை.
2: For thus says the Lord, your affliction is incurable, your wound is severe, there is no one to plead your cause that you may be bound up, you have no healing medicines.
1: உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள், திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன்.
2: All your lovers have forgotten you, they do not seek you, for I have wounded you with the wound of an enemy, with the chastisement of a cruel one, for the multitude of iniquities because your sins have increased.
1: சத்துரு வெட்டும் வண்ணமாக பலத்த மனுஷன் அல்லது கொடிய மனுஷன் தண்டிக்கிற விதமாக நான் உன்னை தண்டித்தேன்.
2: I have wounded you with the wound of an enemy, with the chastisement of a cruel one.
1: எதற்காக தண்டித்தேன்?
2: Why did I chastise you?
1: ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்றாரு.
2: The Lord is very clearly.
1: திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமா தான் நான் உன்னை
2: தண்டித்தேன். I chastised you for the multitude of iniquities because your sins have increased.
1: அப்போ கர்த்தர் எல்லாரையும் தண்டிக்கிறது இல்ல.
2: So it means that the Lord doesn't discipline everyone.
1: எல்லாரையும் சிட்சிக்கிறது இல்ல.
2: It's not that he disciplines everyone.
1: பாவங்களிலே பலத்து போகிறவர்கள் அக்கிரமத்தில வந்து திரளாக தங்களுடைய அக்கிரமங்களை பெருக செய்கிறவர்கள் மேல தேவன் சிட்சையை அனுப்புகிறார்.
2: The Lord sends his discipline only on the people who multitude they multiply the iniquities and increase in sin.
1: ஆனா நல்லா கவனிங்க.
2: But listen carefully.
1: இந்த சிட்சை எதற்காக அப்படினு கேட்டா,
2: But this discipline is for what?
1: இந்த தவறு செய்கிறவனை அழிப்பதற்காக கிடையாது.
2: It's not to destroy the one who commits the fault.
1: அவனை ஒன்றுமில்லாமல் போக பண்றது கிடையாது.
2: It's not to make him nothing.
1: அவனை எரித்து சாம்பலாக்குறது கிடையாது.
2: It's not to burn him into ashes.
1: இந்த தண்டனை என்ன செய்கிறதுனா, குற்றம் செய்கிறவன் தவறு செய்கிறவன் அக்கிரமத்துக்கு திரும்புகிறவனை நல்வழிப்படுத்துகிறதற்கு தேவன் இதை பயன்படுத்துகிறார்.
2: The Lord uses this discipline to correct the faults of a man who commits his iniquities and sins and mistakes.
1: 119ஆம் சங்கீதம் 67ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
2: Psalm 119 verse 67.
1: நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறேன், காத்து நடக்கிறேன்.
2: Before I was afflicted, I went astray, but now I keep your word.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆண்டவர் வந்து தவறு செய்கிறவனை கண்டும் காணாமல் போகிறவர் அல்ல.
2: The Lord is not the one who doesn't even notice the one who commits mistakes.
1: நம்முடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் பூரணனாய் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார்.
2: He want us being children of God to be perfect in everything.
1: நம்முடைய வாழ்க்கையிலே அக்கிரமங்களையும் ஆண்டவர் தவறுகளையும் காணும்போது அவர் உடனே சிட்சித்து என்ன பண்றாருன்னா, நம்மை சீர்படுத்துகிறார்.
2: When the Lord notices iniquities and sins and faults in our life, he immediately corrects us by his discipline.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: எரேமியா 46:28 வாசிப்பீர்களானா?
2: If you read Jeremiah 46:28.
1: என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
2: O Jacob my servant do not fear declares the Lord.
1: நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன்.
2: For I am with you for I will make a full end of all the nations where I have driven you.
1: உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன்.
2: Yet I will not make you a full end of you, but I will correct you properly.
1: ஆனாலும் உன்னை நான் குற்றம் இல்லாமல் நீங்களாக நீங்களாக விடுவதில்லை என்கிறார்.
2: And by no means leave you unpunished.
1: அவர் சொல்றாரு, உன் சத்துருக்கள் வந்து உனக்கு விரோதமா செய்ததுக்கு அதுக்கு தண்டனை கொடுத்துருவேன்.
2: So he says, I will give punishment to your enemies for what they have done.
1: ஆனா நீ வந்து என் வார்த்தையை கேளாம போனதுனால உன்னை வந்து நான் தப்பு விட்டுற மாட்டேன்.
2: But since you have not heard or obeyed my word, it's not that I will leave you unpunished.
1: இன்னொரு விதமா சொன்னா,
2: in other words,
1: உலகத்தில் உள்ள மக்களுக்கு தண்டனையை கொடுத்துட்டு தம்முடைய பிள்ளைகளை கண்டு காணாம விட்டுற மாட்டாரு.
2: It's not that he will punish the people of this world and he will not notice his own people.
1: அப்படி கிடையாது.
2: Not that way.
1: ஆண்டவர் உலகத்துல உள்ளவர்களிடத்திலேயே தம்முடைய நீதியை நிலைநாட்டி
2: The Lord also executes his righteousness under the people of this world.
1: ஆன தன்னுடைய வீட்டு பிள்ளைகள் தன்னுடைய சொந்த பிள்ளைகள் தவறு செய்யும்போது கர்த்தர் என்ன செய்றார்னா சிட்சிக்கிறார்.
2: But also when his own children commit faults, he will also discipline them.
1: நீங்கள் பார்ப்பீர்களானால் கர்த்தருடைய சிட்சை வந்து எங்கெல்லாம் இறங்கினதோ அங்கே ஒரு மாற்றம் உண்டானது.
2: And wherever the discipline of God descended, you can see a transformation and change there.
1: ஜனங்கள் தங்களுடைய குற்றங்களை உணர்ந்து அதிலிருந்து வெளிவருவதற்கு அது ஒரு நல்ல வழியை உண்டாக்கி கொடுத்தது.
2: That actually paved a way for people to repent and come out of their faults.
1: நீங்கள் ஒரு நல்ல சம்பவத்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10:6-18 வசனங்கள் வாசிக்கலாம்.
2: So there's a good incident in the book of Judges chapter 10 verses 6 to 18.
1: வாசித்து பாருங்க.
2: Read that verse.
1: இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோக்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரனின் தேவர்களையும் பெலிஸ்தீரின் தேவர்களையும் சேவித்தார்கள்.
2: Then the children of Israel again did evil in the sight of the Lord and served the Baals and the Ashtaroths, the gods of Syria, the gods of Sidon, the gods of Moab, the gods of the people of Ammon and the gods of the Philistines and they forsook the Lord and did not serve him.
1: அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு, அவர்களை பெலிஸ்தியர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார்.
2: So the anger of the Lord was hot against Israel and he sold them into the hands of the Philistines and into the hands of the people of Ammon.
1: அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே கீலேயாத்தில் உள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள்.
2: From that year they harassed and oppressed the children of Israel for 18 years all the children of Israel who were on the other side of the Jordan in the land of Amorites in Gilead.
1: ஒரு கொடுமையான நெருக்கப்படுதல் ஒரு ஒடுக்கப்படுதல் அவர்கள் மேல் அனுப்பப்படுகிறது.
2: So there's a great affliction and oppression that was sent upon them.
1: ஏன்?
2: Why?
1: கர்த்தரை சேவியாமல் விக்கிரகங்களுக்கு போய் சேவிக்கிறாங்க.
2: Because they did not serve God but served the idols.
1: கர்த்தர் அவர்களை சும்மா விடல.
2: The Lord did not spare them.
1: எந்த தேசத்து மக்களின் விக்கிரகங்களை சேவித்தாங்களோ அதே மக்கள்கிட்ட விற்று போட்டாராம்.
2: So the Lord sold them to the same people whose God they served.
1: அவர்கள் எல்லார இவர்களை நெருக்கறாங்க ஒடுக்குறாங்க.
2: Those people harassed and oppressed them.
1: இப்ப நடக்கிறது என்ன பாருங்க.
2: Now what happened?
1: நீங்கள் 10 வசனத்துல பார்த்தா
2: in verse 10
1: இப்பொழுது அந்த நெருக்கப்பட்ட உடனே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள்.
2: And the children of Israel cried out to the Lord saying, we have sinned against you because we have both forsaken our God and served the Baals.
1: 15th வசனம் பாருங்க.
2: Verse 15.
1: இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானது எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள்.
2: Verse 15 says that the children of Israel said to the Lord, we have sinned, do to us whatever seems best to you, only deliver us this day we pray. So they put away the foreign gods from among them and served the Lord.
1: என்ன அழகா இருக்கு பாருங்க.
2: How beautiful it is.
1: எப்படி இவங்க இந்த அந்நிய தேவர்களை தங்களை விட்டு விலக்குனாங்க?
2: How did they put away foreign gods from them?
1: அவங்க வாழ்க்கையில தெரியும் இது செய்யற தப்புன்னு தெரியும்.
2: They knew very well what they have committed is a fault.
1: கர்த்தர் ஏற்கனவே அவருடைய கற்பனைகள்ல தெளிவா சொல்லி இருக்கிறார், உனக்கு வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம்.
2: The Lord has already told them in the commandment that you shall not have any other gods.
1: என்னை தவிர நீ ஒருவரை சேவிக்க கூடாது.
2: You should not serve any other god than me.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீ எந்த தேசத்துக்குள்ள குடி போகிறாயோ அந்த தேசத்துள்ள விக்கிரகங்களை நீ ஆராதிக்க கூடாது.
2: When you go into a nation to dwell in, you should not serve the god of that nation.
1: அவர்களை முற்றிலும் அழித்து போடணும்.
2: You have to destroy them completely.
1: ஆனா இவங்க கேட்கல.
2: But they never gave heed to it.
1: பாகாலையும் அஸ்தரோத்தையும் எல்லா தேவர்களையும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்.
2: They were serving Baals and Ashtaroth and all other gods.
1: கர்த்தர் தண்டனை அனுப்பினார்.
2: The Lord sent his punishment.
1: நம்முடைய பிள்ளைகளை சிட்சித்தார்.
2: The Lord disciplined his children.
1: வாழ்க்கையை நெருக்கி போட்டார்.
2: The Lord oppressed their life.
1: அந்த துன்பத்திலிருந்து கர்த்தரை முறையிட்டாங்க பாருங்க.
2: And in their agony they began to cry unto the Lord.
1: கர்த்தர் அவர்களை விடுவிப்பேன் என்று சொன்னார்.
2: The Lord said I will deliver you.
1: ஆனா இந்த சிட்சை என்ன செய்ததுனா வேதம் சொல்கிறது, அவர்கள் அந்நிய தேவர்களை தங்களை விட்டு விலக்கி விட்டாங்க.
2: But this discipline made them to put away the foreign gods from them.
1: அவர்கள் மீண்டும் கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்.
2: And they again served the Lord.
1: பிரியமானவர்களே,
2: My dear ones,
1: நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சிட்சையை அனுப்புகிறதின் நோக்கம் அல்லது முடிவு என்னவென்றால், அது நம்முடைய பிள்ளைகளை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை நமக்கு உண்டாக்குது.
2: What is the purpose or the conclusion of God's discipline in our life? It is that it corrects our faults.
1: பாருங்க, நம்ம ஊர்ல எல்லாருக்குமே தெரியும், சட்டப்படி நீங்க வண்டி இருசக்கர வாகனம் ஓட்டினீங்கன்னா நீங்க வந்து ஹெல்மெட் போட்டு போகணும்னு எல்லாருக்கும் தெரியும்.
2: So in our nation we know the rule that we have to wear helmet when we drive two wheelers.
1: அநேகர் இதை அதிகமாக பொருட்படுத்துவது கிடையாது.
2: Many people don't notice it or they ignore it.
1: இது என்ன போடணுமா?
2: So should we wear a helmet?
1: இது அவசியமா?
2: Is it necessary?
1: அதெல்லாம் தேவையில்லை.
2: It is not necessary.
1: அப்படின்னு ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கவங்களா இருக்காங்க.
2: So there are people who speak that way.
1: எவ்வளவு நீங்க சொன்னாலும் புத்திமதி கேட்க மாட்டாங்க.
2: No matter how much you advise them, they will not listen.
1: சில பேர் பாத்தீங்கன்னா தங்க வண்டியினுடைய சீட்டுக்கு அடியில வந்து ஹெல்மெட் வச்சிருப்பாங்க.
2: Some people will have their helmet under their seat.
1: சில பேர் வீட்ல வாங்கி வச்சிருப்பாங்க.
2: Some people have kept it at home.
1: போட்டு போக மாட்டாங்க.
2: They will not wear it.
1: எத்தனை பேர் புத்திமதி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க.
2: No matter how many people may advise them, they will not listen.
1: ஆனா ஒரு ஆள் தைரியமா வலம் வரும்போது திடீர்னு போலீஸ்கார்
2: But one day when they come boldly, the policeman will stop them.
1: போட்டு ஃபைன் போடுவார் பாருங்க, 500 ரூபாய் போட்டா வச்சிடுங்க.
2: So when he puts a fine upon them.
1: அடுத்த முறை யாருமே சொல்ல வேண்டியது, அவங்களே மாட்டிப் போயிடுவாங்க.
2: The next day they will not no one need to advise them, they themselves will wear a helmet.
1: இந்த ஃபைன் எதுக்கு அப்படினு கேட்டா,
2: you know, for what purpose is this fine?
1: தன்னுடைய பிள்ளைகளை திருத்துறதுக்கு இது ஒரு ஷாக் கொடுக்கிற மாதிரி இது.
2: So this is like a shock to correct their fault.
1: அப்போ இந்த மாதிரி போலீசார்கள் இல்ல அப்படினா யாருமே ஹெல்மெட் போட மாட்டாங்க.
2: So if there is no policeman, then no one will wear a helmet.
1: அவர்கள் தண்டனை கொடுக்கலனா யாருமே மாற போகிறது இல்ல.
2: If they are not disciplined, no one will change.
1: இந்த சிட்சை என்ன செய்கிறதுனா, பிழை செய்கிறவனை இன்னொரு முறை செய்யாதபடி அவனை என்ன பண்ணுதுன்னா திருத்துகிறதுக்கு அது பயனுள்ளதா இருக்கு.
2: This discipline helps a person to correct his fault that he may not repeat it again.
1: நீங்க எந்த இடத்துல போனாலும் ஃபைன் ஏன் போடுறாங்க அப்படின்னு கேட்டா அவன் நாளைக்கு திருந்துறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கும்.
2: No matter wherever you go, why do they have a fine? It's because that he may not repeat it again in the future.
1: கர்த்தர் நம்மளை சிட்சிக்கிறார்.
2: The Lord also disciplines us.
1: எதற்காக?
2: For what?
1: நம்முடைய பிள்ளைகளிலிருந்து நாம் திருந்து வெளியே வருவதற்காக.
2: That we may correct and come out of our faults.
1: அதுதான் கர்த்தருடைய சிட்சையின் முடிவு.
2: That is the conclusion of God's
1: discipline. அதுதான் அவருடைய சிட்சையின் நோக்கம்.
2: That is the purpose of God's discipline.
1: முதல் நோக்கம் என்ன?
2: So what is the first
1: purpose? நம்முடைய பிள்ளைகளிலிருந்து நாம் திருத்திக் கொள்வதற்கு தேவனுடைய சிட்சை நமக்கு உதவி செய்கிறது.
2: God's discipline corrects our faults.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: இரண்டாவது கர்த்தருடைய சிட்சை எதுக்கு உதவி செய்கிறது?
2: Second, what does the God's discipline do?
1: அது நமக்குள்ள என்ன கிரியை செய்கிறது?
2: What kind of work it does in us?
1: என்ன பலனை கொண்டு வருகிறது?
2: What is the outcome that it brings in our
1: யோவான் 15 அதிகாரம் 2 வசனம் பாருங்க.
2: John chapter 15 verse 2.
1: யோவான் 15:2.
2: John 15:2.
1: என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார்.
2: Every branch in me that does not bear fruit he takes away, and every branch that bears fruit he prunes it so that it may bear more fruit.
1: அழகா இருக்கு.
2: It is very beautiful.
1: கனி கொடுக்கலனா மொத்தமா வெட்டி போடுறாராம்.
2: If it doesn't bear fruit he will just cut it down fully.
1: உனக்கு ஜீவன் இல்ல, நீ என்னல நிலைச்சிருக்கல, அதனால வெட்டி போடுறேன்.
2: You don't have a life, you are not abiding in me, therefore I'll cut you down.
1: நீ என்னில நிலைச்சிருந்தா நீ கனி கொடுத்துருவே.
2: If you abide in me you will bear fruit.
1: நீ கனி கொடுக்கலனா என்னல நிலைச்சல.
2: If you don't bear fruit it means that you have not abided in me.
1: ஆகவே நீயா போறக்கு முன்னாடி நானே வெட்டி போடுறேன்ன்றாரு.
2: Therefore before you uproot yourself I will cut you down.
1: ஆனா இன்னொரு பக்கம் பாக்குறாரு.
2: On the other side he sees.
1: அங்க பார்த்தா ஒரு கொடி வந்து கனி கொடுத்துட்டு இருக்கு.
2: There is one branch which bears fruit.
1: ஆனா அந்த கனி கொடுக்கிற கொடி ஆண்டவர் என்ன செய்கிறார்னா சுத்தம் பண்ணுகிறார்.
2: But in that branch he will prunes that branch.
1: அதை சுத்தம் பண்ணுகிறார்.
2: He prunes that branch.
1: எதுக்கா சுத்தம் பண்ணுகிறார்?
2: You know for what?
1: வேதம் சொல்லுகிறது அதை அதிக கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார்.
2: The Bible says he prunes it so that it may bear more fruit.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: கர்த்தருடைய சிட்சை முதலாவது நம்முடைய பிள்ளைகளிலிருந்து நம்மை திருத்துகிறது மாத்திரமல்ல.
2: God's discipline not only corrects our faults.
1: கர்த்தருடைய சிட்சை நம்மை சுத்திகரிக்கிறது.
2: God's discipline cleans us up.
1: நம்மை சுத்திகரிக்கிறது.
2: It cleans us up.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த சுத்திகரிப்பு என்பது மேலோட்டமானது மாத்திரமல்ல.
2: This cleansing is not only outward.
1: நீங்கள் நீதிமொழிகள் 20 அதிகாரம் 30 வசனம் வாசிப்பீர்களானால்.
2: If you read Proverbs 20 and verse 30.
1: காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும் என்று பார்க்கிறோம்.
2: It says stripes that wounds scar away evil and strokes reach the innermost past.
1: எனக்கு அதுல ரொம்ப பிடித்த வார்த்தை என்னன்னா இந்த காயத்தின் தழும்புகள் உள்ளத்தில் உரைக்கும் அடிகள்னு இருக்க வார்த்தை எனக்கு ரொம்ப கவர்ந்தது.
2: So the word that I liked more is the stripes that wound and strokes that reach the inner parts.
1: எங்க அந்த அடி அந்த சிட்சை எங்க உரைக்கும்னு கேட்டா உள்ளத்துல உரைக்குமா.
2: So that strokes will be seen in our inner parts.
1: அங்கே ஆங்கிலத்துல ரொம்ப நல்லா இருக்கு. உள்ளான பகுதிகளில் போய் அது மாற்றத்தை உண்டாக்குது.
2: In English it says it reaches the innermost parts.
1: ஆள் இடங்களில அது போய் சுத்திகரிக்குது.
2: It cleanses in the innermost parts of our life.
1: பாருங்க அப்போ கர்த்தருடைய சிட்சை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா நம்முடைய உள்ளான பகுதிகளில போய் யாரும் காணாத அடைய முடியாத பகுதிகளில் போய் அது கிரியை செய்து.
2: This God's discipline will do a deep cleaning. It reaches our innermost parts and cleanses us.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதுக்கு தான் அவருடைய சிட்சை நமக்கு தேவை.
2: That's why we need his God's discipline.
1: மேலோட்டமா பார்க்கும்போது நம்ம சுத்தமானங்களை போல தான் தெரியும்.
2: When you see outwardly you may appear to be a cleansed one.
1: ஆனா அநேக வேளையில உள்ளந்திரியங்கள்ல ஒரு சுத்திகரிப்பு தேவையா இருக்கு.
2: But we need a cleansing in our innermost parts.
1: நீங்கள் அதனால தான் நீதிமொழிகள் 22:15 வாசிக்கும்போது
2: If you read Proverbs 22:15
1: பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும் அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும் என்று வாசிக்கும்.
2: We read foolishness is bound up in the heart of a child, the rod of discipline will remove it far from him.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் வேதத்தில் அடிக்கடி படிப்பீங்களானா சில வேளையில வெளியில வந்து உத்தமர்களாக சன்மார்க்கர்களாக நீதிமான்களாக தெரிந்தவர்களை கூட ஆண்டவர் சிட்சை கொடுத்திருக்கிறார்.
2: So when you read in the Bible, you can see in many instances where the Lord disciplined people who appear to be righteous, just an upright and outward manner.
1: அதற்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து யோசேப்பு.
2: A good example is Joseph.
1: அவன் பாத்தீங்கன்னா கர்த்தர் அவனோடு இருந்தார்னு வாசிக்கிறோம்.
2: We read the Lord was with Joseph.
1: அவன் தன் தகப்பனுக்கு ரொம்ப பிரியமானவன்.
2: He was a very pampered child of his father.
1: தன்னுடைய சகோதரர்கள் அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தாங்க.
2: His brothers were filled with wickedness.
1: இந்த அக்கிரமம் செய்த சகோதரர்களுடைய குற்றத்தை பற்றி அவங்க அப்பாட்ட போய் ரிப்போர்ட் பண்றவனாக இவன் இருக்கான்.
2: He was a person who was reporting about the iniquities and wickedness of his brothers to his father.
1: இவனை குறித்து யாரும் எந்த தப்பான ரிப்போர்ட்டும் கொடுக்க முடியாது.
2: No one can give a bad report about this Joseph.
1: இவனை குறித்து ஒரு குற்றம், இவனை பற்றி ஒரு பிரச்சனை அப்படி கேட்டா இவன் நம்மளை விட பெரிய ஆளா மாறிடுவானோ, அவன் கனவுகளை கண்டு பொறாமை தான் பெற முடிஞ்சுமே தவிர அவன் மேல யாரும் குற்றம் சாட்ட முடியல.
2: So only problem or only thing that they can find against him is that they can be jealous over his dreams and vision that he can become greater than them but cannot find any fault against him.
1: வேதம் சொல்கிறது போர்த்திபாரின் வீட்ல கூட பாவத்தைக்காக அந்த போர்த்திபாரின் மனைவி அவனை கட்டாயப்படுத்தின போது நான் தேவனுக்கு முன்பாக இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு ஓடுனவன் தான் Joseph.
2: Even in the house of Potiphar, we can see when his Potiphar's wife forced him to sin, he just ran away saying that I will not sin in the presence of the Lord.
1: ஆனால் ஒரு வசனம் வாசித்து பாருங்க.
2: But you can read a verse.
1: 105 ஆம் சங்கீதம் தயவு செய்து 19 வசனம் பாருங்களே.
2: Psalm 105 and verse 19.
1: 105:19.
2: Psalm 105:19.
1: கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது.
2: Until the time that his word came, the word of the Lord tried him.
1: 18 வசனம் பார்க்க வாசிக்கும்போது அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இருப்பிலே இரும்பிலே அடைப்பட்டிருந்ததுன்னு
2: பார்க்க. Whose feet they hurt with fetters, he was laid in iron.
1: நான் யோசித்து பார்த்தேன், இவன் என்ன குற்றம் செஞ்சான்?
2: I thought what fault did he commit?
1: கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கி பிராணனை இரும்புல போட்டு அடைக்கிறதுக்கு இவன் என்ன தப்பு பண்ணான்?
2: What mistake or what crime did he commit that they hurt him with fetters and laid him in irons?
1: தப்பு பண்ணவெல்லாம் வெளிய ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கான்.
2: So all who committed crimes are roaming around very freely.
1: ஆனா தன்னுடைய வாழ்க்கைய சுத்தமா காத்துக்கிட்டு இருக்க ஒரு பையனை கால விலங்கு போட்டு ஒடுக்கி அவனுடைய பிராணனை இரும்புல போட்டு அடைக்கிறாங்க.
2: But a person who kept his life so clean, they have hurt him with fetters and laid him in irons.
1: அது மாத்திரம் இல்ல, 19 வசனத்துல கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டதுன்னு சொல்லி பாசிக்கு.
2: In verse 19 we see the word of the Lord tested him.
1: என்னங்க இங்க புடமிடுதல்னா என்ன?
2: What do you mean by testing here?
1: அவனோட லைஃப்ல என்ன சுத்திகரிப்பு தேவையா இருந்தது?
2: What kind of cleanliness is required in his life?
1: இந்த பையன் கடந்து போன பாதை சாதாரண பாதை கிடையாது.
2: This person, the path that this person went through is not an ordinary path.
1: அவன் மேல் எய்யப்பட்ட அம்புகள் பயங்கரமானது.
2: The arrows that was thrown against him were very terrible.
1: அவனுடைய சகோதரருடைய எரிச்சலையும் பொறாமையையும் சம்பாதித்த ஒரு பையன்.
2: He was the one who earned the envy and jealousy of his brothers.
1: அவனை காசுக்கு விற்று போட்டார்கள்.
2: They sold him for money.
1: அந்நிய தேசத்துக்கு துரத்தி விட்டார்கள்.
2: They drove him away to a strange land.
1: அவனுடைய வஸ்திரங்களை வந்து இரத்தத்துல தோய்த்து அப்பாட்ட போய் அவன் மரிச்சிட்டான் சொல்லி பொய்யான செய்தியை சொன்னாங்க.
2: They washed his garments in a blood and gave a false report to his father saying that he is already dead.
1: இதை போல பொல்லாத செய்கைகளுக்கு ஆளாக்கப்பட்டவன் யோசேப்பு.
2: So Joseph went through such kind of wickedness.
1: அப்போ இந்த பொல்லாப்புகளால தாக்கப்பட்ட இந்த பிள்ளை வந்து தன்னுடைய இதயத்துல வந்து அவர்களுக்கு விரோதமாக பொறாமையோ அல்லது பழிவாங்கும் தன்மையோ இருந்திடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்றாருன்னா உட்கார வச்சு அவனை நல்லா புடமிடுறார்.
2: So this child who went through such kind of great affliction, the Lord is actually testing and trying him that he may not have any kind of vengeance or revenging attitude against his brothers.
1: கொண்டு போய் நல்ல சிறைச்சாலல வச்சு அவனை புடமிட்டு சுத்தமாக்குகிறார்.
2: The Lord put him in prison and the Lord was testing and actually cleansing him.
1: வெளியில பார்த்தா தெரியாது இவர் குற்றவாளின்னு தெரியாது.
2: When you look outward you can find him to be a criminal.
1: வெளி உலக வாழ்க்கையில அவன் சன்மார்க்கன், ஒரு நீதிமான், பரிசுத்தவான்.
2: In a outward life he was an upright man, he was a perfect man.
1: ஆனா கர்த்தருடைய வார்த்தை உள்ளந்திரியங்களை போய் புடமிட்டது.
2: But the word of God actually cleansed and tested him in his inner parts.
1: அது விளைவு என்ன தெரியுமா?
2: So what is the result of it?
1: கொஞ்ச நாட்கள்ல சகோதரர் வர்றாங்க.
2: So after a few days his brothers returned.
1: அவனுடைய இருதயத்துல அவர்களுக்கு தீங்கு செய்யணும்னு அவனுக்கு தோன்றவே இல்லை.
2: He did not have an intention of doing evil to his brothers.
1: கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டு அவன் கையையும் காலையும் ஒடுக்கி ஆண்டவர் எந்த லெவல்ல அவனை சுத்திகரித்து வைத்திருந்தார்னா உண்மையா அழ வேண்டிய சகோதரர்களுக்கு பதிலாக சகோதரர்களை பார்த்து இவன் அழுகிற அளவுக்கு ஒரு இருதயம் மாறி இருந்தது.
2: So the Lord tested him and tried him and oppressed him and he put him in bars and the Lord trained him so much that when he saw his brothers he began to cry before his brothers to cried at him.
1: நான் சொல்லுவேன், கர்த்தருடைய சிட்சை என்பது என்ன செய்கிறதுனா, நம்முடைய உள்ளந்திரியங்களில் போய் நம்மை சுத்திகரிக்கிறது.
2: So I tell you, God's discipline will clean our innermost parts.
1: பாருங்க, சில வேளை கர்த்தருடைய சிட்சை என்பது வெளிப்பிரகாரமாக நமக்கு வேதனையா இருக்காது.
2: So sometimes God's discipline may not be painful outwardly.
1: ஆனால் அது வேலை செய்கிற இடம் வந்து ஆள் மனதில் போய் வேலை செய்யும்.
2: But it will work in our innermost parts of heart.
1: அதோட விளைவு என்னன்னு சொன்னா மிகுந்த கனிகள் உண்டாகும்.
2: And outcome of it is it yields much fruit.
1: அது கனி கொடுக்கிற மரம்தான்.
2: It is a fruit bearing tree.
1: ஆனா அந்த கனி கொடுக்கிற மரத்தை ஆண்டவர் சுத்தம் செய்து அது மிகுந்த கனி கொடுக்கும்படி கர்த்தர் செய்கிறார்.
2: But the Lord prunes and cleans that fruit yielding tree that it may bear more fruit.
1: ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், அத்தனை 9 கனிகளையும் வெளியே ஆண்டவர் கொண்டு வர பண்றார்.
2: That the Lord may bring all the fruit of the spirit like love, joy, peace, long suffering, gentleness, goodness, faith, meekness and all kinds of fruit out of it.
1: எல்லாவற்றையும் வெளியிலிருந்து திரளாய் கொண்டு வர்றதுக்கு அவர் செச்சிக்கிறார்.
2: The Lord disciplines to bring all those fruits in enormous.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: சரவெளியில கர்த்தருடைய வார்த்தைக்காக வைராக்கியமா நின்னு பரிசுத்தமா வாழ்ந்து பாவத்தை விட்டு விலகிறவங்களுக்கு சிட்சை வரும்போது இதான் கேள்வி, எதுக்கு ஆண்டவர் என்ன போட்டு சிட்சித்துட்டே இருக்காரு?
2: Sometimes unto people who are very zealous for God, who stay away from sin, who are very perfect and righteous to God, when they undergo this discipline, they have a question, why is God disciplining me?
1: அதாவது யோசேப்பு கூட

0: கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழணும் நினைக்கிற எனக்கு ஏன் இந்த சுத்திகரிப்பு?
1: When all the wicked are living well, but why, when I being righteous for God, why do I encounter this discipline?
0: ஆண்டவர் சொல்வாரு,
1: the Lord says,
0: அப்ப அந்த கொடி எல்லாம் என்ன நிலைச்சே இல்ல, அதனால வெட்டி போட்டுருக்கேன்.
1: The Lord says that branch is not abiding in me, I have cut them down.
0: அது ஒரு நாள் பெரிய ஆக்கினைக்காக அதெல்லாம் காத்து எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு.
1: So they are just gathered up for a great wrath one day.
0: நீ கடி கொடுக்கிறவன் எனக்கு தெரியும்.
1: But I know you yield much fruit.
0: ஆனா உன்னை நான் ஏன் சுத்திகரிக்கிறேனா?
1: But why do I clean and prune you?
0: அந்த உள்ளான மனதுல கூட நீ சுத்தமா இருக்கும்போது இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், அதிகமான கனி கொடுக்கறதுக்காக உன்னை நான் சுத்தம் பண்றேன்.
1: But if you have a deeper cleaning even in your innermost parts that you may bear more fruit than you bear now.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறவர்.
1: The Lord disciplines us.
0: அதுடைய முடிவு என்ன?
1: What is the outcome of it?
0: நம்முடைய தவறுகளை உணர்ந்து நாம் வெளியே வர்றதுக்காக நம்மை சிட்சிக்கிறார்.
1: The Lord disciplines us that we may convict our correct our faults and come out of it.
0: இரண்டாவது எதற்காக சிட்சிக்கிறார்?
1: Why does the Lord discipline us?
0: கர்த்தர் நம்முடைய உள் மனதில ஆழ் மனதில உள்ள கறைகள், திளைகள், பிழைகளை எல்லாம் ஆண்டவர் சுத்திகரித்து மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் மாறும்படி சிட்சிக்கிறார்.
1: The Lord disciplines us that he may clean up all the things of our innermost parts and that we may bear much fruit.
0: மூன்றாவது கர்த்தருடைய சிட்சையின் முடிவு என்ன?
1: Third, what is the conclusion of God's discipline?
0: அது நம்மை திருத்துகிறது மாத்திரமல்ல,
1: it not only corrects us,
0: அது நம்மை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல,
1: it not only cleanses.
0: கர்த்தருடைய சிட்சையின் முடிவு என்னவென்றால்,
1: what is the conclusion of God's discipline?
0: நீதிமொழிகள் 23 அதிகாரம் 13 முதல் 14 வசனங்களை பாருங்க.
1: Proverbs 23 verses 13 and 14.
0: பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான், நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே.
1: Do not withhold correction from a child, for if you beat him with a rod, he will not die. You shall beat him with a rod and deliver his soul from hell.
0: மூன்றாவது.
1: Third.
0: தேவனுடைய சிட்சையின் முடிவு என்ன தெரியுமா?
1: What is the conclusion of God's discipline?
0: நித்திய அழிவை நாம் பெறாதபடி அது நம்மை பாதுகாக்கிறது.
1: God's discipline covers us from eternal harm.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நித்திய ஆக்கினையை பெற்றுவிடாதபடி அது நம்மை பாதுகாக்கும்.
1: It covers us from eternal harm.
0: வாசிக்கிறோம் பாருங்க, உன் மகனை நீ சிட்சியாம விட்டுறாத.
1: He says do not withhold correction from a child.
0: பிரம்பினால் அடி.
1: You beat him with a rod.
0: நீ அடிக்கிறதுனால அவன் எங்க தப்பிச்சுடுவான் கேட்டா பாதாளத்துக்கு அவன் ஆத்துமா தப்பிச்சிரும்.
1: So by beating your child with a rod he will deliver his soul from hell.
0: பாருங்க, நிறைய வேளையில கர்த்தருடைய சிட்சை சற்று வேதனையா இருக்கும், சில வேளையில அவமானமா கூட இருக்கும்.
1: Sometimes the Lord disciplines the God's discipline might be painful and might be embarrassing at times.
0: நாம யோசிப்போம், ஏன் இந்த வேதனைக்குள்ள கர்த்தர் என்ன நடத்துறாரு?
1: We might be thinking why the Lord led me into such kind of pain.
0: ஆனா உடனே நீ கொஞ்சம் உற்று கவனித்தீங்கன்னா,
1: but if you notice deeply,
0: இந்த வேதனை கூட எப்படிப்பட்டதுன்னா தற்காலிகமா இருக்கிறதுதான்.
1: This pain is also a temporary thing.
0: பாருங்க, ஒரு அடி விழுது.
1: See when you are beaten,
0: அடிக்கிற இடம் பாத்தீங்கன்னா அந்த அடி விழுறத பொறுத்து சில வேளை சில நிமிடங்கள், சிலருக்கு சில மணி நேரங்கள், சிலருக்கு சில நாள் கூட வலிக்கும்.
1: So it is based upon the intensity of the force with which they beat. Some people may feel the pain for certain minutes, certain hours or certain days even.
0: இதுனுடைய ஆனா இந்த அடி வந்து என்னைக்குமே வலிச்சிட்டு இருக்காது.
1: But this beating will not be painful forever.
0: அது ஒரு டெம்பரரி பெயின் கொடுக்கும்.
1: That will give a temporary pain.
0: அதே போல தேவன் நம்மை சிட்சிக்கும் போது இந்த உலக வாழ்வில் நமக்கு ஒரு பெயின் இருக்கும்.
1: Similarly when God disciplines us it may give a pain temporarily in this world.
0: ஆனா நீங்க ஒரு நல்ல விளையும் கொள்ளணும்.
1: But you have to understand one thing.
0: ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை விசுவாசம் இருக்கு.
1: A child of God will have this hope and faith.
0: நமக்கு ஒரு வெளிச்சமும் நமக்கு ஒரு வெளிப்பாடும் இருக்கு.
1: We have a light and a revelation.
0: என்ன தெரியுமா?
1: What is that?
0: நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடிஞ்சு போற ஒரு வாழ்க்கை இல்ல.
1: Our life will not end with this world.
0: நமக்கு ஆண்டவர் ஒரு நித்தியத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்.
1: The Lord has prepared an eternity for us.
0: என்றென்றும் அவரோடு வாழ்ற ஒரு நித்தியம் இருக்கு.
1: We have an eternity to live forever with the Lord.
0: அந்த நித்தியத்தோடு நம்முடைய உலக வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டால் உண்மையாக சொன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சின்ன பகுதி தான்.
1: So if you compare this worldly life with that eternity, this worldly life is just a dot, a very minute thing.
0: ரெண்டையும் ஒப்பிடவே முடியாது.
1: You cannot even compare both.
0: இப்போ ஆண்டவர் இந்த உலக வாழ்வில நமக்கு சிட்சை கொடுக்கிறதுனால அது தற்காலிகமாக வேதனையா தான் இருக்கு.
1: So since the Lord disciplines us in this temporary worldly life, it is always a temporary pain.
0: ஆனால் இது கொடுக்க போகும் பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா நித்திய நித்தியமாக

0: அழிவை காணாதபடி நாம் நித்திய ஜீவனை சோந்தரிக்கிறதுக்கு இது நம்மை பாதுகாக்கிறது.
1: But the reward or the outcome that it fetches is that it protects us and covers us that we may not get an eternal damnation.
0: அதனால தான் பவுல் சொல்வாரு.
1: That's why Paul says
0: இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் நம்மில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே.
1: The sufferings of the present day it cannot be compared to the revelations of the future.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நித்தியத்தின் கண்ணோட்டத்தில் உங்க வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்களானா இந்த உலக வாழ்க்கை முழுவதுமே கர்த்தர் நம்மளை தண்டிச்சு வச்சிருந்தா கூட நித்தியத்துக்கு அது இணையாகவே ஆகாது.
1: If you look at your life in the perspective of eternity, then this, even if the Lord disciplines us the entire life of this world, it cannot be compared to that.
0: கொஞ்சம் அப்படி மாத்தி யோசித்து பாருங்க.
1: You just think the other way and see.
0: இந்த உலக வாழ்க்கையில தண்டனையை கொடுக்காம நித்தியத்துக்கு தண்டனை ஆண்டவர் வச்சிட்டா எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க.
1: If the Lord doesn't discipline you in this worldly life, but gives a discipline or a punishment for the eternity, how it would be?
0: அது ரொம்ப கொடுமையானது.
1: That would be more terrible.
0: அதுக்கு பதிலா தற்காலிகமா எனக்கு தண்டனையை கொடுத்துட்டு நித்தியத்துல கொண்டு போய் என்னை மகிழ பண்ணா அந்த தண்டனையை நான் சகிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் ஆண்டவரே.
1: Instead if the Lord disciplines me temporarily here but takes me to rejoice for it in eternity then I am ready to endure.
0: அதனால தான் இங்க வாசிக்கிறோம்.
1: That's what we read here.
0: நீ பிறம்பினால் தண்டித்தான் செத்து போக மாட்டான் ஆனா இந்த தண்டனை என்ன செய்யும்னா அவன் ஆத்துமா பாதாளத்துக்கு தப்பித்து போறதுக்கு அது உதவி செய்யும்.
1: If you beat him with a rod he will not die but when you beat him with a rod that will deliver his soul from hell.
0: அப்ப கர்த்தர் நம்மள வந்து சிட்சிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஒரு முடிவு இருக்கு.
1: So therefore there's a purpose and a conclusion for God's discipline in our life.
0: தெரியுமா?
1: You know what is that?
0: நாம் ஒவ்வொருவரும் நித்தியத்துல அவரோடு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பி தான் இந்த காலத்துல நம்ம சிட்சிக்கிற.
1: The Lord is disciplining us in this present day so that we might be with the Lord forever in eternity.
0: இந்த சிட்சையினால் நாம் இந்த உலக வாழ்வில் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை பண்படுத்தி நம்மை சுத்திகரித்து நித்தியத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்த கர்த்தர் சிட்சிக்கிறார்.
1: The Lord is disciplining us in this temporary world that we might sanctify us, make us holy, keep ourselves holy for the Lord in eternity.
0: நீங்கள் 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்துக்கு வருவீர்களானால்
1: if we come to 1 Corinthians chapter 11
0: அதை திருவிருந்தம் பற்றி ஒரு முக்கியமான ஒரு பகுதி அங்கே அப்போஸ்தலாகிய பவுல் எழுதுகிறார்.
1: Here apostle Paul writes an important passage about communion.
0: 28 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
1: Let's read from verse 28.
0: எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன்.
1: But let a man examine himself and so let him eat of the bread and drink of the cup.
0: 29 வசனம்.
1: First 29.
0: எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான்.
1: For he who eats and drinks in an unworthy manner eats and drinks judgment to himself not discerning the Lord's body.
0: இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள்.
1: For this reason many are weak and sick among you and many sleep.
0: 31 வசனம்.
1: Verse 31.
0: நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும்.
1: For if we would judge ourselves we would not be judged.
0: பாருங்க நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: இங்க சொல்றாரு நீங்க திருவிருந்து எடுக்கும்போது உங்களையே நீங்க ஆராய்ஞ்சு பார்த்து நிதானிச்சு நீங்க எடுங்க.
1: Here he says when you take part in the communion you examine yourself and discern and take part in that.
0: அப்படி நீங்க நிதானிக்காமங்கள உங்களை ஆராய்ஞ்சு பார்க்காம நீங்க எடுக்கல அப்படினா
1: if you don't examine yourself or judge yourself and take part in this communion
0: இன்னொரு விதமாய் சொன்னால் நீங்கள் அபாத்திரமா எடுப்பீங்களானா
1: or otherwise if you take part in an unworthy manner
0: அது கூட சிட்சையை நீங்க அனுபவிப்பீங்க
1: that you will encounter the judgment that comes upon
0: you. சொல்றார் பாருங்க.
1: He says here
0: சிலர் என்ன பண்றாங்கன்னா பலவீனரா இருக்காங்க சிலர் வியாதி உள்ளவங்களா இருக்காங்க சிலர் மரிச்சு கூட போயிட்டாங்கன்றாரு.
1: Here he says there are many people who are weak and sick among you and many sleep.
0: அப்போ கர்த்தருடைய திருவிருந்த அபாத்திரமாய் புசிக்கிறவன் வந்து சரீரத்துல பாதிக்கப்படுகிறான் அவன் வந்து வேதனை அனுபவிக்கிறான்.
1: So a person who take part in the holy communion in an unworthy manner he encounters this pain and suffering in his body.
0: ஆனா இதுல ஒரு முக்கியமான காரியம் இருக்கு.
1: But an important thing here.
0: இப்படி அபாத்திரமாய் புசிக்கிறவனுக்கு ஆண்டவர் சரீரத்துல தண்டனையை கொடுத்துறாரு.
1: The Lord gives a punishment in his body for the one who take part in an unworthy manner.
0: 32 வசனத்துல பெரிய சத்தியம் இருக்கு பாருங்க.
1: But there's a great truth in verse 32.
0: நாம் நியாயம் தீர்க்கப்படும்போது உலகத்தோடே ஆக்கினை உள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம்.
1: But when we are judged we are chastened by the Lord that we will not be condemned with the world.
0: கவனிச்சிங்களா சத்தியத்தை?
1: Did you notice the truth?
0: அதாவது ஏன் ஆண்டவர் வந்து அபாத்திரமா எடுக்கிறவர்களுடைய வாழ்க்கைக்கு வந்து இந்த வேதனைகள் எல்லாம் கொடுக்கிறார் அப்படின்னா,
1: Why is the Lord giving all this kind of discipline or punishment to the one who take part in an unworthy manner?
0: பார்ப்பா, நீ அபாத்திரமா எடுக்கிற இந்த உலகத்துல உன்னுடைய சரீரத்துல நான் வந்து சிக்ஷையை கொடுக்கிறேன்.
1: So here you take part in an unworthy manner, therefore I give you discipline in your body in this world.
0: Yeah.
1: Why?
0: நீ வந்து நித்திய ஆக்கினைக்குள்ளாக உலகத்தோடு தீர்க்கப்படாதபடிக்கு இந்த உலகத்திலே உனக்கு நான் சிக்ஷையை கொடுத்துறேன்.
1: So that you will not be condemned along with this world in the eternal damnation.
0: அப்போ கர்த்தர் வந்து அபாத்திரமாய் திருவந்து எடுக்கிறவங்களுக்கு கூட சிக்ஷை இங்கே கொடுக்கிறது காரணம் என்னன்னா, நீ நித்தியமும் சிக்ஷை அனுபவிச்சிட கூடாது.
1: So the reason why the Lord disciplines even people who take part in unworthy manner in communion in this world is because that they may not suffer this in the eternal kingdom.
0: நம்முடைய வாழ்க்கையில குற்றங்கள், தவறுகள், பிழைகள் வரும்போது கர்த்தர் சிக்ஷிக்கிறதுனுடைய நோக்கம் இதுதான்.
1: The reason and the purpose why the Lord disciplines and corrects us when we commit mistakes and faults.
0: இந்த தற்காலிகமான வேதனை தற்காலிகத்தோட முடிஞ்சிரும்.
1: So this temporary pain will end temporarily here.
0: ஆனா அதோட விளைவு என்னன்னா, நீ உன் ஆத்துமாவை நித்தியத்துக்கு தப்பு வைத்துக் கொள்வாய்.
1: But the outcome is that you will deliver your soul from hell.
0: கர்த்தரே நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: கர்த்தர் எவ்வளவு அருமையான நோக்கத்தோட நம்மளை சிட்சிக்கிறாரு.
1: See with what a great purpose the Lord disciplines us.
0: மூன்று காரணங்களை கவனித்தோம்.
1: We saw three reasons.
0: நம்முடைய பிழைகளை நாம் திருத்திக் கொள்றதுக்கு அவருடைய சிட்சை நமக்கு உதவுகிறது.
1: God's discipline corrects our faults.
0: நம்மை ஆள் மனதில உள்ளந்திரியங்களில் உள்ள கறைகளை விலக்குவதற்கு, நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவனுடைய சிட்சை உதவுகிறது.
1: God's discipline cleanses up from our innermost parts.
0: நித்திய நரகத்திலிருந்து அழிவிலிருந்து நம்மை தப்பு வைப்பதற்கு தேவனுடைய சிட்சை உதவி செய்கிறது.
1: God's discipline covers us from eternal harm.
0: ஆண்டவரே, உம்முடைய சிட்சையின் பூரண பலன் என் லைஃப்ல உண்டாக கிருபைத்தா.
1: Lord give me grace that I may experience the perfect outcome of your discipline, Lord.
0: கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாரா?
1: May the Lord minister with us.
0: நாம் ஜெபம் பண்ணுவோமா?
1: Shall we pray?
0: கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.
1: Let us close our eyes and look unto the Lord.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: உம்முடைய சிட்சையினால் நான் எரிச்சலாக கூடாது.
1: Lord, I should not be aroused or be angered because of your discipline.
0: உம்முடைய சிட்சையினால் நான் சோர்ந்து போக கூடாது.
1: Lord, I should not grow weary because of your discipline.
0: அந்த சிட்சை எனக்குள்ளே உள்ள ஒவ்வொரு கறைகள், பிழைகள், திரைகளை என்னை விட்டு விலக்கட்டும் ஆண்டவரே.
1: Lord let the discipline, Lord remove all the Lord faults, all the blemish and all the things from my life.
0: ஆண்டவரே, இந்த சிட்சையின் மூலமாக என்னை நான் திருத்திக் கொள்றதுக்கு எனக்கு உணர்வுள்ள ஆவியை தாரும்.
1: Lord give me a convicting spirit that I may correct my faults by this discipline.
0: என்னுடைய வழிகளிலே நான் சீரடைய எனக்கு கிருபை தாரும்.
1: Lord let me Lord set right all my ways through this discipline.
0: நான் பரிசுத்தத்தில் இன்னும் வளர எனக்கு கிருபை தாரும்.
1: Lord let me grow in holiness through this discipline.
0: கனிகளை கொடுக்க எனக்கு கிருபை தா.
1: Give me grace to bear more fruit, Lord.
0: இந்த சிட்சைகள் நித்திய அழிவில் இருந்து தப்புவித்துக் கொள்ள இது ஆண்டவரே வழி நடத்தி எனக்கு கிருபை தா.
1: Lord give me grace that this discipline may lead me in the path that may help me protect me from eternal harm.
0: ஒருவேளை எனக்கு வேதனையா இருக்கலாம்.
1: Maybe that might be painful to me.
0: அவமானமா இருக்கலாம்.
1: It might be a shame to me.
0: ஆண்டவரே அது எனக்கு மிகுந்த துக்கத்தை கொடுக்கலாம்.
1: Lord that may bring great sorrow to me, Lord.
0: ஆனால் நீர் எனக்கு நன்மை செய்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
1: But Lord I believe that you are doing good to me, Lord.
0: உம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடப்பிக்க பண்ணுகிறேன்.
1: Lord you always work together for the good of one who love you, Lord.
0: ஆண்டவரே, என்னை நேசிக்கிற பிள்ளைக்கு கொடுக்கிற பெரிய நன்மைகளிலே ஒன்று உம்முடைய சிட்சை என்று விசுவாசித்து அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும்.
1: Lord one of this greatest goodness that you give to your son you to your children, Lord let us also accept it with belief and Lord accept it, Lord.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name.
0: ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்படும்.
1: Lord let you be glorified through our life.
0: இந்த சரீரத்தின் மூலமாய் மகிமைப்படும்.
1: Let you be glorified through our body, Lord.
0: எங்கள் ஆவியை சுத்திகரியும்.
1: Lord cleanse our soul, Lord.
0: ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமாவை நித்திய அழிவிலிருந்து பாதுகாத்துக்கொள்.
1: Lord deliver and protect our soul from eternal damnation.
0: எங்களை தொடர்ந்து சிட்சித்து பராமரியும்.
1: Lord continue to discipline us and take care of us, Lord.
0: உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்.
1: Glorify your name, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus name we pray.
0: ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அவர் விடுமுறைக்காக சொந்த ஊரு போனாரு. அந்த ஊர்ல அந்த ஹோட்டல் ரொம்ப பாப்புலர். அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போனாரு. தனக்கான உணவை ஆர்டர் செஞ்சுட்டு காத்திருந்தாரு. அப்போ ஜன்னல் ஓரம் ரெண்டு கண்கள் ஹோட்டலுக்குள்ள எட்டி பார்த்துச்சு. மேஜைகள்ல இருந்த உணவு பதார்த்தங்களை ஏக்கத்தோட பார்த்துச்சுது. அதை பார்த்த அவரு அந்த சின்ன பையனை உள்ள வருமாறு சைகை செஞ்சாரு. அந்த சிறுவன் உள்ள வந்தான். அவனுடைய குட்டி தங்கையும் அவன் கூட வந்தா. சிறுவன் கிட்ட என்ன வேணும்னு இவர் கேட்க, அவன் அவர் முன்னால சர்வர் வச்ச தட்டையே வெறிச்சு பார்த்தான். உடனே அது போல இன்னும் ரெண்டு பிளேட்டை இவர் ஆர்டர் செஞ்சாரு. உணவை பார்த்ததும் சிறுவனும் அவனுடைய தங்கையும் அவசரம் அவசரமா சாப்பிட தொடங்கினாங்க. உணவை ரசிச்சு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிஞ்சதும் அந்த சிறுவன் இவரை பார்த்து கனிவோட சிரிச்சான். அவர்கிட்ட எதுவும் சொல்லல. அண்ணனும் தங்கையும் ஹோட்டலை விட்டு அமைதியா வெளியேறினாங்க. அதுவரைக்கும் இவர் அந்த குழந்தைங்க சாப்பிடும் அழக பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் தன்னுடைய உணவுல கை வைக்கல. அப்புறம் அவர் சாப்பிட்டுட்டு பில்ல கேட்டாரு. ஹோட்டல் ஓனர் பில்லுக்கு பதிலா ஒரு கவரை கொடுத்து அனுப்புனாரு. அதை பார்த்ததும் அவருடைய கண்கள் குளமாச்சுது. கவருக்குள்ள ஒரு பேப்பர். அதுல தொகை எதுவும் எழுதப்படல. அதுல எழுதப்பட்டிருந்த வாக்கியம் இதுதான். மனிதாபிமானத்துக்கு பில் போட எங்களிடம் இயந்திரம் இல்லை. உங்களுக்கு நல்லது நடக்கட்டும். இந்த ரெண்டு பேர்ல யார பாராட்ட? குழந்தைகளுக்கு உணவு கொடுத்தவரையா அல்லது அந்த ஹோட்டல் ஓனரையா? ரெண்டு பேரையும் தாங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவ அன்பு இருக்குது. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறதெப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். உங்ககிட்ட தேவ அன்பு இருக்குதா?

அவருடைய கண்கள் உண்மை நோக்கி பார்க்கிறது. ராஜா நீரைகளுக்கு பதில் கொடுக்கிறது. என் சத்தத்திற்கு பயந்திருக்கிறோம். அவர்கள் நடுவே நீர் உலாவுகிற தெய்வமானவர். சத்தத்திற்கு நடுங்குகிறவனே, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் உற்று நோக்குவேன் என்று சொன்னேன். கர்த்தரையெல்லாம், இரட்சகரையெல்லாம் இவருக்கு வேறு நிம்மதி இல்லை, வேறு

விட்டுவிடுவது போல நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று பவுல் சொன்னது போல

நடுவிலே போய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அந்த தைரியத்தை தருவீராக. சோம்பல் விலகட்டும் ஆண்டவரே, அசதிகள் விலகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, தேவையில்லாத விவாதங்கள் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவற்றை விலக்கி ஹல்லேலூயா நாங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படுத்தி நாங்கள்

காணாமல் போன அல்லேலூயா இளைய குமாரன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுதுதான் the celebration started. Hallelujah. Until then he was wandering. Hallelujah. Amen. அதுவரைக்கும் தகப்பனுடைய அன்பில் இருந்து தகப்பனுடைய வீட்டில் இருந்து தூர இருந்தான். ஒரு நாள் யோசித்தான், I will rise up. I will go to my father's house. நான் எழுதுவேன், என் தகப்பன் வீட்டிற்கு நான் போவேன். Hallelujah. இந்த நாளிலே Hallelujah. முடக்கம்

செய்யும் அர்ப்பணிக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்தீங்க, ஜீவன் தந்தீங்க, பலன் தந்தீங்க. We failed, oh God, many times. We walked away. But Lord Jesus, we pray that you will bring us back, oh God. Bring us back, oh God. Bring us back, oh God. ஆண்டவரே, எங்களை மறுபடியும் கொண்டு வருவீராக. உம் அன்றை

உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவர்கள் அவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியா பூரண சமாதானத்தில் வைக்கிற தெய்வாண்டவர் எங்களோடு கூட இந்த நேரத்தில் இணைந்திருக்கிறார். Those who have been joined us, oh God, hallelujah, in worship, we pray at this moment, oh God, at this day, oh God, Jesus, that you will touch them, oh God. You will touch them with your power, oh God, in the name of Jesus Christ. Every aim and every sickness will be removed, oh God. Hallelujah. There will be a supernatural power, oh God, that will be manifested.

நேரத்திலே கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் கரம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் கரம் இறங்கி வருவதாக தேவன் ஆளுகை செய்வீராக. தேவன்

ஒவ்வொரு வரையும் வருகைக்காக தவறான சப்தங்கள் நாங்கள் கேட்டதுதான். ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க, இந்த நாட்களில் கிருபை தாங்க, இந்த பேண்டமிக் நாட்களில் தாண்டுவேன். தேவ சித்தத்தை செய்து மக்கள் வாழ்ந்து முடிப்பதற்கு

எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்சுட்டு மகளத்தை நாங்கள் எழுந்து போகக்கூடாது. We don't want to miss out on heaven, oh God. Bring us back, oh God. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பக்கமாய் திருப்புவீங்க. தூரம் போயிருக்கிற சோரம் போயிருக்கிற ஆண்டவரே குடும்பத்தால் எங்கள் நண்பர்கள் ஹாலலூயா எங்கள் ஜனங்களை கர்த்தர் திருப்புவீரா திருப்புவீரா ஹாலலூயா. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்துக்கு என் கண்கள் திறந்தவை, என் செவிகள் திறந்தவை, ஹாலலூயாயிருக்கும் என்று சொன்னவன் என் கண்களும் என் செவிகளும் என் இருதயமும் என்னாலும் எங்கே தங்கி இருக்கும் என்று சொன்னீரே. எங்கள் குடும்பத்திலே எங்கள் வீடுகள் தோறும் அதை நடக்கும் ஆண்டவரே. தேவ பிரசனம் நிறைஞ்ச வீடா, தேவ பிரசனம் நிறைஞ்ச குடும்பமா, கைகளை உயர்த்தி சொல்லு.

உங்க சித்தத்தை நாங்க செய்து ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு சந்ததியா ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி ஒரு வார்த்தை கேட்டீத. அந்த சத்தம் என்னன்னா, நல்லது உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனை எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளாய் பிரவேசி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எங்களுக்கு பாராட்டு கிடைக்காம இருக்கலாம், எங்களுக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா மனிதர்கள் பாராட்டாம இருக்கலாம், உலக பிரசித்தி பெற்ற ஆளா இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே, எங்களுக்கு மில்லியன் வியூஸ் இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே. கை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வி நோ இவைகள் எல்லாம் குப்பைன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையை எங்க ஊழியத்தையும் அங்கீகரிப்பது பரலோகம் மாத்திரமே. Not the world of God. Hallelujah. We are not looking for the worldly recognition of God, but we are looking for the heavenly recognition. The master should say, well done, good and my faithful servant of God. We will not be a servant pleasing the men, pleasing the world, pleasing the people. ஜனத்திற்கு இனிய வார்த்தைகள், இனிய வசனங்களை பேசி வசீகர படுத்துகிற ஒரு ஊழியர்களா நாங்க ஜனங்களா இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற, வசனத்தை வசனமாய் போதிக்கிற ஒரு சந்ததியா எங்களை எழுப்புவீர். அந்த கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? இந்த கடைசி நாட்கள் எல்லா கூட்டாட்டத்தின் ஆவிகள் மறைந்து போவதாக ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அஸ்திராயுதங்களா எடுத்து

நன்றாக ஓட்டத்தை துவங்கி கடைசி அடுத்த ஃபினிஷ் லைன் உண்மையா ஓடுவதற்கு எங்களுக்கு பலத்தாங்க. நாங்க பலவீனமான பாத்திரம், we are empty vessels. நாங்க சாதாரணமான ஆட்கள் தான், நீர் எங்களுக்குள்ளே வரும்பொழுது எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுகிறவர் அல்லவா. அல்லேலூயா, எங்களை பலப்படுத்தும். அவள் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலம் உண்டு, பலம் உண்டு, பலம் உண்டு. I can do everything through Christ, who strengthens me. Help us, O God.

சந்தோஷமா எதுவானாலும் சரியாகவே சிலுவையை எங்களுக்கு முன்பாக வைத்து ஓடுவதற்கு Help us, O God, to place the cross before us. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஆண்டவர் சொன்னது தன்னைத்தானே வெறுத்து self-denial தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி வர கடவுள். That is what Jesus said. Hallelujah. Let's not forget that. Hallelujah. ஆண்டவர் எனக்கு அதை மறந்து போகாதபடி. Hallelujah. சிலுவையை முன்பாக வைத்து நாங்கள் ஓடுவதற்கு

போறோம்னு எங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆண்டவரே, நடக்க போகிறதான காரியம், நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்கள், உங்களுடைய வருகைக்கு அடையாளமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எஞ்சி உள்ள நாட்கள் உமக்காய் வாழ்வதற்கு கையை உயர்த்தி சொல்லலாம். அப்பாவுக்காக வாழ்ந்து முடிப்பதற்கு, அவருக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு, help us, O God. We offer ourselves, we surrender ourselves, we lay ourselves, just like Mary said, be it unto me according to your will. She laid her life into the hands of the living God. Lord, we lay our lives, we lay our dreams, desires, our plans, everything to God. Yes, we now can chibika. Oh, what will you need, smugly? தேவைகள் ஆச்சரியமாய் சந்திக்க வரட்டும், கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். அன்றே தேவையோடு நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார்கள். கிருபியுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாகட்டும். அநேக சாட்சிகள் எழுபட்டும் கர்த்தருக்காய் பலப்படுத்துமே. இயேசுவின் நாமத்திலே.

இரண்டு சாமுவேல் அதிகாரம் 16. தாவீது மலை உச்சியிலிருந்து சற்றுப்புறம் நடந்து போன போது இதோ மேவிபோசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற இரண்டு கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சைப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் ஒரு துருத்தி திராட்சரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து இவைகள் என்னத்துக்கு என்று கேட்டதற்கு சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான் என்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவிபோசேத்துக்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்ளுகிறேன் என்றான். தாவீது ராஜா பகூரின் மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கேருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவினுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்ய பாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிஷாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்தனாய் ராஜாவனாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதுக்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிஷாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்பப்பிறப்பான என் குமாரனை என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பெஞ்சமினன் எந்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிக்கட்டுவார் என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயும் மலையும் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தான். ராஜாவும் அவனோடிருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்கும் இடத்திலே சேர்ந்து இளைப்பாறினார்கள். அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷரும் ஆகிய சகல ஜனங்களும் அவனோட கூட அகித்தேப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள். அக்கியனாகிய ஊசாய் என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது ஊசாய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க என்றான். அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ, உன் சிநேகிதனோட நீ போகாத போனது என்ன என்று கேட்டான். அதுக்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி, அப்படியல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோடு இருப்பேன், இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன், அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா, உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்தில் சேவிப்பேன் என்றான். அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின்வைத்து அவருடைய மறுமனை ஆட்டிகளிடத்தில் பிரவேசியும் அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் வளக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது.
அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது. அப்சல்

இருக்கிறார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படி தேவன் இன்று உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள்.

கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு யாக்கோபு 5:16 வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த வசனத்தில் இரண்டு ஜெபங்களை பார்க்கிறோம். முதலாவது ஒப்புரவாகுதலின் ஜெபம், மற்றொன்று ஊக்கமான ஜெபம். இந்த மாதத்தில் இந்த ஜெபங்களை நாம் செய்து இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு நெருங்க ஆரம்பிக்கலாம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே, சரீரத்திலே, நம்முடைய மனதளவிலே நாம் இன்னும் சில விஷயங்களிலே சொஸ்தம் அடையாமல் சுகமடையாமல் இருக்கிறோம். வசனம் அதுதான் சொல்கிறது, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை அறிக்கையிடுங்கள். தேவ பிள்ளைகளே, பல மாதங்களாக, பல வருஷங்களாக சில போராட்டங்களுக்குள்ளாய் நாம் நின்று கொண்டே இருக்கலாம். அது ஏன் நமக்கு வருகிறது என்று பலருக்கு தெரியாமலே இருக்கலாம். எனக்கு ஒரு வியாதி இல்லை, டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு வியாதி இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா என்னுடைய சரீரத்திலே வியாதி இருந்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியம் உணர முடியும், இது ஒருவேளை ஒப்புரவாகாமல் இருக்கிறதுனால் கூட இந்த வியாதிகள் வரலாம். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு சகோதரிக்கு பல நாட்களாக, பல வருஷங்களாக ஒரு பலவீனம் அவர்களை துன்பப்படுத்தி கொண்டே இருந்தது. பல மருத்துவரிடத்தில் அவருடைய குடும்பத்தார் அழைத்து போனார்கள். எல்லா பரிசோதனை முடிந்த பிற்பாடும் கூட அவர்களுக்கு ஒரு வியாதி இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். என்ன செய்வதென்று அவர்களுக்கு புரியவில்லை, குடும்பத்தாருக்கு. ஒரு நாள் ஒரு தேவ மனுஷன் மூலமாக அந்த சகோதரிக்கு உணர்த்தப்பட்டது, நீ இன்னாரிடத்திலே நீ கசப்போடு நடந்து கொண்டாய், நீ அவர்களிடத்தில் ஒப்புரவாக, பின்பு அது சரியாகிவிடும். அந்த சகோதரி முயற்சி செய்தார்கள். அந்த நபரை தொடர்பு கொண்டு பேசி ஒப்புரவானார்கள். ஒப்புரவான பிற்பாடு அந்த சகோதரியின் சரீரத்தில் இருந்த அந்த பலவீனம் மறைந்து விட்டது. தெய்வ பிள்ளைகளே, நாம் சுஸ்தம் அடையும்படிக்கு நாம் மற்றவர்களை மன்னிக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் இங்க வசனத்தில் வாசிக்கிறோம். சரீர அளவிலான வியாதிகளா இருக்கலாம், மனது அளவிலான காயங்கள், அது குடும்ப உறவுகளுக்குள்ளா இருக்கலாம். கணவன், மனைவி, மருமகள், மாமியார், அல்லது வேலை செய்கிற இடம், படிக்கிற இடம், பக்கத்து வீட்டிலே ஏதோ ஒரு சம்பவத்திலே கசப்பு உணர்வுகள் அல்லது ஒப்புரவாகாமல் இருக்கிற ஒரு தன்மை இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம் ஒன்று செய்யலாம். இந்த மாதத்திலே நாம் யாரோடெல்லாம் ஒப்புரவாகணுமோ, அது உங்க குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கலாம், வெட்கப்பட வேண்டாம். நாம் ஒப்புரவாகிறதுனாலே நாம் குறைந்து போகிறதில்லை. தேவனுடைய பார்வையிலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவன் நம்மை நித்திய ஜீவனிலே சேர்த்துக் கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவார். தேவ பிள்ளைகளே, நாம் மற்றவர்களிடத்திலே சாரி பிரதர், சாரி சகோதரி, தெரியாமல் நடந்துட்டது, நான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. ரெண்டாவது, தேவனிடத்தில் இருந்து இரக்கத்தை பெறுவதற்கு அது காரணமாக இருக்கிறது. ஒருவேளை இதை பார்க்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்க மனசுல ஏதோ ஒரு காயம், அது ஆறாமல் இருக்கலாம். நீங்க யாரோடு கூட கசப்போடு கூட நடந்து கொண்டிருந்திருக்கலாம். இந்த மாதத்துல ஒப்புரவாகலாமே, தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறத நாம பார்க்க முடியும். ஏன்னா காணிக்கை செலுத்த வரும்போது ஒருவர் பேரில் குறை உண்டானால் முதலாவது காணிக்கை அங்க வச்சுட்டு ஒப்புரவாகி வந்து பின்பு காணிக்கை செலுத்து அப்படிங்கிற ஒரு பிரமாணத்தையே ஆண்டவர் வைத்திருந்தார். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே நாம ஒப்புரவாகலாம், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இரண்டாவது, அந்த வசனத்துல கற்றுக்கொள்ள முடியும், ஊக்கமான ஜபம். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இந்த மாதத்துல ஊக்கமான ஜபம், விடாப்பிடியான ஜபம், வைராக்கியமான ஜபம் செய்ய ஆரம்பிப்போம். நீங்க செய்யறீங்க, கடந்த மாதங்களிலே
கடந்த நாட்களிலே இடைவிடாமல் ஜெபித்த எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. ஆனால் இனி வர நாட்களிலே இன்னும் அதிகமாய் கூட்டி ஜெபிக்கலாமே, இன்னும் ஊக்கமாய் ஜெபிக்கலாமே. யாப்போக்கு ஆற்றங்கரையிலே அவர் விடாது ஜெபித்தாரு, ஜெபித்த போது கர்த்தர் அற்புதம் செய்தாரு. அதை ஓசியா 12:4 சொல்லுவார், அவன் அழுது போராடி அவருடைய பாதத்தை பிடித்து கெஞ்சினான் என்ற விதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அழுது போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை, விடாது ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை, வைராக்கியமா ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை இந்த மாதத்துல கொண்டு வரலாமே. என்ன பிரச்சனை இருக்கலாம், ஆனா ஜெபம் செய்ய செய்ய பிரச்சனைகள் மாறிடும். ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். நீங்க மணிக்கணக்கா உட்கார்ந்துருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துருக்கிற உங்க முழங்கால்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற நேரம் வந்தாயிற்று. இந்த மாதத்துல அதிகமான ஜெபம், அதிகமான பாரமுள்ள ஜெபம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஏனென்றால் வரப்போகிற காலங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. பாவம் பெருகி இருக்கிற நாட்களிலே, துன்மார்க்கம் பெருகி இருக்கிற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்காக, குடும்பங்களுக்காக, தேசங்களுக்காக, தேவ ஊழியர்களுக்காக, வல்லமையாய் பயன்படுத்துகிற தேவனுடைய தாசர்களுக்காக நாம் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நாம் ஜெபிக்கிற ஒரு மாதமாக நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்வோம். நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாய் ஜெபத்தை கேட்கிற தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். யோனாவின் ஜெபத்தை கடலின் அடியில் மீன் வயிற்றிலிருந்து கேட்டவர் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்தை நீங்கள் விடாது ஜெபிக்கிற போது, உங்களுடைய சூழ்நிலைகளை சொல்லி தேவனிடத்துல விடாது ஜெபிக்கிற போது, இந்த மாதம் முடிகிற போது நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். என்ன வேண்டுமானாலும் உலகத்தில் நடக்கலாம். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தீமையும் அணுகாது. ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாம் ஒப்புரவாவோம். யாரோடாவது கசப்போடு இருந்தால் இரண்டாவது ஊக்கமான ஜெபம் செய்வோம். இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமாய் அமையும். நான் ஜெபிக்கலாம். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, யாக்கோபு சொன்னது ஜெபத்தை நாங்கள் செய்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே, இடைவிடாமல் ஜெபிக்க, ஒப்புரவாகி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் யார் மேலும் கசப்பு இல்லைப்பா, யார் மேலும் வெறுப்பு இல்லை. நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம், மனம் திரும்புகிறோம், அதற்கு மேலாய் ஊக்கமான ஜெபம் செய்கிறோம். நீர் அற்புதங்களை செய்து எங்களை சந்தோஷப்படுத்துவீராக. உம்முடைய நாம மகிமைப்படுத்தும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இடைவிடாமல் ஜெபியுங்கள், இடைவிடாமல் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜிஃபேன் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வும் நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நாளுக்காக உங்களுக்கான தலையங்கம் கிருபை பெரியது. இதற்கான ஜீவ வார்த்தை சங்கீதம் 86:13. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். ஆமேன். கிருபை பெரியது. உங்களுக்கு கிருபை பாராட்டுவேன், அந்த கிருபை பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிருபை என்ற வார்த்தை எல்லா வார்த்தைகளிலும் மிக்க இனிமையானதும் மேன்மையானதும் ஆகும். கர்த்தர் கிருபையாய் நம்மை தேடி வந்தார், கிருபையாய் அடிமையின் ரூபம் எடுத்தார், கிருபையாய் இரட்சிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்தார். கர்த்தருக்குள் நித்திரையடைந்த சகோதரன் ஜெபத்துறை அவர்கள் ஒருமுறை கூறிய போது, தான் சிறுவனாய் இருக்கும் போது தன்னுடைய பெயரிலேயே இன்னொரு நண்பன் இருந்தானாம், ஒரே வகுப்பில் படித்தார்களாம், ஜெபத்துறை என்று கூப்பிட்டால் தானும் அவனும் ஒன்று போல எழுந்திருப்பார்களாம். ஒரே பெயர் குழப்பமாய் இருந்தபடியால் தான் தன்னுடைய பெயரை சாம் ஜெபத்துறை என்று மாற்றிக்கொண்டாரா. அடுத்த ஜெபத்துறை தன்னை விட நல்ல நிறமாயிருப்பானா, அவனை வெள்ளை ஜெபத்துறை என்பார்களாம். நல்ல திறமைகளோடு இருவரும் இருந்தார்களாம். அனைவருடைய பாராட்டையும் வெள்ளை ஜெயத்துறை பெற்றுக் கொள்வானா. ஆனால் தானோ கால் ஊனமுற்றவனாய் விளையாட முடியாதவனாய் தாழ்வு மனப்பான்மை உடையவனாய் விளங்கினாரா. அவனைப் போல அதிகமான மதிப்பெண்களையும் தான் பெற்றுக் கொள்ளவில்லையா. ஆனால் ஒன்றை மட்டும் தான் அறிவாரா, கர்த்தரும் அவருடைய கிருபையும் தன்னோடு இருந்து சிறு வயதிலேயே கர்த்தர் தன்னோடு பேசினாரா. அந்த வயதிலேயே கர்த்தருக்காக வைராக்கியமாய் துண்டு பிரதிகளை தெருத்தெருவாய் வீதி வீதியா விநியோகித்தாரா. வேதாகமத்தை விரும்பி வாசிப்பாரா. நாள் செல்ல செல்ல கர்த்தர் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் தன்னை உயர்த்தினாரா. தன்னை மேன்மைப்படுத்தின அளவுக்கு தன்னுடைய பெயரையுடைய நண்பனை தேவன் உயர்த்தவில்லையா. சீக்கிரமாகவே அவன் மரித்தும் போய்விட்டானா. கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபையிலும் மேலான கிருபை நம்முடைய ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கும் நித்திய வேதனையான அக்கினி கடலுக்கும் தப்புவிப்பதாகும். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். கிருபை என்ற வார்த்தைக்கு தகுதி இல்லாதவர்கள் மேல் பாராட்டப்படுகிற தேவனுடைய தயவு என்பது அர்த்தமாகும். நாம் பாவிகளும் அக்கிரமக்காரர்களுமாய் இருந்த போது நமக்காக ஜீவனை கொடுத்து தம்முடைய பிள்ளையாக மார்போடு அணைத்தாரே, அது எத்தனை பெரிய கிருபை! பூமிக்கு வானம் எவ்வளவு பெரியது என்று எண்ணி நாம் அதிசயிக்கிறோம். பூமிக்கு சூரியன் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று நம்மால் அளக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. சாலமோன் ராஜா கர்த்தருக்காக பெரிய ஆலயத்தை கட்டிய போது கர்த்தருடைய பெரிய கிருபையை நினைவு கூர்ந்தார். கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஆயிரக்கணக்கான பலிகளை செலுத்தி கர்த்தருடைய உள்ளத்தை மகிழ்ச்சியாக்கினார். அவர் கர்த்தருடைய கிருபையை போற்றி துதித்த போது அந்த தேவாலயம் முழுவதும் தேவனுடைய மகிமையாலும் மேகத்தாலும் அக்கினியாலும் நிறையப்பட்டது. என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்பதே அவரது வாக்குத்தத்தம். எசாயா 54:10. நினைவுக்காக கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. ஆமேன். சங்கீதம் 118:1-2. அன்பான ஜீஃபான் நேயர்களே, இப்படியான மனதுக்கினிய பாடல்கள் ஆவிக்குரிய வாழ்வின் உயிரடையச் செய்யும் தேவ செய்திகள் ஜீவனுள்ள சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைய வேண்டிய எமது இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: தாவீது ராஜா வனாந்தரத்தில் இருக்கிற போது பாடிய பாடல்தான் சங்கீதம் 63. இது ஒரு லவ் சாங். தேவனோடு உள்ள உறவு உயிரை விட, உணவை விட, உறக்கத்தை விட மேலானது என்று உற்சாகமாய் பாடுகிறார். 7 வசனத்திலே, நீர் எனக்கு துணையாயிருப்பதால் வாரத்தின் 7 நாட்களும் உம் நிழலில் தான் நான் அகமகிழ்கின்றேன் என்று பாடுகிறார். நம்மையும் பாட வைக்கின்றார்.
1: உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன்,

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது. 63.

0: உளியர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60 அதன் 15 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதவருமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் மீண்டும் படிக்கிறேன். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று என் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு பேச விரும்புகிறார். நான் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு நல்ல தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, நான் உன்னை மகிழ்ச்சியாக வைக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேச விரும்புகிறார். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார்? இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தினுடைய நிலைமை, இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைமைகளை நம்ம கவனிக்கும் பொழுது மிகவும் மோசமான ஒரு நிலைக்குள்ளே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் சஞ்சலங்கள், அழுக்குரல்கள், வேதனைகள், அருமையானவர்களை பரிதபிக்கப்பட்ட காரியங்கள், இப்படியெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே சில நாட்களாய், இன்னும் சொல்ல போனால் சில மாதங்களாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் போராட்டம், இப்படியே மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குமோ தெரியவில்லை, என்ன சம்பவிக்குமோ தெரியவில்லை, நிம்மதியாய் வாழ முடியவில்லை, நிம்மதியாய் ஜீவிக்க முடியவில்லை. இன்றைக்கு பாருங்கள், தேசத்திற்குள்ளே சமாதானம் இல்லை, குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சமாதானமற்ற நிலையில ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைக்குள்ளே இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வீடுகளுக்குள்ளே இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது தெரியுமா? வெளியிலே ஆடம்பரமாய் வாழ்கின்றவர்கள், வெளியிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாததை போல தங்களை காண்பித்துக் கொள்கிறவர்கள், உலகத்தில் வசதிகள், பணம், பொருளாதாரம், ஆஸ்திகள், அந்தஸ்துகள் ஏராள மனிதனுக்கு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ளே பார்த்தால், வீடுகளுக்குள்ளே பார்த்தால், எத்தனை வீடுகளுக்குள்ளே இன்னைக்கு சமாதானம் இல்லை தெரியுமா? எத்தனை குடும்பங்களுக்குள்ளே எனக்கு மகிழ்ச்சி இல்லை தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் வெளியிலே பணம் கொடுத்து வாங்கிவிடலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆனால் இந்த சந்தோஷத்தை என்ன செய்ய முடியாது, எங்கேயுமே பணம் கொடுத்து வாங்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னை மகிழ்ச்சியாக நான் வைக்கப் போகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் மகிழ்ச்சியாக வைக்கப் போகிறேன் என்கிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை இந்த நாளிலே, இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆகவே இன்னைக்கு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை, மனிதருடைய மகிழ்ச்சியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல பாருங்க, ஏமாற்றப்பட்ட நிலைகள் எத்தனையோ பேர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். பாருங்க, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். திருமணமாகி மகிழ்ச்சியாய் இருக்கலாம், குடும்பமாய் சந்தோஷமாய் இருக்கலாம் என்று நினைத்து எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு திருமணம் நடந்தா நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், நம்முடைய குடும்பம் ஒரு சந்தோஷமா இருக்கணும் என்று கனவுகளோடு கடந்து போனவர்கள், எதிர்பார்ப்புகளோடு கடந்து போனவர்கள், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அவங்க கனவெல்லாம் உடஞ்சி போயிருக்கு. வாழ்க்கை நான் இப்படி இருக்கணும்னு நினைச்சேன், வாழ்க்கை நான் இப்படி வாழணும்னு நான் நினைச்சேன், நினைத்த ஒரு காரியம் கூட என் வாழ்க்கையிலே இல்லையே. என்னுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அவர்களுக்கு சம்பாத்தியங்கள் இருக்கலாம், ஒருவேளை அவர்களுக்கு நல்ல பணங்கள் இருக்கலாம், உலகத்திலே அவர்களுக்கு உலக பிரகாரமான காரியங்களிலே எந்த குறைவும் அவர்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்காது? மகிழ்ச்சி இருக்காது, அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்காது. எத்தனை பேர் குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு சலித்துக் கொள்கிறார்கள் தெரியுமா? ஐயோ, என் கனவெல்லாம் போய்விட்டது, வாழ்க்கைனா இப்படி இருக்கும் நான் நினைச்சேனே, இப்படி சந்தோஷமா வாழலாம் இருக்கலாம் நான் நினைச்சேனே, இப்படி மகிழ்ச்சியா இருக்கலாம் நான் நினைச்சேனே, நான் நினைத்த ஒரு காரியம் கூட என் வாழ்க்கையில நடக்கலையே என்று ஏங்கி தவிக்கிற எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்த்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உன் குடும்ப வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இல்லையா? ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோம், ஏதோ குடும்ப வாழ்க்கைக்குள்ள பிரவேசித்துட்டோம், வேற வழி இல்லை, இப்படியே நம்ம வாழ்ந்து முடிச்சிருவோம் என்று சொல்லுகிற எத்தனை பேருடைய வாழ்க்கை இருக்கிறது தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனையோ குடும்பங்கள் அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஒரு முறை மலேசியா தேசத்தில் நான் ஊழியத்திற்காக நான் போயிருந்தேன். அந்த தேசத்தில் நான் ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது ஒரு தேவனுடைய மனிதர் என்னை அந்த ஊழியத்திற்கு என்று அழைத்திருந்தார். அவர் ஒரு நாள் சொன்னார், நம்முடைய சபையில் மிகவும் முக்கியமான ஒரு நபர், அவர் பாருங்க ஊழியத்துக்கு நல்ல உதவி செய்வார், அந்த குடும்பம் நமக்கு நல்ல உதவி செய்வாங்க, அந்த வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கிறது, நம்ம அந்த வீட்டில் போய் இன்றைக்கு ஜபம் பண்ண வேண்டும், அந்த வீட்டில் ஒரு பிரேயர் மீட்டிங், ஒரு ஜப கூட்டம் ஒன்று இன்றைக்கு நம்ம ஒழுங்கு செய்திருக்கிறோம், அதனால இன்றைக்கு நாம் அந்த வீட்டுக்கு தான் நம்ம ஜபம் பண்ண போறோம் என்று சொல்லி அந்த போதகர் என்னை அழைத்திருந்தவர் அந்த வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். பிரியமானவர்களே, அந்த வீட்டுக்கு போனோம், அந்த வீட்டினுடைய சூழ்நிலைகளை பார்த்தால் வித்தியாசமாய் இருக்கிறது. நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன், ஜெபிக்கலாம் என்று சொல்லி கூப்பிட்டால் பாருங்கள், யாரும் அந்த ஜெபத்திற்கு வரவில்லை. இந்த போதகர் சொல்லுகிறார், வாருங்கள், நம்ம எல்லாரும் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம் என்று சொன்னால் பாருங்கள், அந்த வீட்டினுடைய தகப்பனார் வந்திருக்கிறார், பிள்ளைகள் வரமாட்டேங்கிறாங்க, மனைவி வரமாட்டேங்கிறாங்க, யாரும் இந்த ஜபத்திற்கு வரவில்லை. அருமையானவர்களை கூப்பிடுகிறார், வாருங்கள், எல்லாரும் நம்ம சேர்ந்து ஜபம் பண்ணுவோம், ஏன் வரவில்லை? அப்போ பாருங்க, நான் கேட்டேன், ஜபத்திற்கு ஏன் இவர்கள் வரவில்லை என்று அந்த வீட்டில் விசாரித்த பொழுது அந்த தகப்பனார் சொன்னார், ஐயா, எங்கள் வீட்டுக்குள்ளே தான் பிரச்சனை, நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே ஒருவரை ஒருவர் பேசுவதில்லை, ஒரே வீட்டுக்குள்ளே என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரே வீட்டிலே என்னுடைய மனைவி இருக்கிறார்கள், என்னுடைய பிள்ளைகளோ நானோ ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதில்லை. பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் கேட்டேன், எத்தனை நாட்கள் இப்படி பேசாமல் இருக்கிறீர்கள், ஏதோ சண்டைகள் வந்திருக்கும் போல, ஏதோ வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கும் போல, ஒரு சில நாட்கள் பேசாமல் இருப்பார்கள் போல என்று நான் நினைத்து கொண்டு கேட்டேன், எத்தனை நாட்கள் இப்படி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள், 7 ஆண்டுகள், 7 வருஷங்கள் கணவனும் மனைவியும் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு கேட்ட பொழுது ரொம்ப ஆச்சரியம். நம்ம வீட்டில் நம்ம ஒரு சில நிமிடங்கள் பேசாமல் இருந்தாலே எப்படி இருக்கிறது யோசித்து, அடுத்த நேரம் எப்படியாவது பேசி ஆக வேண்டும். ஆனால் 7 வருஷங்கள் ஒருவரை ஒருவர் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து அதே வீட்டுக்குள்ளே சாப்பிடுகிறார்கள், அதே வீட்டுக்குள்ளே படுத்து தூங்குகிறார்கள், அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, காலையில் 7 மணி பிள்ளைகள் வேலைக்கு போவாங்க, சாயங்கால வேலையிலிருந்து வருவாங்க, அவங்க ரூமுக்குள்ளே போயிடுவாங்க, அவ்வளவு தான். இதே வீட்டில் நான் சாப்பிட்றேன், இதே வீட்டில் தான் நான் தங்கி இருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அருமையான அந்த குடும்பத்தின் சமாதானத்தை சத்துருவானவன் கெடுத்து வைத்திருக்கிறான், அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை சத்துருவானவன் கெடுத்து வைத்திருக்கிறான். ஒருவர் பேசுவது இன்னொருவருக்கு பிடிக்கவில்லை, ஒருவர் பேசுவது மற்றவருக்கு பிடிக்கவில்லை. பாருங்கள், நல்ல குடும்பம்தான், நல்ல வீடு, அருமையான பங்களா போல வீடு இருக்கிறது, ஆனால் அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, அந்த வீட்டுக்குள்ள ஐக்கியம் இல்லை. நான் கூப்பிட்டேன், வாருங்கள், எல்லாரும் ஜபத்திற்கு வாருங்கள், இந்த இன்றைக்கு கர்த்தருந்த வீட்டுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். 7 ஆண்டுகள் இப்படி இருந்தால் எப்படி? ஐயா, நான் எப்படியெல்லாமோ என் வாழ்க்கையில் நினைத்தேன். அந்த ஐயா சொன்னாங்க, தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், பல முறை இந்த வீட்டை விட்டு நான் ஓடிவிட வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன், சில முறை நான் தற்கொலை செய்து விடலாமா என்று கூட நான் நினைத்திருக்கிறேன். எப்படி இந்த வீட்டுக்குள்ள வாழ முடியும் யோசித்து பாருங்கள். நீங்க வந்த உடனே கேட்கிறீர்கள், நான் சொல்ல 7 ஆண்டுகள் நான் இப்படித்தானே இருக்கிறேன். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆனால் வெளியே பார்த்தால் யாரும் குறை சொல்ல முடியாது, வெளியே பார்த்தால் யாரும் குற்றம் சொல்ல முடியாது, அவ்வளவு டீசெண்டாக நடந்துகிடுவாங்க, யாருக்கும் தெரியாது. அந்த வீட்டில் அன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே, இந்த குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள், இந்த குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்கிற ஆவிகள், நல்ல பிள்ளைகள் தான், நல்ல பெற்றோர்கள் தான், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி சத்துருவானவன் அநேக குடும்பங்களுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி, தேவையில்லாத போராட்டங்களை ஏற்படுத்தி, சந்தோஷமாய் வாழ வேண்டிய, மகிழ்ச்சியாய் வாழ வேண்டிய குடும்பங்களை இன்றைக்கு சிதறடித்து கொண்டிருக்கிறான், சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறான். எத்தனை வீடுகளிலே வெளிப்புறமான தோற்றத்திலே பார்க்க முடியாது, வெளிப்புறமான தோற்றத்தில் அவருடைய சூழ்நிலைகளை உணர முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு தீர்க்கமான வார்த்தை. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வீடு கூட அப்படி இருக்கலாம், உங்கள் குடும்பம் கூட அப்படி இருக்கலாம், நீண்ட நாட்களாய் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவுகள் உடைக்கப்பட்டிருக்கலாம், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஐக்கியம் உடைக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை ஏன் இப்படி வாழ வேண்டும் என்று ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். மகிழ்ச்சியாய் வாழ வேண்டிய பிள்ளைகள், மகிழ்ச்சியாய் வாழ வேண்டிய குடும்பங்கள் சஞ்சலமும் தவிப்பும் அந்த குடும்பங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. குடும்பங்களுக்கு விரோதமாய் சத்துருவானவன் எழும்பி குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை உடைத்து சமாதான கேடுகளை விதைத்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நான் உன்னை இனி மகிழ்ச்சியாக வைக்கப் போகிறேன். இந்த வார்த்தையை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை எத்தனை பேர் அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஆவியானவர் சொல்லுகிறார், இனி உனக்கு மகிழ்ச்சி வரும். நீ நினைத்திருக்கலாம் ஒருவேளை இனிமே நடக்காது, இப்படிதான் காலங்கள் ஃபுல்லா முழுவதும் ஓடி போய்விடும், இப்படிதான் என் வாழ்க்கை இருந்துவிடும், இப்படிதான் என் சூழ்நிலை இருந்துவிடும், மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை உடைய குடும்பங்களை சந்திக்க போகிறது. ஆமென். ஒரு குடும்பத்தை சந்திக்க போகிறது. நான் ஆவியில உணர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவர் எனக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற அநேக குடும்பங்கள் சிதறியடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உடைக்கப்பட்டு கிடக்கிறது. வெளியில பார்ப்பதற்கு தெரியவில்லை, வெளியிலே பார்ப்பதற்கு தெரியவில்லை, ஆனால் அந்தரங்க ஜீவியங்கள், எத்தனை நாட்கள் நீ கண்ணீரோட வாழ்கிறாய், எத்தனை மாதங்கள் கண்ணீரோட வாழ்கிறாய், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுத்தீர், எனக்கு ஏன் இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்தீர் என்று சொல்லி நீ கண்ணீரோடு கேட்கிறாய் அல்லவா, ஐயோ நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், நான் எதிர்பார்த்தது எனக்கு நடக்கவில்லை, நான் நினைத்தது எனக்கு நடக்கவில்லை, நான் ஏமாற்றமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு விட்டேன் என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா, நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா, இதில் மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நினைக்கிறாய் அல்லவா, இப்படித்தான் காலங்களும் நாட்களும் இருக்க போகிறது என்று நினைக்கிறாய் அல்லவா. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை நான் உன் சூழ்நிலைகளை மாற்ற போகிறேன், உன்னை நான் சந்தோஷப்படுத்த போகிறேன், உன்னை நான் மகிழ்ச்சியாக வைக்க போகிறேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி அப்படியே இன்றைக்கு நடக்க போகிறது. வேத புஸ்தகத்தில் அநேக இடங்களிலே கர்த்தர் ஜனங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நான் மூன்று காரியங்களை உங்களோடு நான் பேசி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் எங்கே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க விரும்புகிறார், எந்த இடத்தில் கர்த்தர் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார், நான் உன்னை மகிழ்ச்சியா வைப்பேன் என்று சொன்னாரே, எங்க கர்த்தர் மகிழ்ச்சியை வைக்க போகிறார், எங்க ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் என்று மூன்று காரியங்களை இன்றைக்கு நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். முதலாவது 90 சங்கீதம் அதன் 15 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது. அந்த வசனத்தை உங்களுக்காக நான் படிக்கிறேன். 90 சங்கீதம் 15 வசனம், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று கேட்கிறார்கள். நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாக சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று இங்கே வாசிக்கிறோம். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஒன்று, துன்பத்தை கண்ட இடத்திலே நம்மளை மகிழ்ச்சியாக வைக்கிற கர்த்தர். துன்பத்தை கண்ட காலங்கள், துன்பத்தை கண்ட நாட்கள், மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் சொல்லிவிட்டு வருவதில்லை, எதிர்பாராமத்தான் வரும். துன்பங்களுடைய சூழ்நிலைகள் மனிதன் நினைப்பதில்லை, இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படணும், இப்படியெல்லாம் வாழ்க்கையில கஷ்டம் அப்படி நினைக்கிறது இல்லை. ஆனா எதிர்பாராத சூழ்நிலைகள் மனிதனை சந்தித்து விடுகிறது. வேத புஸ்தகத்துல துன்பத்தை கண்ட ஒரு மனிதனை சொல்ல போனா யோபு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். யோபினுடைய சரித்திர புஸ்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது விசுவாசத்தை தூண்டுகிறதாக இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில யோபியனுடைய புஸ்தகத்தை படிக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில நம்பிக்கையும் பலத்தையும் அதிகமாய் நமக்கு கொடுக்கிறதாக இருக்கும். ஏனென்றால் 1 அதிகாரத்தில் யோபு வாழ்ந்திருக்கிற நிலைமைகளை படிக்கிறோம். அந்த ஏரியாவிலே, அந்த தேசத்திலேயே, அந்த பட்டணத்திலேயே யோபு போல ஆசீர்வதிக்கப்பட்ட யாரும் இல்லையா? ஒரு பக்கம் தேவனுக்கு பயந்த மனுஷன், ஒரு பக்கம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிற மனுஷன், ஒரு பக்கம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற மனுஷன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, இன்னொரு பக்கத்தில் ஆண்டவருக்கு என்று பிரியமாய் நடக்கிறான். உலகத்திற்குரிய ஆசீர்வாதமும் இருக்குது, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் யோபுக்கு இருக்கிறது. எல்லாம் 1000 1000 1000 இருக்கு. வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள், இதெல்லாம் நீங்க பாத்தீங்க, எல்லாம் இருக்கு, ஒரு குறைவும் இல்லை. அந்த தேசத்திலேயே மிகவும் வாழ்ந்திருந்த ஒரு மனிதன், அவன் நினைச்சு கூட பார்க்கல, அவன் யோசித்து கூட பார்க்கல, திடீர்னு அந்த துன்பம் யோபியனுடைய வாழ்க்கையில சந்திக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் எதிர்பாராத விதமாய் ஒன்றன் பின்பாக ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொன்றாய் இழந்து கொண்டே இருக்கிறான். மிருக ஜீவன் இழந்து போனா கூட பரவாயில்லை, ஆனா வேலைக்கார வேலைக்காரிகள் இழந்தா ஒருவேளை அது கூட ஒரு பக்கம் சங்கடமா இருந்தாலும், அடுத்து பாருங்க, பிள்ளைகளை இழக்கிறான். தேவன் அவனுக்கு கொடுத்த பிள்ளைகளை இழந்து நிற்கிறான். எவ்வளவு வேதனை இருக்கும் யோசித்து பாருங்கள். எவ்வளவு போல இந்த உலகத்தில் வாழ்க்கையில் துன்பப்பட்டவங்க யாருமே கிடையாது. சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன பாடுகளுக்கு நிறைய பேர், ஆண்டவரே என்னை ஏன் சோதிக்கிறீர், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த கஷ்டம், யோபுகிட்ட கேட்டு பாருங்க சொல்லுவார். எவ்வளவு பெரிய பாடுகள், எவ்வளவு பெரிய இழப்புகள், எவ்வளவு பெரிய துன்பம். தேவனுடைய பிள்ளைகளை அவன் கூட இருக்கிற எல்லாரும் போயிட்டாங்க. அடுத்த துன்பத்தை பாருங்க, அவனுக்கு சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற வியாதி. ஒரு பக்கம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான், அடுத்த பக்கத்தில் சரீரத்தில் வியாதி. ஒரு இடம் கூட பாக்கி கிடையாது. உச்சில இருந்து உள்ள கால் வரைக்கும் கொடிய பருக்களால் பாதிக்கப்பட்டான். பாருங்க, ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டே இருப்பானா? ஒரு புண்ணு வந்தாலே எவ்வளோ கஷ்டப்படுறோம். சரீரம் முழுவதும் இப்படிப்பட்ட புண்ணுகள் இருந்தால் எப்படி அவன் சாப்பிட முடியும், எப்படி அவன் தூங்க முடியும், எப்படி அவன் நிம்மதியா இருக்க முடியும்? ஒருவேளை யோபு கிட்ட கேட்டா சொல்லியிருப்பாரு, அதை கூட சகிச்சுக்கிட்டேன்ப்பா. அடுத்த பிரச்சனை தன்னோடு இருக்கிற தன்னுடைய மனைவி. என்னுடைய பிள்ளைகளே, அந்த மனைவி பேசுகிற வார்த்தைகள் அதனுடைய இருதயத்தை காயப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மனைவி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம் ஸ்தோத்திரமா, சரீரத்தில் வியாதியாக படுத்திருக்கிறீர் அப்போ அதுக்கும் ஸ்தோத்திரமா, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே, இப்படி எல்லாம் நீ இருக்கிறத விட தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுவிடு. தனக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய மனைவி, தனக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய நபர் வார்த்தைகளினால் காயப்படுத்தி நீ இருக்கிறத பார்க்கிலும் நீ செத்து போறது நலம் அப்படின்னு சொல்றா பாருங்க, அதுதான் அவனுடைய இருதயத்தை இன்னும் காயப்படுத்தி இருக்கும். இப்படியே தொடர்ந்து யோபு தன்னுடைய வாழ்க்கையில துன்பத்தை சந்தித்து கொண்டே இருக்கிறான். தாங்க முடியாத காரியங்கள், தாங்க முடியாத பிரச்சனைகள். எல்லாரும் யோபு விட்டு போயிட்டாங்க. அடைக்கலமாக இருந்தவர்கள், அனுகூலமாக இருந்தவர்கள், அவனை சுற்றிலும் இருந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் அவனை விட்டு போய்விட்டார்கள். உண்மையான உறவுகளை, உண்மையான நண்பர்களை எப்போ தெரியுமா நம்ம கண்டுபிடிக்கலாம்? இந்த மாதிரியான சூழ்நிலையில் பாடுகள் வரும்பொழுது கூட நிற்கிறாங்களா? நமக்கு கஷ்டம் வரும்போது கூட இருக்கிறாங்களா? உபத்திரம் வரும்போது கூட இருக்கிறாங்களா? இல்லை, எல்லாரும் ஓடிடுவாங்க, எல்லாரும் ஓடிடுவாங்க. நல்லா இருந்தா எல்லாரும் தேடி வருவாங்க. வந்தாங்க யோபுவை தேடி. தேவனுடைய பிள்ளைகளே, துன்பத்தை கண்ட நாட்கள் ஏங்கி கொண்டே இருக்கிறான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு மரத்தை குறித்தாகிலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அது வெட்டப்பட்டால் கூட திரும்ப தலைக்கும், எனக்கு அந்த சுகவாழ்வு திரும்ப தலைக்குமா, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று, எனக்கு குறிக்கப்பட்ட காலத்துக்காக நான் காத்திருக்கிறேன் என்று கதறுகிறான். இதனுடைய பிள்ளைகளே, காலங்கள் வந்தது. அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அந்த பிரச்சனையின் நடுவிலும் ஆண்டவருக்காக நிற்கிறாரே, ஆண்டவருக்காக வாழ்கிறாரே. தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு பாடுகள் மத்தியிலும் யோபு கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகவில்லை. சின்ன பாடுதான், சின்ன கஷ்டம்தான், சின்ன வியாதி தான், சின்ன பிரச்சனை தான், ஒரு சின்ன ஏமாற்றம் தான். நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை தேடுகிறதில்லை. எனக்கு பிரச்சனை வந்துட்டு, எனக்கு போராட்டம் வந்துட்டு, எனக்கு வியாதி வந்துட்டு, இனிமே எப்படி ஆண்டவரை தேட முடியும்? ஆண்டவர் தான் அதை தப்புவித்திருக்கலாமே, ஆண்டவர் விடுவிச்சிருக்கலாமே. தேவனுடைய பிள்ளைகளே, யோபு எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறான். காலங்கள் ஒன்று வந்தது, நாள் ஒன்று வந்தது, சிறையிருப்பை மாற்ற ஆரம்பித்தார், சூழ்நிலைகளை மாற்ற ஆரம்பித்தார். வசனம் சொல்லுகிறது, முன்பு இருந்ததை பார்க்கிலும் ரெண்டு துணையாய் கத்தர் கொடுத்து அவனை மகிழ பண்ணினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை நான் மகிழ்ச்சியாக வைக்க போகிறேன். எங்க தெரியுமா? துன்பத்தை கண்ட இடத்துல. நீ எங்க துன்பத்தை கண்டாயோ அதே இடத்துல உனக்கு ஒரு சந்தோஷம் காத்திருக்கிறது. நீ எங்க துன்பத்தை கண்டாயோ அதே இடத்துல உனக்கு ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. நீயா நினைத்து முடிவெடுக்காதே, இது இப்படிதான் இருக்கும், இப்படிதான் வாழ வேண்டும், இனிமே இப்படிதான் இருக்கும், இனிமே தேசம் இப்படிதான் இருக்கும். இல்லை, சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் என் ஆண்டவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். உனக்கு ஒரு மாற்றம் வரும், உன் வீட்டிலே ஒரு மாற்றம் வரும், உன் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரும், நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்தில் மாற்றங்கள் வரும், நீ தேவ சமூகத்திலே போராடி கொண்டிருக்கிற காரியத்தில் மாற்றங்கள் வரும். இந்த துன்பம் தொடர்வதில்லை, நீ கடந்து வந்த பாதை உனக்கு இனி தொடர்வதில்லை, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருக்கிறது. துன்பத்தை கண்ட இடத்துல உன்னை நான் மகிழ்ச்சியாய் வைக்க போகிறேன். ஆண்டவர் சந்தோஷப்படுத்தினாரா? யோபுவை சந்தோஷப்படுத்தினாரா? அந்த சந்தோஷத்தை எல்லாரும் கொண்டாடும்படியாய் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் வீட்டிற்கு வந்து விருந்தை ஆயத்தம் செய்து, அருமையானவர்களே, கர்த்தர் அவன் தீங்கிலிருந்து அவனை விடுவித்தார் என்று கர்த்தருக்கு நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, துன்பத்தை கண்ட இடத்துல உன்னை மகிழ்ச்சியாக கர்த்தர் வைக்க போகிறார். இந்த ஆராதனைக்கு பின்னால், இந்த செய்திக்கு பின்னால உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சில காரியங்களை நீ பார்ப்பாய். உன்னுடைய கண்கள் அதை பார்க்க போகிறது. உன்னுடைய வாழ்வில் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்து உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நான் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன், சோர்ந்து போகாதிருங்கள், மனம் தளர்ந்து விடாதிருங்கள், உன்னை மகிழ்ச்சியாக நான் வைக்க போகிறேன். உனக்கு ஒரு நல்ல செய்தி உனக்கு காத்திருக்கிறது, உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வருகிறது. உன் பிள்ளைகளுடைய விஷயத்தில், உன் பிள்ளைகளுடைய காரியத்தில், உடைந்து போன உன் பிரிந்து போன உன் பிள்ளைகளுடைய லைஃப்ல இந்த குடும்பம் ஒன்று சேருமா? இந்த குடும்பம் சேர்க்கப்படுமா? சில காலங்களாய் பிரிந்திருக்கிறார்கள். எவ்வளவோ சொந்த முயற்சி எடுத்தும், எவ்வளவோ சொந்த பிரயாசப்பட்டும் அவர்கள் ஒன்று சேரவில்லை. அது உன் இருதயத்திலே வேதனை இருக்கிறது. என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என் பிள்ளையுடைய குடும்பத்தில் இப்படி ஒன்று நடந்து விட்டது. பிரிக்கப்பட்டு கிடக்கிற, உடைக்கப்பட்டு கிடக்கிற அந்த பிள்ளைகளுடைய காரியத்திற்காய் இந்த வாழ்க்கையில மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் உன் படுக்கையை கண்ணீரால் நனைத்து கொண்டிருக்கிறாய். ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவார், உன் பிள்ளைகளுடைய சுக வாழ்வு துளிர்க்க போகிறது. உடைக்கப்பட்ட, உருக்குலைந்து போன காரியங்களிலே என் ஆண்டவருடைய கிரியைகள் நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். என்னுடைய பிள்ளைகள், விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நம்பர் ஒன், துன்பத்தை கண்ட இடத்திலே உன்னை மகிழ்ச்சியாக வைப்பார். இரண்டாவது ஒரு காரியம் சொல்கிறேன், ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, ரூத்தின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காரியம், கசப்பான நிலையிலே இருக்கிற உனக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை இல்லாவிட்டால் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். நகோமியினுடைய குடும்பத்தை குறித்து ரூத்தினுடைய புஸ்தகத்தில் நீங்கள் படிக்க முடியும். ஒரு காலத்தில் அப்பத்தினுடைய வீட்டில் இருந்தவர்கள், ஆனால் அங்கே ஒரு பஞ்சம் வந்து விட்டது, இனிமேல் போஷிக்கப்பட முடியாது என்று அறிந்து இவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய்விட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை. எப்போ பிரச்சனை வருது தெரியுமா? தேவன் வைத்த ஸ்தானத்தை விட்டு, தேவன் உனக்கென்று நியமித்திருக்கிற இடத்தை விட்டு என்றைக்கு நீ விலகி மோவாப் என்கிற உலகத்திற்கு நேராக, சாபம் நிறைந்த இந்த உலகத்திற்கு நேராக நீ பின்மாற்றம் அடைகிறாயோ, அன்றைக்கு தேவையில்லாத கசப்பான அனுபவங்கள் உண்டு வாழ்க்கையில் வருகிறது. கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் இருந்து உனக்கு குறைவுகளை நிறைவாக்க அவராலே முடியும், உன் சூழ்நிலைகளை மாற்ற அவராலே முடியும், உன் தேவைகளை சந்திக்க அவராலே முடியும். ஆனால் அற்புதம் நடக்கல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கொஞ்ச நாள் கூட்டத்துக்கு வருவாங்க, ஆராதனைக்கு வருவாங்க, ஒரு எதிர்பார்ப்போட வருவாங்க, நினைச்சது நடக்கல, எதிர்பார்த்தது நடக்கல. என்ன செய்யறாங்க? ஐயோ நான் போனேன், நான் ஜபத்துக்கு போனேன், நான் அந்த கூட்டத்துக்கு போனேன், நானும் கொஞ்ச நாள் போய் கையெல்லாம் தட்டி பாட்டி பாடி ஆராதிச்சு பார்த்தேன், ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் கர்த்தர் ஆரம்பத்தில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யாததை போல இருக்கும், ஆனால் அவரை நம்பி வந்தவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவரை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. இருக்க வேண்டியதானே, இந்த நகோமி குடும்பத்தோடு மோவாப்புக்கு போய்விட்டார்கள். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிதான கசப்பான அனுபவங்களுடைய வாழ்க்கையிலே வந்தது, கசப்பான அனுபவங்கள் அவர்களை தொடர்ந்தது. மோவாப் தேசத்தில் போய் எல்லா நன்மைகளை இழந்து, பிள்ளைகளை இழந்து, மருமக்கள் நீங்கள் போங்க, இனிமே உங்களுக்கு வாழ்க்கை இருந்தால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று குடும்பம் சிதறடிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, மறுபடியும் அப்பத்தின் வீட்டை தேடினால், மறுபடியும் எழுந்து வந்தால் ஒரு சுக வாழ்வு நிச்சயமாய் கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் அவர் சொல்கிறார், நகோமி வருகிறாள் என்று சொல்லும்போது, ஐயோ என்னை நகோமி என்று கூப்பிட வேண்டாம், என்னை மாறா என்று சொல்லுங்கள், நான் கசப்புள்ளவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வாழ்க்கை கசந்து போய்விட்டது. என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வைத்த ஸ்தானத்தை விட்டு ஒரு நாள் விலகி போகக்கூடாது. கர்த்தர் உங்களை ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கலாம், தேவன் வைத்த ஸ்தானத்தை விட்டு நீ விலகும் பொழுது சில கிருபைகளை நீ இழந்து விடுகிறாய், சில ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறாய். எல்லாருக்கும் தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பதில்லை, எல்லாருக்கும் தேவன் அப்படிப்பட்ட தருணத்தை கொடுப்பதில்லை. ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற தருணங்களை அலட்சியப்படுத்தி விடக்கூடாது, தேவன் தந்திருக்கிற நன்மைகளை அலட்சியப்படுத்தி விடக்கூடாது, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற ஆராதனையை அலட்சியப்படுத்தக்கூடாது, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபையை அலட்சியப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான், அலட்சியப்படுத்துகிறது, அது வாழ்க்கையில கசப்பான அனுபவத்திற்குள்ளே கொண்டு போய்விடும். ஆண்டவர் சந்திப்பார், உன் தேவைகளை சந்திப்பார், உன் விருப்பத்தை நிறைவேற்றுவார். காத்திரு தேவ சமூகத்திலே, அமர்ந்திரு தேவனுடைய பாதத்திலே, ஏற்ற காலங்கள் வரும் பொழுது தேவனுடைய மகிமை அவர் விளங்க பண்ணுவார் அல்லவா. ஆனால் இப்பொழுது பாருங்கள், மாமியாரும் மருமகளும் அப்படியே மறுபடி அந்த போவாஸ் என்கிற அந்த மனிதனுடைய வயலிலே வேலை செய்வதற்கு உள்ளே வருகிறாள். அவருடைய கண்களிலே தயவு கிடைக்கப்படுகிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீ திரும்பி வந்தால் உனக்கு ஒரு தயவை கர்த்தர் தருவார். உன்னுடைய சூழ்நிலையில் இருந்து நீ எழும்பி வந்தால், உன்னுடைய தவறுகளை உணர்ந்து நீ வந்தால், உன்னுடைய குற்றங்களை உணர்ந்து வந்தால், உனக்கு ஒரு வழி ஆண்டவர் திறந்து தருவார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வயலில் வேலை செய்தால் கடைசியில் அந்த வயலுக்கு சொந்தக்காரியாகவே மாறிவிட்டாள், சுக வாழ்வை துளிர்க்க பண்ணினாள். கசப்பான இடத்திலே ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியாக தேவன் வைத்தார். வாழ்க்கை கசந்து போய்விட்டதா? கசப்பான அனுபவத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் விரும்பின காரியத்தை ஆண்டவர் செய்யவில்லை, நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் செய்யவில்லை என்று ஆண்டவர் விட்டு விலகி போய்விட்டீர்களா? மறுபடியும் வாருங்கள், மறுபடியும் தேவ சமூகத்தை தேடி வாருங்கள், அவருடைய சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளே வாருங்கள், தேவனுடைய பாதத்தை தேடி வாருங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு அவருடைய சட்டையின் கீழே ஓடி வந்தவர்களுக்கு நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன், எங்கே துன்பத்தை கண்ட இடத்திலே உன்னை மகிழ்ச்சியாய் வைப்பேன். இரண்டாவது, கசப்பான வாழ்க்கை வாழ்ந்த இடத்திலே உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். மூன்றாவது ஒரு காரியம், யோவான் எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 15 யோவான் சுவிசேஷம் 15 மூன்று சம்பவங்களை நீங்கள் படிக்க முடியும். ஒரே அதிகாரத்திலே மூன்று விதமான மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறதை நீங்கள் வேதத்திலே வாசிக்க முடியும். அந்த மூன்று காரியங்கள் என்ன? முதலாவது நீங்கள் அந்த 15:7 நீங்கள் படிக்கும் பொழுது அதில் எதில் ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் வேதத்திலே படிக்க முடியும். அங்கே நம்ம படிக்கிறோம், பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் அவர்களுக்கு தேவன் செய்ததான நன்மைகளை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசிக்க முடியும். எப்படிப்பட்ட சந்தோஷத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார் பாருங்கள். ஒன்று, காணாமல் போன ஆடு கிடைத்ததினால் உண்டாகிற சந்தோஷம். காணாமல் போன ஆடு கிடைத்ததினால் உண்டாகிற சந்தோஷம். ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அதில் ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது, ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. இப்போ மேய்ப்பனுடைய நிலைமை என்ன? இந்த ஒரு ஆடு காணாமல் போன ஆட்டிற்காக அவர் பரிதவிக்கிறார். 99 ஆடுகள் இருக்கிறதே, இந்த 99 ஆடுகள் எனக்கு போதும், ஒன்று தானே காணாமல் போயிற்று, சரி பரவாயில்லை, 99 இருக்கிறது அல்லவா என்று அந்த மெய்ப்பன் நினைக்கவில்லையா? அந்த காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடி அந்த ஆட்டை திரும்ப பெற்று கொண்டது நிமித்தம் ஒரு பெரிய சந்தோஷம் மெய்ப்பனுக்கு கிடைக்கிறது. இழந்து போன நிலையிலே, இழந்து போன இடத்திலே ஆண்டவர் மகிழ்ச்சியாய் வைக்கிறவர். மெய்ப்பன் எதை இழந்து நிற்கிறான்? ஆட்டை இழந்து நிற்கிறான். என்னுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள், இன்றைய சூழ்நிலைகளிலே இந்த கொரோனா தாக்குதலின் நிமித்தமாக ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது, சபைகளிலே ஆராதனைகள் இல்லை, எல்லாரும் வீட்டிலே இருந்து ஆன்லைனிலே இப்பொழுது ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இப்படியே சில மாதங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. விசுவாசிகள் எல்லாரும் எங்கே இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், ஒன்றும் தெரியவில்லை. பாருங்க, இனிமேல் சர்ச்சை திறந்தால், ஆலயம் திறக்கப்பட்டால் எத்தனை பேர் சபைக்கு வருவார்கள் என்றும் தெரியவில்லை. அப்போதான் தெரியும் எந்தெந்த ஆடெல்லாம் காணாமல் போயிருக்கிறது. மெய்ப்பனுக்கு ஒரு பெரிய வேலை இருக்கிறது. காணாமல் போன ஆடுகளை எல்லாம் தேட வேண்டும். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றை கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது மெய்ப்பனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது, காணாமல் போன ஆட்டை மறுபடியும் கண்டுபிடித்தார். நான் சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு நல்ல மந்தையிலே சில ஆடுகள் காணாமல் போயிருக்கும், சில ஆடுகள் அருமையானவர்களே காணாமல் போயிருக்கும், அதையெல்லாம் கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். உடைய கண்கள் அதை பார்க்க போகிறது. அந்த ஆத்துமாக்கள் மறுபடியும் சபையை தேடி வருவார்கள், அந்த ஆத்துமாக்கள் தேவ சமூகத்தை தேடி வருவார்கள். அப்ப மெய்ப்பனுடைய ஒரு சந்தோஷம், இழந்து போன ஆட்டை மறுபடியும் பெற்று கொண்டபடியினாலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. இரண்டாவது சம்பவம் என்னவென்றால், வெள்ளிக்காசு ஒன்று காணாமல் போய்விட்டது. இப்ப காணாமல் போன அந்த வெள்ளிக்காசை மறுபடியும் என்ன செய்யணும்? பெற்றுக் கொள்ளணும். காணாமல் போன அந்த வெள்ளிக்காசை மறுபடியும் தன் பக்கமாக திருப்பிக் கொள்ளணும். அப்படியானால் அந்த திரும்பவும் அந்த வெள்ளிக்காசை பெற்றுக் கொண்டது நிமித்தம் என்ன நடக்கிறது? சந்தோஷம் உண்டாகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த லூக்கா சுவிசேஷம் 15 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படிப்பட்ட 3 விதமான சம்பவங்களை சொல்லுகிறார். ஒன்று, காணாமல் போன ஆடு மறுபடியும் கிடைத்ததினால் உண்டாகிற மகிழ்ச்சி. இரண்டாவது, நீங்கள் அந்த 15 லூக்கா 15:9 படிக்கும் பொழுது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டது. அப்ப அந்த வெள்ளிக்காசு மறுபடியும் கிடைத்தபடினால் உண்டாகிற ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி என்று நம்ம படிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், காணாமல் போன வெள்ளிக்காசு, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும், அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவள் போராடாமல் இருப்பாளோ? பிரயாசப்படுகிறாள். அந்த வெள்ளிக்காசு எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது அது திருப்பிக் கொள்ளணும். விளக்கை கொளுத்தி அந்த வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடிக்கொண்டே இருக்கிறாள். அதை கண்டுபிடித்த பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷம், அதை கண்டுபிடித்த பொழுது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அதை கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்றாராம். கிடைத்துவிட்டது, என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். இரண்டாவது, அதே அதிகாரத்திலே, லூக்கா 15 இரண்டாவது சம்பவம், இழந்து போன காணாமல் போன வெள்ளிக்காசை, இழந்து போன வெள்ளிக்காசை மறுபடியும் பெற்றுக்கொண்டபடியினால் ஏற்படுகிற மகிழ்ச்சி. அதே அதிகாரத்தில் 3 ஒரு சந்தோஷம், 24 லூக்கா 15:24 எழுதப்பட்டிருக்கிறது, இளைய குமாரன் காணாமல் போனான் திரும்பவும் காணப்பட்டான். இளையகுமாரனை குறித்து எழுதியிருக்கிறது. இளையகுமாரன் பாருங்க, அப்பா வீட்டில் நல்ல வாழ்ந்தவன், ஆனால் அவனுடைய நண்பர்கள் அவனை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். சந்தோஷமாக வாழ முடியாதுப்பா, இப்படிலாம் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஊர் உலகம் தெரியாது, நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், தனக்குண்டான எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு அப்படியே தூர தேசத்துக்கு போய் அதை செலவு பண்ணினான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு பரிதாபமான நிலைமை அவனுக்கு. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கூட அவன் கஷ்டப்படுகிறான், பன்றிகளோட சண்டை போடுகிறான். ஆனால் அந்த தகப்பனுடைய உள்ள என்ன தெரியுமா? இந்த காணாமல் போன வீட்டை விட்டு போன இந்த இளைய குமாரன் திரும்பி வரமாட்டானா? அதுதான் ஒரு நல்ல தகப்பனுடைய அன்பு. விட்டு விட்டு போனவன் தானே, சொத்துக்கள் எல்லாம் பிரித்து கொண்டு போனவன் தானே, அப்படியே போயிருட்டு நினைச்சாரா? இல்லை, உலக தகப்பன் நினைக்கலாம், பரம தகப்பன் அப்படி நினைக்கவே மாட்டாரு. அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஏக்கம், அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாரம், அந்த பிள்ளை திரும்பி வரமாட்டானா, இந்த வீட்டு விட்டு போன இல்லாவிட்டா என் கரத்தில் இருந்தால் இழந்து போன அந்த குமாரன் திரும்ப வரமாட்டானா? தேவனுடைய பிள்ளைகளே, அவன் திரும்பவும் காணப்பட்டான். இது நிமித்தம் நாம் சந்தோஷப்படுவோம். அப்ப பாருங்க, இந்த லூக்கா 15 அதிகாரத்தில் 3 விதமான இடத்திலே மகிழ்ச்சியை வைக்கிறார். இங்கெல்லாம் வைக்கிறாரு, மெய்ப்பனுடைய வீட்டிலே ஒரு சந்தோஷம் வருகிறது, வெள்ளிக்காசு காணாம போன அந்த வீட்டில் ஒரு சந்தோஷம் வருகிறது, இளைய குமாரன் திரும்ப வந்ததினால ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது. எதை இழந்திருக்கீங்க? எதை இழந்து வருத்தப்படுறீங்க? எதை இழந்து வாழ்க்கையில தவித்து கொண்டிருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் உன் கரத்திற்கு அது வரும். மறுபடியும் உன் கரத்திற்கு அவன் இழந்து போனதை மறுபடியும் தேவன் உனக்கு கொடுக்க உண்மை உள்ளவர். நீ இழந்து போனதை மறுபடியும் தேவன் உனக்கு தருவதற்கு உண்மை உள்ளவர். நன்மைகள் இழந்துட்டீங்களா? சரீர சுகத்தை இழந்துட்டீங்களா? ஐஸ்வர்யத்தை இழந்துட்டீங்களா? ஒருவேளை சில வேலை இழந்து நிற்கிறீங்களா? சில உயர்வை பதவியை இழந்து நிற்கிறீங்களா? சில ஆவிக்குரிய வரங்களை இழந்து நிற்கிறீங்களா? ஆவிக்குரிய உன்னத பலத்தை இழந்து நிற்கிறீங்களா? தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்திருக்கீங்களா? தேவனோடு உள்ள உறவை இழந்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் நீ இழந்து போனதை திரும்ப ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறார். இழந்து போனதை திரும்ப தருவார். என்னுடைய பிள்ளைகளே, சந்தோஷமாய் வைப்பார். நான் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். தலைமுறை தலைமுறையாக நான் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். துன்பத்தை கண்ட இடத்திலே உன்னை மகிழ்ச்சியாக வைப்பார். உன் வாழ்க்கையிலே எந்த இடத்திலே நீங்கள் கசப்பான நிலைமை வாழ்ந்தீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பார். அதே போல இழந்து போன நிலையிலே இருந்த சூழ்நிலைகளிலே கர்த்தர் திரும்ப கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வைப்பார். எஸ்தரின் புஸ்தகத்தில் சூசா நகரம் கலங்கினது, ஆனால் அதே சூசா நகரம் மகிழ்ந்தது என்று எழுதியிருக்கிறது. ஒரு காலத்திலே கலக்கம் உண்டானது. 4 சொல்கிறேன், எங்கே கலக்கம் இருந்ததோ கலங்கின இடத்திலே ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் வைக்க போகிறார். யூதர்களுக்கு ஒரு கலக்கம், தேவ ஜனங்களுக்கு ஒரு கலக்கம், சிதறி போன ஜனங்களுக்கு ஒரு கலக்கம். இவர்கள் எல்லாரும் அழிக்க வேண்டும், இவர்களை அழித்து விட வேண்டும், தேவ ஜனத்தை அழித்து விட வேண்டும், ஜெபிக்கிறவர்களை அழித்து விட வேண்டும், பரிசுத்தவான்களை அழித்து விட வேண்டும். பிசாசினுடைய ஒரு பெரிய தந்திரம், அழிக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிப்பதற்கு தேவன் விடமாட்டார். சத்துருக்களின் கையிலே தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளை இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். உன்னை எது தருமா மகிழ்ச்சியாக்கும்? உன் ஜபம் உன்னை சந்தோஷப்படுத்தும். உன் ஜபம் வீணாய் போகாது. உன் ஜபம் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உன் ஜபம் உன் இருதயத்தை மகிழ பண்ணும். கலங்கி போன இடம்தான் சூசா நகரம் கலங்கிற்று. அதே சூசா நகரம் ஆர்ப்பரித்தது என்று எழுதியிருக்கிறது. காரணம், சூழ்நிலைகள் மாறினது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. எதனால தெரியுமா? சந்தோஷம் வந்துச்சு, ஜபம். என்னுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நான் சொன்ன ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் மாற்றணும் நீங்க நினைப்பீங்கன்னா, ஒரு மாறுதல் வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஜபந்தான் ஒவ்வொரு விஷயத்திலும் மாற்றத்தை கொண்டு வரும், மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஜெபிக்காத பட்சத்தில் ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. ஜெபிக்காத பட்சத்தில் தேவ வல்லமைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, பிரகாசிக்க முடியாது. ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டு உங்களை மகிழ்ச்சியாக வைக்கணும்னா ஆண்டுடைய முகத்தை நோக்கி பாருங்க. இதுவரைக்கும் கடந்து வந்ததை, இதுவரைக்கும் நடந்ததை, இதுவரைக்கும் வாழ்க்கையில் சம்பவித்ததை, இதுவரைக்கும் வாழ்க்கையில் அனுபவித்ததை குறித்து வருத்தப்படாது. இன்னைக்கு ஒரு புதிய அத்தியாகம், ஒரு புதிய பாதை, ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய வழி, ஒரு புதிய ஆசீர்வாதம் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக, தேவன் உங்களுக்கு தருவாராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்விலே அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நாம் இணைந்து ஜபம் பண்ண போகிறோம். நான் உன்னை தலைமுறை தலைமுறையாய் மகிழ்ச்சியாக வைப்பேன். இனி துன்பமுனை தொடாது, இனி கசப்புனை தொடாது, இனி இழப்புனை சந்திக்காது, உன் வாழ்க்கையில் கலக்கம் இனி உனக்கு வராது. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தருக்கு மாற்றப் போகிறார். எனக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும், என் வீட்டுக்குள்ளும் ஒரு அற்புதம் நடக்கட்டும், என் குடும்பத்திற்குள்ளும் ஒரு அற்புதம் நடக்கட்டும், என் வேலை ஸ்தலத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், என் சரீரத்தில் அற்புதம் நடக்கட்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி இப்பொழுதே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். எந்தெந்த இடத்தில் ஆவி கிரியை செய்ய வேண்டுமோ, எந்தெந்த இடத்தில் தேவ வல்லமை வெளிப்பட வேண்டுமோ, எந்தெந்த இடத்தில் ஆவியானுடைய கிரியைகள் நடக்க வேண்டுமோ, அது இப்பொழுதே நடக்க போகிறது. ஜெபம் பண்ணுவோமா? என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். இப்பொழுது ஜெபிக்கிற இந்த வேளையிலேயே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரப்போகிறது. அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே ஆண்டவர் செய்ய போகிறீர். ஆண்டவர், இந்த வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆண்டவர் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் மேல் தேவ அபிஷேகம் இறங்கி வரட்டும். உடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய அக்னி இறங்கி வரட்டும். எந்த விதத்திலே, எந்த சூழ்நிலையில் உடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் உண்டாக வேண்டுமோ, அற்புதங்கள் நடக்கணுமோ, இப்பொழுதே நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவ வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ மகிமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமையான காரியங்களை நடப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய கலக்கங்கள் இன்றோடு மாறுகிறது, கசப்பு இன்றோடு மாறுகிறது, வேதனை இன்றோடு மாறுகிறது. இழந்து போன ஒவ்வொன்றையும் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் திருப்பிக் கொள்ள போகிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, ஆவிக்குரிய உன்னத ஆசி

செய்திகள் கேள்விப்படுவீர்கள். துக்கத்தின் நாட்கள் முடிந்து விட்டது. கர்த்தருடைய சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். நீர் அப்படி செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: பல ஆண்டுகளுக்கு முன் டாக்டர் பில்லிகிரகம் அவர்கள் கூறிய ஒரு சம்பவம் இன்றும் நமக்கு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை வலியுறுத்துகிறது. ஒரு திருச்சபை போதகரும் ஒரு திரைப்பட நடிகரும் நண்பர்களாக இருந்தார்கள். திரைப்பட நடிகருக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தது. அந்த போதகருடைய திருச்சபையில் மிகச் சிலரே ஆராதனைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். ஒருமுறை இந்த நண்பர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த போதகர் தன்னுடைய நண்பரான நடிகரை பார்த்து, எப்படி உன்னால் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை உன் பின்னால் வரவைக்க முடிந்தது? நீ கூறுவதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள்தானே, ஆனால் நான் மாறாத சத்தியத்தை போதிக்கிறேன், என்றாலும் உனக்கு பின் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது ஏன் என்று கேட்டார். அதற்கு அந்த நடிகர் கூறிய பதில் என்ன தெரியுமா? நான் கட்டுக்கதைகளையே உண்மை போல மக்களுக்கு நான் எடுத்துச் சொல்கிறேன், ஆனால் மிகப்பெரிய ஒரு உண்மையை நீ கட்டுக்கதை போல பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கிறேன் என்று கூறினார். ஆம், இது எவ்வளவு உண்மை இல்லையா? கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களும் மிகப்பெரிய உண்மையை பின்பற்றுபவர்கள் போல வாழ்க்கை நடத்தாததாலும், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்காததாலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்பவர்கள் வாழ்க்கையும் அவர்கள் கட்டுக்கதையை பின்பற்றுவர்கள் போல உலகத்திற்கு தெரிகிறது. அப்படி என்றால் சத்தியத்தை அறிந்திருப்பவர்கள் எவ்வளவு தெளிவாக அந்த பாதையில் நடப்பவர்களாகவும் அதை குறித்து பேசுபவர்களாகவும் இருக்க வேண்டும் இல்லையா? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது என்று இயேசுவும் கூறியிருக்கிறார். நாம் இருக்கும் இடத்தை சுற்றி நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறதா, இல்லையென்றால் ஏன் என்பதை உணர்ந்து மனந்திருந்துவோமா?

இந்த உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யானே என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நேரம் என்ன பண்ணிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்துவம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவரே அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு உங்க பிள்ளைய கூட கேட்டிருக்கலாம், எனக்கு என்னமா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டிருக்கலாம், நீ என்ன என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம் எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்திலயும் நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாசம் வச்சீங்க, நான் அதுக்கு நான் பாத்திரவானா கூட தெரியல. ஆனா இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உமக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க, நினைச்சு பார்த்து அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்க, எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர், நான் எது செஞ்சனோ, நான் செய்யலையோ, பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னே ஒன்னு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடமும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்து நிறைய பேர் அழுதுகிட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை தட்டி

அந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதாக இருக்கும். அது அவனு அவன் தான், அந்த பையன் தான் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே. அப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வன், எவ்வளோ அன்பு நிறைந்தவர், எவ்வளோ பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனா தகுதி இல்லத்தான், உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துறார் பாரு, அதுதான் என் ஆண்டவருடைய

0: உலகத்தில் நீ என்னென்ன செய்ய கேட்பாங்க. எல்லாருமே அதுதான் இந்த உலகத்தில் பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா, அந்த அந்த ஹார்ட் தான், அந்த ஹெம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும்.
1: ஒரு பிரச்சனையில இருந்து முடிஞ்சே வெளியே வர அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில் வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான், அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும். புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறது இன்னொரு கடன் வாங்குவி, அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். யாரு சொல்றாரு? அதை எல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. நான் பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தர் எனக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன்.

தேடி போக மாட்டேன், எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த எனக்கு இருக்கிறார், செல்வம் எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார், அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா.

எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு நன்மையை தானே ஏசப்பா கேட்டேன். ஏன் இவ்வளவு கடினமான பாதைகள் அவர்களுக்கு செய்கிறதை காட்டிலும் சிறந்ததை மகிமையானதை உயர்ந்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர் சித்தத்தில் நிலைத்திரு

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:20. என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே,

வியாதி இவைகளில் கட்டப்பட்டு அவிழ்ப்பார் யாருமில்லையே என்றும் தப்புவிப்பார் உண்டோ என்றும் தினம் தினம் தேவனை நோக்கி காத்திருக்கிற கண்ணீர் வடிக்கிற உங்கள் மேல் கர்த்தர் மனதுருக்கமாய் பிரியமாயிருந்து இன்றைக்கு உங்களை அவற்றிலிருந்து விடுதலையாக்கி தப்புவித்து விசாலமான இடத்திலே வைத்து ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக அவர் விடுதலை தருகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:18 வாசிக்கையில், அங்கே என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார் என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். தாவீதை கத்த கோலியாத் என்கின்ற பலங்கொண்ட அசுரனிடமிருந்தும் சிங்கத்தின் கரடியின் இடமிருந்தும் விடுவித்தார். அதோடு மட்டுமல்லாமல் தாவீதின் ஜீவனை வாங்க தேடின ஆயுததாரியான சவுலிடமிருந்தும் தன் மகனான அப்சலோமிடமிருந்தும் விடுவித்து காப்பாற்றி ஆசிர்வதித்தார் என்பதை வாசித்தறிகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களின் சூழ்நிலைகள் கோலியாத்தை போன்றோ சிங்கத்தை கரடியை போன்றோ அல்லது நம்பினவர்களே உங்களுக்கு எதிராக காணப்பட்டாலும் இன்றைக்கு அவைகளிலிருந்து விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார். உங்களுக்கு எதிரான எல்லா பகையும் தீமைகளையும் இன்றைக்கு மேற்கொள்ளும்படிக்கு உங்களுக்கு பலனையும் தந்து ஆசிர்வதிக்கிறார். 2வதாக அவர் விசாலத்தில் வைக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:20 விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து தப்புவித்தார் என்று உள்ளது. ஈசாக்கை குறித்து பார்ப்போமானால் அவன் தன் தகப்பனின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டி பல வகையில் முயற்சிக்கின்றான். எல்லாம் தடைகளும் எதிர்ப்புகளும் பகையுமாக வருகிறது. ஆனாலும் அவன் விசுவாசத்துடன் தொடர்ந்து செயல்படும் போது கர்த்தர் ரெகபோத்தை கட்டளையிடுகிறார். அத்துறவின் மூலம் எதிரிகள் சமாதானம் பண்ணப்பட்டார்கள். பகைகள் அமைதலானது. பலிகி பெருகி இருக்கும்படி ஆசிர்வதித்தார். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற போராட்டங்கள், பகைகள், எதிரான தடைகள் எவைகளிலெல்லாம் காணப்படுகிறதோ அவைகளில் இன்றைக்கு சமாதானத்தையும் அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்தும் மனித தயவு, அதிகாரிகள் தயவு கிடைக்க பண்ணி பலிகி பெருகியிருக்கும்படி ஆசிர்வதிக்கிறார். 3வதாக அவர் வெளிச்சமாக்குகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:29 வாசிக்கையில், அங்கே தாவீது இப்படியாக சொல்லுகிறான், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர் என்று. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் இருளாய் காணப்படுகிறதோ அது ஒருவேளை நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் தோல்வி, கையின் பிரயாசங்களில் பற்றாக்குறை, சரீரத்தில் உள்ள பலவீனம், வியாதி இவற்றினால் உங்களின் எண்ணங்கள், யோசனைகள் போன்றவற்றில் இருளாய் காணப்பட்டு மேற்கொண்டு முன்னேறி செல்ல விடாதபடிக்கு சோர்வுகள், விடாய்த்து போன நிலைகள் இவற்றில் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருளான சூழ்நிலைகளை வெளிச்சமாக்கி ஆசிர்வதிக்கிறார். 4வதாக அவர் வெற்றியை தருகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:33 அவர் என் வழியை செவ்வையாக்குகிறார் என்று உள்ளது. மற்றும் ஏசையாவின் புஸ்தகம் 45:2 கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்றும் உள்ளது. எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு எதிராக மலை போன்ற சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அவற்றின் மத்தியில் கர்த்தர் உங்களுக்காய் எழும்பி நின்று அவைகளை எல்லாம் தகர்த்து நிர்மூலமாக்கி கோணலான எல்லாவற்றையும் செவ்வையான வழிகளாக மாற்றி உங்களுக்காய் அவரே அரணும் கோட்டையும் கேடகமாக இருந்து ஆசிர்வதிக்கிறார். ஆகவே நீங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் கலங்காமலும் பயப்படாமலும் திகையாமலும் இருங்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறபடியால் அவர் உங்களின் சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை தந்து விசாலமான இடத்திலே வைத்து உங்கள் இருளை வெளிச்சமாக்கி வெற்றியை தந்து ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் ஒருவராலும் விடுவிக்க முடியாத கடினமான சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போவீர்களானால் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிற இயேசுவிடம் வாருங்கள். அவர் உங்களை விடுவித்து விசாலமான இடத்திலே வைத்து ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ
எங்களுடன் இணைந்து

கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

கலாத்தியர் அதிகாரம் 4. பின்னன் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாயிருந்தும் அவன் சிறுபிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமை ஆனவனுக்கும் வித்தியாசமில்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறுபிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது இஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனான் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பெலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். சகோதரரே, என்னை போலாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களை போலுமானேனே. எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படியிருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆகிலும் நல்மனதோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகுமளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரிகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடே கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள்.
அவளே நம் எல்லோருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மெலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷனுள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரிக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திர வாளியாயிருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்கிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால்தானே. சங்கீதம் 119:9 வசனம். சிகாகோ ட்ரிபியூன் என்ற செய்தித்தாளின் எழுத்தாளராக லீ ஸ்ட்ரோபல் என்பவர் இருந்தபோது நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி அவர் கூறினார். 19 நிரம்பிய வாலிப பெண்ணின் தகப்பனிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு அவருக்கு வந்தது. அந்த பெண் மிகவும் சாதுவான, அமைதியான, எந்த பிரச்சனைக்கும் போகாத ஒரு பிள்ளை. ஆனால் அவளை இப்போது காணவில்லை. அவளை கண்டுபிடித்து தருவதில் எனக்கு போலீசாரின் ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. ஆகவே என் பிள்ளை தொலைந்து போனதை குறித்து விளம்பரம் கொடுத்து அவளை கண்டுபிடிக்க உதவி செய்யுமாறு கேட்டார். அந்த தகப்பனின் பரிதவிப்பை பார்த்து அவளை எப்படியாவது கண்டுபிடித்து கொடுத்து விட வேண்டும் என்று ஸ்ட்ரோபல் களத்திலே இறங்கினார். அந்த வாலிப பெண்ணின் நண்பர்களையும் போலீஸையும் விசாரித்த போது முற்றிலும் வேறுபட்ட ஒரு காரியம் அவளை பற்றி சொல்லப்பட்டது. அந்த வாலிப பெண் போதைக்கு அடிமையாயிருந்ததையும், சிறு சிறு குற்ற செயல்களில் ஈடுபட்டதையும், மோசமான ஒரு வாலிபனின் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்ததையும், போதை மருந்து வாங்க தேவையான பணத்தை சம்பாதிக்க பகுதி நேர விபச்சாரியாக அவள் இருந்ததையும் ஸ்ட்ரோபல் கண்டுபிடித்தார். ஒரு சில நாட்களுக்கு பின்பு அவளுடைய உடல் மரித்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட போது அவள் அளவுக்கு அதிகமான ஹெராயின் என்ற போதை மருந்தை உட்கொண்டிருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். அவளுடைய தகப்பன் உண்மையிலேயே அவள் ஒரு பாவமறியா பெண் என்று நம்பியிருந்ததால் ஸ்ட்ரோபல் அவளை குறித்து கேள்விப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அவள் தகப்பனுக்கு தெரிவிக்க விரும்பவில்லை. ஆனால் அவளுடைய தகப்பன் அவளால் வெகுவாக ஏமாற்றப்பட்டிருந்தார். தன் பிள்ளை மீது அவர் வைத்திருந்த அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் அன்பும் அவளை சந்தேகிக்க இடம் கொடுக்கவில்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் அநேக வாலிபர்களின் நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. அவர்களை முழுவதும் நேசித்து நம்பும் பெற்றோர்களுக்கு துரோகம் செய்கிறவர்களாக அநேக வாலிபர்கள் காணப்படுகின்றனர். திடீரென தங்கள் பிள்ளைகளின் உண்மை நிலையை பற்றி அறியும் பெற்றோர் நிலை குலைந்து போய்விடுகின்றனர். பிரியமான பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் வாலிப வயதை அடையும் போது நீங்கள் அவர்களோடு சகஜமாக பேசி பழகுங்கள். பெற்றோர் அன்பை விட மேலான அன்பும் சுகமும் வேறு எதிலும் கிடைக்கும் என்று அவர்கள் ஒருபோதும் நினைக்கக்கூட வாய்ப்பில்லாதபடி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களோடு நேரம் செலவழிக்க வேண்டும். அவர்கள் பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரி முடிந்து வீட்டுக்கு வரும்போது அன்று நடந்தவைகளை பற்றி விசாரிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளின் நட்பு வட்டாரம் எப்படி இருக்கிறது? அவர்களோடு பழகும் நண்பர்களின் பழக்க வழக்கங்கள் எப்படிப்பட்டவை என்று அறிந்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் என்றால் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நல்லவர்களோடு சேர்ந்து பழக உற்சாகப்படுத்த வேண்டும். இதை செய்யவில்லை என்றால் ஒரு நாள் நாம் வருந்த நேரிடும். பிரியமான வாலிப சகோதரனே, சகோதரியே, நீ ஒருவேளை தவறான ஒரு கூட்டத்தோடு சென்று கொண்டிருந்தால் உடனடியாக அதை விட்டு விலகு. தேவன் உன்னை குறித்து ஒரு உன்னத நோக்கம் வைத்திருக்கிறார். நீ தேவனுக்கு தேவை. உன்னை மிகவும் நேசித்து உனக்காக அநேக தியாகங்களை செய்த உன் பெற்றோர் மனதை ஒருபோதும் புண்படுத்தாதே. அவர்கள் கண்டிப்பதால் அவர்களை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லாதே. நீ நன்றாக இருப்பதற்காகவே அவர்கள் உன்னை திருத்தி நடத்துகிறார்கள். இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் மேலான அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே. அவரை விசுவாசித்து உன் உள்ளத்தில் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். அவர் உன் உள்ளத்தின் வெறுமைகளை மாற்றுவார். விட முடியாத உன் பாவ பழக்க வழக்கங்களை அவரிடம் சொல். அதை விட்டு விலக அவர் உனக்கு உதவி செய்வார். ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு செல். நல்ல ஆவிக்குரிய நண்பர்களோடு ஐக்கியத்தை ஏற்படுத்திக்கொள். நிச்சயமாக தேவன் உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். நீ அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக மாறுவாய். வேதத்தை விருப்பத்தோடு வாசி. தேவன் உன்னை நீதியின் பாதையிலே நடத்துவார். அவர் உனக்கு நல்ல வழிகாட்டியாக, நண்பனாக, உன் வாழ்க்கை முழுவதும் உன்னோடு கூடவே வருவார். பிரியமான வாலிப தம்பி, தங்கச்சி, இன்று உன்னை தேவனுக்கு அர்ப்பணிப்பாயா? உன் வாழ்க்கை சிறக்க வாழ்த்துகிறேன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 12:7 நான் வாசிக்கிறேன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். 8 மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். இந்த ஓய்வு நாளை குறித்து ஒரு தெளிவான ஒரு காரியத்தை இங்கு ஆண்டவர் பதிந்து வைத்திருக்கிறதை நாம், எனக்கு உண்மையிலே ஓய்வு நாளை குறித்து அநேக விதமாய் சொன்னாலும் எனக்கு தெளிவு கிடைத்தது இந்த அதிகாரத்திலே தான். ஏனென்றால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிரு. அப்ப அவர் சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்திருந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். அப்ப பலியை அல்ல என்றால், இன்னைக்கு பலி செலுத்துவது ஒரு முறைமையாக இருக்கிறது அந்த காலத்துல யூதர்கள் வழக்கத்தின் படியாக. பலி என்றாலே ஒரு சடங்காச்சாரியம் அல்லது ஒரு முறைகள், வழிமுறைகள், இதுக்கு இது செய்யணும், அதுக்கு இது செய்யணும், இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும்ன்ற ஒரு வழிமுறைகள். எல்லாத்தையும் காட்டிலும் இரக்கத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை ஆண்டவர் இங்கு பதிவிடுகிறார். உன் பலியே அல்ல, உன் முறைமைகள் அல்ல, உன் வழக்கத்தை அல்ல, அதை விட இரக்கத்தை தான் நான் விரும்புகிறேன். அப்படி நீ இரக்கத்தை விரும்புகிற தேவனுடைய கருத்தை நீ அறிந்திருந்தாயானால் யாரையும் நீ குற்றப்படுத்த மாட்டாய், குற்றம் இல்லாதவளை கூட நீ குற்றப்படுத்த மாட்டாய், யாரையும் நீ குற்றப்படுத்த மாட்டாய் என்று சொல்ல. இவரை குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் வகை தேடினார்கள், அநேக வகை தேடினார். இந்த சூமின கையுடைய ஒரு மனுஷனை கொண்டு வந்து அவர் எதிர்க்க நிறுத்தி அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்குன்னு சொல்ற, ஓய்வு நாளில் சுகமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள் என்றார். ஆண்டவர் அழகாக ஒரு உதாரணம் கொடுத்தார். ஒரு ஆடு உனக்கு இருந்ததுன்னா ஒரு குழியில வீழ்ந்து போச்சு ஓய்வு நாள்ல, அந்த குழியில வீழ்ந்த ஆட்டை அப்படியே விட்டுருவியா, அதை போய் தூக்கி எடுக்க மாட்டியா? அப்ப ஆட்டோட மனுஷன் எவ்வளவோ மேலானவனா இருக்கிறானே, ஒரு நாள்ல உனக்கு ஒரு நன்மை செய்தா அது நியாயம் தானே அப்படின்னு சொன்னார். அன்பானே, ஓய்வு நாளிலே சுகமாக்குவது நியாயம் என்று பேசினார். அதுதான் ஆண்டவர் மேல அவங்களுக்கு மிகவும் ஆத்திரத்தையும் கசப்பையும் மூர்க்கத்தையும் உண்டு பண்ண. ஏனென்றால் அவங்க முறைமையை கடைபிடித்து வந்தார்கள், இரக்கத்தை விட்டுவிட்டு. ஆண்டவருடைய இரக்க சுபாவம் எப்படிப்பட்டது என்றால், இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று பார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம், அநேக கிறிஸ்தவர்களை நாம் பார்க்க, இரக்கத்துல அவங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஆண்டவரை வணங்குகிற நாம் எப்படி இருக்கிறோமா, இரக்கத்துல கஞ்சாமுட்டியை போல இருக்கும். இரக்கம் என்பதே காணம். இதை பேசும்பொழுது ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. ஒரு அனாதை விடுதிக்கு நான் சென்றிருக்கும் பொழுது, அந்த ஹோமுக்கு போயிருக்கும் போது, அந்த வாடன் என்னிடத்துல மனசு திறந்து பேசினார். சார், இவ்வளவு தூரத்துல இருந்து பண்ருட்டில இருந்து சென்னை வந்து இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு காரியத்தை செஞ்சுட்டு வார்த்தையை கொடுத்துட்டு போறீங்க, எங்க சபையை சார்ந்த ஒரு பாரம்பரிய சபையை சார்ந்த நாங்கள் இந்த ஹாஸ்டலை நடத்தி வருகிறார்கள், அந்த பாரம்பரிய சபையின் சார்பாக பேர சொல்ல நான் விரும்பவில்லை, ஆனால் என் பக்கத்துல ஒருத்தர் எப்பயுமே போய் உட்காருவார் மாமரம். வழக்கமா என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு செல்வந்தர், ஒரு பெரிய சீமான், அவர் அமெரிக்கா, பிள்ளைங்கள்லாம் அமெரிக்கால இருக்குது, ரொம்ப பணக்காரர். அவர்கிட்ட நான் சொல்றேன், என்னுடைய விடுதியில 60 பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஏழை எளிய மாணவர்கள், அப்பா அம்மா இல்லாதவர்கள், வருகிற ஃபங்க்ஷனுக்கு ஒரு கேக் வாங்கி கொடுங்க. 60 கேக் என்ன விலை வந்துடும்னா ஒரு 300 ரூபாய் வரும், அவ்வளவுதான் வரும். அதை கேட்கிறார் அவர். வந்து உட்கார்ந்த உடனே அவருடைய பிரஸ்தாபத்தை சொல்றார், எங்க பிள்ளைகள்லாம் அமெரிக்கால இருந்து வந்திருக்கிறாங்க, இப்பதான் இந்த கார் வாங்கினேன், போனேன், வந்தேன் அப்படின்ட்டு. ஆனா இவர் அதெல்லாம் கேட்டுட்டு, இந்த மாதிரி கேக் வாங்கி கொடுங்க உங்க சார்பா அப்படின்ன உடனே, அவர் ஒரு விரோதியை பார்க்கிற மாதிரி பார்த்து விட்டு, ஒரு பிச்சைக்காரனை பார்க்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துல போய் உட்கார்ந்ததை அவர் மிகவும் நொந்து போயிட்டார். பார்த்து அதே என்ன பகிர்ந்து கொண்டார். அன்பான் இல்லை, எவ்வளவு காசு பணம் இருக்குது, பிள்ளைங்க எல்லாம் அமெரிக்கால போய் சம்பாதிக்கலாம், அவங்களுக்கு ஒரு 300 ரூபா ஒரு பெரிய, 500 ரூபா இருந்தாலும் 1000 ரூபா இருந்தாலும் அது பெரிய காசு கிடையாது. ஆனா அந்த கேக் வாங்கி அந்த அநாத பிள்ளைகளுக்கு, அந்த ஏழை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, இதயம் இல்லை, இரக்கம் இல்லை. ஆனா கடவுளுக்காக அதை செய்ய இதை செய்யினாக்கா பெரிய பேர் பிரசாபத்துக்கு என்ன செய்வாங்க, செஞ்சுட்டு உபயம்னு போட்டு பேர் எழுதி வைப்பாங்க. நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன். அவங்க பேர் எடுத்து ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன். அப்ப ஆலயத்துல உட்காடுற பெஞ்சுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது, அதுல பார்த்தாக்கா உபயம் மாதிரி டேனியல், இப்படிலாம் ஒட்டியிருக்கு, ஒவ்வொரு பெஞ்சில் ஒட்டியிருக்கு, ஒவ்வொரு உட்காந்துருக்கிற பெஞ்சில். நானும் என் மனைவியும் பேசிக்கொண்டோம், இது என்ன ஒவ்வொரு பெஞ்சில் ஒரு பேர் இது, அப்போ தான் சொன்னேன் இவங்க அதை டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. வலது கைக்கு இடது கைக்கும் தெரியாமல் என்ன செய்ய கொடு அப்படின்ட்ட. நீ கொடுக்கறது உன் கைக்கே தெரியக்கூடாதுன்னா, அப்போ உன் நாலேஜுக்கே தெரியக்கூடாது, என்ன செய்யறோம். ஆனால் இதெல்லாம் மறந்து போய் இன்னைக்கு பெயர் பிரஸ்தாபத்துக்கு. ஆனால் இங்கே பாருங்க, இரக்கத்தை ஏ விரும்புகிற தேவன், அவருடைய இரக்க குணம் என்னன்னு நீ என்னை தெரிஞ்சுக்கிட்டுன்னா யாரையும் நீ குற்றப்படுத்த மாட்டேன். அன்பாவில்லே, இன்னைக்கு ஒரு முறைமையை நாம் கடைபிடித்து வருகிறோம், பாரம்பரியமாக ஒரு முறைமைகளை கடைபிடித்து வருகிறோம். அந்த யூதர்கள் அந்த முறைமையை கடைபிடித்து வந்ததுனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்று. அப்போ பலியையோ அல்லது அதை காரியத்தையோ அல்லது சடங்காச்சாரத்தையோ ஆண்டவர் விரும்பலை, இரக்கத்தை தான் விரும்புகிறார். அவர் இரக்கமுள்ள தேவன். இன்னைக்கு உனக்கு இறங்கணும் எனக்கு இறங்கணும்னு நம்ம நினைப்போமா இல்லையா? ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டோம் இல்லை ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், எனக்கு ஆண்டவர் இறங்கணும்னு சொல்லி நம்ம நினைப்போமா இல்லையா? அதே போலதான் அநேகருக்கு அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறபடியால் அதை நாம் குற்றப்படுத்துகிறோம். அவருக்கு எப்படி இப்படி செய்யலாம், ஓய்வு நாளில் எப்படி போய் இந்த மனுஷனை குணப்படுத்தலாம்? அன்பான் இல்லை, இதெல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியமா இருக்கு. அப்ப ஆடை விட மனுஷன் கேவலமா போயிட்டானான்னு கேட்கிறார். ஆட்டை பார்க்கலாம் மனுஷன் விசேஷித்தவன் அல்லவா அப்படின்னு கேக்கு. இன்னைக்கு மனுஷனுக்கு நாம் இறங்குகிற இரக்கம் அது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிற காரியமாக இருக்கிறது. அன்பான்லே, நாம் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவரை வணங்குற நாம் இரக்கத்திலே நாம் வளருவோம், வாழ்வோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், இரக்கம் உள்ளவர்களாய் மாறுவோம். இரக்கமற்றவர்களாய் ஒரு அரக்க குணத்துல நாம் இருக்க வேண்டாம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரக்க சுபாவத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். நாம் அவரிடத்துல அதை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய கடின இருதயத்தை எடுத்து போடுங்க, என்னுடைய கடின மனதை எடுத்து போடுங்க, குற்றம் சாட்டுகிற இருதயத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்லி நாம் கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். அவர் எப்படி இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறாரோ அதே போல நம்மையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் மாற்றுவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீ சொன்ன கருத்து, பலியை அல்ல இரக்கத்தை தான் நான் விரும்புகிறேன், அதை நீ அறிந்தா மற்றவங்களை நான் குற்றப்படுத்த மாட்டான்றவரே, மற்றவர்கள குறை சொல்ல மாட்டேன், மற்ற இந்த முறைமைகளையும் இந்த வழிகளையும் நான் செலுத்துவதில் நான் தீவிரித்து போக மாட்டேன், இரக்கத்தை தான் நான் விரும்புவேன் என்று சொல்லி ஆண்டவரே புரிந்து கொண்டேன். ஆட்டை பார்க்கலாம் மனுஷர்கள் எவ்வளோ மேலு சுவாமி, ஆனாலும் நாங்கள் ஆண்டவரே எப்படியாக மனுஷனை நாங்கள் எவ்வளவாய் கீழ்த்தரமாய் நினைக்கிறோம், மனுஷனுக்கு உதவி செய்யறதுல ரொம்பவும் நாங்கள் குறை

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: இயேசுவை நான் துதிக்கிறேன் பிதாவின் நாமம் மகிமைப்படாதாக. என்னோடய பேர் ஷானவாஸ். எங்கள் அப்பா பேர் அப்துல் மலிக். எங்கள் அம்மா பேர் சர்ஃபுனிசா. இவங்களுக்கு 8 பிள்ளை. இந்த 8 பிள்ளையில் வந்து எங்கள் அக்கா பேர் வந்து எங்கள் அக்கா மூத்தது, அண்ணன் மூத்தவர், நான் 3வது. எனக்கு கீழே ஒரு 5 பேர். எங்கள் அக்கா பேர் நூர்ஜஹான், எங்கள் அண்ணன் பேர் ஷாஜஹான், என் பேர் ஷானவாஸ். எனக்கு அடுத்த ஒரு தம்பி வந்து நௌஷாத்து. நவ்சாத்துக்கு அப்புறம் ரமிஜா பானு ஒரு தங்கச்சி. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஜஹாங்கீர். ஜஹாங்கீருக்கு அப்புறம் ரமிஜா பானு ஒரு தங்கச்சி. அதுக்கப்புறம் அந்த அமீதுன்னு சொல்லிட்டு 7வது அமீதுன்னு. 8வதா வந்து பிலான்னு சொல்லிட்டு ஒரு பையன் பிறந்தான். எங்கள் அப்பா என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு டாக்டர், ஹோமியோபதி டாக்டர். ஆனால் அவர் படித்து ஹோமியோபதி டாக்டர் ஆகல. எங்கள் தாத்தா வந்து காந்தி மார்க்கில் வந்து தரக்கடை வியாபாரம், அதாவது ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி தரக்கடை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆஸ்துமா இது ஒரு சீக்கு, ஒரு கொஞ்சம் அந்த ஆஸ்துமா சீசன் வந்துச்சுன்னா வியாபாரம் பண்ண முடியாது, வீட்டில் உட்காந்துருவார், ஒரு வறுமைத்தனம் தான் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. அதில் வந்து எங்கள் அப்பா, எங்கள் அப்பா கூட பிறந்த ஒரு 2 அத்தை, ஒரு அண்ணன். இதில் வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் தாத்தாவுக்கு இந்த மாதிரி ஒரு எந்த, அதாவது ஒரு வியாபாரம்னால வேறு எந்த வருமானமும் கிடையாது, போனால் தான் வியாபாரம் வருமானம். அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவோட படிப்பு 5வதோட இளைநிற்றல் அவர் நின்றதுக்கப்புறம் பீடி சுத்த போனார் எங்கள் அப்பா. பீடி சுற்றிட்டு இருக்கும்போது நல்லா கொஞ்சம் சிவப்பாக இருப்பார். அப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, அவருக்கு ஒரு ஜுரம் மாதிரி ஃபீவர் வந்துச்சு. அப்போ ஜுரம் ஃபீவர் வரும்போது அங்கே சுப்பிரமணியத்தில் வந்து டாக்டர் கணசந்திரன் சொல்லிட்டு ஒரு அலோபதி டாக்டர் MBBS, அவர் அமெரிக்காவிலேருந்து படித்து வந்தவர். அவர் அப்போ அவர்கிட்ட போகும்போது என்ன அப்படின்னா, இன்ஜெக்ஷன் அவர் ஜுரத்துக்காக போகும்போது அந்த டாக்டர் சொன்னார், என்னடா நீ பண்ணுற அப்படின்னு, இந்த மாதிரி பீடி சுற்றுறேன் அப்படின்னு. என்னடா நீ எல்லாம் இவ்வளோ அழகாக இருக்க, பீடி சுற்றுற வேலைக்கு போகிற, நீ வா என்கிட்ட வா, கம்பவுண்டரா வா, அவனுக்கு எல்லாம் சொல்லித்தா கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அவர் கம்பவுண்டராக போய் வேலைக்கு சேர்ந்தார். ஆனால் அவர் படிப்பு 5 தான். ஆனால் அந்த டாக்டர் கூட இருந்துக்கிட்டு எல்லாமே அவர் கற்றுக்கிட்டார். ஆப்ரேஷன் போடுறது, இன்ஜெக்ஷன் போடுறது, மருந்து மாத்திரை கொடுக்கறது எல்லாமே கற்றுக்கிட்டார். இப்படியே அவர் நாள் போகும்போது எங்கள் அப்பாவுக்கும் ஒரு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் எங்கள் அம்மா பேர் சர்ஃபுனிசா. யார் அப்படின்னா, சொந்த மாமா மகனே எங்கள் அப்பா வந்து கல்யாணம் பண்ணார். அத்தை மாமா மரம் அந்த உறவெல்லாம் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி எங்கள் அப்படியே எங்கள் அக்கா பிறந்தாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் பிறந்தார். அண்ணன் அக்காவும் பிறந்து அண்ணன் பிறக்கும்போது அவர் ஆரம்பத்தில் என்ன சம்பளம் வாங்கினாரோ அந்த சம்பளம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. 3வது வந்து நான் வயிற்றில் இருக்கும்போது என் வயிற்றில் 3வது பிள்ளைய வந்துச்சு, எனக்கு சம்பளம் பத்தலை, எனக்கு கொஞ்சம் கூட கொடுத்து கொடுங்கன்னா, இல்லை என்னால் வந்து அவளை சம்பளம் கொடுக்க முடியாது, நீ பாட்டுக்கு புள்ளை பத்திட்டு போனால் அந்த பிள்ளைக்கெல்லாம் நான் தர முடியாதுடா அப்படின்னு வாழைப்பழம்லாம் கூப்பிடுவார் பிராமின் டாக்டர் அவர். அதுக்கப்புறம் தான் அப்புறமேட்டு என்ன பண்ணாங்கன்னா, அப்புறம் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி நெல்லிக்குப்பம், கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் இந்த மாதிரி ஹோமியோ, அப்போ வந்து ஹோமியோபதி படிப்பு வந்து யார் வேணாலும் படிக்கலாம், இப்போ தான் அதை ஸ்டிக் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்து, அதாவது அந்த மருத்துவத்திலலாம் கொஞ்சம் அனுபவம் இருந்தாலும் அதை படித்து ஒரு 6 மாதம் கோர்ஸ், அந்த மாதிரி 6 மாதம் கோர்ஸில் இங்கே வந்து எங்கள் அப்பா வெறும் 5வது தான் படித்தார். கோர்ஸ் DHP RHP ரிஜிஸ்டர்ட் ஹோமியோ மெடிக்கல் ப்ராக்டிக்டர், அதாவது அந்த ஹோமியோபதியில் வந்து அந்த பெரிய படிப்பு அது. அப்போ அந்த டிப்ளமோ அதை வாங்கிட்டு கரெக்டாக அவர் வந்து 1963 வந்து செம்பட்டு பகுதியில் வந்து ஒரு டிஸ்பென்சரி திறக்கிறாரு, சின்னதாக ஒரு குடிசை இடத்துல தான். அப்போ அவர் ஓப்பன் பண்ணி நான் பிறக்கிறதுக்கும் அந்த நான் பிறந்த நேரம் வந்து என்னன்னா, அந்த கிராமத்தில் வந்து அந்த செம்பட்டு, அந்த ஆவூர், மண்டேர், கீனூர், அந்த இப்படி இந்த கிராம சூழலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலரா சீசன் அந்த நேரம். அப்போ அந்த காலரா சீசன் 2வது என்ன அப்படின்னா, அப்போ டாக்டர்லாம் நிறைய பேர் கிடையாது. ஒன்று வந்து கீரனூரில் இருக்கிற GHக்கு போகணும், அப்போ இந்த புதுக்கோட்டைலாம் அந்த ஆஸ்பத்திரி கிடையாது. ஒன்று வந்தால் நம்ம திருச்சி பெரிய ஆஸ்பத்திரி தான் வரணும். இந்த 2 பட்டத்தில் அப்போ தான் எங்கள் அப்பா அந்த ஆஸ்பத்திரி வச்சு நான் பிறக்கிறதுக்கும் கரெக்டாக அந்த காலரா சீசன் வரும்போது, அந்த காலரா சீசனுக்கு வந்து எங்கள் அப்பா கொடுத்த அந்த மருந்து மாத்திரை வந்து எல்லாத்துக்கும் நல்லா சுகமாச்சு. அந்த சுகம் கொடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கள் அப்பா நல்லா ஃபேமஸ், நான் பிறந்தனா நல்லா ராசியான ரொம்ப டாப்பில் போயிட்டாங்க எங்கள் அப்பா. அப்போ என்ன ஆச்சுன்னா, அப்படியே இருக்க இருக்க இருக்க இருக்க அவருக்கு நண்பர்கள்லாம் பெருகினாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவர் ஏழைங்களுக்கு வந்து ரொம்ப, ஏன்னா அவர் கஷ்டத்தில் வந்ததுனால அவர் காசு பணம் எதுவுமே எதுவுமே கேட்க மாட்டார். இன்ஜெக்ஷன் போடுவார், மாத்திரை கொடுப்பாரு, எல்லாமே டாக்டர் என்ற மாந்திரம் இல்லை, காசு இல்லை அப்படின்னா போப்பா அவன்கிட்ட யாருப்பா கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காசாக வாங்க மாட்டார். ஆனால் அந்த கிராம ஜனங்கள் நல்லா ஒரு நன்றி உள்ளவங்கன்ற, அந்த காசு இல்லைனாலும் அந்த அறுவடை சீசனில் அவங்க என்னென்ன அறுவடை ஆயம், நெல்லோ கம்போ சோளமோ எது வந்தாலும் சரி, அந்த சீசனில் வந்து அந்த மாட்டு வண்டி தான், அப்போல்லாம் வந்து லாரி இதெல்லாம் கிடையாது. அந்த மாட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மூட்டை 7 மூட்டை 8 மூட்டை வந்து அந்த நெல்லை கொடுப்பாங்க. இப்படி எல்லாமே நெல், அந்த சீசனுக்கு என்ன வருதான் கம்பு இந்த மாதிரி இதுதான் வரும், பணத்துக்கு பதிலாக அந்த பொருள் தான் வரும். எங்கள் அம்மா ஒரு நல்ல டைப், நல்லா எங்கள் அப்பா வந்து ஒரு கண்டிப்பான பேர் இருந்தாலும் ரொம்ப ஒரு சுபா ஒரு பக்தி பேர்வழி தான். எங்கள் அம்மா ஒரு நல்ல ஒரு டைப், அருமையான டைப்பு. ஏழை யார் வந்தாலும் சரி அள்ளி கொடுப்பாங்க, அந்த கஞ்சத்தனம் அந்த பிசாரி எதுவுமே கிடையாது. அப்புறம் நாங்களும் வளர்ந்தோம், அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி எல்லா தம்பிங்கெல்லாம் பிறந்தாங்க. ஆனால் கத்தோட கிருபை என்ன வந்து அப்படின்னா, நான் அந்த தொழுகை தேவன், அதில் தான் அந்த பக்தி வைராக்கியமான வழியை. அப்புறம் நான் வந்து ஒரு ஸ்கூலில் போய் என்ன கொஞ்சம் நான் வளர்ந்ததுக்கப்புறம் ஜான் பிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம இது டோலி டிவி ஸ்டோலில் ஒரு ஜான் பிட்டோ ஸ்கூலு, அதில் வந்து 1வது 8 வரைக்கும் தான் எல்லாமே எங்களோட சொந்தக்காரங்க எல்லாமே அதில் தான், எங்கள் அக்காவும் அங்கே தான் படிச்சிச்சு. ஆனால் அந்த சின்ன பிள்ளைல என்கிட்ட கொஞ்சம் அந்த குறும்பு தானெல்லாம் நிறையா இருக்கும், பணம் எங்கிட்ட அப்போ கொஞ்சம் பணம் பருகிறதுனால கஷ்டம்னா என்ன தரித்திரம்னா என்னன்னு கிடையாது. ஆனால் அந்த காலத்துலேயே வந்து நான் ஸ்கூலுக்கு போனாலும் 3 பைசா தான் கொடுப்பாங்க. அந்த 3 பைசாவில் பார்த்தா ஜவ்வு மிட்டாய் 2 பைசா, கம்பர் கட்டு 1 மிட்டாய், இது இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது இல்லாமல் என்னென்னா, எங்கள் வீட்டில் வந்து தீனி நிறையா போடுவாங்க, முறுக்கு அதிரசம் சீடை இந்த மாதிரி எல்லாம். நான் வரும்போது பார்த்திங்கன்னா, நான் ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு பை நிறையா கொண்டுட்டு வருவேன், எல்லாம் அந்த பசங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பானுங்க. என் பேர் ஷானாவாஸ், ஆனால் அந்த ஹிந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஷானாவாஸ்ன்னு வராது, டே ஓனான்னு கூப்பிடுவாங்க, இல்லைனா வெள்ளக்காரன் கூப்பிடுவாங்க, இல்லைனா சீனிக்காரம்பாங்க, இப்படி தான் அந்த பசங்க கூப்பிடுவாங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னா அவ்வளோ தீனி அந்த பசங்களுக்கு, அவ்வளோ ரொம்ப சந்தோஷம். ஆனால் குறும்புத்தனமும் ரொம்ப ஜாஸ்தி பண்ணுவேன். இப்படி இருக்கிற கட்ட காலத்தில் வந்து எனக்கு வந்து எங்கள் பெரியப்பா பையன் என்ன மாதிரியே இருப்பான் பாஷான்னு சொல்லிட்டு, அவன் சிரிப்புற இடத்துல வந்து நானும் அவனும் ரொம்ப ஃப்ரெண்டு, அண்ணன் தம்பி மாதிரி கூட கிடையாது. ஒரு வாட்டி என்ன ஆச்சு அவனால், சின்ன பிள்ளையிலே அவனுக்கு வந்து ஒரு என்ன ஒரு தெரியல, அவன் ஒரு செத்து போயிட்டான் அந்த எங்கள் பெரியப்பா பையன். அந்த செத்தது வந்து அந்த ஒரு மரண தாக்கம் வந்து எனக்கு ரொம்ப இதாகி, ஒரு எப்போ பார்த்தா அந்த ஃபீலிங் தான். என்னோடய படிப்பு வந்து என்னன்னா, அந்த 5வது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் மட்டமாகிடுச்சு எனக்கு. அந்த ஒரு இன்ட்ரெஸ்டில் எப்போ பார்த்தாலும் அவனோட ஞாபகம் தான் வரும், தூங்க போனாலும் அவன் ஞாபகம் தான் வரும். போய் எங்கள் பெரியப்பா வீட்டில் போய் உட்காந்துக்குவேன், என்ன தேடு தேடுன்னு தேடுவான், கடைசியில் பார்த்தா அங்கே தான் இருப்பானா. இப்படி ஒரு காலகட்டத்தில் நான் வந்து ஸ்கூலில் அது குறும்புத்தனம் பண்ணும்போது, எங்கள் ஸ்கூல் வந்து அந்த ஹெட்மாஸ்டரோட ரூமுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிறுவலை அரைச்சி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த அந்த ஆர்ட் ஓவியத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, முழங்கால் போட்டு முட்டியாக போடுறா அப்படிம்பாங்க. அப்போ முட்டியை போட்டுட்டு அவர் உருவத்தை நான் பார்ப்பேன், ஜபம் பண்ண தெரியாது என்னன்னு தெரியாது, ஆனால் அவர் தெய்வம்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜான் பீட்டோ அந்த ஸ்கூல் பேர் கிறிஸ்தவ ஸ்கூலு தான். ஆனால் அன்றைக்கே அந்த ஆண்டவர் என்னை தெரிஞ்சுக்கிட்டார் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த கொஞ்சம் மேக்ஸின்னு சொல்லிட்டு வரும்போது, இது கணம் உட்கோளம் அந்த கணம் வரும்போது எனக்கு கொஞ்சம் மேக்ஸ் எனக்கு புரியல. ஆனால் அது வரைக்கும் நல்லா படித்தேன், நல்லா மார்க்கு, நல்லா ஹேண்ட் ரைட்டிங் பண்ணுவேன், நல்லா இதாக இருப்பேன், ஜாலியாக இருப்பேன், எல்லாம் பண்ணுவேன். இந்த கணன்னு வரும்போது எனக்கு கொஞ்சம் கணக்கு புரியாமல் போச்சு. 6வதுல கொஞ்சம் என்ன வரும்போது கொஞ்சம் எனக்கு காசு, ஒரு 50 பைசாலேருந்து 1 ரூபாலேருந்து 2 ரூபா, அப்போ அந்த 2 ரூபாங்கிறது பெரிய காசு. அது அப்போ ஒரு டஜன் வாழைப்பழம் வந்து வெறும் 25 பைசா தான் வச்சுக்கணும், ஒரு சம்சா 5 ரூபா. அப்போ என்னாச்சுன்னா, அந்த துன்மார்க்க பசங்கள்லாம் கொஞ்சம், அதாவது என்னோட கொஞ்சம் லோவாக இருக்கிற பசங்களோட கொஞ்சம் சாகசமாச்சு. என்கிட்ட கொஞ்சம் காசு இந்த தீனி இதெல்லாம் கொண்டுட்டு வரும்போது என்னாச்சு அப்படின்னா, வாடா கட் பண்ணிட்டு போகலாம் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், அப்போ 6வதுலேயே ஒரு சைக்கிளில் போவோம், சின்ன சைக்கிள். அப்போ ஒரு பையன் என்ன பண்ணானுங்க, வாழ அந்த ரெட்டா வாக்கியம்னு சொல்லிட்டு இந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பின்னாடி ஒரு வாக்கியாக ஓடுது. இங்கே ஸ்கூலுக்கு வர மாதிரி வந்துட்டு என்ன பண்ணிடுவோம், அங்கே போய் நல்லா குடிச்சு குடிச்சிட்டு மத்தியானம் போய் நல்லா பிள்ளை மாதிரி வீட்டுக்கு வந்துடுவோம். வந்துட்டு என்ன பண்ணிடுவோம், திரும்ப எங்கேயாவது ஒரு இடத்துல சுற்றிட்டு சாயங்காலம் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஸ்கூலில் என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா பண்ண துரோகம், நல்லா சாப்பாடு எல்லாமே கையில் காசு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் நான் ஸ்கூலுக்கு வர மாதிரி தான் காரியம் பண்ணுவேன். இப்படி இருந்துச்சு. அட்டண்டன்ஸ் வந்து என்னாச்சுன்னா இருக்க கம்மியாச்சு. ஆனால் எனக்கு தெரியாத அட்டண்டன்ஸ் கம்மியானால் ஃபெயில் ஆக்கி விட்ருவான்னு சொல்லிட்டு, ஆறாவது படிக்கும் போது என்ன அப்படின்னா ஃபெயில் ஆக்கி விட்டாங்க. என்ன ரீசன் எனக்கு தெரியல, ஆனால் எக்ஸாம் எழுதிட்டேன். எழுதுனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா திரும்ப அந்த ஸ்கூலில் என்னால் கண்டினியூவாக என்னால் படிக்க முடியல. எனக்கு ஒரு வெக்கமாக போச்சு, என்னடா நம்ம படித்து ஃபெயில் ஆகிட்ட மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணால், அதே ஒரு பகுதியில் கொஞ்சம் தூரத்தொழி காஜாமேன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் ஸ்கூல், அது வரைக்கும் எனக்கு தொழுகின் தேவன் தெரியாது, ஆனால் முஸ்லீம்னு தெரியும். பள்ளிவாசலுக்கு போக மாட்டோம், எங்கள் தாத்தா மட்டும்தான் போவார். அப்போ அந்த முஸ்லீம் காஜாமியான் ஸ்கூலில் வந்து ஆறாவதுலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். என்ன அப்படின்னா, அங்கே போனதுக்கப்புறம் தான் அந்த இஸ்லாமியோட கடமை, அஞ்சு கடமை இருக்குது. ஒன்று வந்து அந்த நபியை வந்து அறிக்கை பண்ணணும், ரெண்டாவது தொழுகை, மூணாவது நோன்பு, நாலாவது வந்து உதவி தானம் தர்மம் பண்ணுறது, ஜக்காத்தும்பாங்க. அஞ்சாவது வந்து என்ன அப்படின்னா, நல்லா பெரிய பணக்காரனாக இருந்தால், வசதிக்காரன் இருந்தால் அவன் வாழ்க்கையில் வந்து ஒரு நாளைக்கு வந்து அவன் உம்ரா ஹஜ்ஜின்னு போகணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அஞ்சு அந்த கடமையில் தான் அந்த எஸ்டாப்ளிஷன் அந்த இஸ்லாமிங்கிற அந்த மதமே இருக்குது. ஆனால் இது அஞ்சு நான் செஞ்சிட்டேன், அது பின்னாடி நான் அதை சொல்ல வரேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நான் அப்படியே டென்த்துலேருந்து அப்படியே வந்தேன். கொஞ்சம் பக்தி வைராக்கியமாச்சு. ரெண்டாவது எங்கள் தாத்தா அஞ்சு வேலை தொழில, அப்புறம் அஞ்சு வயசில் இருக்கும்போது அவர் தொழிலுக்கு போகும்போது சமத்தில் அவர் என்னென்னா மத்தியானம் போகிறவர், நைட்டு தான் வருவார். மூணு வேலையும் அந்த பள்ளிவாசலில் அந்த இதை முடிச்சுட்டு தான், அந்த தொழில் முடிச்சுட்டு தான் வருவார். சாப்பாடை பற்றி கவலைப்பட மாட்டார். அந்த மழை வரும்போது என்ன பண்ணுவோம்னா, அப்போ நான் சின்ன பையன், அப்போ இந்த மாதிரி தாத்தா பள்ளிவாசல் போயிடுறா, மழை பெய்யுது, இந்த தாத்தாட்ட கொடையை கொடுத்து கூட்டிகிட்டு வா அப்படிம்பாரு. அப்படி நான் அந்த பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரும்போது தான் என்னாச்சு அப்படின்னா, அங்கேயே அப்படியே நான் கொஞ்சம் அந்த சிறு வயசுலேயே வந்து கொஞ்சம் நான் தொழுகையில் அந்த நமாஸில் கொஞ்சம் ஈடுபாடாச்சு. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து இந்த சின்ன பையில நல்லா அழகாக குண்டா கலகாது, பப்பாளி பழம் மாதிரி இருப்பேன், அழகாக இருப்பேன். அவரை போகும்போது என்ன பண்ணுவார், எனக்கு மிட்டாய் நல்லா வாங்கி கொடுப்பாரு. சூட மிட்டாய்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இந்த ஆரஞ்சு மிட்டாய், இந்த புளிப்பு மிட்டாய், இந்த மாதிரி மிட்டாய் வீட்லேயும் நிறையா தீனிலாம் திங்கிறதுக்கு இருக்கும். ரெண்டாவது என்ன ஆச்சுன்னா, எங்கள் அப்பா அப்படியே கொஞ்சம் நான் வளரும் போது, எங்கள் அப்பா வந்து எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து தெரிஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி எங்கள் வீட்டில் வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. ஒயிட் வாஷ் பண்ணுறது இல்லாமல் ரெண்டு தடவை வந்து நல்லா பெரிய விருந்து வைப்பார் எங்கள் அப்பா. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆள் வரைக்கும் வெட்டி நல்லா அந்த பிரியாணி தான். அப்போ அந்த பிரியாணி அந்த விருந்து வைக்கும் போது எல்லாமே எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு மதம் மாச்சானெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எல்லாமே வந்து வருவாங்க போவாங்க சாப்பிடுவாங்க எல்லாம் பண்ணாங்க. இவங்க தான் சொந்தம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ப்ளஸ்ன்னு ஸ்டேஜ்னு ஒன்று வரும்போது என்ன அப்படின்னா, ரெண்டாவது என்கிட்ட வந்து நாலாவது படிக்கும்போது அந்த துன்மாக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அப்போ அந்த பையன் என்ன பண்ணால் ஒரு பீடி கற்றுக் கொடுத்தான், டேய் சாப்பிட்றா ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு. ரெண்டாவது அப்படியே அந்த சிகரெட்டு வந்துட்டு இருந்துச்சு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா காலையில் 10 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போனான்னா மத்தியானம் 3 மணிக்கு வருவார். 3 மணிக்கு வந்தான்னா ஒரு 5-6 மணி வரைக்கும் நல்லா படுத்து தூங்குவார். அந்த 6 மணிக்கு அவர் கிளம்பி போனான்னா நைட்டு 3 மணிக்கு தான் வருவார். அந்த அளவுக்கு என்னென்னா டிஸ்பென்சரியில் அவ்வளோ கூட்டம், சரியான கூட்டம் வரும். ரெண்டாவது எங்கள் அப்பா வந்து ஒரு ராசிக்காரு, மகராசிக்காரு, வயிற்று வலின்னு வருவான். ஆனால் எங்கள் அப்பாவை பார்த்தா அந்த வயிற்று வலியே போயிடும். அந்த மாதிரி அவருடைய மகராசி கைராசின்னு சொல்லிட்டு நல்ல பேர் எடுத்தார். எவ்வளோக்கு எவ்வளோ பேர் எடுத்தாரோ அவ்வளோக்கு அவ்வளோ சம்பாதிச்சார். நாங்கள் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு அவருடைய காலத்திலேயே அவர் சம்பாதிச்சு எல்லாத்துக்குமே 8 பிள்ளைக்கும் 8 பார்ட்டிஷன் நல்லா வீட்டை கட்டி கார் வாங்கினார், எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்கூட்டர் எல்லாமே இருக்கும், சொந்தம் பந்தம் எல்லாமே இப்படியே தான் வரும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவர் அரசியல் பொலிட்டிக்கலில் வந்து காங்கிரஸ் கட்சியில் சிறுபான்மை பிரிவு தலைவராக ஆனார். ரெண்டாவது அவர் ஹோமியோபதியில் வந்து நல்லா, அந்த ஹோமியோபதினா ஒரு கேவலமாக இருந்துச்சுக்க, அந்த ஹோமியோபதியே வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். அவர் ஹோமியோபதியும் சாதிக்க முடியுமா அப்படின்ட்டுன்னு. ஹோமியோபதி என்ன அப்படின்னா, எந்த வியாதி இருந்தாலும் சரி அது உடனே வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகாது, ஆனால் அந்த வியாதியை வந்து வேற அப்படியே அறுத்து எடுத்துரும். ஜுரம் வந்தால் லைஃப்பில் அவன் ஜுரமாக வராது, எதுவுமே அது வராது. அது என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் அந்த வியாதி திரும்ப வந்து அவன் லைஃப்லேயே வராது. அந்த மாதிரி ஹோமியோபதி நல்லா அவர் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். பக்கத்தில் வந்து ஒரு 2-3 MBBS டாக்டர், அந்த MBBS டாக்டரை வந்து பொறாமப்படுற அளவுக்கு ஒரு குரோத். என்ன இவர் சாதாரணமாக ஒரு ஹோமியோபதியாக இருந்துக்கிட்டு இவன் இப்படிலாம் பண்ணுறான் வைக்கலாம். ரெண்டாவது எங்கள் அப்பா கொஞ்சம் அந்த அலோபதி எல்லாமே கொடுப்பாங்க. இதை வச்சு எங்கள் அப்பாவை மடக்க பார்த்தாங்க மற்ற டாக்டருங்கெல்லாம், என்ன இவனுக்கு வந்து இப்படி பண்ணுறாங்க. அப்புறமேட்டு இந்த ட்ரக்கு, அதாவது இந்த ட்ரக்ஸை சானிடரி இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி துறையில் வந்து நீ உண்மையாக நீ ஹோமியோபதி பண்ணுறியா இல்லை அலோபதி தான் பண்ணுறியா அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்தாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஹோமியோபதி தான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்மோக் பண்ணுவார் அவர். ஸ்மோக் பண்ணுவார்னா என்ன அப்படின்னா ராத்திரி இந்த பார்த்து ஒரு மூணு பிரான்ச் எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு, சுப்பிரபுரத்தில், செம்பட்டில், மாத்தூரில், இந்த மாதிரி ஒரு மூணு இடத்துல அவர் டிஸ்பென்சரி வச்சுருந்தார். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும், ஒரு டிஸ்பென்சரி அங்கே போனாலும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் நிற்பானுங்க லைனில். எல்லாம் இருந்து பொறுமையாக இருந்து பார்த்துட்டு தான் போவார். சில பேர் காசும் கொடுக்க மாட்டாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க எங்கள் அப்பா. ரொம்ப அந்த ஊசி மருந்து மாத்திரை எல்லாமே கொடுத்தாலும் வெறும் 3 ரூபா தான் வாங்குவார். அந்த 3 ரூபாய்க்கு மேலே அவர் வாங்க மாட்டார், அவர் வாங்கவும் மாட்டார். அவர் ரெண்டாவது இங்கே வரவங்க வந்து காசு இல்லை சார் இந்த மாதிரி தரான் அப்படின்னா ஒன்றும் கேட்க மாட்டார். இது பண்ண ஒரு புண்ணியம் தான் எங்களை வந்து நல்லா வாழ வச்சிச்சு. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சொன்னல ராத்திரி 12-3 மணி இருக்கும்போது இவர் வந்து ஜமாத்தில் வந்து எங்கள் அப்பா தலைவர், ரெண்டாவது டாக்டர் சங்கத்தில் அவர் தலைவர், சிறுபான்மை பிரிவு காங்கிரஸில் வந்து தலைவர். இந்த மூணு பேருங்களும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, இந்த டாக்டர் இந்த கட்சியில் இருக்கிற ஜமாத் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் வந்து நிற்பாங்க. அந்த 30 பேருக்கு என்னன்னா ராத்திரி 3 மணி வரைக்கும் டீயும் பண்ணும் இந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்துட்டு சிகரெட் அவர் ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் எங்கள் அக்கா என்ன பண்ணிச்சுன்னா ஒரு லவ் மேரேஜ் பண்ணாங்க. லவ் மேரேஜ் பண்ணது யார் அப்படின்னா எங்கள் அத்தாவோட குழந்தை, அவர் பேர் அப்துல் மலிக், எங்கள் அக்கா பேர் அவர் பேர் அப்துல் மலிக் தான், மாலிகான்னு கூப்பிடுவாங்க. இது என்ன ஆச்சுன்னா எங்கள் அக்கா வந்து நல்லா படிக்கும் 100 ஜான்னு சொல்லிட்டு, ஆனால் பேருக்கு தகுந்த மாதிரி 100க்கு 100 தான் மார்க் எடுக்கும். எஸ்எல்சி அப்போ எஸ்எல்சி படித்து பியூசி போய் ஹோலி கிராஸ் காலேஜ் தான் எங்கள் அக்கா படித்தாங்க. அதுக்கு மேலே என்ன ஆச்சுன்னா அந்த காதலில் எங்கள் அக்கா விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அதுக்கு படிப்பு கொஞ்சம் நாட்டமாக இது இல்லாமல் எங்கள் அத்தை என்ன ஆச்சுன்னா எங்கள் அம்மாட்ட நிறைய கிட்டத்தட்ட ஒரு 250 பவுன் வரைக்கும் நகை இருந்துச்சு. இது எங்கள் அத்தை என்ன பண்ணிச்சு, தன்னோட சொந்த குழந்தனோட டாக் பண்ணி விட்டுருச்சு, ஜாயின் பண்ணி விட்டு எங்கள் அக்கா வந்து அப்படியே அந்த இதுலேயே லவ்லேயே இருந்துக்கிட்டு என்னன்னா அவருக்கும் எங்களுக்கும் வச்சு பார்த்தோன்னா எதுவுமே வந்து ஒரு இது கிடையாது. அதாவது என்ன அந்த அதாவது நாங்கள் ஒரு நல்ல ஹை ஸ்டேஜில் இருக்கோம், எங்கள் மாமா வந்து அவர் துணிக்கடையில் இருக்கார், வேறு எந்த அவருக்கு வந்து ஒரு சைட் பேக்ரவுண்டாக எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல போய் எங்கள் அக்கா என்ன போச்சு, ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி ஓடி போய் எங்கள் அக்கா வீடு எங்கள் அத்தை வீட்டில் போய் உட்காந்துட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிச்சு. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அப்பா போய்ட்டு திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கள் அக்காவை என்ன பண்ணிட்டாங்க, ஹோமில் போய் வச்சுட்டாங்க. ஹோமில் வைக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு அப்போவே ஒரு ரொம்ப ஒரு நெஞ்சில் ஒரு நெருக்கல் ஈடு, நம்ம இந்த மாதிரி நல்லா வளர்த்தாமல் இது பண்ணி கடைசியில் நம்ம புள்ளி எப்போ ஒரு ஹோமில் போய் வச்சுருக்காங்கன்னு அவருக்கு அப்படியே கொஞ்சம் ஹார்ட்டில் கொஞ்சம் இதாகி ஒரு பெரிய ஒரு அவமான தூக்கம். ரெண்டாவது எங்கள் பெரியப்பாலாம் கொஞ்சம் கேவலமாக பேச ஆரம்பித்தார், இது என்ன புதுசாக இது, ஏற்கனவே 2 பேரும் எல்லாம் சேர்ந்து எல்லாமே ஆச்சு, நாய் நக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா காது படுற மாதிரி ஆச்சு. ரெண்டாவது கோர்ட்டில் போகும்போது என்ன ஆச்சுன்னா எங்கள் அக்கா வந்து எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, எனக்கு எல்லாமே எங்கள் அத்தா தான், நான் மேஜர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் எங்கள் வந்து அந்த பக்கம் தீர்ப்பாச்சு. அப்படியே எங்கள் அப்பா வந்து வந்தவர் தான், நெஞ்சு பிடிச்சி கொஞ்சம் வலிக்குது சுட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரியே கொண்டுட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி போக இது பண்ணிட்டோம். 82 நான் +2 முடிக்கலை, ஆனால் நான் +2 படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு பாரு அப்படியே ரொம்ப ஸ்மோக் பண்ணுவார். என்கிட்ட அந்த பழக்கம் இருந்துச்சு. எப்படின்னா எங்கள் அப்பா அந்த அந்த நைட்டு 3 மணிக்கு வர்றது, காலைல 10 மணிக்கு போனால் 3 மணிக்கு வர்றதில்ல, அப்போ அவருக்கு என்ன ஆகும்னா ரொம்ப டயர்டாகிடுவார். டயர்டானதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சாப்பிட்டுட்டு ஒரு சிகரெட்டை பற்ற வைப்பார். பற்ற வச்சுட்டு என் பேரை கூப்பிடுவார், சாணம் இங்கே வா காலை காமுக்கு விட்றா அப்படிம்பார். நான் காலை அமுக்க அமுக்க அமுக்க அவர் என்ன பண்ணிடுவார், அந்த சிகரெட்டை பாதி சிகரெட்டை அப்படியே அந்த ஹாஸ்டலில் வச்சுருவார். நல்லா மெய் மருந்து நல்லா தூங்கிடுவார். எங்கள் அம்மா அங்கே ஒரு பக்கமாக இருப்பாங்க. அப்போ தான் நான் பார்ப்பேன், என்ன அப்பா சிகரெட்டை பற்ற வச்சா வேஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு அந்த சிகரெட்டை எடுத்து நான் எடுத்து ஊதுவேன் சின்ன பிள்ளையிலையே. அப்படி தான் நான் பழக்கமாச்சு எனக்கு. ஆனால் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, லைட்டாக அப்படியே. அதுக்கப்புறம் அந்த +2 நான் வரும்போது என்னன்னா கொஞ்சம் இந்த முஸ்லீம் பசங்க எல்லாம் கொஞ்சம் பணக்கார பசங்க தான், எல்லாம் பெரிய பெரிய பணக்கார பசங்க. நானும் கொஞ்சம் இது ஒரு செட்டு தனியாக நாங்கள் ஒரு 15 பேர். அந்த படிக்கும்போது என்னன்னா இந்த இன்டர்வலில் போயிட்டு நான் ஜமால் முகமது காலேஜ் அந்த ஒரு அந்த மைதான கிரவுண்டுக்கிட்ட ஒரு கேன்டீன் இருந்துச்சு. அந்த கேன்டீனில் போனால் எல்லாமே இருக்கும், டீ, பிஸ்கட்டு, கேக்கு, சிகரெட்டு எல்லாமே. அங்கே போய் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு இந்த பசங்களோட சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 சிகரெட்டு நான் ஆரம்பித்தேன். ஆனால் அப்போது நான் சிகரெட்டு குடிக்கும் போது எனக்கு ஒரு சிந்தனை, நம்ம எதுக்கு எங்கள் அப்பா தான் அடிக்கிறான், நம்ம ஏன்னா அதில் படிக்கிற வச்சலாம் போ சிகரெட்டை குடிக்கிறான் அப்படின்ட்டுன்னு. வாத்தியார் வந்தாலும் வாத்தியாருக்கு முன்னாடி உட்காந்து சிகரெட் அடிப்போம், வாத்தியாருக்கு சிகரெட்டை வாங்கி கொடுப்போம். இது என்ன ஆச்சுன்னா, ஒரு வாட்டி அப்படியே ஹெச்எம் அவர் பேர் அப்துல் ரஹீம்னு சொல்லிட்டு அவர் இப்படி போச்சு, பசங்க வந்து இந்த மாதிரி வாத்தியார் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கட் பண்ணுறாங்க. ரெண்டாவது நான் ப்ளஸ் டூ முடிக்கிறதுக்குள்ளாட்டிய மார்ச் மாதம் 82-83 தான் நான் எக்ஸாம் எழுதணும். ஆனால் அக்டோபர் 26 வந்து எங்கள் அப்பா டிஸ்பென்சரி போயிட்டு அன்றைக்கி வந்து ஆயுத பூஜை எப்போவுமே ராத்திரி 3 மணிக்கு வரவர் என்ன அப்படின்னா, அன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரமாக வந்துட்டார், ஒரு 10 மணிக்கெலாம் அந்த மாதிரி வந்துட்டார். அந்த 10 மணிக்கு வரும்போது நான் எப்போவுமே சாயங்காலம் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா கொஞ்சம் எங்கள் அப்பா கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன், போயிட்டு கட்டு போடுவேன், எல்லாம் பண்ணுவேன், ஊசி போட்டு விட்ற மாதிரி நானும் கூட இருந்து போய் இன்ஜெக்ஷன் பண்ணுவேன், ஆப்ரேஷன் எங்கள் அப்பா கூட நானும் கற்றுக்கிட்டேன். ஆனால் என்னென்னா இந்த சொந்தக்காரங்கெல்லாம் பாடுறாங்க, அப்பாவும் கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாமே இவனும் கற்றுக்கிட்டான், இவனும் அடுத்த டாக்டர் அப்படின்னு. ஆனால் நான் ஒரு முக்கால் டாக்டர் ஆகிட்டேன் எங்கள் அப்பா கூட இருந்துக்கிட்டேன். அவர் கூட நான் எல்லாமே பண்ணுவேன், இன்ஜெக்ஷன்லாம் போடுவேன், தையெல்லாம் போடுவேன். அவர் ஒருத்தர் அப்படி தான் ஒருத்தர் மாடு முட்டி வந்தார், எங்கள் அப்பா ரொம்ப அசாட்டாக ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்கும்போது எதுக்கு அவரை எழுப்பணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நானே எல்லாமே தையல் போட்டு பேண்டேஜ்லாம் கட்டு போட்டு விட்டு அனுப்பிவிட்டேன், மறுநாள் வந்து போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் வந்து என்ன பண்ணாலும் அவர் நேராக அவன் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாப்புல. அவர் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னான், நேற்று வந்தேன் சார், உங்கள் வீட்டில் அவர் கம்பவுண்ட் இருந்தார், தையெல்லாம் போட்டுட்டு மருந்தெல்லாம் போட்டு எல்லாம் கட்டெல்லாம் போட்டுவிட்டார் அப்படிங்கும் போது தான் அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு யார், அதாவது நான் தையல் போடலாம் தெரியாது, இன்ஜெக்ஷன் போட தான் எங்கள் அப்பாவுக்கு தெரியும். கம்பவுண்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது, யார் உங்களுக்கு தையல் போட்டால் இல்லை, அவர்தான் சிவப்பாக ஒரு பையன் ஒருத்தர் இருந்தாராங்க அவர் தான் அப்படின்ட்டு. கட்டை அவுத்து பார்த்தா நல்லா நேர்த்தியாக எந்த ஒரு டாக்டர் கூட அந்த மாதிரி தையல் போட்டுக்க மாட்டாங்க, நல்லா அழகாக தையலை போட்டோன்னே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப இதாச்சு, சரி நம்மளுக்கு ஒரு வாரிசு உருவாதுனால ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. ரெண்டாவது எங்கள்கிட்ட கார் இருக்கும்போது காலில் வந்து ஆக்சிலேட்டர் எனக்கு கட்டாது, ஆனால் குட்டையாக இருந்தாலும் கரெக்டாக அந்த காரை ஓட்டிகிட்டு போவேன், இன்னும் கொஞ்சம் பொறாமச்சு எல்லாத்துக்குமே. அப்பனை மாதிரி எல்லாம் டாக்டர் ஆகிட்டான், அப்பனை மாதிரி காரை ஓட்டுறான், அப்பனை மாதிரி அவன் பேசுகிறான் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை எல்லாத்துக்குமே. எங்கள் அம்மா கூட பிறந்த எல்லாம் பெரியம்மா பிள்ளை இந்த மாதிரி இவங்களுக்கு பெரியப்பா பிள்ளைங்க எல்லாம் ஒரு பொறாமை, இந்த வயசுலையும் இவன் தலை எடுக்கலாம், இவன் ஏதாவது சொன்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறாமை. ஆனால் அந்த பொறாமை அவங்க போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் இது இல்லாமல் நான் அவங்க கூட பழகிட்டு இருக்கேன். ரெண்டாவது எங்கள் அப்பா 82 தவறணும் போது வருமான ஆதாயம் வந்து அப்படியே கட்டாச்சு, வீடு தான் சொத்து சேர்த்தாங்க இல்லையா, புள்ள கஷ்டப்படக்கூடாது, 8 பிள்ளை பெற்றாங்க, 8 பிள்ளைக்கும் ஒவ்வொரு வீடும் சேர்த்தாங்க. ஆனால் வருவாய் வந்து இந்த வாடகை வந்து எங்கள் அப்பா தவறும் போது வெறும் 500 தான் ஒரு நாளைக்கு. எங்கள் அப்பா சம்பாதிச்சு எப்படி அந்த காலத்தில் 300-400 கொண்டு வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவாங்க, அப்படியே காசை எடுக்க மாட்டார். அந்த 400 வந்து எப்படி மாதத்துக்கு 500 வருது என்ன, அப்போ எங்கள் அம்மா வந்து தாறுமாற, அதாவது ஊதாரிதனமாக கிடையாது, வர அக்கா தங்கச்சி இவங்களும் தான் கொடுப்பாங்க, ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது அவங்க சினிமாவுக்கு போனதே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருந்து எங்கள் அம்மா அப்பா என்னை கூட்டிகிட்டு போய் சினிமாவுக்கு போனதே கிடையாது, ஒரே ஒரு சினிமா தான், அது சின்ன பிள்ளைகளாம் திக்கு தெரியாத காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஃபேமிலியாக நாங்கள் அப்போ தான் போனோம், அதுதான் நாங்கள் ஃபேமிலியாக பார்த்த குடும்பம். மற்றது வந்து சினிமா வந்து எங்கள் அம்மாவோ நாங்களும் சேர்ந்து ஃபேமிலியாக போனதே கிடையாது. எப்போது நான் எங்கள் அப்பா கூட நான் இருக்கும்போது எங்கள் அப்பா இங்கிலீஷ் படத்துக்கு கூட்டி போகிறேன், அது இங்கிலீஷ் படம்னா நல்லா அந்த கேம்ஸு இந்த காமெடி படம் இந்த மாதிரி படம் தான், கிரேசி பாய்ஸ் ஆஃப் கேம்ஸ் அப்படின்னு ஒரு சிரிப்பு மாதிரி இருக்கும், ஆபாசமான படம் எதுவுமே கிடையாது. அப்படி தான் போயிட்டு இருந்தேன். கடைசியில் எங்கள் அப்பா தவணதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, வருமானம் இல்லை, ரெண்டாவது என்ன அப்படின்னா சொன்னால் பார்த்திங்களா, 2 வருஷத்துக்கு 2 வாட்டி விருந்து போடணும்னு அந்த சொந்தம்லாம் அப்படியே காணாமல் போச்சு, எங்கே போனாலும் தெரில, ப்ளஸ் டூவில் ஐயோ அதோ கதின்னு சொல்லிட்டு நான் நிற்கிறேன். எனக்கு கீழே தம்பிங்க, எங்கள் அண்ணன் ஒருத்த வந்து என்னென்னா கொஞ்சம் புத்தி சோதனை கிடையாது, எனக்கு அடுத்தவன் பிறந்தான் அவனுக்கும் கொஞ்சம் மைண்ட் அப்செட் உள்ளவன், அதுக்கு அடுத்தவன் கொஞ்சம் மைண்ட் எதுவுமே கிடையாது, தெளிவானது நாங்கள் ஒரு 5 பேர் தான். அதில் என்ன அப்படின்னா படிப்பு என்ன, எனக்கு அந்த படிப்புங்கிறது ஒரு நாட்டம் இல்லாமல் ஒரு இதாகிடுச்சு எனக்கு. எங்கள் அப்பா தான் இதுலேயே இருக்க என்ன ஆச்சு அப்படின்னா அப்படியே சிகரெட் அடிக்க ஆரம்பித்தேன். சிகரெட் அடிக்கும் போச்சு என்ன ஆச்சுன்னா எனக்கு அப்படியே கொஞ்சம் வயிற்று வலி வந்துச்சு. எனக்கு வயிற்று வலின்னா சும்மா சாதாரண வயிற்று வலியில் ஒரு நாளைக்கு ஒரு மணம் தான் நல்லா இருப்பேன், எதுவுமே சாப்பிட முடியாது. ஒரு இட்லி சாப்பிட்ணுன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும், அந்த ஒரு இட்லிக்கு 1 லிட்டர் தண்ணி நான் குடித்தாதான் எனக்கு போகும். ஆனால் அந்த சிகரெட்டு பழக்கத்தை மட்டும் நான் விடவே இல்லை. அப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி வயிற்று வலி வருதுன்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் பீர் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஐயா பீர் பிராதி சாப்பிட்றதுனால வயிற்று ஓட்டை போட்டுக்கிட்டு வருகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நாங்கள் போய் டாக்டர்லாம் போய் காமிச்சோம், இல்லை இருக்கு வந்து அல்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்சருக்கு உண்டான இதையும் பண்ணி பார்த்தா அந்த மருந்து சாப்பிடும் போது தான் என்னென்னா ஜெலுசில் அப்படின்னு சொல்லிட்டு அது சாப்பிடும் போது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். திரும்ப என்னாகும் அப்படின்னு ராத்திரி பகல் எனக்கு தூக்கமும் கிடையாது, இருக்க இருக்க உடம்பு எனக்கு பலகீனமாக போச்சு எனக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எங்கள் தங்கச்சிக்கு ஒரு மேரேஜ், ஒரு மாப்பிள்ளை ஒருத்தர் வந்தார், ரொம்ப ஒரு ஏமாற்றிட்டாங்க நல்லா, மந்திரிட்ட ஒரு பிஜியாவாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அவருக்கு வீடு தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கொடுத்தாச்சு, நகைலாம் கொஞ்சம் அப்படிங்கிறனால எங்கள் அம்மா கொஞ்சம் ஏமாந்து நல்லா கிராண்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க, ஒரு மோசடி பேர் வழி. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் எனக்கு என்ன வேலை கிடைக்குதோ ஆனால் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. காலங்கடையில் போகிறது, அதுக்கப்புறம் செருப்பு கடையில் போகிறது, இந்த மாதிரி தான். ஆனால் போனால் வருமானம் கிடையாது, போயிட்டு என்ன மிஸ் பண்ணிக்குவாங்க, அப்படியே நான் பாட்டு காலையில் போனால் அப்படியே வருவாங்க, சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னடா நீ ஒரு பெரிய பையனாக இருக்க, ரெண்டாவது இந்த கட்டத்தில் என்ன அப்படின்னா பெண்ணு கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க வீட்டில். நான் ஒருத்தர் தான், எங்கள் அப்பா சாகும்போது 19 வயசு, என் தம்பிங்களுக்கெல்லாம் 10 வயசு, சின்னவன் கடைசியில் வந்து 5 வயசு, விவரம் தெரியாத பசங்க. அப்போ என்னாச்சுன்னா கொஞ்சம் 19, 20, 21 வயசு ஆகும்போது கொஞ்சம் நிறைய பேர் வந்து இது பண்ணாங்க, நாங்கள் எங்கள் பொண்ணை தரோம், 300 பவுன் தரோம், நாங்கள் ஃபாரின்கெல்லாம் அனுப்பிடுறோம் அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கொஞ்சம் கவலை, இருக்கிற தெளிவான பையன் ஒவ்வொருத்தந்தான், இவனை வந்து விலைக்கு கேட்க வராங்க. எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இல்லை நான் அந்த மாதிரிலாம் பையன் நான் கொடுக்கல, ஏன்னா வீட்டோட கேட்டாங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணி 300 பவுன்லாம் போடுறோம், நீங்கள் எவ்வளோ நகை பணம் கேட்குறீங்க கொடுக்குறோம், நாங்கள் அப்படியே நான் அவனை ஷிஃப்ட்டு பண்ணி சிங்கப்பூரோ மலேசியாவோ இல்லை எங்கள் ஊரோ ஏதாவது நாங்கள் வச்சுக்கிறோம், வீட்டோட மாப்பிள்ளையை நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படிங்கும் போது தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப இதாச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளையை வந்து விலைக்கு கேட்குறாங்களே, அவன் வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, நான் வீட்டோட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இருக்க எனக்கு வயசாகும் போது பொண்ணு விஷயத்தில் கொஞ்சம் நிறைய பேர் வந்தாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா என்கிட்ட அந்த கெட்ட பழக்கம் என்னென்னா சிகரெட்டு கொஞ்சம் அதிகமாகச்சு. கொஞ்சம் எங்கள் சொந்த மாமாவை குடிக்க வச்சார் பீர்னு சொல்லிட்டு, 2000 சொல்லிட்டு கல்யாணி பீர். அப்போ வந்து அது வெறும் 12 ரூபா தான் அப்போ இந்த பீர் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிராந்தி சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட ஆரம்பித்தேன்னா ரெகுலர் கிடையாது, எப்போவது மாதத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி. அப்போவும் அந்த பீர் நான் சாப்பிடும் போது, இந்த விஸ்கி இதெல்லாம் சாப்பிடும் போது அப்போவும் எனக்கு இது வரும். சிகரெட் குடிக்கும் போது ஏன்டா இந்த கெட்ட பழக்கம், எதுக்கு இந்த கெட்ட பழக்கம், அது தண்ணி அடிக்கும் போது சரக்கு அடிக்கும் போது எனக்கு இந்த நான் இதை தான் வரும், எதுக்கு நம்ம தேவை பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதாவது பெண் விஷயத்தில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக, ஏன்னா எங்கள் அக்கா வந்து லவ்லனா எங்கள் அப்பா இது பண்ணார், அதனால் எந்த பொண்ணையும் நான் வந்து ரொம்ப நெருங்கி பழகலை. இருந்தாலும் ஒரு பாவத்தில் ஒரு தூரம் சொந்தவர்கிட்ட கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னோடய 30 வயசு கொஞ்சம் அந்த வாலிப வயசுலேருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் சவுதி நாட்டுக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கே போய் கொஞ்சம் ஒரு 6 மாதம் இருக்கும்போது அந்த இஸ்லாமியெல்லாம் அந்த தொழுவாங்க பார்த்திங்களா, அந்த 4 ஸ்கொயரு, அது வந்து ஆபிரகாமோட கட்டின ஒரு இது, அதுதான் வந்து வேதத்தில் வந்து சொல்கிறது. அந்த இப்போ ஆபிரகாம்னு சொல்ல வந்து அப்படின்னா முதல் மனைவி, அதாவது சாராள், சாராளுக்கு குழந்தை கிடையாது. ஆனால் ரெண்டாவது என்னென்னா வீட்டில் இருக்கிற வேலைக்கார பெண்ணு எகிப்து சுட்டு ஹாஜிரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதில் வந்து ஹாஜிராம்பாங்க, ஆகாரும்பாங்க. அதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அது வரைக்கும் அந்த இப்ராஹிம் அலை இஸ்லாம், அதாவது ஆபிரகாம் வந்து தேவனோட உறவாடிட்டுருக்காரு, சிநேகிதனே நண்பனேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கார். ஆனால் அந்த குழந்தை விஷயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அம்மா சாராள் அம்மா வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு தான் குழந்தை இல்லை, என்னோடய கற்பம் செத்து போச்சு, நீயும் வயசாகிட்டுருக்க, நம்ம வீட்டில் அந்த வேலைக்கார பொம்பளை இருக்க, அவள்கிட்ட போய் வீடு சேர்ந்த ஒரு பிள்ளை எனக்கு பெற்றுக்கொடு, சந்தானத்தை கொடு அப்படிங்கும் போது ஆபிரகாம் பண்ண ஒரே ஒரு தப்பு அதான். அதனால தான் இன்றைக்கி உலகமே ரெண்டு பட்டு கிடக்குது. ஆபிரகாம் அந்த சந்ததியில் வந்து என்ன அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். அப்போ என்னென்னா அந்த ஆபிரகாமோட பாதப்படி வந்து தனியாக ஒரு பாடல் நடத்தி வச்சுருக்காங்க. அப்போ அவரை கேட்ட ஒரு துவா என்ன அப்படின்னா, அதாவது இந்த கிறிஸ்து மறுபடி சொல்கிறார், பிதாவே தேவனே கர்த்தாவே சொற்றிகம், உன்னோட கோபத்திற்கும் உன்னோட சாபத்துக்கும் ஆளாகப்பட்ட ஜனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தருவாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆப்ராம் இப்ராஹிம் சொல்லம் வந்து துவா செஞ்சதாக ஒரு ஹதீஸில் வந்து வருது. அதே மாதிரி தான் நான் அந்த மெக்காவுக்கு நான் அந்த போகும்போது அந்த மூலையில் வந்து ஒரு கல் இருக்குது. அந்த கல் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வானத்துலேருந்து இறங்கின கல், ஜன்னத்து கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலையில் வச்சுருப்பாங்க. ஆனால் வயிறு மாதிரி நல்லா பல பல விழுந்துருக்கும். நான் அந்த ஹஜ்ஜு உம்ரான் போகும்போது அந்த கல்லை தூட்டுட்டால அந்த ஹஜ்ஜுக்கு போன பாக்கியம் எல்லாம் நிறைய வேணும். ஆனால் அந்த பக்கத்தில் இவ்வளோ தூரம் தான் இருக்குது, அந்த கல்லை என்னால் தொட முடியல. தொட போனால் எல்லாம் பிடிச்சி தர தரன்னு பின்னாடி இழுத்து தள்ளுறாங்க. அப்படியே போகுது எனக்கு, இப்படியே ஒரு அஞ்சு ஆறு வாட்டி பார்த்து சரி எனக்கு அப்போவோ ஒரு இதாகிடுச்சு. ஆனால் பின்னாடி வந்து என்ன அப்படின்னா, நான் இந்தியாவுக்கு வரும்போது ஆண்டவர் என்னை தொடுவான்னு அப்போ எனக்கு தெரியாது. தேவன் யார் முன்கூத்தாரோ அவரை அழுத்திருக்காரா, யாரை அழுத்திரோ அவர் மகிமைப்படுத்துகிறார், எவரை அவர் மகிமைப்படுத்தார் அவர் நீதிமானம் ஆக்கிறார் என்று ரோமர் 8:31 சொல்லுக்கப்படியாக கத்தை என்னை அந்த காலத்தில் நான் கற்பத்தின் தாயின் கற்பத்தில் உருவாகும் போது என்னை தெரிந்து கொண்ட தேவன், அந்த சவுதியில் அந்த காபால் என்னை தெரிந்து கொண்ட தேவன், என்னோட அங்காளப்பையும் என்னோட தத்தளிப்பையும் தெரிந்து கொண்ட தேவன், அன்றே என்னை அவர் வந்து என்ன பண்ணார், நீ வந்து எனக்கு பிரதானம் அப்படின்னு அவரோட தீர்மானத்தை நான் அனாதி தீர்மானத்தின்படியாக சகலமும் தேவனுக்கு இது பிரியமாக நடக்குது என்று ரோமர் 8:27 சொல்லிக்கபடியாக அனாதி தீர்மத்தின்படியாக கத்தர் என்னை வந்து நான் இந்தியாவுக்கு வந்தேன். அப்போ என்ன அப்படின்னா, அந்த இந்தியாவுக்கு நான் வரும்போது எங்களோட தாயார், என்னோடய தாய் வந்து என் மேலே தான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்போ அவங்க நான் வந்து சவுதி வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்த என் தங்கச்சி கோயம்புத்தூர்லேருந்து அதுவும் வந்துச்சு. ஏன்னா நான் சம்பாதிச்சு லட்ச லட்சமாக நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது எங்கள் அக்காவை என்ன பண்ணிச்சு, எங்கள் அம்மா வீட்டுக்கு எல்லாம் வந்து அக்காவும் தங்கச்சியும் வந்து எங்கள் அம்மா ரொம்ப நெருக்கடி பண்ணிட்டாங்க. சவுதியில் தான் அனுப்புகிறாங்கள, எனக்கு 5000 கொடு 10000 கொடுன்னு சொல்லிட்டு இந்த இதுலேயே ஒரு பெரிய மன உளைச்சல் எங்கள் அம்மாவுக்கு வந்துச்சு. அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, இவ்வளோ சொத்து வந்து எங்கள் அம்மா பேரில் தான் வந்துச்சு, சர்ஃபின்ஸாங்கிற பேரில் தான். அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணாலும், நான் சவுதியில் இருக்கேன். அப்போ சவுதியிலனால் அங்கேயும் ஒரு சரியான வேலை கிடையாது, அது வந்து ஒரு ஆசாத் விசா, கம்பெனி விசா கிடையாது. அந்த பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அதை பார்த்தாங்கன்னா, நான் வேலை ஒரு சம்மந்த இல்லாத வேலை பார்த்தானே, நான் அடித்து குருஸ் பண்ணி கூண்டில் போட்டு கொண்டு வந்து பாம்பே ஏர்போர்ட்டில் இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து நான் தன்னந்தனியாக தான் வரணும், அப்படிப்பட்ட ஒரு விசா. அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே வந்து கொஞ்சம் என் கூட போனேன்னா காசு காசு நான் அடிக்க ஆரம்பிச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு அப்போ மனம் பிடிக்கும். அந்த புள்ளை இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லா என்னை பார்த்துட்டேன். ஏன்னா இப்போ இல்லை ஒரு 100 ரூபா கொடுத்து எங்கள் அம்மா இப்போ மளிகை கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தாலும் அதில் நான் 1 ரூபா கூட எடுக்க மாட்டேன், மீதி அப்படியே எண்ணி கொண்டு வந்து எல்லாம் எங்கள் அம்மா கையில் கொடுத்துருவேன். எந்த நயா பைசும் நான் எடுக்க மாட்டேன், எங்கள் அம்மா கொடுத்தாலும். ஆனால் நான் எங்கள் அம்மாட்ட நான் கேட்டதே கிடையாது, எங்கள் அப்பா சத்தத்துலேருந்து எனக்கு காசு கொடுங்கம்மா செலவு கொடுங்கம்மா நான் கேட்டதே கிடையாது. அவங்களே சொன்னாங்க, அந்த புள்ளையை நான் இழந்துட்டாடா, அந்த புள்ள இல்லைனாலும் நீங்கள் எல்லாமே வந்து என்னை ரொம்ப நெருக்கடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். எங்கள் அவன் வந்ததுக்கப்புறம் என் சொத்து எல்லாமே அவன் பேரில் எழுதிட்டு ஒரு கையெழுத்து மட்டும் நான் வாங்கிக்குவேன், இது தான் சொன்னாங்க. என்கிட்ட சொல்லல, எனக்கு இது தெரியாமல் தெரியாது. ஆனால் இது என்ன ஆச்சு அப்படின்னா, என் தம்பிங்களுக்கு என் தங்கச்சிங்களுக்கெல்லாம் பெரிய உறுத்தல், அவன் மட்டும் என்ன பெரிய வேணா எங்கிருந்தாலும் செத்து பற்றிய அப்படின்ட்டு. இல்லைடா அவன் ரொம்ப தொழுவாளி, அவன் கரெக்டாக இருப்பான், அந்த புள்ள மாதிரி வராது. ஏன்னா எங்கள் அம்மா எது சொன்னாலும் போய் கேட்பேன், மளிகை கடைக்கு எல்லாம் ஓடிப்போயிது. ஒரு செகண்டில் அவங்க எண்ணுவாங்க, அவங்க 10 செகண்டில் போய் இது பொட்டுக்கலாம் அரிசி வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வாங்கினா அந்த 10 நிமிஷத்தை அந்த அளவுக்கு வேகமாக போய் எல்லாம் வாங்கிட்டு வரோம். இந்த வாலிபத்தில் ரெண்டாவது என்னன்னா, தவிட்டாங்கனாலும் ஒரு அந்த நேரம் வந்து எங்கள் அம்மா வந்து பார்க்க முடியல. கொஞ்சம் அந்த பாஸ்போர்ட் இந்த விசா ஸ்டாம்பிங்கெலாம் ஒரு என்னாச்சுன்னா, ஒரு 3 நாள் வந்து ஒரு ரிலேட்டட் டிலே ஆகிடுச்சு. டிலே ஆனதுக்கப்புறம் என்னாச்சோ, ஒரு 4 நாள் 1 வாரம் கழிச்சு தான் நான் வந்து இந்தியாவுக்கு வந்தேன். வந்தோடனே எல்லாமே உட்காந்துருந்தாங்க, ரொம்ப ஒரு மன துக்கம், ரொம்ப இதாகிச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், அப்போலாம் அந்த தம்பிங்க தான், சின்ன பசங்க தான் சுட்டு, நான் ஒரு என்ன பண்ணுறது, அது வாலிப பசங்க, ரெண்டாவது எங்கள் அக்காவும் தங்கச்சி எல்லாம் வந்துச்சு. திரும்ப நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன்னா என் தம்பிங்களோட வாழ்க்கை என்ன அப்படின்னு நான் அன்றைக்கி ஒரு தப்பான இது பண்ணேன். ஆனால் அந்த தம்பிங்க தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு விலையாக இருந்திருக்காங்கன்னு எனக்கு அப்போ கண்டிப்பாக எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் என்ன, நான் வந்து நான் திரும்ப ரிட்டர்ன் விசாவாக தான் வந்தேன். ஆனால் ரிட்டர்ன் விசால எனக்கு திருமணம் பழையபடி நான் சவுதி நாட்டுக்கு போகிறது எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம தம்பியை யார் காப்பாற்றுவா, நம்ம தம்பிகளை வந்து எங்கள் அக்காவும் தங்கச்சி எதாவது மோசம் பண்ணிடுங்க, அது மாதிரி தான் பண்ணாங்க. எங்கள் அம்மா செத்ததுக்கப்புறம் இருந்த பழகலாம் எல்லாமே ராத்திரியோட ராத்திரி ஒட்டி அடிச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே லோக்கல்லே ஒரு கடைக்கு வேலைக்கு போனேன். வேலைக்கு போயிட்டுருக்கும்போது நாங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்பில் நாங்கள் வீடு இந்த டேரக்ஷனில் வீடு. அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற மனைவி ஹிதாயத் நிசா அவங்க பேர். அவங்க அப்பா வந்து ரயில்வேல வந்து ஃபோர்மனாக வந்து ரிட்டையர்ட் ஆனவர். அப்போ என் மனைவிட்ட வந்து எங்கள் அம்மா வந்து எய்த்தாப்பில் தான் பைப்பு தண்ணி இந்த போர் வாட்டர் காவேரி வாட்டர். அப்போது என் மிஸ்ஸஸ் அப்போ வந்து தண்ணி பிடிக்க வரும்போது ரொம்ப பயந்த சுபாவம், அப்படியே ஒண்டி நின்றுட்டுருப்பாங்க. எங்கள் அம்மா தான் கூப்பிட்டு, குடும்பம் இங்கெல்லாம் வந்து பொறுமை காத்துட்டு இருந்தால் ஆகாது, ஒன்று மேய்ச்சி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க நவருங்கடின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கொஞ்சம் போல்ட்டாக நல்லா பேசுவாங்க. எங்கள் அம்மா ரெண்டு மூணு குடத்தை பிடிச்சி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு எண்ணம், சரி நம்ம பிள்ளைக்கு இந்த பொண்ணு நல்லா இருக்குமே, செட்டப்பாக இருக்குமே, அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு எண்ணம். அதை வச்சு எங்கள் அம்மா வந்து பேசியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு நல்லா அழகாக இருக்கடா சாணாக்கு, இந்த மாதிரி இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது, வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைக்கு வந்தால் ஒரு வருஷம் ஆச்சு. அப்புறம் சரி பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு மூணு நாலு இடத்துல போய் பொண்ணெல்லாம் பார்த்தோம். பொண்ணுங்களாம் பார்த்தா அந்த வீட்டில் பொண்ணு தான் மூத்ததாக இருக்கும், அதுக்கு கீழே ஒரு அஞ்சாறு பொண்ணு. எங்கள் அக்கா வேறு மிரட்டி விட்டுச்சு, டே வீட்டுக்கு மூத்த மருங்கெல்லாம் போகிறேன், ஏதாவது ஆச்சுன்னா எல்லாம் வந்து தரலாண்டா அவளும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒன்றும் பார்த்தா செட் ஆகலை. அதே போல் எங்களோட மிஸ்ஸஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களும் முஸ்லீம் தான், உருது பேசுகிறவங்க அவங்களும், நாங்களும் உருது பேசுகிறாங்களாம். ரெண்டாவது என்னென்னா நான் வந்ததுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் அந்த மிஸ்ஸஸோட ஒய்ஃபோட அம்மா வந்து என்னை பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு இதாகச்சு, பையன் நல்லா அழகாக இருக்கானே, யாரை வச்சு போய் நம்ம பொண்ணு ஆக்சுவல் முஸ்லீம் வந்து என்ன அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டில் தான் போய் பொண்ணு கேட்பாங்க, பொண்ணு வீட்டில் வந்து கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நானும் ஒரு மூணு நாலு இடத்துல பார்க்கும்போது வீட்டில் பின்னாடி வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, இந்த ஒரு ரீசன் தான் படிச்சிருக்காங்க எல்லாமே இருக்குது. அப்புறமேட்டு தான் என் தம்பி லைட்டாக விட்டான், இந்த மாதிரி அம்மா வந்து இந்த பொண்ணை சொன்னாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த பொண்ணை வந்து ஒரே ரோட்டை தான் நான் பார்த்தேன். அவங்க அக்கா வீடு வந்து ஈபி காலனி, ஈபி காலனிலாம் அந்த ரயில்வே குவார்டர்ஸ், அது என்னது இஎன்டி காலனி வந்து அவங்க அக்கா வீடு. அவங்க மாமா வந்து ரயில்வேல இருந்து எஸ்ஓ சூப்ரண்ட் ஆஃப் ஆஃபீஸ், அதில் வந்து அங்கே போயிடுவாங்க எங்கள் மிஸ்ஸஸ் எப்போது வாரத்தில் தான் இருக்கும். அப்போ எனக்கு பார்த்துச்சு அழகாக இருக்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு என் தங்கச்சியை கூப்பிட்டு இந்த மாதிரி கேள்விப்பட்டேனம்மா, அந்த மாதிரி அம்மா பார்த்துருக்கான்னு தம்பி சொல்கிறான், போய் நீ பொண்ணு கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். சாயங்காலமாக போச்சு, போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் உங்கள் அண்ணன் மேலே தான் ரொம்ப ஒரு இதாக இருந்தோம், ரொம்ப அழகாக இருக்கார், அஞ்சு வேலை தொழுறாரு போகிறாரு, நாங்கள் எப்பட்றா யாரை வச்சு நாங்கள் கேட்கணும்னு, நல்லா வேலைக்கு நீங்களாக வட்டிங்க, ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது நான் சொல்லி அனுப்பினேன், பணம் நாங்கள் எதுமா வந்து டிமாண்ட்லாம் பண்ணாதம்மா, அம்மா அப்பா கிடையாது நம்மளுக்கு, நம்ம அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அது வேறு விஷயம், நம்ம எதுவுமே கிடையாது. நீங்கள் அவங்க என்ன நகை போடுறாங்களோ அதை ரைட்டு, என்ன அவங்க கொடுக்குறாங்களோ டவுரி கொடுக்குறாங்களோ எதுவுமே கிடையாது, எதுவுமே நீங்கள் போய்ட்டு இது போய் அவங்கள்ட்ட போய் எதுவும் டார்கெட் பண்ணாங்கண்ணா, அவங்க என்ன போட்டு அனுப்புகிறாங்களோ அதை நல்லபடியாக பண்ணிட்டு அனுப்பி விட்டோம் அப்படின்னா. அப்புறம் அவங்களே நாங்களே ஆக்சுவலாக அவங்க பதிஞ்சு பொண்ணு போகிறதா இருந்துச்சு, நான் அப்படிங்கிறனால ஒரு பத்து பவுன் எக்ஸ்ட்ராவை போட்டாங்க, இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் எக்ஸ்ட்ராவை கொடுக்குறோம், நாங்கள் இருந்தால் நாங்கள் பொண்ணு கொடுக்கலாம்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என் மிஸ்ஸஸுக்கு அப்போ தான் ஒரு குழந்தையா, இந்த மாதிரி பதினஞ்சு பவுனுங்கிறதுல 25 பவுன் போட்டாங்க. அப்புறமேட்டு இந்த கல்யாணம் வரவேற்பில் அதில் ஒரு 4-5 சில்லறையாக கொஞ்சம் வந்துச்சு, எல்லாம் நல்லபடியாக தான் பண்ணாங்க. கல்யாணம் ஆயினதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதம் கூட கிடையாது எனக்கு வந்து ஒரு சொரியாசிஸ் வியாதின்னு சொல்லிட்டு ஒரு தோல் நோய். அந்த நோய் என்ன அப்படின்னா உச்சந்தலை, எங்கள் அப்பா சும்மா ஒரு வாழ்க்கை சொல்லுவார் டீச்சர்கிட்ட, அவன் ரெண்டு கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்றெல்லாம் நல்லா தோலை உரிங்க அப்படிமா, ஏன்னா நான் வாழைத்தனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு மாதம் ஒரு பையன் வந்து வயிற்றில் இருக்கான், அப்போ தான் அந்த தோல் நோயும் உண்டாது எனக்கு. யோபு பாத்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து எப்படி அந்த தோல் நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னா இருக்க என் சரீரம் முழுக்க அப்படியே அந்த தோல்லாம் நோய்பட்டு அப்படியே சீரும் சலமும் தண்ணியும் அப்படியே வந்து அப்படியே தோலை அப்படி பிச்சு இழுத்தானா அப்படியே தனியாக அந்த ஆரஞ்சு தோல் மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு. அதுக்கப்புறம் அப்போ என்ன ஆனால் எனக்கு சுரேசன் அப்போ தெரியாது எனக்கு, அப்போ போய் ஒரு தோல் நிபுணர் ஸ்பெஷலிஸ்ட் போய் சொல்லிட்டு நம்ம தில்லனாளில் போய் பார்த்தேன். அவர் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டார், இன்ஜெக்ஷன் போட்டு விட்டோன்னே இன்னும் கொஞ்சம் பெருகிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்புறமேட்டு இல்லை இந்த அப்புறமேட்டு எல்லாம் அந்த சொந்தக்காரன் வந்தவன் போனவன் ஐடியா கொடுக்குறதா நிறைய பேர் இருப்பாங்கள்ல, இல்லை இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு சித்தா பாருங்கள், நாட்டு மருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அவங்க சொல்கிறான்னு சொல்லிட்டு ஸ்கின்னை பார்த்தேன், நாட்டு மருந்து பார்த்தேன், இதை பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த மந்திரிக்கிறவங்க இதெல்லாம் வந்து தரகாவில் போய் அங்கேயும் மந்திச்சு பார்த்தேன், அவங்களும் மந்திச்சு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, உனக்கு இந்த மாதிரி சேவனெல்லாம் பண்ணியிருக்கு உனக்கு, அதனால் உனக்கு வந்து மந்திச்சு துவா பண்ணி விட்டு உனக்கு தாயத்தை கட்டி கொடுக்குறேன், அந்த தாயத்தை கட்டிக்கங்க உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரகாலுக்கு அந்த தாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா 3000 ரூபா அப்போ அப்போ என்கிட்ட அந்த நேரத்தில் கொஞ்சம் பணம்லாம் இருந்துச்சு. அப்புறம் கழுத்தில் தாயத்துக்கு போகிறது, கையில் போகிறது, இடுப்பில் போகிறது. ஆனால் இருக்க இருக்க என்ன ஆச்சுன்னா, இருக்க இருக்க ரொம்ப ஜாஸ்தி தான் போயிட்டுருக்கோம் இல்லையா, ஒன்றும் இதுவுமே கிடையாது. நாகூருக்கு போனோம், ஏர்வாடிக்கெல்லாம் போய் போனோம், ஒன்றுமே முடியல. லாஸ்ட் சான்ஸ் என்னோடய மிஸ்ஸஸோட தம்பி, அவன் பேர் ஹலின்னு சொல்லிட்டு கரூரில் இருக்காப்புல அந்த பையன், அந்த மிஸ்ஸஸ் ஒய்ஃப். அப்போ தான் வந்து சொன்னான், அக்கா ஏன் இந்த மாதிரி மாமாவுக்கு இப்படி ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி ஒருத்தர் கிறிஸ்டின் ஒருத்தர் இருக்கார், அவங்க வந்து சிஎஸ்சி நோயில் எனால்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் அவங்க வந்து அந்த நோயில் எனால்ட்ரன் எனால்ட்ரனுங்கிறது வந்து பூனாவில் இருக்கார், ஃபைத் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வல்லமையான ஊழியர். ஆண்டர் பார்த்திங்க எப்படி கொண்டு போகிறாரு. ஆனால் எனக்கு அது வரைக்கும் நான் படித்தது ஒரு ஜான் பியூட்டோ ஸ்கூலு, கிறிஸ்தவ ஸ்கூலு, என் வீட்டை சுற்றிலும் ஒரு கிறிஸ்தவர்கள். ஆனால் அவங்களோட வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படு மோசமாக இருக்கும், நல்லா ஒரு இவங்கெல்லாம் ஒரு இது புடி குத்தாடி எல்லா பழக்கமும் இருக்கும், கிறிஸ்தவர்கள்னால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டப் எனக்கு. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஒரு வருஷம் ஆகி கழிச்சு இருக்கிற மகத்த அந்த கஷ்டம் பணம் எல்லாமே செலச்சு ஒன்றுமே ஒரு நன்மை எதுவுமே கிடையாது. கடைசியில் என்ன பண்ணால், இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், ஏன்னா அவங்க அவ்வியா திருவிழாந்தாங்க ரஞ்சிதபுரத்தில், அந்த பழக்கத்தில் இந்த மாதிரி அங்கே கூட்டிகிட்டு போய் நம்ம அண்ணன் மாமாவை சரி பண்ணி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கூட்டிகிட்டு போனான்.
0: பாகம் இரண்டினை மற்றும் ஓர் ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள். தேவன் தாமே தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியல் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரை உமக்காக நான் வாழுவேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசியர் 3:2. ஒரு மனிதன் ஒரு தரிசனம் கண்டான். அது இவ்வாறாக இருந்தது. அந்த தரிசனத்திலே அவன் தான் பரலோகத்திற்கு போகும் வேளை வந்துவிட்டது என்று உணர்ந்தான். எனவே அவன் தேவனிடம், தேவனே, நான் பரலோகத்திற்கு வரும்போது என்னோடு ஒரே ஒரு பொருளை மட்டும் கொண்டு வர அனுமதி தர வேண்டும் என்று கேட்டான். தேவன், இல்லை, பூமியில் உள்ள எதையுமே பரலோகத்திற்கு கொண்டு வர இயலாது என்று கூறிவிட்டார். ஆனால் அந்த மனிதனோ தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்ததால் சரி என்று சொன்னார். அந்த மனிதனும் மிகவும் சந்தோஷமாக தான் சேர்த்து வைத்த சொத்து சுகம் எல்லாவற்றையும் தங்கமாக மாற்றி அதை ஒரு சூட்கேஸுக்குள் அடைத்து வைத்துக் கொண்டு பரலோகம் சென்றான். பரலோகத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்த ஒரு தூதன் இவனை நிறுத்தி, இங்கே உள்ள எதையும் கொண்டு போக அனுமதி இல்லை என்று கூறினான். அதற்கு அந்த மனிதன், இல்லை, நான் தேவனிடம் அனுமதி வாங்கித்தான் இதை கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். ஆகவே நான் உள்ளே செல்ல எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த தூதன், அப்படி என்னதான் நீ இந்த சூட்கேஸுக்குள் வைத்திருக்கிறாய், சூட்கேஸை திறந்து காட்டு பார்ப்போம் என்றான். அந்த மனிதனும் அதை திறந்து காட்டினான். சூட்கேஸ் முழுவதும் தங்கம் வைத்திருந்தான். அதை பார்த்த தூதன், ஐயோ, இதை போய் ஏன் தூக்கி கொண்டு வந்திருக்கிறாய், இது இங்கே ரோடு போட பயன்படும் பொருள், இதைத்தான் இங்கு எல்லாரும் மிதிப்பார்கள் என்றான் ஏளனமாக. ஆம், பிரியமானவர்களே, நம்மில் அநேகர் தேவனுடைய பார்வையில் குப்பையும் தூசியுமாய் இருப்பவைகளுக்காக மிகுந்த பிரயாசப்படுகிறோம். அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இவ்வுலகிலே நாம் எவ்வளவு பொன்னையும் விலையேற பெற்ற பொருட்களையும் நாம் சேர்த்து வைத்திருந்தாலும் அவை பரலோகத்திலே வெறும் குப்பையாகவும் தூசியாகவுமே எண்ணப்படும். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன், தான் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தும் நான் என்னுடையவை எல்லாவற்றையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொன்னார். ஆகவே பரலோகத்தில் குப்பையைப் போல மதிக்கப்படுகிறவைகளுக்கு நாம் இந்த பூமியில் அதிக முக்கியத்துவம் கொடாமல் மேலானவைகளை நாம் தேட வேண்டும். பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். இவ்வுலகிலே நாம் செய்யும் நன்மைகளும் தான தர்மங்களும் தேவனுடைய சந்நிதியில் நினைப்பூட்டுதலாக போய் சேரும். இவ்வுலகிலே நாம் செய்யும் ஆத்ம ஆதாயம் பரலோகத்திலே நமக்கு அதிக மேன்மையை தரும். ஆகவே இவ்வுலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் தேடாமல் தேவன் விரும்பும் பரிசுத்தம், அன்பு, நற்கிரியைகள் போன்றவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அப்பொழுது பரலோகத்திலே நமக்கு மேன்மை உண்டாயிருக்கும்.